0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தொண்டை நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்கள் 32 நூல், தேவார மூவர் பதிகங்களும் பெற்ற தலங்களுள் திருவொற்றியூரும் ஒன்று. இத்தலம் சென்னை நகருக்கு வடக்கில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஒற்றியூர் என்று பெயர் வருவதற்கு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. மாந்தாதா என்ற சூரிய குலத்து அரசன் மூப்பு வந்த நிலையில் பொருளாதார பற்றுக்குறை தட்டுப்பாடு ஏற்பட்டதால் கோயில்களுடைய வருமானத்தை குறைக்கும்படியாக ஓலை எழுதியதாகவும், அந்த ஓலையில் இறைவனுடைய திருவருளால் இந்த தலம் நீங்களாக என்று அந்த வரி பிளந்து எழுதியிருந்ததாகவும், அந்த காரணத்தால் ஒற்றியூர் என்று இதற்கு பெயர் வந்ததாக கூறுவர். இந்த தலம் நீங்களாக, ஒற்றியூர் நீங்களாக என்று அது பொருள்பற்றது. இவ்வாறு இறைவன் மாந்தாதா எழுதிவித்த ஓலையில் உள்ள எழுத்துக்களை மாற்றம் செய்தபடியால் எழுத்து அறியும் பெருமான் என்று அழைக்கப்பட்டதாக கூறுவர். எழுத்துக்கள் ஒலிகள் எந்த பெருமானிடமிருந்து வெளிவந்தனவோ, எழுத்துக்கள் எந்த பெருமானுடைய உருவமாக விளங்குகின்றனவோ, அந்த பெருமானே இவ்வாறு கட்டளையிட்டபடியால் எழுத்தறியும் பெருமான் என்று அந்த காரண பெயர் அமைந்தது. அறிந்தவர் என்பதை விட ஆனவர் என்பதே இன்னும் பொருத்தமாக தோன்றுகிறது. இதை உணர்த்துவதற்காக ஏற்பட்ட ஒரு திருவிளையாடலாக கூட கருதலாம். இதே வரலாற்றை சற்று வேறுவிதமாகவும் கூறுவார்கள். அதாவது, அரசன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட சில ஊர்களை வரிப்பணம் கட்ட வேண்டும் என்ற ஒரு நியதிக்கு உட்படுத்தினானாம். அதற்கான ஓலையை அனுப்பிய போது அந்த ஊர்களில் திருவொற்றியூர் நீங்களாக என்று வரி பிளந்து காணப்பட்டதால் இந்த ஊருக்கு வரி விதிக்காமல் பிற ஊர்களுக்கு மாத்திரம் வரி விதித்தான் என்று கூறுவார்கள். ஆகவே இந்த தலம் ஒற்றி, அதாவது விலக்கி வைக்கப்பட்டமையின் ஒற்றியூர் என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு காரணம் சொல்வார்கள். ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என்னை எழுத்து அறியும் நாட்ட மலரும் திருநுதலார் என்று செக்கிழார் பெருமான் இதனை குறிப்பிடுவார். கடல் இந்த ஊரை உற்று சென்றபடியால் ஒற்றியூர் என்று பெயர் வந்தது என்றும் சிலர் கூறுகிறார்கள். இந்த தலத்திற்கு ஆதிபுரி என்று ஒரு பெயர் உண்டு. மிக பழமையான ஒரு திருத்தலம். அந்த தலத்தில் எழுந்தருளியுள்ளபடியால் பெருமானுக்கு ஆதிபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர் உண்டு. படம்பக்கம் என்ற ஒரு வாத்தியத்தை முழக்கும் பொழுது அதற்கு பெருமான் நடனமாடியபடியால் படம்பக்கநாதர் என்று அழைக்கப்பெற்றார். படம்பக்கம் கொட்டும் திருவொற்றியூர் என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். வாசுகி என்ற ஒரு பாம்பு உபமன்யு முனிவரிடம் தீட்சை பெற்று இத்தலத்து இறைவனை வழிபட்டது. அதற்கு அருள் செய்யும் முகமாக இறைவன் அந்த பாம்பை தனது திருமேனியில் அணிந்து கொண்டார். ஆகவே பெருமானுடைய மூல திருவுருவில் பாம்பின் வடிவம் காணப்படுகிறது என்று கூறுவார்கள். மயிலையைச் சேர்ந்த ஏரேலசிங்கன் என்பவர் அரசனுக்கு செலுத்த வேண்டிய கப்பம் கட்ட முடியாமல் போகவே ஒற்றியூர் பெருமானிடம் முறையிட்டார். அப்பொழுது இறைவன் அருளால் ஒரு மாணிக்கம் அவருக்கு கிடைக்கப் பெற்றது. அதை கொண்டு சென்று கப்பத்தை கட்டினார் என்று கூறுவர். இங்கனம் திருவுருள் புரிந்தமையால் பெருமானுக்கு மாணிக்கத்தியாகர் என்ற பெயர் வந்தது. மூலவர் புற்று வடிவமாக விளங்கும்படியால் புற்றிடம் கொண்டார், வன்மீகநாதர் என்றெல்லாம் பெயர்களை பெற்றார். அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி என்றும் வடிவுடை நாயகி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையை மலையாள தேசத்தவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். இறைவன் புற்று வடிவமாக இருக்கும்படியால் அவர் மீது கவச்சம் ஒன்றை சாத்தியிருக்கிறார்கள். அந்த கவச்சத்தை கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று விலக்கி தரிசனம் செய்விக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களும் இவ்வாறு தரிசனம் அடியார்களுக்கு கிட்டுகிறது. மற்ற நாட்களில் கவசம் சாத்தப்பட்டிருக்கும் பொழுது அந்த புற்றின் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தரிசிக்கலாம். இந்த தலத்திற்கு ஸ்தலவிருட்சமாக அமைவது வடக்கு பிரகாரத்தில் உள்ள மகிழ மரம். இந்த மரத்தின் அடியில்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சங்கிலியாரை மனம் செய்து கொண்டார். ஆகவே அந்த மரத்திலேயே பெருமான் எழுந்தருளியிருந்த காரணத்தால் அதனை ஒரு தெய்வீக மரமாக கருதி இன்றும் அடியார் பெருமக்கள் வணங்கி எல்லா பெயர்களையும் பெறுகிறார்கள். இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுவது. கடலும் ஒரு தீர்த்தமாக கருதப்படுகின்றது. இந்த தலத்து பெருமானை மாந்தாதா, தொண்டைமான் சக்கரவர்த்தி, ரோமச்ச முனிவர், நந்திகேஸ்வரர், மகாவிஷ்ணு, பிரம்மா, வால்மீகி, சந்திரன், வாசுகி, ஆதிசேஷன் ஆகியோர் பூஜை செய்து பேர் பெற்றிருக்கிறார்கள். பிரளய காலத்தில் பிரம்மா தவம் செய்து அதன் பயனாக பெருமானுடைய தரிசனம் பெற்றான். அதாவது அக்னி வடிவில் பெருமான் தோன்றி பலகை வடிவமாகவும் தோன்றினதாகவும் இந்த பலகை வடிவில் அவருக்கு தரிசனம் காட்டியபடியால் இந்த பெருமானை மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு பெருமானாக அடியார்கள் வணங்குகின்றார்கள். அப்படி பிரளயத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு மூர்த்தி. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. மாசி மகத்தை ஒட்டி நடைபெறும் இந்த பெருவிழாவில் 9ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. மகத்தன்று சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் மகிழமரத்தியில் அடியில் இறைவன் திருமுன்னர் நடைபெறுகிறது. இந்த மகிழமரத்திற்கு எதிரில் உள்ள கோஷ்டத்தில் ஏகபாதமூர்த்தியினுடைய அபூர்வ தரிசனம் கிடைக்கிறது. ஒரே திருப்பாதத்தில் பெருமான் நின்றபடி காட்சியளிக்கின்றார். அவருக்கு இடதுபுறத்திலிருந்து கைகளை அஞ்சலித்தவராக மகாவிஷ்ணுவும், வலதுபுறத்திலிருந்து பிரம்மனும் இணைந்து நமக்கு காட்சியளிக்கிறார்கள். இது எல்லா பிரளயத்தையும் கடந்த பொழுது மறுபடியும் சிருஷ்டியை துவக்கும் பொழுது பிரம்மா விஷ்ணு ஆகியோரை பெருமான் தன்னிடமிருந்து தோற்றுவித்தார் என்பதை காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் மாசி விழாவில் தியாகராஜமூர்த்தி புறப்பாடு விசேஷமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு பவனியையும் அந்தந்த நாளுடைய பவனியாக சொல்வார்கள். அதாவது 5ஆம் நாள் பவனி, 6ஆம் நாள் பவனி என்றெல்லாம் குறிப்பிடுவது வழக்கம். இது இரவு நேரத்தில் இந்த பவனி நடைபெறுகின்றது. இந்த நடன விழா நந்திகேஸ்வரர் பொருட்டு நிகழ்ந்ததாக கூறுவர். நந்திகேஸ்வரர் கைலாயமலையில் சந்தியாகாலத்தில் செய்யக்கூடிய பிரதோஷ தாண்டவத்தை கண்டு கண்டு கழித்தபடியால் அந்த அசைந்து ஆடக்கூடிய நடனத்தை இந்த ஒற்றியூரிலும் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் வேண்டிக் கொள்ள அவருக்கு அருள் செய்யும் முகமாக இந்த நடனத்தை புரிவதாக ஐதீகம். இந்த ஒப்பில்லாத ஒரு தாண்டவத்தை, நடனத்தை பிரம்மாதி விஷ்ணு தேவர்கள், ரோமச்சு முனிவர் ஆகியோர் தரிசிக்கிறார்கள். இந்த கோயிலின் முகப்பில் உள்ள ஒரு கோபுரம் மாங்காடு எல்லப்ப செட்டியார் என்பவர் கட்டியதாக குறிப்பிடுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து உள்ளே செல்லும் பொழுது கொடிமரம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. வெளிப்பிரகாரத்தில் உள்ள அநேக சன்னதிகளுள் சுந்தரருக்கென்று ஒரு தனி சன்னதி, சகஸ்ரலிங்கம், அஷ்டோத்திரலிங்கம், அண்ணாமலையார், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இப்படி அநேக லிங்கமூர்த்திகளை தரிசனம் செய்கின்றோம். தெற்கு பிரகாரத்தில் உள்ள ஒரு அபூர்வமான ஒரு சன்னதியையும் நாம் இங்கு பலமாக வரும்பொழுது தரிசிக்கின்றோம். அதனை கௌடீஸ்வரர் ஆலயம் என்று வழக்கத்தில் குறிப்பிடுகின்றார்கள். கௌடதேசத்திலிருந்து சில ஆதிசைவர்கள் வந்து அந்த பெருமானை தரிசனம் செய்து பூஜித்து வந்தபடியால் கௌடீஸ்வரர் ஆலயம் என்று இதனை குறிப்பிடு வழக்கம். அக்காலம் தொடங்கி அங்கு பிரணவ சப்தம் ஒலிப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். திருவொற்றியூரில் உள்ள எழுத்தறியும் பெருமானுடைய சந்நிதிக்கு நுழையும் முன்பு தியாகராஜமூர்த்தியினுடைய சபை இருப்பதை காண்கின்றோம். சோமாஸ்கந்த வடிவில் தியாகராஜ பெருமான் நமக்கு அம்பிகையோடு அங்கு அருட்காட்சி வழங்குகின்றார். இந்த சன்னதியை தரிசித்துவிட்டு இறைவனுடைய பிரகாரத்தில் உள் பிரகாரத்தில் நாம் பலம் வருகின்றோம். அங்கும் லகுலீஷர் திருவுருவத்தையும் ஆதிசங்கரருடைய திருவுருவத்தையும் தரிசிக்கின்றோம். இந்த கோயிலினுடைய மூலவர் கர்ப்பகிரகம் கஜபிருஷ்ட வடிவில் அமைந்துள்ளது. இதற்கு சற்று தள்ளி வடக்கு பார்த்த முகமாக துர்க்கையம்மனுடைய திருச்சன்னதி இருக்கின்றது. இங்கு அம்பிகை மிகவும் உக்கிரமாக இருந்ததாகவும் அதனை ஆதிசங்கரர் வந்தபொழுது அதை அடக்கி அந்த சந்நிதிக்கு வெளியில் இருக்கும் கிணற்றில் அந்த உக்கிரத்தை இறக்கி பாறையினால் மூடினார் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே அந்த மூடிய கிணறு வடிவமான ஒரு இடத்தை வட்டப்பாறை என்று வழங்குகிறார்கள். சித்திரை மாதத்தில் இந்த அம்பிகைக்கு திருவிழா நடக்கிறது. இந்த அம்பிகை வட்டப்பாறை அம்மன் என்றும் அன்பர்கள் குறிப்பிடுகின்றார்கள். திலீப மகாராஜனுக்கும் இந்த தியாகராஜமூர்த்தி தரிசனம் தந்ததாக புராணம் குறிப்பிடுகின்றது. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது புதிதாக கட்டப்பெற்ற ஒரு சிவாலயம் கருங்கல்லால் ஆன திருப்பணியோடு பல சிற்பங்களை கொண்டு அழகாக விளங்குகின்றது. இந்த படம்பக்கநாதருடைய கோயிலை வீரராஜேந்திரன் திருப்பணி செய்தான் என்றும் அங்கு வியாக்கரண மண்டபம் அமைத்து அதற்கு இலக்கண பாடம் அங்கெல்லாம் கற்பிக்கப்பெற்றது என்றும் இறைவனுக்கே வியாக்கரணதான பெருமான் என்று பெயர் வழங்கப்பெற்றதாகவும் ஆனி மாதத்தில் விழா குலோத்துங்க சோழனுடைய முன்னிலையில் நடைபெற்றதாகவும் அவன் ராஜராஜனுடைய மண்டபத்தில் தங்கியிருந்ததாகவும் தியாகராஜ பெருமானுக்கு கருணை விடங்கன் என்று ஒரு பெயர் இருந்ததாகவும் சூரியனுக்கு ஒரு தனி கோயில் இருந்ததாகவும் இந்த ஆலயத்தில் 139 பேர்கள் பணிபுரிந்தார்கள் என்பதையும் தொண்டைமான் சக்கரவர்த்தி 2 பவழத்தூண்களையும் 2 வெங்கலத்தூண்களையும் கோயிலுக்கு தானமாக அளித்தான் என்றும் இறைவனுக்கு மகாதேவ பட்டர், திருவொற்றியூர் மகாதேவர், ஒற்றியூர் ஆழ்வார், ஒற்றியூருடைய நாயனார், படம்பக்க நாயனார் என்றெல்லாம் பெயர்கள் வழங்கப்பெற்றதாகவும் பங்குனி உத்தரத்தில் விழா சிறப்பாக நடைபெற்றதாகவும் ஆனி மாசி பெருவிழாக்களும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பெற்றதாகவும் இந்த ஆலயத்தில் உள்ள ஏராளமான கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிகின்றோம். பெரியபுராணம் வாசிக்கப்பெற்றதாக ஒரு கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. குலோத்துங்க சோழ மண்டபத்தில் தினந்தோறும் 50 அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கப்பெற்றது. அதற்காக முதலாம் குலோத்துங்கன் பணப்பாக்கம் என்ற ஊரை எழுத்தறிவார் நல்லூர் என்று பெயரிட்டு அதில் ஒரு பகுதியை நிபந்தனமாக இந்த ஆலயத்தை கழித்திருக்கிறார். இப்படி பல மன்னர்களாலும் அடியார்களாலும் இந்த ஆலயத்திற்கு பல நிபந்தங்கள் வழங்கப்பெற்றிருக்கின்றன. கோயிலுடைய வெளிப்பிரகாரத்து மதுரை சேதுராய தேவர் என்பவர் கட்டி கொடுத்திருக்கிறார். அளக்கக்கூடிய கருவியின் பெயர் அருள்மொழி தேவன் நாழி என்று வழங்கப்பெற்றது. இப்படி கல்வெட்டுக்கள் நமக்கு அந்த காலத்தில் எவ்வளவு இந்த ஆலயம் சிறப்பாக இருந்தது என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றது. அங்கிருந்த ஒருவனுக்கு படம்பக்கன் என்று பெயர்ந்ததாக கூட இந்த கல்வெட்டு நமக்கு தெரிவிக்கிறது. அருகில் உள்ள மணலி என்ற ஊரிலிருந்து ஒற்றியூருக்கு உப்பு தட்டு தானம் செய்திருக்கிறார்களாம். அதற்கு படம்பக்கநாயக பேரளம் என்று ஒரு பெயர் சூட்டப்பட்டு வழங்கப்பெற்றது. கிரந்த கல்வெட்டுகள் கூட இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. அவை இந்த ஊரை ஆதிபுரி என்றும் இறைவனை ஆதிபுரீஸ்வரர் என்றும் குறிப்பிடுகின்றன. இந்த தலத்து மூர்த்திக்கு தொண்டு செய்து வந்த ஒரு சிவபக்தர் சக்கரப்பாடி என்ற ஒரு தெருவில் வாணிய குலத்தில் பிறந்தவர். அவருடைய பெயர் கலியநாயனார் என்பது. இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். பெருமானுக்கு தினந்தோறும் விளக்கேற்றும் தொண்டில் ஈடுபட்டவர். நாளடைவில் அவரிடமிருந்த பொருள் குன்றி போகவே இந்த தொண்டு செய்ய முடியாமல் முட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கும் சரிக்காமல் எப்படியோ முயன்று இந்த தொண்டை தொடர்ந்து நடத்தி வந்தார். அவரிடத்தில் எதுவும் இல்லை என்பதால் அவருக்கு எண்ணெய் கொடுப்பதையும் பிறர் மறுத்தார்கள். பொருள் இல்லை என்றாலும் மனம் தளராமல் கோயிலுக்குள் சென்றார். அகலால் விளக்கேற்றினார். அந்த எண்ணெய்க்கும் தட்டுப்பாடு வரும் நேரத்தில் பெருமானுக்கு விளக்கேற்றாமல் தான் இருந்தும் என்ன பயன் என்று தன்னுடைய கழுத்தையே அறிவாளால் அறிந்து அதில் வரும் இரத்தத்தை ஊற்றி விளக்கரிக்க கத்தி கொண்டு அறுப்பதற்கு முயன்றார். அப்பொழுது சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து திருவுருள் செய்ததாக திரிபுராணம் நமக்கு குறிப்பிடுகின்றது. இப்படி கலியநாயனார் தினந்தோறும் விளக்கேற்றிய ஒரு சிறப்புடையது இந்த ஆலயம். பட்டினத்து அடிகள் இந்த ஊருக்கு வந்தபொழுது பேய்க்கரும்பு எந்த தலத்தில் இனிக்கிறதோ அந்த தலமே முக்தி தரும் என்று கருதி இந்த தலத்திற்கு வந்தார். அதேபோல் கரும்பு இங்கு பேய்க்கரும்பு இங்கு அவருக்கு இனித்தபொழுது கண்டம் கரியதாம், கண் மூன்று உடையதாம், அண்டத்தைப் போல அழகியதாம், தொண்டர் உடல் உருக தித்திக்கும், ஓங்கு புகழ் ஒற்றி கடல் அருகே நிற்கும் கரும்பு என்று பாடியிருக்கிறார். அவருக்கு இந்த ஊரில் காண்பதெல்லாம் சிவமயமாக தோன்றியதாம். வாவியெல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெண்ணீறு, காவணங்களெல்லாம் கணநாதர், பூவுலகில் ஈது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் என்று பாடியருளியுள்ளார் பட்டினத்தடிகள். அப்படி அவருக்கு அருள் செய்தபடியால் இந்த ஆலயத்திற்கு கிழக்கில் கடலோரத்தில் பட்டினத்தாருடைய சமாதியை நாம் இன்றும் தரிசிக்கின்றோம். இந்த தலத்திற்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் ஒன்றும் திருநாவுக்கர சுவாமிகள் அருளிய திரு நேரிசை பதிகங்கள் இரண்டும், திரு விருத்த பதிகம் ஒன்றும், திரு குறுந்தொகை பதிகம் ஒன்றும், திரு தாண்டகம் ஒன்றும், சுந்தரர் பாடிய பதிகங்கள் இரண்டும், ஆக மொத்தம் 8 பதிகங்கள் அமைந்துள்ளன. இந்த தலத்து இறைவனை ஞானசம்பந்த பெருமான் விண்ணும் மண்ணும் தொழ நின்றவனாகவும், ஊனம் இல்லாதவனாகவும், ஆதிமூர்த்தியாகவும், எல்லோரையும் ஆளும் பெம்மானாகவும், நம்மை பாவத்திலிருந்தும் விலக்கி அருள் செய்பவனாகவும், பரவுவார் பாவமெல்லாம் நீங்குமாறு பேரொழியோடு ஒருவனாயின்ற பெருமானாகவும் வாழ்த்தி வணங்கியுள்ளார் அந்த பதிகத்தில். விட

படையவன் பாய் புலித்தோன் உடை கோபணம் பல்கரந்தை சடையவன் சாமவேதன்.

0: நீடம் ஒற்றியூரே இந்த பதிகத்தில் சுவாமிக்கு ஒரு அருமையான திருப்பெயரிட்டு அழைக்கின்றார் ஞானசம்பந்தர். அந்த பெயராவது ஆகமச் செல்வனார் என்பது. ஆகமமாகி நின்று அன்னிக்கும் பெருமானை இவ்வாறு வாயார அழைக்கின்றார் ஞானசம்பந்தர், ஆகமச் செல்வனாரை என்று இந்த பதிகத்தின் மூலம் நாம் அறிந்து இன்புறுகின்றோம். இப்படி ஞானசம்பந்தர் பாடுவது போல திருநாவுக்கரசர் பெருமானும் இந்த தலத்தை வந்து வணங்கும் பொழுது இறைவனுடைய பெருமைகளை பாடி அதோடு நமக்கு அரிய பல உபதேசங்களையும் திருநேரிசை பதிகங்கள் மூலம் வழங்கியிருக்கின்றார். நம்மை வாருங்கள் என்று அழைக்கின்றார். இப்படி பொய் வாழ்க்கை நடத்தி கொண்டு நம்மை நாமே இழிவு நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கிறோமே, அப்படி அழுந்து கொண்டிருக்கிறோமே, அவ்வாறு அழுந்தாமல் வானத்தை வணங்க வேண்டில் வம்மீன்கள் என்று அழைக்கின்றார். அப்படி வந்தால் என்ன கிடைக்கும்? ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடி உள் விரவ வல்லார். இப்படி ஞான விளக்கை நம் மனத்துள் ஏற்றினால், பெருமானை வணங்கினால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே. அப்படிப்பட்டவர்களுடைய குற்றங்களையெல்லாம் பாவங்களையெல்லாம் ஒழித்து உயர்கதிக்கு நம்மை ஆட்கொள்வர் இந்த ஒற்றியூர் பெருமான் என்று திருநேரிசை பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பொய்யான வாழ்க்கையை போக்க வேண்டும். போகம் என்று நாம் நினைப்பதெல்லாம் உண்மையான போகம் அல்ல, சிவபோகமே போகம். அதை நாம் உணர வேண்டும். அப்படி உணராமல் இப்படிப்பட்ட ஒரு பிணமுடைய உடலுக்காக இந்த போகத்தை துய்ப்பதற்காக பித்தராய் திரிகின்றோம். இப்படிப்பட்ட பொய்யான வாழ்க்கையை நீக்கி நம்முடைய நெஞ்சில் பெருமானை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க வல்லவர்களுக்கு பெருமான் கூட இருந்து காப்பார் என்பதை சொல்லும் இடத்தில், நினைக்கின்றார்க்கு உணர்வினோடு இருப்பது போலும் ஒற்றியூருடைய கோவே என்று அருள்கின்றார். அந்த பெருமானுடைய நாமங்களை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், பிதற்ற வேண்டும். அப்படி பிதற்றாதவர்களெல்லாம் பேதையர்களாவார்கள் அல்லவா? பின்வார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார் அப்பர் பெருமான். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கதி கிடைக்கும்? நரகம்தான் கிடைக்கும். பேதைமார்கள் துண்ணுவார் நரகம் தன்னுள் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நமக்கு உயர்கதி கிடைக்காமல் நம்மை தடுப்பது எது என்றால் நம்முடைய தோல்வினை. இந்த தோல்வினை தீர வேண்டும். அதைத்தான் இங்கு குறிப்பிடுகின்றார். தோல்வினை தீர வேண்டில் மண்ணு வான் மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கு ஒன்று ஏற்றி உண்ணுவார் உள்ளத்து உள்ளார் ஒற்றியூருடைய கோவே.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு தலம் திருவலஞ்சுழி பண் நட்டராகும் திருச்சி

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை பொதுப்பதிகமாகிய பாவனாச திருக்குறுந்தொகை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது எண்ணப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: எண்ணப்பதிகம்

0: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது யாத்திரை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
1: யாத்திரை பத்து.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் பொய்யாத வேதியர் பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சதாசிவலிங்கம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயரார் அருளிச் செய்த திருமந்திரம் ஏழாம் தந்திரம் சதாசிவலிங்கம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: தண்டியடிகள் நாயனார் புராணம். பாடியப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: தண்டியடிகள் புராணம், திருச்சிற்றம்பலம்.

கருத்தில் அகம் நோக்கோ குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உண

பணி ஆசிலா நல்லறம் ஆவது அறிய வருமோ உமக்கு.

நாங்கள் பின்னே இருக்கிறோம் என்று கருகு முருட்ட.

தாம் மைகுள் கண்டர் பூங்கோயில் மணிவாயிலில் முன்வந்து இறஞ்சி ஐயனே இன்று அமணர்கள் தா

பரவி விண்ணப்பம் செய்து தொழுது போந்து மடம் புகுந்து

கண் விழித்து அந்த பஞ்ச அமணர்தம் கண்கள் மறையுமாறு காண்கின்றாய் பஞ்ச

வந்தாய் என்று அருளி அவர்பால் நீங்கி அவ்விரவே துஞ்சு இருளில் அரசன்பால் தோன்றி

தள்ளி நமக்கு குளம் கள்ளக்கண்ட அமணர்

பணி விளக்க வெகுண்டான் அவன் பால் நீவிக்கொண்ட குறிப்பால் அவன் கரு

வெகுண்டான் அவன்பால் நீ மேவி கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாய் என்று கோள அருளித்த

அடிமை சிவனுக்கு யான். என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணரு கண்ணிழப்பாறு ஆழ்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓ

சீரடிமை எய்ந்த சீரடிமை சிவனுக்கு யான் என்னில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார்

தொழுது புனல் மேல் எழும் தொண்டரு தூய மலர்கண் பற்று பெற்று எழுந்தார் பொழுது தெரியா பகை இமையோர் பொழிந்தார் செழுந்தள் பூமாறி இழுதை அமணரு விழித்தே கண்ணிழந்து தடுமாறக் கண்டு படுது செய்த அமன் கட்டது என்று மன்னல் பகிர்கின்றான். தண்டியடிகள் தம்முடனே ஓட்டி கெட்ட சமன் குண்டரு அண்டரு போற்றும் திருவாரூர் நின்றும் அகன்று போய் கழிய கண்ட அமணரு தமை எங்கும் காணா வண்ணம் துறக்க என மண்டி பயவரு சாடுதலும் கண்கள்

கோடி பழிகள் அறியார் மயங்குவார். அன்ன வண்ணம் ஆரூரில் அமணர் கலக்கம் கண்டவர் தாம் சொன்ன வண்ணமே அவரை ஓடத் தொடர்ந்து துறந்து அதன்பில் பண்ணும் பாடி பள்ளிகளும் பறித்து குளம் சூழ் கரைபடுத்து மன்னவனும்

கடல்கள் போட்டி இசைத்து புரிந்த பணியும் குறை முடித்து உண்ணு மனத்தால் அஞ்செழுத்தும் போதி பழுவாது ஒழுகியே மின்னூசடையார் அடிநீழல் மிக்க சிறப்பு

0: புறங்கள் வெகுண்டார் தேர்க்காட்டோர் உண்ணிலாவும் புகழ்த்தொள்ள மூர்க்கரு செய்கை உரைக்கின்றார். திருச்சித்தம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்பூவல்லி திருத்தில்லையில் அருளியது. மாயா விஷயம் நீக்குதல். பூவல்லி என்பது பெண்கள் அள்ளி மலர்கள் கொண்டு ஆடிப்பாடி விளையாடுவதாகும். அவ்வகையிலே மாய வலையாகிய உலகப் பற்றுக்களில் மனம் சேராமல் இறைவனோடு இரண்டரக் கலக்கும் பொருட்டாக அமையப்பெற்றதே மாயா விஷயம் நீக்குதலாகும். இது 20 பாடல்களை கொண்டது.

விழுது அனல் விண்பட்ட பூத படை வீர பத்திரரால் புண்பட்டவா பாடி பூவல்லி கொய்யாமோ. தேநாடு கொண்டை சடைக்கணிந்த சிவபெருமான் ஊன் நாடி நாடி வந்து உள் புகுந்தான் உலகர் முன்னே நான் ஆடி ஆடி நின்று ஓலமிழ்

குறி செய்து கொண்டு என்னை ஆண்டபிரான் குணம் பரவி முறி செய்து நம்மை முழுதுடற்றும் பழவினையை கிரி செய்த வாபாடி பூவல்லி கொய்யாமோ பண்ணால் பரவி பணி செய்ய பாதமலர் என்னாகம் துண்ண வைத்த பெரியோன் எழிர் சுடராய் கல்லார் உரித்து என்னை ஆண்டு கொண்டான் கடலினைகள்

ஆசையதாய் அடியே நகமகிழ தேரார்ந்த வீதி பெருந்துறையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துறையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முக்தி முழுமுதல் உத்தரகோஷ

திரு உந்தியார் திருத்தில்லையில் அருளியது. ஞானவெற்றி. உந்தி எனப்படுவது பெண்கள் பலர் கூடி நின்று பாடி ஆடி பந்தினை உந்தச் செய்து விளையாடுவதாக அமையப்பெற்றது. இவ்வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் ஞானத்தின் வெற்றியினையும் மெய்ஞானத்தின் வெற்றியினையும் பாடி அருளியுள்ளார். இது 20 பாடல்களை கொண்டது.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞான சம்பந்த பெருமான் நிகழ்த்திய இன்னொரு அற்புத நிகழ்வு. சரியா, இதுதான் இன்னைக்கு கதை. நம்ம ஞான சம்பந்த பெருமான் நிறைய அற்புதங்கள் நடத்தியிருக்காரு. அதுல நேற்று என்ன பார்த்தோம்? திருப்பாச்சிலாச்சிராமங்கிற ஊர்ல கொல்லிமலவனுடைய மகளுக்கு முயலகன் நோய் இருந்தத பதிகம் பாடி தீர்த்து வச்சாரு நம்ம ஞான சம்பந்த பெருமான், இல்லையா? அதே மாதிரி நிறைய இடங்கள்ல யாராலையும் செய்ய முடியாத பல அற்புத காரியங்களை செஞ்சிருக்காரு நம்ம சம்பந்த பெருமாள். சரியா, இப்போ இன்னைக்கும் அவர் நடத்திய ஒரு அற்புத நிகழ்வை பத்தி பார்க்க போறோம். அது எந்த ஊர்ல தெரியுமா நடந்தது? கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஊர்ல நடந்தது. சரியா, இப்போ நம்ம ஞான சம்பந்த பெருமான் பாச்சிலாச்சிராமத்துல இருந்து கிளம்பி அப்படியே திருஈங்கோய் மலை அப்படி பல தலங்களை எல்லாம் வழிபட்டு அப்படியே கொடிமாட செங்குன்றூருக்கு வர்றாங்க. நம்ம ஞான சம்பந்த பெருமான் எப்போதுமே திருக்கூட்டத்தோடு வருவாங்க இல்லையா, முத்துச்சிறு ஏந்திப்பாங்க எல்லாரும், அப்புறம் நிறைய சின்னங்கள்லாம் வாசிச்சுட்டு அப்படியே ஒரு ஊர்வலம் போல திருக்கூட்டத்தோட வருவாங்க இல்லையா. அப்படி அந்த திருக்கூட்டத்தோட வர்றாங்க. வரும்போது கொடிமாட செங்குன்றூருக்கு வந்துட்டாங்க. வந்தா அந்த காலம் நல்ல பனி காலம், ஒரே குளிரு. சரியா, எல்லா இடமும் பனி கொட்டுது. அப்படி ஒரு பனி காலத்துல எல்லாம் வர்றாங்க கொடிமாட செங்குன்றூருக்கு வர்றாங்க. சரியா, இப்ப நம்ம அந்த கொடிமாட செங்குன்றூரை பத்தில தகவல்கள் என்னங்கிறத பார்ப்போமா. இப்போ நம்ம கொங்கு நாடு, கொங்கு நாடுன்னா எந்த பகுதி? கரூர், பவானி, கோயம்புத்தூர் இந்த பகுதி தான் கொங்கு நாடு. சரியா, இந்த கொங்கு நாட்டுல தேவார பாடல் பெற்ற தலங்கள் ஏழு. சரியா, அது என்ன பாடல் பெற்ற தலங்கள்? நம்ம அருளாளர்கள் என்ன பண்ணாங்க, எல்லா தலங்களுக்கும் போய் அங்க பெருமானை வணங்கி வழிபட்டு அங்க வச்சே பதிகங்கள் பாடி வணங்கி வந்தாங்க இல்லையா. தலங்கள் தோறும் போய் வந்தாங்க இல்லையா. அப்படி தலங்கள் தோறும் போய் தேவார பாடல்கள் பாடப்பெற்ற தலங்கள், அதான் தேவார பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவான். சரியா, அப்படி பாடல் பெற்ற தலங்கள் ஏழு. இந்த கொங்கு நாட்டுல ஏழு இருக்கு அந்த தலங்கள். அந்த தலங்கள் என்னென்ன ஆட்சி சொல்றேன், எழுதி வச்சுக்கிறீங்களா? திருப்புக்கொழியூர் அவிநாசி, திருமுருகன் பூண்டி, திருநனா எனப்படும் பவானி, கொடிமாட செங்குன்றூர் எனப்படும் திருச்செங்கோடு, வெஞ்சமாக்கூடல், திருப்பாண்டி கொடுமுடி, கருவூர் ஆணிலை. சரியா, இந்த ஏழு தலங்கள்ல பாடல் பெற்ற தலங்கள் கொங்கு நாட்டில. சரியா, இதுல இந்த கொடிமாட செங்குன்றூர் ஊரை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இந்த கொடிமாட செங்குன்றூர் இப்ப நம்ம என்ன சொல்றோம், திருச்செங்கோடு அப்படின்னு சொல்றோம். சரியா, அதுக்கு ஏன் தெரியுமா அந்த பேர் வந்தது? அதுல ஒரு நல்ல, அந்த ஊர்ல நல்ல அழகான மலை உண்டு, பெரிய மலை உண்டு. அந்த மலை மேல நம்ம சாமி கோயில் இருக்கும். சரியா, அந்த மலை வந்து அப்படியே சிவப்பு கலரா இருக்கும். அப்புறம் அந்த மலையே வந்து நாக வடிவில் இருக்கும், ஒரு பாம்பு வடிவில் இருக்கும். அதனால அதுக்கு சிவப்பான மலை, அதனால அந்த செங்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது நாக வடிவில் இருக்குது இல்லையா, அதனால அதுக்கு நாகமலை, நாககிரி அப்படின்னே பேரு. சரியா, அந்த மலையில ஏறி போகணும்னா ஒரு 1200 படிக்கு மேல ஏறி போகணும். சரியா, அப்படி ஒரு மலையில மலை மேல இருக்கும். இப்ப அப்ப என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ரோடு போட்டுட்டாங்க. ரோடு போட்டு நமக்கு பஸ்ல மேல வரைக்கும் போக முடியுது. அதனால நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இப்ப எல்லாம் கொஞ்சம் எளிதுதான். அப்புறம் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, இங்க இங்க சாமி அர்த்தநாரீஸ்வரரா இருப்பாரு. அது என்ன அர்த்தநாரீஸ்வரர்? நாரி அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம், அர்த்த அப்படின்னா பாதின்னு அர்த்தம். சரியா, பெண்ணை பாதியாக கொண்டவர், தன் உடம்பை பாதியாக கொண்டவர். சரியா, அந்த ஊர்ல அத மங்கை பங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அர்த்தநாரீஸ்வரர். சரியா, அதுல வலது பக்கம் அப்படியே சிவபெருமான், இடது பக்கம் உமையம்மை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே திருமேனியா இருப்பாங்க. அந்த கோயில சிவலிங்க திருமேனி கிடையாது, 6 அடி உயரத்துல வெள்ள பாஷாணத்திலான அம்மா அர்த்தநாரீஸ்வரர் சில தான் அங்க உண்டு. சரியா, அது தான் தோன்றி, தான் தோன்றினா தானே உருவானது. அங்க யாரும் வந்து உளிய வச்சு செதுக்கியெல்லாம் அந்த சிலையை வைக்கல, அந்த சாமி அப்படியே எழுந்தருளி அப்படியே அந்த இடத்துல அப்படி வெள்ளை பாஷாணத்துல இப்ப கூட நீங்க போனா பாக்கலாம். சரியா, அந்த திருமேனிக்கு வலது பக்கத்துல வேட்டி கட்டியிருப்பாங்க, இடது பக்கத்துல சேலை உடுத்திருப்பாங்க. நீங்க போனீங்கன்னா பாருங்க, என்ன ரொம்ப அருமையான ஒரு திருக்கோயில், அந்த அப்படியே வெள்ள பாஷாணத்துல பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் சிவனுக்கான அலங்காரம் நடந்திருக்கும், ஒரு பக்கம் அம்மைக்கான அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. சரியா, இது ஏன் தெரியுமா இந்த இடத்துல அர்த்தநாரீஸ்வரர் சாமி இருக்காரு? இதுக்கு ஒரு புராண கதை உண்டு. பிரிங்கி முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் வந்து சிவபெருமானை விட்டு வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை உடையவர். சரியா, அப்ப சிவபெருமான மட்டுத்தனமும் வணங்கிட்டு போயிடுவார். அப்ப அம்மை நினைப்பாங்க, நம்ம சிவபெருமானுடைய உடம்புலயே பாதியை வாங்கிட்டோம்னா இவர் நம்மளும் சேர்த்து தானே அவர் வழிபட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மை என்ன பண்ணுவாங்க, தவம் இருந்து அப்படியே சிவபெருமானுடைய இடது பக்கத்துல அம்மை அப்படியே ஒன்றாயிடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, வலது பக்கம் சிவன், இடது பக்கம் அம்மை, ரெண்டு சேர்ந்து ஒரே திருமேனியா இருக்கும். அப்ப பிரிங்க முனிவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு வண்டு மாதிரி உருவா எடுத்து அந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு துளை போட்டு அப்படியே வலம் வருவார். இந்த மாதிரி பிரிங்கி முனிவர் சிவத்தை மட்டுமே வழிபடணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுவார். சரியா, இது நடந்தபோது நம்ம அம்மையும் அப்புறம் ஒன்னா நின்று காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அந்த திருமேனி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற அர்த்தநாரீஸ்வர திருமேனி. சரிங்களா, நீங்க போய் கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அருமையான திருக்கோயில் அது, ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அந்த கோயில்ல இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த படிகள் 1200 படிகளுக்கு மேல இருக்குல்ல, அதுல 60வது படி ரொம்ப சிறப்பான படி. அந்த 60வது படியில வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தா, ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணினா, அந்த ப்ராமிஸ இப்ப இருக்கிற வழக்காடு மன்றத்துல கூட அதை ஒரு அத்தாட்சியா எடுத்துக்கிறாங்க. சரியா, அந்த அளவுக்கு அந்த 60வது படி ரொம்ப சிறப்பான படி. அப்புறம் இந்த கோயில்ல வந்து முருகப்பெருமான் கூட ரொம்ப அழகா இருப்பாரு. அங்க முருகப்பெருமானுக்கு பேரே செங்கோட்டு வேலவர். சரியா, அழகான நின்று திருக்கோலத்துல இருப்பாரு, ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கோயில். சரியா, நம்ம அருணகிரிநாதர் இங்க இருக்கிற செங்கோட்டு வேலவர் மேல நிறைய திருப்புகள் பாடியிருக்காங்க. சரிங்களா, நீங்க அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வாங்க, ரொம்ப அருமையான திருக்கோயில் இது. சரிங்களா, பாதி அம்மை பாதி அப்பா, அப்படிப்பட்ட திருக்கோலம் இங்க இருக்கிற திருக்கோலம். சரியா, இந்த ஊருக்கு இப்ப நம்ம ஞானசம்பந்த பெருமான் வர்றாங்க. வந்து பெருமானை வழிபட்டுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா, பக்கத்துல பவானி திருநனா அந்த இடத்துக்கு போய் சாமியை வழிபட்டுட்டு திரும்பவும் இந்த கொடிமாடு செங்குன்றூருக்கே வந்துடுறாங்க. சரியா, வந்து இங்கே தங்குறாங்க. அப்ப என்னது, இந்த ஊர்ல அந்த ஊர்ல நிறைய விஷக்காய்ச்சல், இந்த பனி அதிகமா இருக்கு இல்லையா, அதனால ஒரு குளிர் ஜுரம், எல்லா இடத்துலயும் ஒரு குளிர் ஜுரம், ஒரு நடுக்க வரும்படியான ஒரு குளிர் ஜுரம் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குது. அந்த ஊரெல்லாம் மக்கள் எல்லாம் அந்த நோயால ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அப்ப எல்லாரும் வந்து நம்ம ஞானசம்பந்த பெருமான் கிட்ட முறையிடுவாங்க. அப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்வாங்க தெரியுமா, இது இந்த பனிக்காலம் அதனுடைய இயற்கையினால அப்படி வர்றது, ஆனாலும் நம்ம நம்ம பெருமான் கிட்ட வழிபாடு பண்ணி நம்ம இந்த நோயில இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவ்வினைக்கு இவ்வினையாம் அப்படிங்கிற பதியத்தை பாடுவாங்க. சரியா, அந்த பதியத்துல நம்ம நம்ம நினைச்சுக்கிறோம், நமக்கு ஒரு நோய் வந்தா என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம செஞ்ச வினைக்கு இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறோம், இந்த நோய் நமக்கு நம்ம முன்னால செஞ்ச வினையால வந்தது அப்படின்னு இருந்துடுறோம் இல்லையா. ஆனா அந்த வினையோட தாக்கத்தை, அந்த வினையினால வர்ற துன்பத்தை நம்ம சிவபெருமானுக்கு கைத்தொண்டு செஞ்சு அந்த வினையினுடைய தாக்கத்தை குறைக்கலாம், இது உறுதி, இது நீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு ஒரு பதிகம் அழகா பாடியிருப்பாங்க. சரியா, அது என்ன கைவினை, கைவினை செய்து அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாங்க. அந்த கைவினைனா என்னன்னா, நம்ம கோயிலுக்கு வேண்டிய சுத்தம் பண்றது, உழவர் பணி செய்யறது இல்லையா, திருக்குளங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது, இப்படி வேலைகள்லாம் செய்யறோம். சரியா, அப்படி செய்யறதுனால செஞ்சு நம்ம சிவபெருமானுக்கு எப்போதும் மலர் பறிச்சு போட்டு நம்ம பெருமானை வணங்குறதன் மூலமா நிச்சயமா இந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா இந்த பதிகத்தை பாடி முடிப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் ஜுரம் வந்து அவதிப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் ஜுரம் நீங்கி நல்லாயிருவாங்க. ஒரு பதிகம் பாடி அந்த ஊர்ல இருக்க விஷக்காய்ச்சல் மொத்தமும் குளிர் ஜுரம் மொத்தமும் தீர்த்தது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாயிரும். ஒரு பதிகம் பாடி முடிக்கும் போது அவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு இருந்த அவ்வளோ ஒரு கடினமான ஒரு ஜுரம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். எல்லாருக்கும் மனசுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும்ல, ஒரே மகிழ்ச்சி. எல்லாரும் அப்படியே பெருமானை வணங்குவாங்க, ஞானசம்பந்த பெருமானை வணங்குவாங்க, அப்பாரான இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அதனால தான் இன்னைக்கு கூட இந்த அவ்வினைக்கு இவ்வினையாங்கிற பதிகத்தை பாடினா நோய் தீர்வது திண்ணம், சரியா? அதனால நோய் தீர்க்கும் பதிகங்கள் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் சில பதிகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல நேற்று நம்ம பாட்டிலாசிரமத்துல என்ன பாடல் பாடினாங்க, துணி வளர் திங்கள்ங்கிற பாடினாங்கல்ல பாடல், அந்த பதிகம். இன்னைக்கு உள்ள அவ்வினைக்கு வினையாம்ங்கிற பதிகம், அப்புறம் இன்னும் மந்திரமாவது நீர் அப்படி நிறைய பதிகங்கள் இருக்கு. இந்த பதிகங்களை எல்லாம் பாடினா நிச்சயமா நோய் தீரும். இப்ப கூட அதை கண்ணால நம்ம பார்க்க முடியும். அதனால நம்ம பெருமான் மேல நம்பிக்கையோட இந்த பாடல்களை மனமுருகி இறைவனை மனசுல நினைச்சு அப்படி பாடினோம்னா நிச்சயமா நோயிலிருந்து விடுபட முடியும், சரியா? அதனால நீங்களும் குழந்தைகள்லாம் அந்த அவ்வினைக்கு இவ்வினையாங்கிற பதிகத்தை உங்க அம்மா பாட்ட சொல்லி அந்த பதிகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கணும். திருஞான சம்பந்த பெருமான் பாடின பதிகம்னு நீங்க நெட்ல கேட்டீங்கன்னா கிடைக்கும், சரியா? அந்த பதிகத்தை எடுத்து எல்லாரும் தினமும் இதை படிக்கணும், சரியா? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வழிபாட்டில் இதை படித்து நீங்கள் திருநீர் எடுத்து பூசிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோயும் வரவே வராது, சரியா? இதுதான் இன்னைக்கு திருஞான சம்பந்த பெருமான் நடத்தின அந்த அதிசய நிகழ்வை பற்றின கதை, சரியா? சரி, இனி நாளை பார்க்கலாமா? திருச்சி தம்பலம்.
3: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் திருஞான சம்பந்த பெருமான் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
2: திருச்சி கம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு ஒரு முத்து பந்தல் கொடுத்தாரு நம்ம சிவபெருமான், சரியா? அது எப்படி கொடுத்தாரு, எங்க கொடுத்தாருங்கிறது தான் இன்னைக்கு கதை, சரியா? இப்ப ஞான சம்பந்த பெருமான் எங்க இருந்தாங்க? நேற்று கதையில என்ன பார்த்தோம்? கொடிமாட செங்குன்றுங்கிற ஊர்ல, அதான் இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடுன்னு சொல்றோம்ல, அந்த ஊர்ல அப்போ குளிர் சுரம் இருந்துச்சு. அப்போ அவ்வினைக்கு இவ்வினையாங்கிற பதிகம் பாடி நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த ஊர்ல இருந்த நோயை அப்படியே முழுவதுமா தீர்த்து வச்சார், இல்லையா? இந்த அதிசயம் தான் நேற்று நம்ம பார்த்தோம். இப்போ எல்லாரும் நோயெல்லாம் தீர்ந்து அப்படியே இன்னும் பல தலங்களை வணங்கிட்டே வர்றாங்க, சரியா? ஞான சம்பந்த பெருமாள் முத்துச்சிவிகையில இருக்காங்க, அவங்கள தோல்ல சுமந்துக்கிட்டு அந்த திருக்கூட்டமே அப்படியே அழகா சின்னங்கள்லாம் வாசித்துக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க, சரியா? வந்துட்டே இருக்கிறவங்க அப்படியே பட்டீச்சரம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க, சரியா? இன்னும் அந்த ஊருக்குல வரல, இப்பதான் நுழையிறாங்க, சரியா? இந்த பட்டீச்சரம் அப்படிங்கிற ஊர்ல என்ன நடந்ததுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, சரியா? இந்த பட்டீச்சரம் என்ன தெரியுமா, அந்த தலத்துக்கு பேரு பழையாறை, அதுல கோயில் பேரு பட்டீச்சரம், சரியா? தலம் என்ன? பழையாறை, சரியா? கோயில் பேரு பட்டீச்சரம். இங்க சாமி பேரு என்ன தெரியுமா? சாமி பேரு பட்டீஸ்வரர், தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சாமிக்கு ரெண்டு பேர் உண்டு. அம்மைக்கு என்ன தெரியுமா பேரு? ஞானாம்பிகை பல்வளை நாயகி அப்படின்னு அம்மைக்கு பேர், சரியா? இந்த ஊருக்கு ஏன் தெரியுமா பட்டீச்சரம்னு பேர் வந்தது? காமதேனு தெரியும்ல உங்களுக்கு, தேவலோகத்துல இருக்கிற ஒரு பசு, அந்த பசுவினுடைய மகள் பேரு பட்டி. அந்த காமதேனுடைய மகள் பட்டிங்கிற பேர்ல இருந்த மகள் வழிபட்டதுனால இந்த ஊருக்கு பட்டீச்சரம் அப்படின்னு பேர் வந்துச்சு, சரியா? அப்புறம் இங்க வந்து இந்த தலத்துல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? நம்ம அம்மை இருந்து தவம் செஞ்சிருக்காங்க, சிவபெருமான நோக்கி தவம் செஞ்ச இடம் இந்த பட்டீச்சரம், அதனால இதுக்கு தேவி வனம் அப்படின்னு ஒரு பேர் கூட உண்டு. சரியா? அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம ராமேஸ்வரத்துல வந்து நம்ம ராமர் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குல்ல, ராமர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட சிவலிங்கம் இருக்குல்ல, அதான் நம்ம ராமேஸ்வரம் கோயில்ல வழிபடுற சிவலிங்கம். அந்த ராமர் என்ன பண்றாரு, திரும்பி வரும்போது இந்த தலத்திலையும் தன்னோட வில் முனையால ஒரு குத்தி ஒரு தீர்த்தம் உண்டாக்கியிருக்கார். அந்த தீர்த்தத்துக்கு கோடி தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்துல வந்த தண்ணியை எடுத்து நம்ம சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டிருக்காரு. சரியா? அதனால ராமர் வழிபட்ட தலம், ராமர் வழிபட்ட சிவலிங்க திருமேனி ராமலிங்கர் அப்படின்னு ஒரு தனி சன்னிதி இப்ப கூட இருக்குது. சரிங்களா? அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா, விஸ்வாமித்திரருக்கு பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் கிடைச்சது இந்த தலத்துலதான். நம்மளாம் சொல்லுவோம்ல, வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லி நம்ம பேசும்போது பேசிக்கிடுவோம் இல்லையா. வசிஷ்டருங்கிற முனிவர் வாயாலேயே பிரம்ம ரிஷிங்கிற பட்டம் விஸ்வாமித்திரருக்கு கிடைச்சது இந்த தலத்துல வச்சுதான். சரியா? அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம சக்தி முற்றம் பார்த்தோம்ல, நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து எனக்கு திருவடி சூட்டுங்க சாமி அப்படின்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சக்தி முற்றம், அந்த சக்தி முற்றம் கோயிலும் இந்த பட்டீச்சரம் கோயிலும் ரொம்ப பக்கத்துல, அப்படியே ஒரு ஒரு வீதிக்கு இந்த பக்கம் ஒரு கோயில் அந்த பக்கம் இன்னொரு கோயில், அவ்வளோ பக்கத்துல நடுவில் ஒரே ஒரு ரோடு அவ்வளோதான். சரியா? அதனால அடுத்த தடவை நீங்க போகும்போது சக்தி முற்றம் போகும்போது அப்படியே பட்டீச்சரத்தை மறக்காம வணங்கிட்டு வாங்க. சரிங்களா? அவ்வளோ பக்கத்தில். இது எந்த வழியாக தெரியுமா போகணும், கும்பகோணத்துலேருந்து ஆவூர் போகுது இல்லையா, அந்த ரோட்டில் போனால் இந்த கோயிலுக்கு போகலாம். சரியா? அப்புறம் இந்த ஊருக்கு ஏன் தெரியுமா பழையாறைன்னு பேர் வந்துச்சு. அந்த ஊரில் தெற்கில் முடிகொண்டான் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது, வடக்கில் திருமலைராயன் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது. சரியா? எந்த ஆறு, வடக்கில் திருமலைராயன் ஆறு, தெற்கில் முடிகொண்டான் ஆறு அப்படின்னு ரெண்டு ஆறு ஓடுது. அதுல இந்த முடிகொண்டான் ஆறு இருக்கு இல்லையா, அதைத்தான் அந்த காலத்துல பழையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. பழையாறுனுடைய கரையில இருக்கிற தலம், அதனால இதுக்கு பழையாறை அப்படின்னு பேர் வந்தது. சரியா? இதுல இந்த பழையாறையில இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா, நம்ம மங்கையர்கரசியார் நாயனார், அமர்நீதி நாயனார் இவங்கெல்லாம் அவதாரம் செஞ்ச பழையாறை கீழ்த்தடி அப்படிங்கிற இடம் இங்கதான் இருக்கு. சரியா? பழையாறைய வந்து நாலு பிரிவா சொல்லுவாங்க, வடதளி, தென்தளி, கீழ்த்தளி, மேற்கழி அப்படின்னு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த நாலு பகுதியிலையும் தனித்தனி கோயில் உண்டு இங்க. அத வடதளி, தென்தளி, கீழ்த்தளி, மேற்கழி அப்படின்னு சொல்லுவாங்க. தளி அப்படின்னா கோயில் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுல அந்த கீழ்த்தளி இருக்கு இல்லையா, அங்கதான் நம்ம மங்கையர்கரசியாக அவதாரம் பண்ணாங்க, அமர்நீதி நாயனார் அவதாரம் பண்ணாங்க. அப்புறம் பழையாறை வந்து அந்த காலத்துல சோழர்கள் இருந்தாங்க இல்லையா, அப்ப தலைநகரமா இருந்துச்சு, அவ்வளவு முக்கியமான நகரம் இது. சரியா? அந்த சோழர்கள்லாம் வாழ்ந்த இடத்த வந்து சோழ மாளிகை அப்படின்னு இப்ப கூட சொல்றாங்க. சரியா? அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தலம் இந்த பழையாறை. சரிங்களா? அடுத்த நீங்க போனீங்கன்னா நிறைய நேரம் இங்கிருந்து ஒரு ஒரு கோயிலா பார்த்து வரலாற்று குறிப்பெல்லாம் எழுதி பார்த்துட்டு வரணும். சரிங்களா? அப்பதான் சிறப்பா இருக்கும். வரலாற்று சிறப்பெல்லாம் பார்த்து டைரியில குறிச்சு வச்சுட்டு கோயில் பார்த்துட்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரிங்களா? நீங்க அடுத்த உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போகும்போது அதெல்லாம் பார்த்து எழுதிட்டு வாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பழையாறையுடைய சிறப்பை பார்த்துட்டோமா, இந்த பழையாறை பட்டி சிறத்துக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்படியே திருக்கூட்டத்தோட வர்றாங்க. அப்ப நல்ல வெயில் காலம், வெயில் பொசுக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல வர்றாங்க, எல்லாருக்கும் சோர்வாயிடுது வெயிலால. அப்போ நம்ம சாமி என்ன தெரியுமா செய்யறாரு, அவரோட சிவகணங்கள் இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கொடுத்து ஒரு முத்து பந்தல் அனுப்பி விடுறாரு. பந்தல்னா என்ன, நாலு பக்கம் நாலு தூண் போல நாலு கம்பு இருக்கும், மேல ஒரு விதானம் இருக்கும். விதானம்னா என்ன, கூரை இல்லையா. அப்போ ஒரு பந்தல் போல நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் பந்தல் எல்லாம் போடுறோம்ல, நீங்க பாத்துருப்பீங்கல்ல, கீழே கம்பு நட்டிருப்பாங்க, மேல ஒரு கூரை போட்டிருப்பாங்க இல்லையா, அதைதான் பந்தல்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு முத்தாலான பந்தல், அந்த பந்தலை வந்து அந்த சிவகணங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். கொடுத்து என்ன தெரியுமா சொல்லும், எம்மை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீச்சர் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், திருவுருள் இப்படியானால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்படியே பட்டீச பெருமான மனசால நினைச்சு அப்படியே தரையில விழுந்து வணங்கி அந்த முத்து பந்தலை ஏற்றுக்கிறார். சரியா? இப்ப முத்து பந்தல் அப்படியே மேல மேல அப்படியே குடை மாதிரி பிடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே அவர் முத்துச்சிறிகையில இருக்காரு, அதுக்கு மேல ஒரு வெண்கொற்ற குடை இருக்குது, முத்து குடை இருக்குது, அப்புறம் முத்து சின்னம் ஊதிட்டு வராங்க, இப்ப முத்து பந்தல் கொடுத்துருக்காரு சாமி. இல்லையா? முத்து பந்தல் கொடுத்த சாமி யாரு? நம்ம பட்டீச்சரத்து பெருமாள். சரிங்களா? இப்போ அந்த முத்து பந்தலை பிடிச்சிட்டு வராங்களா, அப்படியே வானத்துல இருந்து எல்லா தேவர்களும் அப்படியே மலர் மாறி பொழியிறாங்க. அப்போ அந்த பந்தல் மேல, முத்து பந்தல் மேல அப்படியே மலர்கள்லாம் விழுந்தா எப்படி இருக்கும்? மலர் பந்தல் போல ஆயிடும் இல்லையா? அவ்வளோ அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மலர் பந்தல் போல அப்படியே எல்லா அவங்க பரிசனங்கள் எல்லாம் அதுக்கு அடியில வருவாங்க. அந்த நாலு காம்பு கம்பு இருக்கும் இல்லையா, அந்த பந்தலுக்கு நாலு கம்பு இருக்கும் இல்லையா, அந்த நாலு கம்பை நம்ம பரிசனங்கள்லாம் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ இன்னும் அருமையா இருக்கு பாக்குறதுக்கே, கண்கொள்ள காட்சியா இருக்குது. சரியா? இப்படியே நம்ம ஞானசம்பந்த பெருமாள் பட்டிச்சரத்துக்குள்ள நுழையிறாரு. அப்ப நம்ம சாமிக்கு சாமிக்கு ஞானசம்பந்த பெருமானை பார்க்கணும்னு ஆசை. சரியா? ஞானசம்பந்த பெருமான் அவ்வளவு அழகா முத்து பந்தலோட முத்து சிறியோட வர்ற அழகா பார்க்கணும்னு நம்ம சிவபெருமானுக்கு ஆசையா இருந்துச்சாம். அதனால அவர் என்ன சொன்னாராம், நந்திய கொஞ்சம் தள்ளி வழி விட்டுக்காரு, நான் அந்த அழக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால அந்த கோயில்ல அஞ்சு நந்தி இருக்கும். நம்ம சாமி சன்னிதானத்துக்கு நேரம் தானே நந்தி இருக்கும் எப்போதுமே. ஆனா இந்த கோயில்ல அஞ்சு நந்தி இருக்கும், ஒன்னு பின்னால் ஒண்ணு, ஒண்ணு பின்னால் ஒண்ணு, அஞ்சு நந்தி இருக்கும். அஞ்சு நந்தியுமே ஒரு பக்கம் தள்ளி இருக்கும். நீங்க அத்தனை போனீங்கன்னா இதை கவனிங்க. இதே மாதிரி நந்தி தள்ளி இருந்த ஒரு ஊர் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். நம்ம இன்னொரு நயனார் கதையில பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? நம்ம திருநாளை போவார், அவருக்காக திருப்புன்கூர்ல சாமி நந்திய தள்ளி உட்கார சொன்னாரு இல்லையா? இன்னைக்கு போனா கூட நீங்க திருப்புன்கூர்ல நந்தி தள்ளி இருக்கிறத பாக்கலாம். பெரிய நந்தி கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்படி, அதை நீங்க பாக்கலாம். அது மாதிரி சாமி இங்க பட்டீச்சரத்துல தான் சிவஞா நம்ம திருஞான சம்பந்தருடைய அழக பார்க்கணும், அவர் வர்ற அழக பார்க்கணும்னு நம்ம சாமி நந்திய தள்ளி உட்கார சொன்னாராம். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, நம்ம சாமிக்கு நம்ம மேலாம் எவ்வளவு அன்பு இல்ல, நம்ம திருஞான சம்பந்தர் மேல அவ்வளவு ஒரு அன்பு. அதனால நம்ம திருஞான சம்பந்தர் வர்ற அழக நம்ம சாமி பார்த்து ரசிச்ச இடம் இது பட்டீச்சரம். சரிங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கவனமா பார்த்து அடுத்த ஒரு கோயிலுக்கு போகும்போது இந்த நிகழ்வெல்லாம் ஞாபகப்படுத்தி வணங்கிட்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு நம்ம சாமி முத்துப்பந்தர் கொடுத்தாரு. சரிங்களா? நம்ம சாமி என்னெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காரு? முதல்ல ஞானப்பால் கொடுத்தாரு சீர்காழியில, அப்புறம் திருக்கோலக்கால தங்கத்தாலான தாளம் கொடுத்தாரு, அப்புறம் திருநெல்வாயில் அறத்துறை பெருமாள் மாறன்பாடிங்கிற இடத்துல வச்சு முத்து சிவிகை, வெண்குடை, முத்து சின்னம் இதெல்லாம் கொடுத்தாரு. இப்ப நம்ம பட்டீச்சர பெருமான் முத்து பந்தல் கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ நம்ம சாமி என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு பாத்தீங்களா. இந்த கருணையை நம்ம என்னன்னு சொல்றது, இதையெல்லாம் புரிஞ்சுக்காம நம்ம சாமிய, நம்ம சாமி எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு நன்றி கெட்ட வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம்ல, இனிமே அப்படி நம்ம சொல்லக்கூடாது. சரியா? நம்ம சாமி எப்படி ஒரு அம்மா குழந்தைய பார்த்து பார்த்து பேணுவாளோ அது மாதிரி நம்மளை எல்லாம் எல்லா உயிர்களையும், நம்மளே உன்னைய என்னையெல்லாம் இல்லை, எல்லா உயிர்களையும் சாமி அந்த மாதிரி பார்த்து பார்த்து பேணி வளர்க்கிறார். அதனால தினமும் நம்ம சாமிக்கு நன்றி சொல்லணும். சரியா? நன்றி சொல்லணும், எப்போ நன்றி சொல்லணும், மறக்கவே கூடாது. சாமி நீ கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அப்படின்னு தினமும் சொல்ல பழகணும். சரியா? சரி, அப்ப நம்ம சாமியோட திருவுருள் இன்னும் நமக்கு அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இப்ப நம்ம ஞான சம்பந்த பெருமானுக்கு முத்து பந்தல் கிடைச்ச நிகழ்வு தெரிஞ்சுதா? சரி, இவரை சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் எழுதி வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? சரி, இனி நாளை பாக்கலாமா? திருச்சி தம்பலம்.
4: ஓம் நமசிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
5: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
4: ஓம் நம சிவாய்.
0: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: ஓம் நம சிவாய்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோயில் மூத்த திருப்பதிகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
3: கோயில் மூத்த திருப்பதிகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
4: திருஞான சம்பந்த சுவாமிகள் அருள் செய்த இரண்டாம் திருமுறையிலிருந்து

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருநாவுக்கரசு நாயனார் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
2: திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய அப்பர்வர்மன் அருளி செய்த இரண்டாவது திருத்தாண்டகம், முன்னாணை தோல் போர்த்த எனும் தொடங்கும் திருத்தாண்டகம், திருச்சித்தம்பரம்.

0: திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு தேவநாயனார் அருளி செய்த திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய திருக்குறுந்தகை திருப்பதி.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: மூச்சிவாயினம நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய திரு ஆணைக்கா பதிகம். வழங்குபவர் ஜெகன் கோதுவார் அவர்கள். வணக்கம்.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருவானைக்கா திருத்தலத்திற்குரிய காந்தாரப்பனிலே அமைந்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

I'm

Da ba ba da ri da ba ba ga ba da ba ga.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 51வது திருப்பதிகம் அச்சோப்பதிகம். தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் அனுபவ வழி அறியாமை என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம். இப்பதிகத்திற்குரிய பண் ஆரபி ராகமாகும்.

0: நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பல சருக்கம். இந்த திருச்சிற்றம்பல சருக்கத்துல பரமேஸ்வரனே மகாவிஷ்ணுவுக்கு சிதம்பரத்தினுடைய மகிமையை சொல்லி மகாவிஷ்ணுவானவர் கைலாயத்துக்கு சென்று பரமேஸ்வரனை வணங்கி வாழ்த்தி சுவாமியிடத்திலே ஒரு பெரிய சந்தேகத்தை நான் தீர்த்து கொள்ள போனோம் என்று சுவாமியிடத்தில் கேட்டார். என்ன சந்தேகம்? உலகத்தில எல்லா நூல்களும் கைலாயத்தை தானே போகணும்னு சொல்லுது, கைலாயம் தானே உயர்ந்ததுன்னு சொல்லுது. சுவாமி கைலாயத்தில் ஆனந்தமாக எழுந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றெல்லாம் எல்லாரும் உழுது சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிற சிதம்பரம் உயர்ந்தது என்று நீங்கள் தேவரீதியை சொல்லுகிறீர்களே, அது அந்த அந்த அதில் உள்ள இருக்கிற சந்தேகம் ரகசியம் எனக்கு புரியவில்லை சொல்ல வேணும்னார். அன்பனே, உன்னை போல எனக்கு பிரியமான அன்பன் யாரும் கிடையாது. மகாவிஷ்ணுவன் போல பிரியமான அன்பர்கள் சிவபெருமானுக்கு யாரும் கிடையாதான். நீ கேட்டதுனாலே நான் உண்மை ரகசியத்தை சொல்றேன், இது வரல யாருக்கும் சொன்னதில்லை, அந்த ரகசியத்தை உனக்கு சொல்றேன். அப்படி சொல்லவனும் சாமி யாரு மகாவிஷ்ணு? அன்பனே, இந்த கைலாயங்கிறது நான் வேலை பார்க்கற ஆபீஸ், வேலை பார்க்கற ஆபீஸ். வேலை பார்க்கற ஆபீஸ் என்ன வேலை? வர வைக்கிறது, செலவு பண்றது, அதுக்கு மேல வர்றவனுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்கறது, அது சரியா வேலை பார்க்காத டிஸ்மிஸ் பண்றது, சஸ்பெண்ட் பண்றது, அப்புறம் வேலை போட்டு கொடுக்கறது. இப்படிப்பட்ட ஒரு உருகு வாகர ஆபீஸ் இந்த கைலாயம். இதுல எனக்கு ஓய்வே இருக்காது, ஆனந்தம் இருக்காது. வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி ஆனந்தம் இருக்கும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா வேலை நான் வந்து சந்தோஷமா மகிழ்ந்து ஆனந்தமா ஆடுற ஸ்தானம் தான் தில்லைக்குடி. அதனால அந்த தாண்டவத்துக்கு ஆனந்த தாண்டவம் வேறு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஆடுகிற இடம் அந்த சிதம்பரம். அதனால சிதம்பரம் சொன்னது கைலாயத்தை விட சிதம்பரம் உயர்ந்தது அப்படின்னு மகாசுனுக்கு சொல்லி, அதுக்கு மேல சிதம்பரத்தினுடைய பெருமையெல்லாம் சிவபெருமானே மகாசுனுக்கு சொல்லி, நீ இப்பவே போய் சிதம்பரத்தை தரிசனம் பண்றா அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார் சுவாமி. அப்படி அந்த அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டு மகாவிஷ்ணுமார சிதம்பரத்துக்கு வர்றார். தன்னுடைய பரிவாரங்களோடு கருட வாகனத்துல லட்சுமியோடு வர்றார். அப்படி வந்து சிதம்பரத்தை தரிசனம் பண்ண வர்றார். தனது அன்போடு நச்சலமும் நதியும் வனமும் கிரியும் மகிழ்வால் உருவி கனகம் திகழ் மந்தூரு கண் அகர்வார் அனகம் பெருமார் அணைகின்றனால். அதனாலே பல புண்ணிய தலங்களையும் தீர்த்தங்களையும் தரிசனம் பண்ணி கொண்டு வந்து அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு பொருந்தி இருக்கின்ற சிதம்பரத்து எல்லையிலே வந்து சேர்ந்தார் மகாவிஷ்ணுமாரம். தன்னுடைய பரிவாரங்களோடு வந்து சேர்ந்தார். அப்படி வந்து அடிநாடிய வானர் அமராதிவரும் முடியா மறைதேர் முனிவோர்களையும் கடியார் துளவத் தொடகேர் கடுல கொடியான் வர வந்து எதிர்கொடரார். அதனால மகாவிஷ்ணுவானவர் வருகிறார் என்று சொல்லி தேவர்களும் முனிவர்களும் மற்ற அன்பர்களும் அளவில்லாத மங்கள சிறப்போடு வந்து மகாவிஷ்ணுவை வரவேற்றாரு. அப்படி வரவேற்று எதிர் கொண்டு வந்து அழைத்து அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு அழைத்து சென்றார்கள். அப்படி திருச்சிற்றம்பலத்துக்கு அழைத்து சென்ற போது பலரும் புடையிற் பயில நிறைய கூட்டங்கள் கூட வர செயலால் உலகன்று உயிரன்று உயிருக்குயிர் நீர் குலகம் பொது நின்று குமித்திடுமென்று இலகும் பதியில்லை இறங்கினால். இந்த உலகத்துக்கே பிராணனாக விளங்குகின்ற ஆத்ம நாயகன் இருக்கிறானே, அந்த நாயகனாகிய சிவபெருமான் ஆனந்தாண்டவன் என்ற திருச்சிற்றம்பலத்து எல்லைக்கு வந்தான். அந்த எல்லைக்கு வந்தவுடனே அந்த எல்லையை கும்பிட்டான், சிதம்பரத்து எல்லையை கும்பிட்டான். அப்படி கும்பிட்டு தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே இறங்கினார். என்னோட வாகனத்தை வந்தாரா உடனே கீழே இறங்கிட்டார். அப்படி இறங்கி அழகால கீழே விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி தோத்திரத்தை பண்ணி அழகால நேரா சந்நிதிக்கு வந்தார். அப்படி சன்னிக்கு வந்தபோது அந்த சன்னிதியிலே திருமூலட்டானேஸ்வரர் என்று இருக்கிற சிவலிங்க குழந்தை ஆலமர நீடலில் இருக்கிற அந்த சிவலிங்க பெருமானை கண்டு வணங்கி தோத்திரம் பண்ணி சீலத்தவர் சூழ் சிவகங்கை படிந்து ஆலத் தருமேழர் அவர்முறையும் மூலப்பதி முன்னவன் முன்னர் முகந்து ஏலப்பணி உற்று எழிலோடலாம். சிவகங்கையை மூழ்கி அந்த சிவலிங்கத்தை படிந்து தோத்திரம் பண்ணி வளமாக வந்தான். இப்படி வளமாக வந்தபோது மண்டாவியமான் மறைமா முடி ஒன்று உண்டாமென ஓதிய ஓர் ஒளிவார் அண்டாதிபர் சூழ் அவை நின்றலாக கண்டான் இதில் கண்கள் வெளித்தனால். அப்படி அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கொண்டு அதற்கு தென்பால் விளங்குகின்ற சித்தம்பலத்துக்கு வந்தார். சிவலிங்கம் சித்தம்பலம், சித்தம்பலத்துக்கு வந்தார். ஐயா சித்தம்பலத்துக்கு வந்த போது சொல்றாரு, ஐயால வேத மொழியிலே சொல்லப்படுகிற ஒரு ஒப்பற்ற ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் தான் இந்த சித்தம்பலம். வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுகின்ற ஒரு பொருள், ஒப்பற்ற பொருள், அந்த ஒப்பற்ற பொருள் தான் இந்த சித்தம்பலத்திலே அடிக்கொண்டிருக்கிறது. அந்த சித்தம்பல நாயகனை வந்து தேவர் கூட்டங்களோடு வந்து கண்டான். கண்டவுடனே அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டான். அப்படி கொண்டு தோத்திரத்தை பண்ணினான், மெய்தான் அருங்கினான், விதிர் விதிர்த்தான், தலையிலே கை வைத்தான், வேலை கீழ விழுந்தான், எழுந்தான், அழுதான், தொழுதான், அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகாவிஷ்ணு யாரை கண்டு? நடராஜ பெருமானை கண்டு. கண்டான் அருளின் கடன்மா நடம் உட்கொண்டான், நடம் உட்கொண்டான், மனமு விழியின் குளிர தண்டா அவளே தலைவா நிலை ஊர் அண்டாதிபர் என்று எது நின்றவையா. அதனால சுவாமியினுடைய பெருமை எல்லாம் சொல்லி அளவில்லாத தோத்திரத்தை பண்ணினாரு மகாவிஷ்ணு. அன்பாலுருகா அவசம் பெருக என்பார் அருள் நல்கினை என்று தொடா. அதனால அன்பினாரி மிகவும் ஆனந்த பரவசமாக இருந்து எனக்கு உன்னை வணங்கும்படியாக இந்த தரிசனம்படியே பண்ணும்படியாக எனக்கு அருள் பண்ணினாயே என்று மகிழ்ந்தார். முன்பார் இமையோர் முனிவோர் உடன்மார் என்பார் எது நின்று நினைத்தனார். அப்படி தவசனம் தரிசனத்தை செய்து அந்த தவசியுடனே சபைக்கு தென் திசையிலே வந்து மகிழ்வடைந்தான். அப்படி மகிழ்வடைந்து கலையாதுறைவன் கதிசூர் உலகில் நிலையாயுயரம் பலநீள் பதிவா உலையாடு ஒளிர்தன் உருவார் உறைவன் அலையாளி விடாத மனமாயவன். அப்படி அந்த தென்பால் வந்து திருச்சிற்றம்பலத்தில் இருக்கின்ற அந்த அனந்தத்தை தன்னுடைய மனத்திலே அகலாமல் தான் வைத்து மகிழ்ந்து அதற்கு பிரகாசமாக இருக்கின்ற பக்கத்திலே முந்திலே கோவிந்தராஜன் என்கின்ற பெயரோட அங்கேயே குடியாக இருந்து விட்டார். தில்லை கோவிந்தராஜன் என்கின்ற பெயரோடு அங்கே குடியாகவே இருந்து விட்டார். யாரு? திருமார். திருமார் இதை வந்து சொல்லுகிறவர் யாருன்னு கேட்டால் வேதவியாசர் சொல்லுகிறார். செய்மினி முனிவருக்கு வேதவியாசர் செய்மினி முனிவருக்கு சொல்லுகிறார். வேதவியாசரை பத்தி உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணுடைய ஒரு அம்சமே வேதவியாசராக வந்தார். மகாவிஷ்ணுவே வேதவியாசராக பிறந்தார். அவர் ஓதாமலேயே எல்லாம் உணர்ந்தார், ஓதாமலேயே எல்லாம் உணர்ந்தார். அவருடைய தந்தையார் பெயர், வேதவியாசருடைய தந்தையார் பெயர் பராசர முனிவர், தாய் பரிமளகந்தி. அவர் இளந்த வனத்திலே அவதாரம் பண்ணினார். பதரிக வனத்திலே, பதரிகாச்சரம் அல்லவா, அங்கதான் பிறந்தார் வேதவியாசர். இழந்த வனம் பதரினா வடமொழியில தமிழ்ல இழந்தேன்னு. அந்த வனத்திலே அவதாரம் பண்ணினார். அவருக்கு எல்லா ஞானமும் சிவபெருமானுடைய தானே வந்து விட்டது. இந்த வரலாற்றை வேதவியாச முனிவர் செய்மினி முனிவருக்கு சொல்லுகிறார். சிதம்பரத்தினுடைய மகிமையை சொல்லுகிறார். செய்மினி முனிவர் என்பவர் ஏழே இந்த உருவ வழிபாட்டிலே கடவுள் வழிபாட்டில கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவர், கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவர். அவருக்கு சிதம்பரத்தினுடைய மகிமையை சொல்லி அவரே வந்து சிதம்பரத்தை வணங்கும்படியாக உபதேசம் பண்ணினார் வேதவியாசர். அவருக்கு சைமினி முனிவர் இங்க வந்து தில்லைக்கு வந்து சாமியை வணங்கி, அதாவது இப்படிப்பட்ட சாமியை நான் இதுதான் நான் கும்பிடாம இருந்துட்டேனே, என்னுடைய அறியாமையை நான் என்ன சொல்லுவேன் என்று தன்னை நின்று கொண்டார். அதன் பிறகு அயால வேத வாதஸ்தவம் என்கின்ற ஒரு நூலையும் அழைச்சிருக்கிறார் வடமொழியிலே அந்த செய்மினி முனிவர் என்கிறவர். அப்படி அளவில்லாத பெரிய மகான்களும் மகாவிஷ்ணு முதலாத தேவர்கள் எல்லாம் வந்து அளவில்லாத ஆச்சரியம் கொண்டு வணங்கப்படுகிற மூர்த்தி நடராஜ மூர்த்தி. அது கந்த புராணத்தில் சொல்லுவார், மகாவிஷ்ணு வந்தாரு, சுவாமியை வணங்க வந்தாரு, வந்து சுவாமியை கண்டாரு, கீழே விழுந்தாரு, 4 மாசம் இருந்திருக்கலைங்கிறார் கந்த புராணம். 4 மாசம் அப்படியே படுத்தே இருந்தார். அந்த பரமஞானிகள் எப்படி பார்க்கிறாரு, நாம எப்படி பார்க்கிறோம்னா அதுக்குதான் வித்தியாசம். நம்ம பார்க்கறதுக்கும் ஞானிகள் சாமியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம பார்க்கறதுக்கும் ஞானிகள் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால அவ்வளவு ஞானம் இருக்காது, அவ்வளவு ஞானம் இருக்காது. பார்க்கறது சாமி நல்லா இருக்கு அப்படின்ட்டு கும்பிட்டு அப்படி போயிடுவோம். அவர்கள் அந்த சாமியினுடைய அருளிலே கலந்து விடுவார். அது சுந்தரர் கும்பிட்ட போதும், அப்பர் கும்பிட்ட போதும், மாணிக்கவாசு கும்பிட்ட போதும், ஞானசுந்தர் கும்பிட்ட போதும் அந்த ஆசிரியர்கள் அதை காட்டுகிறாரு. அதனாலே அளவில்லாத சிறப்பு பொருந்தியது இது தில்லைப்பெரி. அதனால இந்த ரகசியத்தை இதுக்கு முந்தி யாருக்கும் நான் சொன்னதில்லை சைமினி, உனக்குத்தான் சொன்னேன். இடத்துல நீ பிரியமானவன் ஆகினாலும் உனக்கு இந்த ரகசியத்தை சொன்னேன் என்று வேதவியாச முனிவர் சைமினி முனிவருக்கு சொல்கிறார். இது முன்னொருவருக்கு இசைத்திரம் முதிர் அன்பது கண்டு முடிந்தனம், உன்னுடைய முதிர்ந்த அன்பை கண்டு இந்த விஷயத்தை சொன்னேன். அதிகந்துகள் வேதம் அளப்பில உட்பொதிகின்றதன் பெருகும் பொருளே. சரியான வேதங்கள் இல்லை, வேதத்தினுடைய முடிவிலே சொல்லப்படுகிற பொருளாயிருக்கிற அந்த பரமேஸ்வருடைய உண்மையே உனக்கு பொழுது சொன்னோம். இதுல சந்தேகம் கொஞ்சம் கூட நினைக்காது, சந்தேகமாக எள்ளளவு நினைக்க வேண்டியது, ஐயம் சிறிது இல்லை. அரைந்தனம் உட்கையின் இதுவே கதி எய்த மகிழ்ந்து உய்யும் பொழுது என்ன உரைத்தன நான் மொய் அன்பு அருள்வோர் முனிபுங்கவனே. அதனால இது மோட்ச கைவல்யமாகும், நீ இப்போதே சிதம்பரத்தலத்துக்கு போய் கடைத்தேரு என்று அந்த சைனி முனிவருக்கு வேதவியாசர் அருளி செய்தார் என்று இந்த திருச்சித்தம்பர தெருக்கம் முடிகிறது. அதுக்கு மேலே சமாதி தெருக்கம்னு வருகிறது.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: சமாளிச்சிருக்கலாம்.
1: மாவுலாவியமார்பும் அகமல்லத்துகள் கையிலை மலையிருந்து தேவதேவரு செய்த திருச்சித்தம்பலத்துண்மை சொப்பவென்றால் யாவரே வல்லர் அதில் அறிந்தவார் புகுத்து முடிந்த பால் வேதம் மேவுனாவியாத நடந்து பரவசமடைந்த வியப்பும் சொல்வார்.
0: பரமேஸ்வரனே பிரகாசனுக்கு அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய பெருமையை சொன்னான் என்று சொன்னால் அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய பெருமையை மற்ற மனிதர்களால சொல்ல முடியுமானார். மகாவிஷ்ணுக்கு பரமேஸ்வரனாகிய பரம்பொருளாகிய பரமேஸ்வரனே அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய பெருமையை இவ்வளவு விஸ்தாரமாக சொன்னான் என்றால் மனிதர்களால அதை நினைக்க முடியுமா சொல்ல முடியுமா என்று சொல்லி அதில் தெரிந்த வரையிலும் நான் சொன்னேன் என்று கூறி யாரு சூத முடியும் நைவிசாரணைக்கு முடிவு சொல்லி அதற்கு மேலே அந்த திருச்சிற்றம்பலத்தை நினைந்து திருச்சிற்றம்பலத்தை நினைந்து தன்வசமடைந்து பரவசமடைந்த வியாதன் இருந்த நிலையை சொல்லுகிறேன் என்னுடைய பரமாச்சாரியனாகிய என்னுடைய குருவாக விளங்குகின்ற வேதவியாசர். சூத முனிவருக்கு குரு யார் என்றால் வேதவியாசர். இந்த மாதிரி குரு கிடைக்கணும், அந்த மாதிரி சிஷியன் அமையும். அது என்னமா இருக்கும்னா பாலும் தேனும் கலந்தாற் போல இருக்கும், பாலும் தேனும் கலந்தாற் போல இருக்கும். நல்லது ரெண்டு சேர்ந்துச்சுன்னா அவ்வளவு நன்மை உலகத்துக்கு கிடைக்கும். நல்லதா ரெண்டு சேரணும், கெட்டதும் நல்லதும் சேரப்படாது, கெட்டதும் கெட்டதும் சேரப்படாது, நல்லதும் கெட்டதும் சேரப்படாது, கெட்டதும் கெட்டதும் சேரப்படாது, நல்லதும் நல்லதுமா சேரணும். இது போல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சேர்ந்தது போல ஒரு காலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் அல்லவா, எவ்வளவு நன்மை உலகத்துக்கு கிடைக்குது மறக்க முடியுமா? இன்னொரு சூடி சேர்ந்துருவாரு பதஞ்சலி வியாக்கரபாரு, பதஞ்சலியும் வியாக்கரபாதர் ஐயப்பன். இன்னொரு சொல்லி சேர்ந்தது சுந்தரரும் சேரமான் பெருமாள், சுந்தரரும் சேரமான் பெருமாள். இன்னொரு சொல்லி சேர்ந்தது வாரு மெய்கண்டார் அருணந்தி சிவம், மெய்கண்டார் அருணந்தி சிவம், சுந்தரர் சேரமான் பெருமாள், திருஞான சம்பந்தர் திருநாவுகிறது, பதஞ்சலி வியாக்கரபாதர். அதனாலே நல்லதும் நல்லதும் சேர்ந்ததுன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லதும் நல்லதும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னா பல பேருக்கு நன்மை கிடைக்கும். ஒரு நல்ல பரமஞானி அவருக்கு நல்ல பரமசீட நல்ல சிஷியன் அவன் ஜானு வச்சுருங்க என்னமா இருக்கும், அளவில்லாத நன்மை அவங்களுக்கு இல்ல உலகத்துக்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த குருவும் சிஷியன் அது வேதவியாசரும் சூதமுனிவரும். சூதமுனிவர் வேதவியாசர்கிட்ட புராணங்களை எல்லாம் கேட்டு அந்த புராணங்களை எல்லாம் வந்து நைமிஷாரணி முனிவர்களுக்கு சொன்னார். அந்த வகையில் வந்ததுதான் இந்த புராணங்கள் அத்தனை. அதுல இந்த சமாதி சருக்கத்திலே வேதவியாசர் இப்படி திருச்சிற்றம்பலத்தினுடைய பெருமையெல்லாம் சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவர் திருச்சிற்றம்பலத்தை நினைந்து திருச்சிற்றம்பல அந்த ஆனந்தாண்டவத்தை நினைந்து தன்னை மறந்து பரவசமாக ஆனந்த நிலையிலே இருந்த அந்த நிலையை பற்றி சொல்லுகிறார். அப்படி அப்படி ஆனந்த நிலையில இருந்து பேசுகிறார், ஆனந்த நிலையில இருந்து பேசுகிறார். அது எப்படி பேசுகிறார்னா இன்னவகை சைனீனிமா முனிவனுக்கு அருள் புரியும் இந்துவேணி. சைனி முனிவருக்கு இப்படி வேதவியாசர் சொல்லி இந்துவேணி முன்னவனது அருளுடைய பராசரன் மாதவ மனைய முனிவர் ஹோவான், இந்துவாகிய சந்திரனை தலையிலே தரித்தவராகிய சிவபெருமானுடைய அருளுடைய பராசரனுடைய தவமே பிள்ளையாக வந்துதான், பராசரன் செய்த தவமே பிள்ளையாக வந்துதான், தவமே புள்ளை புள்ளையே தவ அப்படி நல்ல வழங்குதா, தவமே புள்ளை வடிவத்தில் வந்துருச்சு. அது மேலே தவத்தளவே ஆகுமா தான் பெற்ற சொல்லுங்கிறார் அல்லவா, அவ தவமே பிள்ளையாக வந்துருக்கு. சில பேருக்கு பாவமே பிள்ளையாகும், பாவமே பிள்ளையா வந்தா என்னமா இருக்கா, அது நிறைய இருக்கு, அந்த மாதிரி உள்ளதே நிறைய இருக்கு உலகத்துல. தவமே பிள்ளையா வர்றது எங்கேயோ ஒண்ணுதான், எங்கேயோ ஒண்ணுதான் அதிசயமா இருக்கும். இது தவமே பிள்ளையா முன்னவானது அருளுடைய பராசரன் மாதவமானய முனிவர் கோமான், தன்னிகராம் புண்டரீக புறப்பெருமை நனைந்து உள்ளந்தடையான் இருக்கும். அதனால புண்டரீகபுரமாயிருக்கிற சிதம்பரத்தினுடைய பெருமை நனைந்து உள்ளம் பொங்கியது, ஆனந்தம் வழிந்தது. அந்த ஆனந்தம் வழிந்து அந்த ஆனந்தம் தாங்க முடியாம வெளியிலே அவன் ஆனந்தமான வசனத்தை பேசுகிறான். நன்னடு நேயந்தன்னால் ஆறாமை மீட்கொள்ள நவுத்துகின்றான். அற்புதம் அற்புதம் அந்தோ அந்தோ என் சொல்கிறேன் வகிலத்துள்ளோர். அற்புதம் அற்புதம் எது சிதம்பரம், அற்புதம் அற்புதம். ஐயோ நான் என்ன சொல்லுவேன், இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா விளக்க கையிலே பிடித்துக் கொண்டு கிணத்திலே விழுவது போல போகிறார்களே. விளக்க கையிலே பிடித்துக் கொண்டு கிணத்திலே விடலாமா? எதுக்கு விளக்க பிடிச்சிருக்கிற? விளக்க பிடிச்சா பாதையில இல்லவா நடந்து போகணும். அதை விட்டு கிணத்துல விழுகிறவனுக்கு விளக்கு இருக்கு. அது போல விளக்க பிடித்துக் கொண்டு சாஸ்திரங்களையும் மற்ற நூல்களையும் எல்லாம் படிச்சிட்டு கூட சிதம்பரத்தினுடைய மகிமையை அறியாம இருக்கிறானே. அவன் அவனை மனுஷன் தான் சொல்றது. அவன் விலங்குல ஒன்னா நம்புற, அவன் ஒரு மிருகமே தவிர மனுஷனே அல்லங்கிறான். படிச்சிட்டு கூட சிதம்பரத்தை வணங்காம இருக்கிறானே. அற்புத அற்புதம் அந்தோ அந்தோ என் சொல்கிறேன் அகலத்துள்ளோர். விற்பொலியும் விளக்கதனை கைப்பிடித்தால் கூவலிலே உள்வரானார். சொற்பொலியும் சுருதி சிவாகம புராணங்கள் கண்டும் துதிக்க கேட்டும் பொற்பொதிவின் இயல்பறியா மூடர் அவர் விலங்கனத்தை போல்வர். நூலை படித்துக்கூட சிதம்பரத்திலே அன்பு வரவில்லையானால் அவன் வந்து மூடன் என்று சொல்லலாம், விலங்கு என்று சொல்லலாம், அவன் மனிதன் என்றே சொல்ல முடியாது என்று சொல்லி ஐயோ மற்றைய மரம் கழுத ஞாயி பன்றி ஒட்டகம் யானை பூனை இவைகளை எல்லாம் கண்டு நான் கவலைப்படல, என்னன்னு பாவம் அவர்களுக்கு அறிவு இல்ல, கல்வி இல்ல, அறிவும் இல்ல, ஆறாவது அறிவு இல்ல, கல்வி இல்ல பாவம். அதனால அதுகளுக்கு சிதம்பரத்தை பத்தி நினைக்கிறது அவை இல்ல. மனுஷன் நினைக்காம இருக்கான், அவனை நினைச்சுட்டான் நான் கவலைப்படலாம். மரம் கரம் சுகரம் ஞமலீர் ஒட்டகமாதிய கண்டு மன்னோர்களை பரங்கருணை உருவாகி சிற்பரானந்த நடம் பயிலா நின்ற புறங்கதியின் பொருட்டாக நினைந்து அடைந்து கேட்டு உருகா புண்மை கண்டு இறங்கிடும் என் உள்ளம் இந்த மானிடர்கள் எவ்வண்ணம் முயவரந்தே. இப்படி ஆகியால் அந்த பிராணிகள் எல்லாம் சிதம்பரத்துக்கு போய் வணங்குவதற்கான அறிவு கிடையாது. இவன் அறிவு இருந்து சிதம்பரம் போய் வணங்காம இருக்கிறானே, அதை கண்டு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இவன் எப்படி உருப்படி ஆவான், இவன் எப்படி உருப்படி ஆவான்னு எனக்கு கவலையா இருக்குதுரா அப்படிங்கிறாரு. யாரு யாரு இப்ப எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? நான் கேக்குறது பல பேர்த்த சிதம்பரம் போயிருக்க இன்னும் போகலங்கிற 80 வயசு ஆகுது. சிதம்பரம் போயிருக்கலான்னா இன்னும் போனது இல்லைங்கிறான் பல பேர். எங்க இருந்துகிட்டு? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு. அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். சிதம்பரம் போயிருக்கீங்களா? நான் போகல. வேளாங்கண்ணி போனேங்கிறேன், மருவத்தூர் போனேங்கிறேன், சமயபுரம் போனேங்கிறேன், ஐயப்பன் கோவில் போனேங்கிறேன், சிதம்பரம் போகலங்கிறான். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இந்த ஜென்மத்தை வீணாக கெடுப்பேனோ என்பது நந்தனார் சரித்திரங்கிறது. நீ எந்த தலத்தை தரிசனம் பண்ணினாலும் இதுல சொல்லுவாரு, எந்த தலம் தரிசனம் பண்ணினாலும் எனக்கு சிதம்பர தரிசனம் கிடைக்க வேணும்னு தரிசனம் பண்ணணுமா? ஐயமலைக்கு போய் கும்பிட்டியா, ராமேஸ்வரம் போய் கும்பிட்டியா, காசிக்கு போய் கும்பிட்டியா, எனக்கு சிதம்பர தரிசனம் கிடைக்க வேணும்னு விஸ்வநாதர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கணுமா? அப்பதான் விஸ்வநாதர் கும்பிட்ட மலை கிடைக்குமா? இல்லன்னா உனக்கு விஸ்வநாதர் கும்பிட்ட மலை கிடைக்காதுங்க. இதுல பெரிய ஒரு ரகசியம். ராமேஸ்வரம் போனியா, ராமநாதர் கும்பிட்டியா, ரைட் ரைட், ராமநாதர் கும்பிட்ட வலை உனக்கு கிடைக்கணுமா? அப்படின்னா எனக்கு சிதம்பர தரிசனம் கிடைக்க வேணும்னு அவர்கிட்ட விண்ணப்ப போய் அப்பதான் அவரை கும்பிட்ட வலை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுவது எல்லப்படுவது. அது என்ன காரணம் என்றால் எல்லா தலங்களினுடைய ஆற்றலும் அருளும் சிதம்பரத்திலே இருக்கிறது. அதனால அந்த தலத்தை தரிசனம் பண்ணிவிட்டா எந்த தரிசனம் பண்ண வேண்டியதில்லை. அந்த தலசனம் பண்ணாம எந்த தரிசனம் பண்ணாலும் பலன் இல்லை. அதனால சிதம்பரத்தினுடைய பெருமையை அப்படி எல்லாம் சொல்றார். அதனால மற்ற பிராணிகள் வந்து உண்ணவும் உறங்கவுமா பிறந்தது பாமா அவைகளுக்கு அறிவு இல்லை. சிதம்பரம் தெரியுமா? யானை அவ்வளவு பெருசு யானை இருக்குது சிதம்பரம் தெரியுமா? இருக்கு குதிரைக்கு தெரியுமா? தெரியாது பாவம். அது உணவு உறக்கண்ட மனுஷனா பிறந்து சிதம்பரம் போகாம இருக்கிறானே அப்படின்னு நான் கவலைப்படா. இவன் எப்படா ஒரு முடியா அப்படிங்கிற வேதவியாசம். சாத்திரம் என் இலவையில் இவர் மதங்கள் அளவில புரிவர். அதையால நிறைய படிப்பான், சாத்திரங்கள் நிறைய படிச்சிருப்பான். அதையால மதங்கள் அளவில புரிவர், யாகங்கள் நிறைய செய்வான், தவங்கள் செய்வார், தீர்த்தம் அவை அடைந்து குடைந்துடுவார்கள், பல வகையான தீர்த்தங்களிலே மூழ்குவார்கள். இவர்களின் நெறி தவறா செய்ய கொண்டும் நேத்திரம் மூன்று உடையவரான் பொன்றாவும் அன்றாட நீங்காது ஓங்கும். மூன்று கண்களை உடையவனாகிய பரமேஸ்வரன் நீங்காமல் எப்பொழுது அனவரதாண்டவன் செய்கின்ற அந்த தலத்தினுடைய பெருமையை அறியவில்லையானால் அவனுக்கு அஞ்ஞானம் இருக்கிறதே தவிர விஞ்ஞானம் இல்லடா அப்படின்னார். சாஸ்திரம் நிறைய படிச்சான், யாகத்தை நிறைய செய்தான், நிறுத்தங்களிலே முழுகினான், நிறைய தவங்களை செய்தான், எல்லாம் செய்தாலும் அந்த சிதம்பரத்திலே அவனுக்கு அன்பு வரவில்லையானால் அவர்களுக்கு அவனுடைய அஞ்ஞானத்துக்கு அளவில்லைனார். அவனுடைய அஞ்ஞானத்துக்கு அளவில்லைங்கிற சாஸ்திரம் இந்நிலவையில் வரு மகங்கள் அளவில புரிவர் தவங்கள் செய்வர் தீர்த்தம் அவை அடைந்து குடைந்திடுவர்கள் இவர்களின் நெறி தவறா செய்கை பூண்டு நேத்திரமும் உடையவரான் பொன்றாவும் அன்றாட நீங்காதும் மாத்தளனில் பெருமை அறியார் அவர்கள் அஞ்ஞானமும் வரம்புண்டாமும். அஞ்ஞானம் வரம்புண்டாம், அளவில்லாத அஞ்ஞானம் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு படிச்சு கூட அவனுக்கு அந்த சிதம்பரத்தில் அன்பு இல்லையா. பசையகந்த நெஞ்சாயராய் இரக்கமில்லாத மனசு, பசையகன்ற நெஞ்சு இரக்கமில்லாத மனசுடையவன், வஞ்சகராய் படிராய் பொல்லாதவனாய் படுத்து நாயின் தசையறிந்து திரிவோர்கள், நாயினுடைய மாமசத்தை புசித்து திரிவோர்களாய் இருந்தாலும் அறவாக புற்புதிவில் தயங்கா நின்ற விசை புரிந்த நிலையத்தால் கண்டரனில் வீடுவதன் மெய்யே என்றும். இப்படிப்பட்ட வாவியா இருந்தாலும் கூட அந்த தாண்டவத்தை பார்த்துட்டான்னா அவனுக்கு வீடு கட்டாயம் கிடைக்கும். இவ்வளவு பாவியா இருந்தாலும் தாண்டவத்தினுடைய பெருமையினாலே இவருடைய பாவம் எல்லாம் போயிடுதான். பாவியா இருந்து போய் பார்த்த பாவிக்கு கிடைக்காதல்ல, அவன் நரகம் தானே கிடைக்கும். அவன் கூட ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ போய் அந்த தாண்டவத்தை பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கட்டாயம் விடுபெறுண்டு. இது உண்மை. என்ன காரணம்? அந்த தாண்டவத்தினுடைய அருள் கடாச்சம் அளவு இல்லாமல் இருப்பதனால இவன் செய்த பாவம் அதுக்குள்ள அடங்கி போயிருக்கு. யாரு சொல்லுவா? பசையகந்த நஞ்சாராய் வஞ்சகாராய் படிராராய் படுத்து நாயன் தகையறிந்து திரிவோர்கள் அளவாக பொற்பொதியில் தயங்கானந்த விசை புரிந்த நிலையத்தால் கண்டனரேல் விடுதல் மெய்யே. அந்த திசையடைந்த அகலிடத்தோர் இதறியார் இதற்கினியாம் செய்வதொன்னும். ஐயால இந்த தேசத்திலே பிறந்தும் ஐயால அந்த சுவாமியினுடைய பெருமையை அறியாமல் இருக்கிறார்களே, அவர்கள் செய்த தீவிரைக்கு அளவுண்டா, நாம் என்ன செய்வோம் என்று ஆதங்கப்பட்டார். குழுவுடைய கடவுளர்கோன் புடவி முதல் உதவுமலர் கோயில் கொண்டோன். குழுவுடைய கடவுள் அவன் தான் தேவேந்திரன். புடவி முதல் உதவு மலர் கோயில் கொண்டோன். அதனால பூமி முதலாக எல்லாவற்றையும் படைத்து மலர்லே கோயில் கொண்டிருப்பவன், தாமரை மலரை கோயிலாக கொண்டிருப்பவனாகிய பிரமதேவனும், மகாலட்சுமி அருவில வைத்திருப்பவனாகிய விஷ்ணுவும் அவனுடைய இவருடைய செல்வங்கள் சிறிதும் சாராது. சிறிதும் சாராதுன்னா தேவேந்திரனுடைய செல்வம், பிரமாவுடைய செல்வம், விஷ்ணுடைய செல்வம், இந்த செல்வங்கள் எல்லாம் அந்த தரிசனத்துக்கு சமானமாகாதுறாங்கிறார். குழுவுடைய கடவுளர் கொன் புடவி முதல் உதவு மலர் கோயில் கொண்டோன் தழுவு திரு மார்பன் இவர் செல்வந்தனி சிறிதும் சாராதுள்ளம் வலுவையுரி போர்த்தாடும் அன்றுடையான் தில்லையிற்பும் மலத்தில் தோன்றும் புழு உரும பெருஞ்செல்வம் பேராசை பெரும் பெருவெள்ளம் புலராதென்றே. இப்படி தேவருடைய செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பெருசா தெரியாது, சிதம்பர தினத்திலே மனத்திலே உண்டாகிற புழுவுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் அவர்களுக்கு இல்லடா அப்படிங்கிறார். தர்மமிகும் ஒழுங்கு பொறை தபம் தானம் குணம் சீலம் சவுசம் கூர்மை அருள் வரதன் கல்வி தனம் ஆசாரம் விச்சை துறை ஆடச்சாதி பெருமை மகபூஷை மிகப்படைத்தோர்கள் ஆனாலும் பெண்ணோர் பாகம் கருணைக்கு நெடும் கடலாடல் காணாரே பயனவற்றார் காண்பது. இத்தனை இருந்தாலும் கூட என்னென்ன சொல்றாரு பத்தி ஒரு பாட்டுல, தருமம் ஒழுங்கு பொறை தவம் தானம் குணம் சீலம் சௌசம் கூர்மை அருள் விரதம் கல்வி தனம் ஆச்சாரம் விச்சை துறை ஆடச்சாதி பெருமை மகபூஷை மிகப்படைத்தோர்களானாலும் இத்தனையும் உடையவர்களாயிருந்தாலும் பெண்ணை ஒரு வாதத்துல வைத்து இப்படி அரங்கு தாண்டவம் பண்றானே அவனை காணவில்லையானால் இவன் பெற்றதுனாலெல்லாம் ஒரு பயனும் இல்லடா அப்படின்னார். பண்டிதரும் கவிஞர்களும் பாக்கியரும் முனிவர்களும் பாரின் மேன்மை கொண்டவரும் பரமணருடைய ஒரு அகிலாண்ட குழுவை பெற்ற துண்டமதியின் முதல்கான வனரதம் வனவரத நிறுத்தமிடும் துணைத்தாள் என்னை கண்டவரே காணாதார் யாராயன் யாதாயன் கருதுங்காலே. அதையால சாத்திரங்களை உணர்ந்த புலவர்களும் சரி செல்வமுடையவர்களும் முனிவர்களும் இந்த லோகத்திலே பெரிய பெருமையுடையவர்களும் எல்லாருமே இதனால இந்த உலகத்தையே பெற்றவளாகிய சிவகாம சௌந்தரி கண்டு ஆனந்திக்கும்படியாக இருக்கின்ற அந்த ஆனந்த ஆண்டவருக்கே அந்த அம்பலவானமூர்த்தியினுடைய அந்த திருவடிய தரிசனம் செய்ய பாக்கியம் செய்தவர்களே சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற்றவர்கள். அப்படி அவனுடைய தரிசனம் செய்யாதவர்கள் மேற்சொல்லியவர்களை யாரா இருந்தா என்ன, எவ்வளவு பெருமையுடையவனா இருந்தா என்ன? அதனால ஒன்னு நமக்கு ஒன்னும் பெருசே அல்ல. அவன் எதெல்லாம் பெருசா இருந்தாலும் கூட தரிசனம் பண்ணலன்னா அவன் என்ன மனுஷன்? என்னென்ன மேனு வச்சாலும் என்ன பலன் நினைத்த ஆலோசனை மோகமுரு விடயமிக பொல்லாதென்று அறிந்து மதி முயங்குமாவோல். ஆகம வேதங்களுடன் புராண மிருதிகள் புகழ்ந்து அறிவான் மிக்கோர் மாகநெடும் கடவுளர்கள் வந்து பூஷனை புரிந்து வயங்கு வந்து சேகரன் பொற்பொதியின் நயல் புரிந்து அடைந்துயார் சிறியோர் அந்தோ. வேதாகம புராணங்களிலே சொல்லப்படுகின்ற ஞானத்தை உடையவர்கள் தேவர்களெல்லாம் வந்து பூஷித்து அருள் பெறுகின்ற அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய அதிசயத்தை படித்து கேட்டு வந்து தரிசித்தவர்கள் தான் கடை சேர்ந்தவர்கள். இல்லையானால் அவர் கடை சேராதவர்கள். அவர்களை என்ன சொல்ல போறேன், என்ன சொல்றதுதான், அவங்களுக்கு பேரு அறிவில்லாதவன். அவ்வளவுதான், அறிவு இல்லாதவன், அறிவில்ல. ஐயோ, தலங்கள் அணி உத்தமமும் தீர்த்தத்தின் உத்தமமும் தகமை நாளும் இறங்கு கடவுளதமக்குள் உத்தமமும் ஓரிடத்தில் செய்தல் உண்டு. அதனால தலத்திலே உத்தமம், தலத்திலே உத்தமம், தீர்த்தத்திலே உத்தமம், தெய்வத்திலே உத்தமம். சிவபெருமானுக்கு தான் உத்தமன்னே பேர். சிவபெருமானுக்கு தான் உத்தமன். அவளுக்கு பேர் என்ன? கனகா சொல்லிட்டியோ. மத்தள வயிறடை உத்தமன் அர்த்தன் உடையா நடை அடியே நின்று விளங்குத. அதனாலே இப்படி சிவபெருமான் உத்தமன். அவன் எழுந்தருளி இருக்கிற தலம் சிதம்பரம் உத்தமம், அங்க இருக்கின்ற சிவகங்க தீர்த்தம் உத்தமம். இப்படி மூன்றும் உத்தமமாக இருந்து அதே அடையாமல் இருக்கிறானே, தெரிஞ்சு அடையாமல் இருக்கிறானே. தலங்கள் உத்தமமும் தீர்த்தத்தின் உத்தமும் தகவினாலும் இலங்கு கடவுளர் நமக்குள் உத்தமம் உள்ளத்தில் செய்தல் வேண்டும். கலங்க அறிவினராய் நீ கதி விரும்பி வேறு தலம் கருதியும் ஆய்வார். அதனால இந்த தலம் இப்படிப்பட்ட உத்தமமாய் இருக்கிறத விட்டுவிட்டு வேறு தலங்களுக்கு செல்லுகிறானே. புலங்கள் அணை வென்ற செய்மினி அவர் அஞ்ஞானம் புகழ பாற்றும். அதனால இப்படிப்பட்ட தலத்தை விட்டுட்டு வெவ்வேறு தலங்களுக்கு செல்லுகிறானே, அவருடைய அஞ்ஞானத்தை நமது சொல்லுவது என்கிறார். பொன்னி வளம் தருநாடே நாடு, பொன்னிநெறி பாய்கின்ற நாடுதான் நாடு. நாடுன்னா பொன்னி நாடுதான் நாடு. அதனால வளர்க்குத நாடு பல நாடுகள் இருந்தாலும் நாடுகள் பல இருக்குது அல்லவா. அதுல இந்த நாட்டுக்கு பேர் என்ன? சோழ நாடு. சோழ நாடு இந்த சொல்ல நாட்டுக்கு என்ன பெறுவே என்று கேட்டால், இந்த பொன்னி நதி பாய்கிறதுனால, காவிரி என்கின்ற பொன்னி நதி பாய்கிறதுனாலே இந்த நாட்டுக்கு பெறுவேன். நாடுன்னா பொன்னி நாடு, நாடுன்னா பொன்னி நாடு. தலங்கள் பொன்னி வளம் தருநாடே நாடு, இந்த புகலத்துள் புகழம் நாடு. தண்ணில் அருண் தவஞானம் தவந்தானம் யாகம் மிகவும் பயனை தருவ. அதை இந்த நாட்டிலே செய்கின்ற சோழ தேசம் உத்தம தேசம், இந்த நாட்டிலே செய்கின்ற தவம் ஜபம் தர்மம் பூஜை இவைகளெல்லாம் ஒன்று ஆனந்தமாக பெறும், ஒன்று ஆனந்தமாக பெறும். சென்னியுரை வேத சென்னியுரை வரானந்த திருவுருவத்து ஒரு கடவுள், வேத சென்னியிலே உப்பற்ற பொருளாக விளங்குகின்ற ஒரு கடவுள் தென்பால் நோக்கி, தென்பால் நோக்கி மின்னணைய கண்ணியுடன் பொன்னவையில் நின்றாடல் விளங்கலாம். அது இந்த நாடு எதனால் உசந்தது தெரியுமா? அந்த மின்னணைய கண்ணி இருக்கிறவா சிவகாம சௌந்தரி, அவ பக்கத்துல நிக்க ஆடிக்கிட்டு இருக்காம பாரு, தெக்க பார்த்துக்கிட்டு இருக்காம பாரு, அதனால இந்த நாடு உசந்தது. பொன்னி வளம் தரு நாடு, அந்த பெரிய புராணத்திலேயே இது வருது. பெரிய புராணத்திலையும் ஓமன்னி பகவான் பல்லாயிரம் முனிவர்கள் சூழ நடுவிலே பூர்ணச்சந்திரனை போல எழுந்து விடுகிறார். பல்லாயிரம் முனிவர்கள் நட்சத்திரங்களைப் போல சூழா சிஷியர்கள், பல்லாயிரம் முனிவர்கள் சீடர்கள், அவங்களெல்லாம் நட்சத்திரங்களை போல இருக்கிறார் நிற்கிறார்கள். அவர்கள் நடுவிலே உபமுன்னி பகவான் எப்படி இருக்கிறார்? பூர்ணச்சந்திரனை போல இருக்கிறார். திடீர்னு எழுந்து தெற்கு பார்க்க கூப்பிட்டார், திடீர்னு எழுந்து தெற்கு நோக்கி கூப்பிட்டார். தென் திசை உயர்ந்ததுன்னு சொன்னார், சுந்தரரை கும்பிட்டாரு, தென் திசை உயர்ந்தது, மாதவன் செய்த தென் திசை வாழ்ந்திட என்று பெருதா, தெற்கு திசை உயர்ந்ததுனாரு. முனிவரெல்லாம் கேட்டாங்க, என்ன சாமி நான்கு திசையில தெற்கு திசை உசந்ததுன்னு சொல்லிங்களே, என்ன காரணம் அப்படின்னு அந்த முனிவரெல்லாம் கேட்டாங்க. கேட்ட போது அவர் சொன்னாரு, எங்க அப்பா பூசை பண்ண சிதம்பரம் இருக்கிறதுனால அது உசந்ததுறாங்க, சிதம்பரம் இருக்கிறதுனால தெற்கு திசை உயர்ந்தது. அது போல இவங்க சொல்றாரு, பொன்னிவளம் தருநாடே நாடு, பொன்னிவளம் தருநாடே நாடு. இந்த புவனத்துள் புகழம் நாடு தன்னில் அரும் தவந்தானம் யாகம் மிகவும் பயனை தருவார். ஒரு தாசி என்னவன்னா தன்னுடைய சிலம்ப பத்தி புகழ்ந்து பாடணும், அவ்வளவு விலை மதிப்புள்ள சிலம்ப அப்ப போட்டிருந்திருக்கிறாப்பா.

பூர்த்தி பண்றதுக்கு சமானமான போல ஒரு வரணும் இல்ல, நம்மளை போல எல்லாம் போனா பொருத்தமா இருக்குமா? அதனால அதுல என்ன பண்றாரு, தண்ணீரும் காவிரியும், தண்ணீரும் காவிரி, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு ரெண்டு வரிய பாடிபட்டு போயிட்டாரு. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழன், தண்ணீர்னா காவிரி தான், வேந்தன்னா சோழன் தான், மண்ணுன்னா சோழ மண்டலத்து மண்ணு தான் மண்ணு. அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது, சோழ மண்டலத்து மண்ணை போல வேற எங்கேயும் கிடையாது, இதுல உள்ள சந்தேகமே கிடையாது. அது மக்களுடைய அக்கிரமத்தால, அரசு அக்கிரமத்தால அது இப்போ மங்கி இருக்கிறது, மழுங்கி இருக்கிறது. தண்ணீரும் காவிரியே, தார்வியந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலம் அப்படின்னு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவ அந்த பக்கம் வந்தாளாம், அவளை வேண்டிய அவளுக்கு வேண்டிய உபசாரங்கள் எல்லாம் செய்து இந்த மாதிரி பாடிட்டு போட்டாரு. என் மனசு தூக்கமே நீதி ரெண்டு வரையே பாடி கொடுக்கணும்னு கேட்டாளா. அவ பாடலாம், தண்ணீரும் காவிரியே, தார்வியந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு கம்பர் பாடி போட்டாரா. இவ பெண்ணாவாள், பெண்ணாவாள் அம்பூர் சிலம்பி, அரவிந்த தாள் அணியும் செம்பூர் சிலம்பே சிலம்பு அப்படின்னு பாடி பூர்த்தி ஓட்டி கொடுத்தா. அது போல நாடுன்னா சோழ நாடுதான், பாண்டி நாடும் சிறப்புடையதான், சேர நாடும் சிறப்புடையதான், தொண்டை நாடும் சிறப்புடையதா, ஆனாலும் சோழ நாட்டு சிறப்பு எதுக்கும் வராது. அந்த நாட்டுக்கு உண்டான சிறப்பு ஓரளவு இருக்கும், ஆனாலும் சோழ நாட்டுக்கு உண்டான சிறப்பு இருக்கவே இருக்காது. சோழ நாடு தங்கம்னா மற்ற நாடெல்லாம் வெள்ளி இரும்பு பித்தளை, சோழ நாடு தங்கம். இதெல்லாம் நாட்டு பெருமை யாரு சொல்லுவா? நாட்டு பெருமை அறிஞ்சாலும் நாட்டை எப்படி வச்சிருக்கணும்? அதனால பொன்னி வளம் தருநாடே நாடு, இந்த புகழத்து புகழம் நாடு, தன்னில் அருண் தவம் தானம் யாக மிகவும் பயனை தருவ வேத, சென்னியுரை வரானந்த திருவுருவ துருகடவுள், தென்பால் நோக்கி மின்னணைய கண்ணியுடன் பொன்னவையில் நின்றாடல் விளங்கலாலே, எங்கு நிறை பரசிவனை புகழும் இடத்து, அவனை ஒளிந்து யாவும் கூறி பொங்கும் அறையவர்க்குள்ளபடி வகரவறியாது புலியும் உண்மை, தங்கு வரானந்த வரிவாய் இன்பச் சலதியாய் தயங்க ஞான மங்களரு திருவடிவ திருவடிவ தலம் அதனை சுருதிகளால் எழுத்தலாமோ. அதனாலே எங்கும் பரிபூர்ணமாயிருக்கிற பரமேஸ்வரனே சொல்லும் போது அவனை தவிர வேற தெய்வங்களை வேதம் விதிப்படி சொல்ல அறியாமை. அதனால அவனை தவிர வேற தெய்வங்களை எல்லாம் அவனை புகழ்வது போல புகழ வேதங்களுக்கு தெரியல என்றார். அவனை புகழ்வது போல வேற தெய்வங்களை வேதம் சொல்லவில்லை, அப்படிதான் வேதம் சொல்லவில்லை. அதனாலே அப்படிப்பட்ட அந்த பரானந்த வடிவமாய் இருக்கிற, இந்த கடலாக இருக்கிற, ஞான வடிவமாய் இருக்கிற அந்த தலத்தை சுருதிகளாலே சொல்லி முடியுமாறினார், வேதங்களாலே சொல்லி முடியாது. தருவாதி பசுவாதி மானிடர்கள் அத்தலத்தில் தங்கி வாழ்வோர், பெருவாழ்வை என்னென்கேன் அப்பதியன் அத்தலத்தில் பிரியாதோர்கள். கையாலே தரு என்கின்ற மரங்கள், அதற்கு மேலே சீவர்கள், மனிதர்கள், மற்றைய பிராணிகள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிதம்பரத்தில் வாசமாயிருக்க ஒரு கொடுத்து வைத்தவருடைய செல்வத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? சிதம்பரத்திலேயே வாசமாயிருக்க புண்ணியம் பண்ணின ஜென்மங்களுடைய பெருமையை சொல்லி முடியுமா? முடியாது அல்லவா? முடியாது. தெரியாது. மறுவாருத்தம் மறுவாருத்தா உத்தமாக மகள கமலவாதி படிகின்றோர்கள் வாழோர் கைதா திருவாளன் மந்திரிடன் காண்போர்தா துணைக்கடன் சிறத்தின்மிதா. அதுக்கு மேலே அந்த சிவகங்கையிலே மூழ்கின்றவர்களும், அதற்கு மேலே அம்பலவான மூர்த்தியினுடைய திருவடியை தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறவருடைய பாதங்கள் இருக்கு, அந்த பாதங்களிலே ஒட்டிய தூசி இருக்குது வாறு தூள், அது என்னுடைய தலையிலே இருக்க நான் பாக்கியம் பண்ண வேணும்டா. அம்பலவான மூர்த்தியை தரிசனம் பண்ணினுடைய பாதத்தில் ஒட்டின தூளி என் தலையில இருக்க வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது வேதவியாசன் வேதவியாசன் பேர்லயே விளங்குது அல்லவா? கண்படைத்தும் படைத்திலர்கள், கண்படைத்தும் படைத்திலர்கள், கடவுள் சபை கடவுள் மதம் காணாதோர், கடவுள் சபையிலே ஆடுகின்ற கடவுளை கண்ணாலே காணவில்லையானால் அவன் கண் பெற்றும் கண் இல்லாதவனை போல வந்தான். கண் இருந்தும்
குருடா இருந்து விட்டேன், காலமல்லா வீணே கழித்து விட்டேன் கூட ஒரு சினிமா பாட்டு.

பெண்ணுக்காரவரு தான் கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணையே கழித்து விட்டேன். காணாத காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களையும் பாரு சம்பந்த சுவாமி, காணாத கண்ணெல்லாம் காணாத கண்கள், கேளாச்சி எல்லாம் கேளாச்சி. என்ன பாக்கியம் பண்ணல, என்ன இந்த பாக்கியம் பண்ணலன்னா அது என்ன கண்ணு கண்காய் காண்கொடு, கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோல் வீசி நின்று ஆடும் பிரான்தனை கண்காள் காண்கொடு. காணாத கண்ணெல்லாம் கண்ணல்ல, அது புண்ணு கண்ணல்ல, அது ஒரு புண்ணு. தன்னுடையோர் என்போர் கற்றோர் முகத்திருந்து புண்ணுடையோர் கல்லாதவர்கிறார். அது போல கண்படைத்தும் படைத்திலர்கள் கனகசபை கடவுள் பதம் காணாது. தூக்கிய திருவடி குஞ்சிதபாதத்தை காணாதவர்கள் கண்ணு இல்லாதவர்களே. அதனாலதான் அப்பர் சாமி சொன்னாரு அப்படி சொன்னாரு, அப்பர் சாமி சொன்னாரு அப்படி சொன்னாரு, எப்படி சொன்னாரு? குளித்த உருவமும் கொவை செவ்வாயின் குமும் சிரிப்பும் பனித்த கடையும் பவளம்போர் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாதம். கண் பெற்ற பயன் என்னவென்று கேட்டால் அந்த தூக்கிய திருவடியை காணணும். கண்படைத்தும் படைத்திலர்கள் கனகசபை கடவுள் உதங்கானால் பண்படைத்த உருவாகன் அருள் படைத்த நற்கணங்கள் படைத்தளிப்பு படைத்தோன் இப்பார் விண்படைத்த மலரயனை திருமாலை படைத்தருளால் விளங்காருந்த கையாலே சிவகணங்கள் சூழ இருக்கின்றவனாய் இந்த உலகத்தை படைத்த பரமாவையும் காக்கின்ற திருமாலையும் படைத்தவனாய் சிவபெருமான், எல்லா பரமாவையும் விஷ்ணுவையும் படைத்த சிவபெருமானுடைய அருளினாலே அருளாலே ஆடுகின்றான். அவன் ஒரு பாகத்திலே பெண்ணை படைத்திருக்கிறான். அவனுடைய திருநடத்தை கண்டு வணங்காதவர்களே அவர்கள் ஜென்மம் வீண், அவர்கள் ஜென்மம் வீண். பெண் படைத்த உருவாகன் அருள் படைத்த நடங்கண்டு பேணலாரே சொல்றாரு பாருங்க. இந்த கடலகத்துல மனுஷன் ஜென்மமா எத்தனை தடவை பிறந்திருப்பான், மனுஷன் ஜென்மமா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்திருப்பான். அப்படி படைத்து பிறந்து பிறந்து என்ன பலனை பெற்று விட போறான், என்ன பலனை பெற்று விட போறான், மனைவிய பெற்ற பிள்ளைய பெற்ற சொத்த பெற்ற அப்புறம் எல்லாம் விட்டு விட்டு போய்விடுறான். என்ன மனுஷனா பிறந்து என்னத்தை பெற்று விடுறான், பிராணிகளும் இவனும் ஒன்னாத்தான் இருக்கிறான். அதுவும் பெண்ணை பெறுகிறது, பிள்ளைய பெறுகிறது, செல்வத்தை பெறுகிறது, அதுக்கு தகுந்தா பிள்ளை எல்லாம் பண்ணிக்குது இல்லையாப்பா. இப்ப குருவி கூட மேல் வீடு வீடு கீழ் வீடு கட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா, அது தெரிஞ்சுக்கு தகுந்தா. கைமுடைத்தூர் தரங்கவிரி கருங்கடலே பெரும்பிறப்பில் கணக்கில்லாத மெய்படைத்தோர் என்ன பயன் பெற்றனர், தேகத்தை பெற்றும் தேகத்தினாலே பெற வேண்டிய பயனை பெறாவிட்டால் அவர்கள் மற்ற பலன்கள் பெற்றும் பெறுகிறவர்கள். அதுதான் திருமூலர் பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பெறாரடி வேணார், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பெறாரடி வேணார். பெறுதற்கரிய பிறவியாயிருக்கிற மஞ்சள் பிறவியை பெற்றும் பெருதற்கு அரிய பொருளாயிருக்கிற பரமசிவத்தேவன் வணங்கவில்லையானால் வாழ்த்தவில்லையானால் என்ன பரியோசனம், அப்புறம் சோறு தண்ணா வீடு கட்டுனா காரு வாங்கினா அப்படின்ட்டு போயிட்டான். இவ்வளவுதானே இவ்வளவுதானே, இது சாதாரணம். இந்த பிறப்புக்கு அது சரியான பலன் அல்ல, உயர்ந்த பதவின்னு சொல்றதுக்கு இது உயர்ந்த பலன் அல்ல. காசு உணர்ந்தா அதுக்கு தகுந்தாப்புல ஏதோ பண்றா, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதனாலே தேகம் படைத்த பயன் எது என்றால் உடம்பினாலாய பயனாவதெல்லாம், அவ பொருள் உடம்பினாலாய பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பெறாநடி பேனார், பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரு என்பது திருமந்திரம். அதைத்தான் இதுல சொல்றாரு. கர்ம கைவடைத்தோர் தரங்கமெறி கருங்கடனே பெரும்பரத்தில் கணக்கிலாத கணக்கிலாத மெய்படைத்தோர் என்ன பயன் பெற்றனர், அந்தோ மஞ்சில் மின்போல் என்ற பொய் படைத்த மருங்குமையும் நடித்த பதன் தொழப்பணிய புணர்ந்தாளாலே அதையாலும் மின்னல் போன்று இடையுடையவளாய் உமாதேவி காணும்படியாக நடிக்கின்றானே, அந்த நடிக்கின்ற அந்த திருவடியே தொழ பணிய புணர்ந்தாளாலே அந்த திருவடியை பணியவும் அந்த திருவடி பக்கத்துல நிற்கவும் இருக்கவும் அதனால பாக்கியம் பண்ணவன் ஆறான்னா பதஞ்சலி ஒருத்தன் தான்.
பெற்றாலே பை படைத்த பொற்சுடிகை பதஞ்சலி கைமை படைத்த பயங்கத்தாள். பதஞ்சலி முனிவர் இருக்கானே அவன் தாண்டா உண்மையா கையும் படைத்தவன் மெய்யும் படைத்தவன். அப்புறம் எல்லாம் கையும் மெய்யும் இருந்து இல்லாம போனவன்டா பதஞ்சலி. இப்படிப்பட்டவர் ரொம்ப வலுவாட்டவன் கையில ஆயத்தில செய்து தில்லையில வந்து செய்து அந்த அனந்த தாண்டவத்தை அடும்படியா அடும்படியா நமக்கு அருள்ன்றார். அந்த அனந்த தாண்டவத்தை கைலாயத்தில் அவர் கண்டு வந்தாருன்னா நம்மளால காண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு, தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு, தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதனால இப்போ பதஞ்சலி முனிவர் வியாகரபாதர் சன்மார்க்க சங்கம்னு திருவானக்காவல்ல ஆரம்பிக்க போறோம். திருவானக்காவல பதஞ்சலி முனிவர் வியாகரபாதர் சன்மார்க்க சங்கம் அவங்க பெயர்ல ஒண்ணு உடச்சு, அவங்க பெயர்ல செய்வதில்லை, யாரும் அதை பத்தி அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவ்வளவு பெரிய சாதனை செய்தவர்கள் பதஞ்சலி வியாகரபாதால போல சாதனை செய்தவர்கள் நமக்கு செல்வத்தை தேடித்தந்தவர்கள் கிடையவே கிடையாது. எல்லாரும் அவங்க கூட்டிட்டு வந்த சாமியை தான் கும்பிடுறாங்க. அந்த சாமியை கும்பிடுறதுக்கு பாக்கியம் பண்ணணுமே, இந்த சாமியை கும்பிடுறதுக்காக பிறகு வேணுமே கேட்கறாங்களுக்கு. கூட்டிட்டு வந்தவங்க கைலாயத்தில் இருந்தவரை கூட்டிட்டு வந்து ஆட வச்சவங்க பாம்பும் புலியும் மெய் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது. கோபாலகிருஷ்ணன் நல்லா சொன்னார், பாம்பும் புலியும் மெய் பாடுபட்டு தேடி, கொஞ்சம் பாடா குறைஞ்சா பாடா. பயிர் புராணத்தில் சொல்றாரு பதஞ்சலி முனிவர், பாம்பு ஆகாரம் காத்துத்தான் ஆகாரம், இந்த காத்த கூட உன்னலையா தன்னுடைய காத்துத்தான் வெளியில போகுதான், வெளியில இருக்கிற காத்த கூட உன்னலையா. அப்படித்தவன் செய்தான்டா அந்த பதஞ்சலி, அவன் தாண்டா கை படைச்சவே மெய் படைச்சு கைவடைத்தோர் தரங்கவெறி கருங்கடலே பெரும்பரப்பில் கணக்கில்லாத மெய்படைத்தோர் என்ன பயன் பெற்ற நடந்தோம் அன்பின் மின்போல் இந்த பொய்படைத்த மருங்குமை முன் நடித்தவதன் தொலப்பணிய புனர்களாலே பைபடைத்த பொற்சுடிகை பதஞ்சலி கை மெய்படைத்த பயன் பெற்றார். கைப்படைத்த பயனும் மெய்படைத்த படைத்த பயனும் பதஞ்சலிதான் பெற்றான், பதஞ்சலிதான் பெற்றார் என்று இந்த பாடலிலே இப்படி சொல்லுகிறார். அதற்கு மேலே ரொம்ப சிறப்பான சமாச்சாரங்கள் எல்லாம் வருகிறது. 16 இதுல முடிகிறது. அதனாலே சிறந்த உலகங்களுக்குள் சிறந்தூரில் சிறந்தோனும் திறநீர் வைப்பில் பிறந்த பிறப்பு உதவு பயன் பெற்றோனும் பதஞ்சலியும் பெருமானன்றி அறந்தருவாள் உருவாருந்து அகமகிழ மந்தாரும் அடல்கான மறந்தவர் புன் பிறப்பனைத்தும் களர் நிலத்து வித்தின் மூலம் ஆணுமன்றி. இதெல்லாம் இப்படி அந்த சிதம்பரத்தினுடைய பெருமை ஆனந்த ஆண்டவத்துடைய பெருமை எல்லாம் இப்படி வேதவியாசன் நினைந்து இப்படி எல்லாம் பேசி பரவசம் அடைகிறார். இப்படி எல்லாம் பேசி பரவசம் பரவசம்னா புரியுதா, அப்படியே சிவன் வசம் ஆகிறது. அப்படி இருந்து பேசினா இதுக்கு சமாதி செருக்க முடியுது. சமாதி சமாதினா புரியுதா, சிவத்தை நினைந்து அந்த சிவத்தோடு ஒன்றி விடுதல், சிதம்பரத்தை நினைந்து அதோடு ஒன்றி விடுதல்.

கமலனு மிகவும் அயர்வான கடனு நடவும் அடிம

அயிலை உடையோனே இமயவன் இவர் பரவிய முனியூரில் நடமரும் பெருமானே இமயவர் முனிவர் பரவிய புலியூரில் நடமரும் பெருமான்

மணிவனம் துறக்க மன்னன் கோல் முறை அரசு புறவில் ஆதுகள் வாழ்ந்த நான்மறை அறங்களோங்க நத்தவும் வெள்ளி வந்த மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது தாய்மான அடிகள் அருளிய பாடல்கள். தலைப்பு கருணாகர கடவுள். பாடியிருப்பவர் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை வே பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: அடுத்து கருணாகர கடவுள்

பரிபூரண சதானந்த ஞான பகவ சம்பு சிவ சங்கர சர்வேச என்று நான் சர்வகாலமும் நினைவரும் அற்புத அகோசர

கண்ணாறு கரை உரள நின்ற அந்தரையலாம் கைவிடா காட்டி உறவே கருதறிய சித்தமையில் ஆனந்த நித்தமிடு கருணாகர கடவுளேயே எல்லாம் உனது அடிமையே எல்லாம் உனது அடிமையே எல்லாம் உனது உடைமையே எல்லாம் உடைய செயலே.

சொல்லிறந்தவரு விண்டு சொன்னவையும் இவை நல்ல குருவான வேறும் தொகுத்த நெறிதானும் இவையே அல்லாமல் இல்லையென நன்றோ அறிந்தேன். அறிந்தபடி நின்று சுகம் நான் ஆகாத வண்ணமே இவ்வண்ணம் ஆயினே. அதுவும் எனது அருள் என்னவே கல்லாத அறிஞருக்கு.

கதிக்கு வகை ஏது புகழாய் கருதறிய சிச்சவையில் ஆனந்த நித்தமிடு கருணாகர கடவுளேயே கருதறிய சிச்சவையில் ஆனந்த நித்தமிடு.

பொழுதை இருள் என்ற மருளரு தம் பட்சமோ, எனது பட்சம் பட்ட பகல் பொழுதை இருள் என்ற மருளர்தம் பட்சமோ, எனது பட்சம் பார்த்த இட என்னும் கோத்த நிலை குலையால்

மனதை கட்ட அறியாமலே வாடினேன் வாடினேன், மனதை கட்ட அறியாமலே வாடினேன். எப்போது கருணைக்கு உரித்து ஆவேனோ, கருதறிய சிற்றபையில் ஆனந்த நித்தமிடு கருணாகர கடவுளே. மெய்விடானா உள்ள மெய்யர் உள்ளிருந்து நீ மெய்யான மெய்ய எல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற்கு ஐயம் இல்லை. மெய்விடானா உள்ள மெய்யர் உள்ளிருந்தே மெய்யர் உள்ளிருந்து நீ மெய்யான மெய்ய எல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய் இதற்கு ஐயம்.

மதங்கள் தோறும் நின்ற குருவே கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் கருத்தூடு உணர்த்து குருவேயே கருதறிய

எடுத்தே கதிக்கு ஆனமோன வடிவே கருதறிய சிற்றவையில் ஆனந்த நிர்கமிடும் கருணகர கடவுளே சந்ததம் வேதமொழியாது ஒன்று பற்றினதே தான் வந்து முற்று எனலால் ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது சதா நிஷ்டர் நினைவதில்லை சந்ததம் உபேதம் ஒழியாது ஒன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலால் ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது

திவ்ய குண மார்க்கண்டர் சுகர் ஆதி முனிவோர்கள் சித்தாந்த நித்யா பலரோ இந்திராதி தேவர்கள் பிரபாதி கடவுளர் இருக்காதி வேத முனிவர் எண்ணறிய கணநாத நவநாத சித்தர்கள் இரவி மதி ஆதியோர்கள் கந்தர்வர் கிண்ணரர்கள் மற்றையர் யாவரும் கைவிவித்திடு தெய்வமே இந்திராதி தேவர்கள் இந்திராதி தேவதைகள் பிரமாதி கடவுளர் இருக்காதி வேத முனிவர் எண்ணறிய கணராதர் அவநாத சித்தர்கள் இரவிமதி ஆதியோர்கள் கந்தர்வர் கிண்ணரர்கள் மறையோர்கள் யாவரும் கைகுவித்திடும் தெய்வமே கந்தர்வர் கிண்ணரர்கள் மற்றையர்கள் யாவரும் கைகுவித்திடும் தெய்வமே கருதறிய சிற்றவையில் ஆனந்த நித்தமிடும் கருணாகர கடவுளே துள்ளும் அறியா மனது

இல்லை துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே தொழும்பன் அன்பு அபிஷேக நீரு அன்பு அபிஷேக நீர்

நிறைய என் வேளாம் நெக்குறுக. உடல் குழைய என் வேளாம் நெக்குறுக விடுநீ.

தினை கண்டு அணிகள் போலவே ஓர் உறவு உண்ணி உண்ணி படபடன நெஞ்சம் பதைத்து படபடன நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடி ஆடி குதித்து படபடன நெஞ்சம் பதைத்து உள் நடுக்குற பாடி ஆடி குதித்து பாடி ஆடி குதித்து பனிமதி முகத்திலே நிலவனைய புன்ன

சங்கற்பசித்தரே அவர் உள்ள கருத்தில் உரை சாட்சி நீகவரத்தும் சந்தான கற்பக தேவாயிருந்தே.

0: கங்கற்ற பேராசை உள்ளத்தில் கங்கற்ற பேராசை உள்ளத்தின் வளர் அருள் கனகவட்ட கப்பலே கனகவட்ட கப்பலே கருதறிய சிச்சபையில் ஆனந்த நித்தமிடு கருணாகர கடவுளே.
1: திருக்கழுக்குன்றத்தில் அருளிய திருக்கழுக்குன்ற பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அளவிறந்த வேத ஞானம் கைவரப்பெற்றவரான விசாரசருமர் வேத நாயகனை மனத்துள் இருத்தியபடி சக மறைச்சிறுவர்களுடன் வேத பாடசாலையிலிருந்து தன் இல்லத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார் ஒரு நாள். அப்போது பசுவை மேய்க்கும் ஒருவர் ஒரு கோலினால் பசுவை அடிக்க அதைக் கண்டு மனம் பொறாது விசாரசருமனார் விரைந்து சென்று தடுக்கின்றார். இடம் திருச்சேங்கலூர் வீதி.

0: Esa madre, pues.
1: ¡Ey! அப்படி போங்க. அடியாத மாடு பரியாது பெரிய தொல்லையா போச்சுப்பா.
2: காரியம் செய்தால் பசுக்களின் பெருமையை நீ அறிவாயா? கூறுகிறேன் கேள். புனிதமான இப்பசுக்கள் எல்லா யோனிகளுக்கும் மேலாகிய பெருமைத்தன்மை உடையன. பொங்குகின்ற தூய தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்தப் பெற்றன. பெருமையை உடைய தேவர்களும் முனிவர்களும் சூழ்ந்து இருக்கை கொண்டு பிரியாத அங்கங்களையும் உடையன ஆனினங்கள் அல்லவோ? ஆய சிறப்பினாலே இன்று அன்றே திரு அம்பலத்தில் நடம்புரிகின்ற நாயனாருக்கு அவர் விரும்பி ஆடி அருளுதற்கு தூய திருமஞ்சனமாகிய ஆனைந்தினையும் கொடுக்கும் உரிமையை உடையன இப்பசுக்கள். எல்லா உலகங்களையும் காக்கின்ற முதற்காரணராகும் திருநீலகண்டராகிய திருக்கூத்துடைய பெருமான் சாத்தும் திருநீற்றை தருகின்ற கோமயம் என்னும் மூலத்தினை தருகின்ற மூர்த்தங்கள் சீலமுடைய இப்பசுக்களே ஆகும் என்றால் முடிவு வேறு என்ன உள்ளது? இனி நினைக்கத்தக்க வேறு தன்மைகளும் உழவோ? நம் சிவபெருமான் தம் பிராட்டியுடனே சேர மிசை கொள்ளும் படியான சினமால் விடைத்தேவரின் குலம் அல்லவா இச்சிறவி குலம்? கன்றுகளுடன் கூடிய இவ்வானிறைகளை இன்பம் தரும் வழியே மேய்த்து காக்கின்ற இதனின் மேல் செய்யத்தக்க கடமை வேறு இல்லை. இதுவே அம்பலக்கூத்தருடைய திருவடிகளை போற்றும் நெறியுமாகும். நீர் இந்நிறை மேய்க்கும் தொழிலை ஒழிக. இனி இந்நிறையினை யானே மேய்ப்பன்.
1: மன்னிக்க வேண்டும் ஐயா, யான் அறியாது செய்த பழியை தாங்கள் பொறுத்துள்ள வேண்டும்.
3: ஓம் நம சிவாய.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்ட் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
5: ஆனிரைகளை யானே மெய்ப்பன் என்று விசாரசருமனார் அப்பசுக்களை மிகச் சிறப்பான முறையில் மெய்த்து அவை வேண்டும் அளவும் விரும்பி உண்ணும்படி செய்து நீர்த்துறையில் நல்ல குளிர்ந்த நீரை பருகச் செய்து அச்சங்கள் வராது காத்து அமுதமாகிய சுவையுள்ள பாலினை தரும் நேரத்தில் அவற்றினை உடையோராகிய மறையவர்களின் மனைகள் தோறும் சேர்ப்பித்தார். அவர் இவ்வாறு ஆனிரைகளை அன்போடு பாதுகாத்து வர இதோ மறையவர்கள் விசார சருமனாரின் ஆனிரை மெய்ப்பை புகழ்ந்து கூறுகின்றனர். இடம் திருச்சேங்கலூரில் மறையவர் இல்லம்.
1: பிரம்மச்சாரி விசார சருமன் பசுக்களை மேய்ப்பதால் இந்த பசுக்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றன. நம் வேள்வி சடங்கு செய்வதற்குரிய ஆனந்தையும் நிரம்பவே தருகின்றன.
6: ஆமாம், எங்கள் வீட்டு பசு தன் கண்டினை பிரியும் கவலையை மறந்து விசார சருமனாரையே தன் கன்றாக கருதுகிறது என்றால் பாருங்களேன். மறைகள் அனைத்தையும் இழந்த நம் விசார சருமனார் நம் அனைவருக்கும் தெய்வமறை கன்றாகவே தெரிகின்றார்.
7: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க்.

மையலின்றி மலர் கொய்து வணங்கிட என்று சொல்லுகின்றார். அந்த பூ பறிக்கும் போது நம்ம மனசு எப்படி இருக்கணும்? மையலின்றி, மனசுல எந்த விதமான மயக்கமும் இருக்கக்கூடாது. பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி வணங்கினா நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டாரு. செய்ய உள்ளம் மிக நல்கிய செல்வத, செய்யன்னா செம்மையான மனம், நம்ம மனசு நல்லா இருக்கணும் இல்லையா. மனமது சித்தியானால் மந்திரங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனத்துக்கண் மாசினன் ஆதல் அனைத்து அறம் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்லி இருக்கின்றார். ஆக நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா பொடிமை பூசி மலர் கொய்து புணர்ந்துடன் செடியரெல்லாம் உள்ளம் நல்கிய செல்வத்தர் அப்படின்னு, தண்ணி நல்ல வெண்ணீற்ற பூசி மலர் கொண்டு யாரெல்லாம் தூவி வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு செடியர் அல்லா உளம் உள்ளம் அப்படின்னா குற்றம் இல்லாத செழுமையான உள்ளத்தை நமக்கு தருகின்றார். நல்ல உள்ளம் இருக்கணும், அப்பதான் முதல்ல இங்க சாமி வருவார். அங்க அறுபகையும் இருந்தா வரமாட்டார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த உள்ளம் செம்மையான செழுமையான தூய்மையான உள்ளமாக இருக்கணும்னா நாம மலர் தொண்டு செய்யணும். அந்த பூ பறிக்கும் போது கூட நம்ம மனசு வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதே பதிகத்துல மற்றும் என்ன சொல்றாரு? விமுத வல்ல சடையான் வினை உள்குவார்க்கு அமுத நீழல் அகலாததோர் செல்வம் அப்படிங்கிறாரு. அதாவது சிவபெருமானுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களே, அந்த இடத்துல வினை அப்படிங்கிறது இந்த இடத்துல செயல், அதாவது பணி அப்படின்னு வருது. உங்களுடைய பணியானது அமுதம் போல உங்களுக்கு இன்பம் விளைவிக்கும், அதுவே உங்களுக்கு இறைவன் திருவடி நிழலை விட்டு நீங்க விலகாம இருக்கக்கூடிய ஒரு அழியாத செல்வமா உங்களுக்கு இருக்கும். நீங்க செய்யற பணி இறைப்பணி, இப்ப சைவன்.org செய்யறது ஒரு இறைப்பணி தான் இல்லையா. அவர்களுக்கெல்லாம் இது போன்ற பலன் நிச்சயமாக சித்திக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. சரி, அடுத்து அதே பதிகத்துல மீண்டும் சொல்கிறார். மாசில் தொண்டர் மலர் கொண்டு வணங்கிட ஆசையார அருள் நல்கிய செல்வத்தார் அப்படிங்கிறார். மாசில் தொண்டர் நமக்கு தெரியுது, குற்றம் இல்லாத நல்ல தூய்மையான தொண்டர்கள் மலர் கொண்டு வணங்கினா ஆசை ஆறுதல், ஆறுதல்னா நிறைதல், ஆசை தீர கொடுப்பார். இவரே மற்றொரு பதிகத்துல சொல்றார். அதனால அடியார்க்கு என்ன வேணுங்கிறத ஆசை தீர கொடுப்பார் என்று நமக்கு அதிலே தெளிவாக அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எங்கேயோ இருந்து அவர் செய்யலையா, சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் அப்படிங்கிறார். நம்ம மனசுக்குள்ள அடியாருடைய மனசுக்குள்ள இருந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருவாசகத்துல வருது இல்லையா, அது போல நம்ம மனசுக்குள்ள இருந்தே நமக்கு அந்த அருளை தருகின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த உளவார பணியை சொல்லும் பொழுது அழகினால் வீசி நீர் கொண்டு அடிமேல் அலறிட்டு முட்டாது உலகினர் ஏத்த நின்றான் உறையும் இடம் ஒற்றியூரே என்று மூன்றாம் திருமுறையிலே மிக அழகாக கோயிலை அலகிடுதல் நீர் கொண்டு கழுவுதல் போன்ற பணிகளை எல்லாம் சொல்லுகின்றார். துண்ணன விரும்பு சரியை தொழிலர் தோணிபுர மாமே என்றும் மூன்றாம் திருமுறையிலே இந்த சரியை தொழில் என்ற இந்த செய்தியையும் பதிவு செய்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதாவது முக்கியமா அதுல இன்னொன்னு சொல்லப்படுறது விளக்கிடுதல் இல்லையா. விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று அதையும் பதிகத்தை வச்சு விளக்கீடுதல் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறதையும் நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். ஆசானுக்கும் செய்யணும், அடியார்களுக்கும் செய்யணும், மூர்த்திக்கும் செய்யணும், இவங்க எல்லாருமே இறைவனுடைய உருவு திருமேனி தான். ஆகையால் அவங்களை வழிபடுவதெல்லாம் சரியை தொண்டு. அது மாதிரி பழமையான கோயில்களை எல்லாம் கண்டிப்பாக புதுப்பிக்கும் பணி நடந்தால் அதற்கு நாம் நிச்சயமாக செய்யணும். அதெல்லாம் வந்து அழியாத சிவபுண்ணியம் பதிப்புண்ணியம். அது மாதிரி நித்திய நைமித்திய வழிபாடெல்லாம் ஒரு கோயில நடக்காம இருக்குன்னா கண்டிப்பாக நடத்த வைக்கணும். அந்த பூஜைக்குரிய குடம் கலசம் அப்புறம் தூப தீபத்துக்கு உண்டான பொருட்கள் அதெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, அப்ப எப்போதும் தல யாத்திரை போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், இறைவனுடைய புகழை எங்கும் பாடியும் பேசியும் இந்த இப்ப செஞ்சிட்டு இருக்காங்களே இறைவனுடைய பொருள் செயற்புகளை எல்லோரும் கேட்கும்படி திருமுறைகளை ஓதுவா மூர்த்திகளை கொண்டு இல்லையா. பண்ணொன்ற இசைப்பாடும் பலனஞ்சேர் அப்ப நல்லவன் நம்ம நாம் வழிபடக்கூடிய பெருமான் அவருக்கு பண்ணொன்ற இசைப்பாடக்கூடிய ஓதுவா மூர்த்திகளை வைத்து மிக அழகாக ஒரு குறிப்பிட்ட பதியங்களையே பரிச்சயமாக எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும் போது அனைத்து பதியங்களையும் வீட்டில் இருந்தபடியே கேட்டு வீட்டில்னு சொல்லியாச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்புறாங்க, இன்னைக்கு உலகம் பூரா இதனால் பயனடைகின்றது. அந்த ஒரு அரிய பணியை அரும்பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சைவன்.org அன்பர்கள். அந்த பொறுப்பாளர்கள் மிக மிக ஒரு தீவிரதரமான ஒரு சைவ பற்று இருப்பதால் தான் இதெல்லாம் செய்வதற்கு சாத்தியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாமே சரியை பணிதான், எல்லாரையும் கேட்க வைக்கிறது. இன்னும் இது ஆரம்ப நிலையில சரியைன்னு சொல்லுவோம், இதையே ஞான நிலைக்கு என்ன சொல்லியிருந்தோம், ஞான நூல்தனை ஓதுதல் ஓதுவித்தல் நட்பொருளை தான் கேட்டல் கேட்பித்தல்

0: நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல் இவை ஐந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூஜை. இது சரியையாவும் இருக்கு, இதனால இது ஞான பூஜையாகவும் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தவமாக செய்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லோருக்கும் அவர்களுடைய பணிகள் அப்புறம் குடும்பம் எல்லாம் இருக்கிற நிமித்தங்கள்ல ஒரு பரபரப்பான உலகம்தான். ஆனா இதற்கு நடுவிலும் இந்த நிகழ்வினை மிக அழகாக செம்மையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அடுத்து அருவுருவ திருமேனியை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு. அதுல அக வழிபாடு புற வழிபாடு ரெண்டும் இருக்கும். அதுக்கு கிரியைன்னு பேரு. சரியையில இருந்து அப்படியே பக்குவம் வரும்போது கிரியை தான், அரும்புல இருந்து மலர் வருவது போல என்று தாய்மான சுவாமிகள் சொல்லி இருப்பாங்க. அதனால அந்த கிரியை நெறி அது சத்புத்திர மார்க்கம். முதல்ல சொன்னது தாச மார்க்கம் அடிமை நெறின்னு சொல்லுவோம், அடுத்து சத்புத்திர மார்க்கம் இல்லையா மகன்மை நெறின்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுல எஜமானும் பணியாளும் இருப்போம், இதுல அப்பாவும் பிள்ளையும் தந்தையும் மகனும் போல இருப்போம் அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால இதுல மிக அழகாக வேதத்தின் மந்திரத்தால் வெண்மலனே சிவமாக போதத்தான் வழிபட்டான் போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே என்று இரண்டாம் திருமுறையிலே அருவுருவ வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றார். நித்தலும் நியமம் செய்து நீர் வலம் தூவி சித்தம் ஒன்ற வல்லார்க்கு அருளும் சிவன் இல்லையா அப்படின்னு சொல்லியாச்சு. நியமம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தினந்தோறும் நியமமா பூஜை பண்ணணும். நீர் வலம் தூவிங்கிறது புற பூஜை, சித்தம் ஒன்ற வல்லாருங்கிறது அகபூஜை. அகபூஜையும் புற பூஜையும் உண்டு சிவபூஜையில், அதை மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கண்டிப்பாக மலர் தூவி தான் பூஜை பண்ணுவோம். அத்தன் ஆரூரை பக்தி மலர் தூவே முக்தி ஆகுமே என்று அதையும் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இதுக்கு வந்து வேள்வி தீ எல்லாம் வளர்க்கப்படும். புந்தினான் மறைவழியே பொற்பரப்பி நெய் செமிதை கையில் கொண்டு வெந்தளலின் வேற்றுலகின் மிக அழிப்போர் என்று அந்த வேள்வி செய்வதையும் அதிலே மிக அழகாக உணர்த்தியிருந்தார். நாம் அன்றும் ஒரு பாடல் பார்த்தோம், நரைமலி என்ற பாடலும் நாம் அன்று சிந்தித்தோம் என்று கூறிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அப்ப அடியார்கள் வந்து சிவபூஜை பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபூஜைக்குள்ள திருமஞ்சன பொருட்கள், பூக்கள், பச்சிலைகள், நரும்புகை பொருட்கள், திருவிளக்கு, அமுது இதையெல்லாம் திரட்டி ஐந்து வகையான சுத்தி இல்லையா, பஞ்சவித சுத்தி செய்து உன்னை பாவிக்கும் நாள் என்னாலும் கேட்கிறார் இல்லையா தாய்மான சுவாமி. அது மாதிரி பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்திங்கிற அஞ்சு சுத்திகளையும் செய்து இறைவனுடைய திருமேனியை பக்தியோடு வழிபடுவது கிரியை அப்படிங்கிறது சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நமக்கு இவர் மிக அழகாக படம் பிடித்து காட்டினார் என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக மிக அழகாக யோக நிலை, அதையும் நம்ம சினமலி அறுபகை என்ற பாடலின் மூலம், அதுவும் பக்தி பேர் வித்திட்டே என்ற பாடலின் மூலமாக நாம் ஏற்கனவே சிந்தித்திருந்தோம். ஐம்புல ஒடுக்கம் அவசியம், பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதுவும் அவசியம். சரி, ஆக அந்த கருத்துக்கள் அதுல வந்திருக்கு. இதே கருத்து தான் திரு எழு கூட்டிருக்கை என்று ஒரு நூல், மிக அருமையான நூல். அதுல வந்து இருவழி ஒடுங்கிய வானோர் ஏத்த நின்றனை என்று இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, யோகத்துல அருவத்திருமேனியை நோக்கி வழிபாடு பண்றோம், அகத்தில் வழிபண்டுகின்றோம் அந்த வழிபாடு. அதுக்கு சகமார்க்கம் தோழமை நெறி அப்படிங்கிறது பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். அதுல வந்து அட்டாங்க யோகமும் அதுல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலம் அட்டமா சித்திகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த யோக மார்க்கத்துல அந்த பிராணாயாமம் அதோட விளக்கங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அந்த இவரும் நமக்கு யோக நிலையை வலியுறுத்தி சொன்னார் என்று பார்த்து கொண்டு அதன் பின்பாக நாலாவதாக இந்த மூன்றிலும் ஒழுகுபவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஞானம். மேல் சரியை கிரிய யோகத்தை செய்துள்ளி ஞானத்தை காட்டிய அல்லது மோட்சத்தை கொடாவாகலான்ங்கிறது நமக்கு சித்தாந்த கருத்து. அத புறத்தொழில் அகத்தொழில் இரண்டும் இல்லாமல் அறிவு தொழில் மாத்திரையாக அந்த மூன்று திருமேனி, அதாவது அருவம் உருவம் அருவுருவம், இந்த மூன்றுக்கும் மேலாக அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பாக நிறைந்து நிற்கக்கூடிய சிவபெருமானிடம் செய்யக்கூடிய வழிபாடு ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சரி, இந்த அந்த ஞான மார்க்கத்துல வழிபடுறதுக்கு இவர் அழகா ஞான விளக்கினை ஏற்று நண்புலத்தே ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமேனு அந்த பதிகத்துல மிக அழகாக ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழிபுறந்து ஏத்துவார் அப்படின்னு சொல்றார். உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்த வல்லார் வினை நாசமே என்று மற்றொரு இடத்துலையும் ஞான வழிபாட்டை பத்தி நமக்கு சொல்லுகின்றார். அந்த அதாவது அறிவால் வழிபடணும் அப்படிங்கிறது, நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் கால் உடையான் என்று மற்றொரு ஒன்றாம் திருமுறை பாடலிலும் இந்த கருத்தை நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அப்போ சைவ சித்தாந்தம் உணர்த்திய தவம், அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த நான்கு நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகினால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் ஆகிய முக்திகளெல்லாம் அடையலாம் என்பதை மிக அழகாக நமக்கு சிவஞான சித்தியார் 271, 272, 273, 274 பாடல்கள் வலியுறுத்துகின்றன. அந்த கருத்துக்களை எல்லாம் இவர் தனது மூன்று திருமுறைகளிலே நமக்கு வள்ளலாக வாரி வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரியா? கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு ஈது காரணம் காண்மீனே அப்படின்னு சொல்றார். அந்த இறைப்பணி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் என்றால் கவலையே கிடையாது, எங்க இருக்கலாம், சிவலோகத்துக்கு செல்லலாம். இச்சரியை செய்வோர் ஈசன் உலகு இருப்பர்னு அருள்நந்தி சிவாச்சாரியார் சொன்னதுக்கு இவருடைய வாக்கும் மிக அழகாக பொருந்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்து இறைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இறைவனுடைய திருவடியில நம்மளை கொண்டு சேர்க்கக்கூடியது ஞானம், ஆகையால் அடிஞானம் வல்லார் அடி சேர்வார்களே அப்படிங்கிறாரு. நமக்கு அந்த திருவடி ஞானம் இருந்தால்தான் இறைவன் திருவடியை நாம் அடைய முடியும். இதே கருத்தை தான் அருளந்தி சிவாச்சாரியாரும், மேலான ஞானத்தால் அரணை அர்ச்சிப்பர் வீடு எய்த அறிந்தோர் எல்லாம், வீடு பேர் வேணும்னு நினைக்கவங்கெல்லாம் இறைவனை வழிபடுவார்கள் என்று மிக அழகாக நமக்கு அவரும் சுட்டி காட்டியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அந்த நமக்கு பக்குவத்துக்கு தகுந்தால ஒரு பிறவியிலேயே முக்தி அளிக்கணும் நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து திரிகரண வழிபாட்டை நம்ம பார்க்கலாம். முக்கரணங்களாலும், அதாவது மனம் வாக்கு காயத்தால் நாம் வினை ஈட்டுகின்றோம், அதற்கு நமக்கு திரிகரணம் அல்லது முக்கரண வழிபாடு கண்டிப்பாக அவசியம். மனம், மனசால நம்ம நினைக்கணும். அது அழகா உள்ளமே கோயிலா உள்ளும் என் உள்ளமே என்று ஒரு பாடலிலும், மனவிலும் வழிபடல் மறவேன் அம்மான் என்று ஒரு பாடலிலும் சொல்லுகின்றார். ரெண்டுமே மூன்றாம் திருமுறை. அப்ப மனதால் தியானிக்க வேண்டும் என்பது அதிலே வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து வாக்கு, அதை எடுத்துக்கொண்டால் துண்ணும் இமையோர்கள் துதி செய்து முன் வணங்கும் என்று, இமையோர்களே துதிக்கின்றார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன், தொழிலால் மிகு தொண்டர்கள் தோத்திரம் சொல்ல என்று ஒன்றாம் திருமுறையிலும் சொல்கிறார். கண்டிப்பா இறைவனுக்கு நாம் தோத்திரம் சொல்ல வேண்டும், அதாவது அவருடைய பொருள் சேர்ப்புகளாகிய திருமுறைகளை பாட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் காயம் அல்லது உடம்பு அல்லது மெய் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாத்தூர் அம்மானை காணாத கண்ணெல்லாம் காணாத கண்களே அப்படின்னு சொல்றாரு. இறைவனை தரிசிக்கலைன்னா அது கண்ணு கண்ணே கிடையாது, அது வெறும் குருட்டு கண்ணு தான். அதாவது அவர் வந்து நேர்மறையில எல்லாம் பாடியிருக்கிறார் அங்க மாலையில நமது அப்பர் சுவாமிகள். இவர் எதிர்மறையாக நீங்க பார்க்கலன்னா உங்க கண்ணு குருட்டு கண்ணு. ஆமாத்தூர் அம்மானை கேளா செவியெல்லாம் கேளா செவிகளே, அப்ப உங்களுக்கு வந்து அதெல்லாம் செவிட்டுக்காது, இறைவன் புகழ் கேட்கலன்னா அதெல்லாம் செவிட்டுக்காதுன்ட்டாரு. நல்ல வேளை நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நம்ம காது வந்து செவிட்டுக்காதாக இல்லாமல் தவிர்க்கப்படுகிறது, நமக்கு அது ஒரு பெரும் பயன். அடுத்து ஒரு அருமையான பாடல், நீனாலும் நன்னெஞ்சே நினைக்கண்டாய், நாளும் நினைக்கணும் நன்னெஞ்சேன்னு நெஞ்சுக்கு அறிவுறுத்துறாரு. யார் அறிவார் சாணாலும் வாழ்நாளும், அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, எங்க புயல் வரும், எங்க சுனாமி வரும், எங்க வெள்ளம் வரும், எங்க கொரோனா வரும், இது போன்ற ஆதி பௌதீகம் ஆதி ஆன்மீகம் ஆதி தெய்வீகத்தால் எங்கெங்க என்னென்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இதெல்லாம் தான் செவி கேட்கணும், புகழ்நாமத்தை செவி கேட்கணும், நானாளும் நவீன்றேத்தன் இதெல்லாம் உடம்போட இது, தலை வந்து பூ சுமந்துட்டு போகணும் கோயிலுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கட்டலர்த்த மலர்தூவி கைதொழுமின் என்றும் நமக்கு மிக அழகாக இந்த அங்கங்களோட பலனை புறம் நம்ம அருணந்தி சிவாச்சாரியம் சொல்வார் இல்லையா, மானுட பிறவிதானும் வகுத்தது மனவாக்காயம், ஆணிடத்து ஐந்து மாடும் அரண்பணிக்காக அன்றோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்துக்களை புறம் இவர் நமக்கு தெளிவாக வலியுறுத்தியிருக்கின்றார். சிவபெருமான வழிபடணும், அதாவது லிங்க வழிபாடு எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அடியார் வழிபாடு அது எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார் வேடம் வந்து சிவ வேடம், அதனால அடியார் வேடத்துல சிவரூபத்தை தான் நம்ம பார்க்கணும். சிவஸ்வரூபம் தான் சாரூபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சிவஸ்வரூபமான அடியவர்களை நாம் வழிபட வேண்டும், அதாவது விபூதி ருத்ராட்சம் தரித்திருப்பவர்களை கண்டால் நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறத வெந்த வெந்நீர் அணிவார். அடுத்து இன்னொரு இடத்துல பூசு வெண்பொடி மேவிய மிக்கவர் வழிபாடு செய் விளநகர் துண்ண வாடை ஒன்றுடுத்தும் தூய வெண்ணீட்டனராகி உன்னி நைபவர். அடுத்து அடியார் வேடம் ஒழியான பொடி பூசி இசைமேவு திருவேதிக்குடிய என்று அந்த விபூதி ருத்ராட்சம் அணிந்திருப்பாங்க அப்படிங்கிறத மிக அழகாக இவங்கள்லாம் இவங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு எப்படி எந்த அளவுக்கு நம்ம இறைவனை வழிபடுகின்றோமோ அந்த அளவுக்கு குறைவில்லாம அடியாரை வழிபடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்காரு. அடியார்களை பேணி வழிபடணும் அப்படிங்கிறது தொண்டர் தொண்டரை தொழுதடி பனிமீன்கள் தூ நெறி எளிதாகுமேங்கிற நீங்க அடியார்களை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தூ நெறி எளிதாகும். தூ நெறினா என்னது? நன்னெறி, சிவநெறி. அப்ப நம்ம அழகாக இறைவனை அடைய முடியும் என்பதை இப்போ அடியார் வழிபாட்டை நமக்கு யாரை வச்சு காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட ஒரு 16 பெரிய புராணத்து தனி அடியார்களை வணங்கி நமக்கு அவங்களுடைய செயல்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். ஒரு குறிப்பாக இப்ப நான் வந்து குலச்சிறையார் இல்லையா, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும், அதாவது கூட்டமா வந்தாலும் தனியாளா வந்தாலும் விழுந்து வணங்குவார் அவர் அப்படிங்கிறத மிக அழகாக, கணங்களாய் வரினும் தமியராய் வரினும் அடியவர் தங்களை கண்டால் குணங்கொடு பணியும் குலச்சிறை. இன்றும் சில தலங்கள்ல இப்படித்தான் நாம இருக்கணும்னு அமைப்புல வந்து அதெல்லாம் பின்பற்றாங்க. யாராவது விபூதி ருத்ராட்சமம் தடிச்சிருந்தாங்கன்னா அவங்கள முன்ன பின்ன தெரியாட்டாலும் அவங்கள வந்து அடியார சிவமா பாவிச்சு உடனே அந்த இடத்துல பணிகின்றார்கள். அந்த அந்த வழக்கம் நிறைய இடத்துல இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். நாவணங்கு இயல்பாம் அஞ்செழுத்து ஓதி நல்லவராய் நல் இயல்பாகும் கோவணம் பூசி சாதனம் கண்டால் தொழுதொழு குலச்சிறை என்று அவரை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அடுத்து கண்டிப்பாக அடியார்களுக்கு அமுது படைத்தல். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இந்த ரெண்டும் கண்டிப்பா செய்யணும் மண்ணில் பிறந்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அந்த அமுது படைத்து தொண்டு செய்தத மயிலாப்பூர் பதிகத்துல உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவைன்னு பூம்பாவை பதிகத்துல வச்சு அழகாக எடுத்துரைத்திருக்கு. அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து அடியார்கள் கூட இருந்தால் நமக்கு வினை நீங்கும் அப்படிங்கறத விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை தொண்டரோடு இனிது இருந்தமையால் என்று மிக அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். அடியார்களோட தொடர்பு நமக்கு வேணும். வினை தொடர்ச்சி வேண்டானா, வினை தொடர்பு வேண்டானா, அடியார்களுடைய தொடர்பு வேணும். வலஞ்சுழி மன்னி அவர் தொண்டரோடு கூடி துதைந்து நின்ற தொடர்பை தொடர்வோமே என்று 3 திருமுறையிலே வலஞ்சுழி தலத்து பதிகத்திலே பாடியிருக்கிறார். 12 சூத்திரம் என்ன சொல்லுது? செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா அம்மலங்கழுகி அன்பரோடு மரியி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே என்று சொல்லியிருக்கு. சித்தியாரும் அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி என்று நமக்கு இந்த கருத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறது. இதனை நமது ஞானசம்பந்த பெருமான் காதலால் நினைவார்த்தம் அகத்தன் இறைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வான் என்று மிக அழகாக இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருமூல தேவ நாயனார் அடியார்களை நடமாடும் சிவம் என்று சொல்லுவார். அருணந்தி சிவாச்சாரியார் பராவு சிவர் என்று சொல்லுவார். ஆகையால் இவர்களை நாம் வழிபட்டால் சிவத்தை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆலய வழிபாட்டில் ஆலயத்தில் நடக்கூடிய திருவிழாவிலெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்டு அதனால் இறைவனுடைய நயன தீட்சின் மூலம் நாம் பயன்பெறணும். அதனால அவர் வந்து உயிர்களுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்க தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று சொல் ஆலயந்தானும் அரணென தொழுமேன்னு அவர் சொன்னது போல அந்த பதிகம் பூரா சொல்றார் தூங்கானை மாடத்து இறைவனை தொழுங்கள் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அந்த பூம்பாவை பதிகத்தில் இதற்காகவே எல்லா திருவிழாக்களையும் ஐப்பசி ஓணம் இல்லையா கார்த்திகை விளக்கீடு அப்படி வரிசையா சொல்ற மார்கழி திருவாதிரை இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே போறாரு. சொல்லி இந்த திருவிழாக்களை எல்லாம் நீ கண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். மிக அழகாக ஐந்தெழுத்திலே வகைகள் பல உண்டு என்று நமக்கு சித்தாந்தம் அறிவுறுத்துகின்றது. அது நமக்கு சிறந்த சாதனம் முக்திக்கு. அந்த ஐந்தெழுத்துல வந்து அத பஞ்சாக்கர மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அதுல வந்து ஒரு பதிகம் வந்து பஞ்சாக்கர திருப்பதிகம்னு ஒன்னு சொல்லப்படுது. அது ஐந்தெழுத்துமே வரும் அந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதுங்கிற பதிகம். இன்னொன்று வந்து காதலாகி கசிந்து வந்து நமச்சிவாயவே என்று அந்த ஐந்து எழுத்தையே சொல்லப்படுகிறது. சரி, ஆக இந்த இதையெல்லாம் நாம் எப்படி கணிக்க வேண்டும் என்று, கணித்தல் என்றால் மனதால் தான் அந்த ஜபத்தை பண்ணணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிய ஓதுவார் தம்மை, வாயை விட்டு நாமத்தை இறைநாமத்தை சத்தமா சொல்லாம மனசுக்குள்ள கணித்தால் நன்னெறிக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதையும், அதுல அதாவது மனம் ஒளி மெய் மூணும் நம்ம ஒன்னா சேரணும் இதுல. அதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு சொல்லும் போது முக்கரணங்களாலும் அதுல இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி, அதை எப்படி பண்ணணும்னா ஏனோ கடனேன்னு செய்யாம நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு. அக்கு மாலைனா ருத்ராட்ச மாலை, சிவச்சின்னங்கள்ல ஒன்று. அந்த மாலையை வச்சு அங்கையில் எண்ணுவர் என்று மிக அழகாக அதை பற்றியும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அடுத்து இந்த ஐந்தெழுத்தை சொல்லுவதால் நமக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், இம்மை வினை அடர்த்தும் அடர்த்து எய்தும் போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே என்று, அதாவது இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய துன்பத்தை தாங்கக்கூடிய தன்மையும் மறுபிறப்புக்கும் இது நமக்கு, அதாவது அந்த பிறவிலையும் வந்து நமக்கு இதை சொன்னதோட புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இடரான கெழுப்பன அஞ்செழுத்துமே, அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமில்ல, செல்வம் கிடைக்குமா, சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லுகின்றார். அடுத்து முக்தியையும் தரும் என்பதையும் மிக அழகாக சொல்லி நமக்கு இந்த வழிபாட்டினால், அதாவது ஏகனாகி இறைவனை நிற்பதால் மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ற அந்த சூத்திர கருத்துக்கள் வந்து இதுல மிக அழகாக இவருடைய பதிகங்களிலே நமக்கு வந்து, துன்பம் நீங்கும் நோய் அடையா பாவம் நீங்கும் வினை நீங்கும் மறுபிறப்பு இல்லை வீடு பேறு பெறுவர், அதாவது இந்த வீடு பேரை தவிர்த்தி மித்தது எல்லாமே பாச நீக்கம்தான். அதனால இது பாச நீக்கத்தையும் இந்த வழிபாடு நமக்கு செய்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக வெறும் பாச நீக்கம் மட்டும் போதுமா, துன்பம் நீங்கினா அதையே வந்து எல்லாரும் வந்து சில பேர் வந்து முக்தின்னு சொல்றாங்க. நமக்கு சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லல, அது சைவ சித்தாந்த முக்தியே கிடையாது. அப்போ அந்த வீடு பேரு அப்படிங்கறதுனா விடுதல் பெறுதல் அப்படிங்கிறது, பாசத்தை விடணும் இறை இன்பத்தை பெற வேண்டும். ஆகையால் அந்த கருத்தினை வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலம் ஆமே என்று சொல்கின்றார். அதாவது வினையெல்லாம் நீங்கிறது நலம் ஆமேங்கிறது முக்தி கிடைக்கும் அப்படிங்கறத மிக அழகாக அதில எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஊழின் மலி வினை போயிட உயர்வான் அடைவரே என்று மற்றொரு இடத்திலும் இதே கதையை சொல்லியிருக்கின்றார். பல இடங்களில் வீடு பேரு சிவகதி முக்தி என்ற சொற்கள்லாம் வரக்கிற மாதிரி கையாண்டிருக்கார். அடி சேர்வார்களே என்று இதைத்தான் அவர் முக்தியை பற்றி நமக்கு மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் வந்து அவற்றை போய் உயிர் வந்து சிவத்தை அடைந்தால் சிவமாம் தன்மையை பெறும். சங்கரனார் தம்மை போல தம் அடியார்க்கு இன்பம் அளிப்பவர் இல்லையா, அந்த சிவமாம் தன்மையை அவர் வழங்குகின்றார் என்பதை அதில் மிக அழகாக சொல்லி, அடியார்னா எப்படி இருக்கணும், சிவன் சேவடிக்கே செல்லும் சிந்தையார் அப்படின்னு சொல்றாரு. அடியவர்கள்னா அவங்களுக்கு அடி, அதாவது திருவடியத்தான் நினைக்கணும், அவங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது, காதல வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. செவி துளைகளால் யாவும் கேளார் அவன் பெருமை அல்லால் அடியார் என்று இரண்டாம் திருமுறையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். சீவன் முத்தர் சிவமே கண்டிருப்பர் என்று சிவஞான சித்தியார்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த சிவப்பிரகாசத்திலையும் சீவன் முத்தர்கள் மெய்ப்பொருள் உணர்ச்சி தவிர ஏனையவர் ஒளி ஏனையவை ஒளிந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அந்த கருத்தை மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். புலன்களை செற்று பொறியை நீக்கி புந்தியுள் நினை சிந்தை செய்யும் அலங்கள் நல்லார் என்று மிக அழகாக, அத்தகு சிவஞானியர்களை புலனடக்கம் உடையவர்கள் என்று நமக்கு மிக அழகாக அணைந்தோர் தன்மையை படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் அடியார்களுக்கு வராது. கொன்றை தொங்கலான் அடியாருக்கு ஸ்வர்க்கங்கள் பொருள் அளவு, இந்திரலோகத்தெல்லாம் அவங்க விரும்பவே மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லி, இந்த அணைந்தவர்கள் வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, அடியார்களுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னா, ஒன்றாம் திருமுறையிலே அச்சம் இலர் பாவம் இலர் கேடும் இலர் அடியார் என்று சொல்லியிருக்கின்றார். அடியார்களுக்கு அச்சம் பாவு பாவம் கேடு இதெல்லாம் பழைய வினைகளின் காரணமா வருது, அதெல்லாம் அடியார்களுக்கு கிடையாது அப்படின்னா குறிப்பால் உணர்த்துகின்றார் இல்லையா. நமக்கு வந்து அவங்க வந்து சிறப்பாக வாழலாம், அவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இருக்காது என்பதை தெளிவாக அதிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்படி அவர் நமக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய மூன்று திருமுறைகள் இல்லையா, 385 பதிகங்கள், அந்த பதிகங்கள்ல அவர் கொடுத்திருக்கிற கருத்துக்களை எல்லாம் சிந்திப்பதற்கு நமக்கு நிச்சயமாக வாழ்நாள் போதாது. அதிலே அவர் ஒரு ஆச்சாரியன் அல்லவா, அதனால் மிக அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நச்சியே தொழுமின் நும் மேல்வினை நெய்யுமேங்கிறார். ஆகாமியமே வராது, அதாவது நீங்க விரும்பி வழிபட்டால் என்று சொல்லுகின்றார். எம்மானை சேராதார் இன்பமாய் அந்நெறி சேராரே அப்படிங்கிறார். நீங்க சார்ந்ததன் வண்ணம் தான், நீங்க சேர்ந்தாதான் அதுக்கு தகுந்தாற் போல் இருக்க முடியும் என்பதை நமக்கு அதிலே சொல்லி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சென்றேக்கும் சிந்தையார் மேல் வினை சேராவே என்று சொல்லுகின்றார். அதாவது மனம் பொருந்தும்படி இவரை சிந்தித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் ஆகாமியம் நமக்கு நிச்சயமாக சேராது என்று நமக்கு அந்த கருத்தையும் வலியுறுத்தி சொல்லி, தொழுவார் விழுமியார் மேல் வினை துண்ணாவே அப்படின்ட்டு. ஏற்கனவே சஞ்சிதம், அந்த சஞ்சிதமும் நமக்கு அப்படியே பயந்தராத அளவுக்கு விண்டு போகுது. பிராரத்தத்தை தாங்கக்கூடிய வலிமை அல்லது அந்த தண்டனையை குறைச்சிருந்தாரு. அடுத்து ஆகாமியத்தை என்ன பண்ணது, விழுமியார்னா சிறந்தவர்கள், வழிபாட்டிலே சிறந்தவர்களுக்கு துண்ணாவே அப்படின்னா அணுகாது, மேல் வினைகள் ஆகாமியமானது நிச்சயமாக அணுகாது என்று சொல்லுகின்றார். இவரும் அடியார்களை வணங்க வேண்டும் என்பதால் தூயானை மேவுவார் என் தலை மேலாரே அப்படின்னு சொல்றார். அதாவது சிவபெருமானை வழிபடுபவர்கள் துதிப்பவர்களை எல்லாம் என் தலை மேலாக, அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறாங்க இல்லையா திருத்தொண்ட தொகையில, தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் உண்டாமோன்னு கேட்கிறாரு நமது அப்பர் சுவாமிகள். அதுபோல இவரும் இங்கனம் நமக்கு அந்த அடியார்களை நாம் வழிபட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லி, அதை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது, நீதியால் தொழுமின் நும்மேல்வினை நில்லாவே என்று சொல்லி, சிவாகம விதி, அதான் நீதினா சிவாகம முறைப்படி வழிபடுங்கள், உங்கள் மேல புதிதாக கர்மங்கள் பற்றாது. கர்மான்னு சொல்லலாம், கர்மம்னு சொல்லலாம், வினைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி துன்பங்கள்லாம் வராது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லி, அது மட்டும் அல்ல இந்த புறச்சமைகள் சொன்ன எதையும் நீங்க கேட்காதீங்கிறத ஒவ்வொரு பாடல் பதிகந்தோறும் வலியுறுத்திக்க. நான் அன்றே சொன்னது போல ஆணவத்துக்கு 8வது பாடலும் கர்மத்துக்கு 9வது பாடலும் மாயைக்கு 10வது பாடலும் பதிவு செய்து அந்த கருத்துக்களை சொல்லி இருப்பார். அதிலே பாருங்க மிக அழகாக இறைவனை வழிபடணும், வழிபடாதவங்க என் செய்வார் ஏழை அப்பேய்களே அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன்னு சொல்வார் இல்லையா சுந்தரமுனி சுவாமிகள். வழிபடாதவங்கலாம் பேய்கள் தான், அதனால அவங்களை ஏழை என அருள் பெற்றவங்கெல்லாம் செல்வர்கள், அருள் பெறாதவர்கள் ஏழைகள். அதை சொல்லி தோத்திரத்தால் துதித்து வழிபடாதவர்கள் மனித உருவில் இருந்தாலும் அவர்கள் பேய்கள் தான் அப்படிங்கறத சொல்ல, அதாவது வையத்து அழகைன்னு வள்ளுவரும் இதைத்தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்த்து கொண்டு, மிண்டவர் மிண்டவை கேட்டு வெகுளன் மின் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ரொம்ப மிடுக்கா இருக்கிறாங்க இந்த புறச்சமிகள், அதாவது சமணர்களும் பௌத்தர்களும், அவங்க சைவ ஆகம பொருள் உண்மைகளை எல்லாம் கோபித்து அவங்க தூற்றுதாங்க, அதை கேட்டு நீங்களும் அதன் வழி செல்லாதீர்கள், நம்முடைய சமய நெறிகளை வெறுக்காதீர்கள் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி, அந்த புறச்சமய தாக்கம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்களோட சொல்லெல்லாம் வந்து தீர்த்தம் என்று தெளிவீர் தெளியேன் மின் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை போய் ரொம்ப நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கேட்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த வழிபாடுங்கிறது முற்பிறவிகளில் செய்த தவத்தின் பயனாகத்தான் கிடைக்கும் என்பதை சித்தாந்த நூல்கள் சொல்லுகின்றது. இவரை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்றும், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று நான் இந்த இடத்துல ஞானசமுத பெருமானை சொல்லும்போது மிக அழகாக சொல்லுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த வகையிலே சீகாழியிலே அவதரித்து 3 வயதிலே ஞானம் பெற்று சைவ சமயத்தை நிலநிறுத்தி சமண பௌத்தங்களின் கொட்டங்களை எல்லாம் ஒடுக்கி தன்னுடைய 16வது வயதிலே மிக அழகாக திருமணத்திற்கு வந்த அனைவரையும் அழைத்து கொண்டு, அது ஒரு சிறந்த திருமணம், திருமணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் பெருமணமாகிய முக்தியை அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகு ஒரு பெருமானின் வாக்குகளை சிந்திப்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் துணை செய்தது. ஆகையால் குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று சொன்னது போல, இந்த நிகழ்வை வந்து இன்னைக்கு நம்ம நான் வந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு உழைக்கணும், நீங்க எல்லாரும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து கேட்கணும். ஆகையால் இத்தனை பேரும் பயன் பெறணும் அப்படிங்கறத எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரும்பணியை செய்து வரக்கூடிய சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவந்தாட்டார்பின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
1: நமஹ. இல்லை நகர்ப்புக்கு இல்லை நகர்ப்புக்கு அப்ப எங்கிருந்தவர்? கைலாயத்தில் இருந்தவர் பிள்ளை நகருக்கு வந்து பூந்தாராம். பூந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? சித்தம்பலம். அதுக்கு பேர் என்ன? தில்லை சித்தம்னு பேரு. சித்தம்பலம் மண்ணும் ஒல்லை விடையானி பாடுதுங்க நம்மானாய். ஒல்லை விடையானி, அது என்ன ஒல்லை விடையான்? ஒல்லைன்னா விரைந்து செல்லும்படியானதுன்னு. அவர் எங்கேயாவது போகணும்னு இப்ப திருவண்ணாமல இருக்கவர் இப்ப திருச்சிக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னாருன்னா, இங்க நினைச்ச மேருக்கும் அடுத்த செகண்ட்ல பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி. என்ன அதுக்குள்ள என்ன உங்களுடைய அருள் இருக்கு வந்துட்டேன். சிவகாசி அடுத்த செகண்ட்ல இருக்கு. போயிட்டு எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ராத்திரி பார்த்துட்டு காலையில உஷா காலத்துக்கு திருவண்ணாமலை வந்துட்டா தேவலான்னு நினைச்சாராம். சரின்னு 4:30 எல்லாம் சார், 4:50 என்ன அப்படின்னார். அப்படின்னா ஏறினார். 4:51 திருவண்ணாமலை. இப்படி ஒரு விடை இருக்குதா? இப்படி ஒரு ஜீப் வந்திருக்க கிடையாது. நம்மளுக்கு அப்படி போகும்போது போனா தொலைஞ்சும் போடும். அதனால அவருக்கு இருக்குது அது மாதிரி ஒல்லை விடையானி. அப்படி நினைத்த நேரத்துல எந்த ஆன்மாவுக்கு எங்க அருள் செய்யணும் அப்படி போவாங்க. காட்டி பாடுங்க நம்மாயி. இன்னொரு தலைவி தோழி வந்து சொல்றா என்ன, இது அகப்பொருள் சுவையான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு தான். என்னன்னா, இது இப்போ ஒரு 10 நாள் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறா. முன்னெல்லாம் இட்லின்னு வச்சா நல்லா காலைல 4 இட்லி அப்புறம் இன்னொரு தோசை சாப்பிட்றியான்னா, வேணாம்பா முருகலா இருக்குடி போய் சாப்பிடு பரவாயில்ல, வேணாம்பா எப்போ பார்த்தாலும், வயசு என்னாச்சு 16 சாப்பிடு அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒரு 4 தோசை கூட சாப்பிடுவான். 4 இட்லி 4 தோசை சாப்பிட்ட பொண்ணு இப்போ கா இட்லி கூட செய்ய மாட்டேங்க. என்னடிமா சாப்பிட்டேன், சாப்பிட்டேன் போகுது. என்னடி இப்ப சாப்பிட்டேன், எல்லாம் இருக்கு சாப்பிடறேன். வேணாம் சின்ன பாலாவது குடி. வேணாம் சரி போய் தூங்குனா போய் பார்த்தோம்னா முடிஞ்சுட்டே இருக்கிறேன் தூக்கம். என்னடி உனக்கு வந்து தொலைஞ்சு போச்சு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு செவிலித்தாயெல்லாம் கோச்சுக்கிட்டான். அந்த கத்திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு செவிலித்தாய் கொல்ல பக்கம் போட்டா. அப்ப தோழி வந்தா, தன் தோழி. அவ வந்து என்னடி இது மாதிரி உண்மையை சொல்லுடி, பெத்த அம்மா வளர்த்த அம்மா கேட்கும்போது சொல்லாம என்ன பண்றது? என்னது நீ ஒண்ணுடி தோடி நேத்து ராத்திரிடி அந்த செவிலித்தாய் கொல்லபுரம் போட்டுது. இந்த தோழிக்கிட்ட தன் தோழி இல்லாதனால 12-32 தெரிய முடியா ஏண்டி நடந்தது? என்ன என்ன சொல்லு, வர்றதுக்குள்ள சொல்லு. காதல கேட்டே வந்துடும். இல்லடி இப்பதான் போயிருக்கு, இன்னும் ஒரு 1/2 ஆகும் முடி. சரி சொல்லு சொல்லு. இப்பதான் மூஞ்சில சிரிப்பே வந்தது. இப்படி நீங்க மாட்டேங்கிற, அதிக மாட்டேங்கிற, ஒன்னும் சொல்லி தொடக்க மாட்டேங்கிற, எங்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறியா? அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்லு. சத்தம் போடாம சொல்றேன். மைக்கு எடுத்துக்குமே, எடுத்துட்டு போ. அது காதல் விடாது அந்த கடத்து காதல. எனவே கடத்து காதல விடப்படாது, அவ்வளவுதாங்க. நம்ம காதல் எல்லாம் விடலாம். கேட்டாயோ தோடி, இப்படி எல்லாம் திருவாசகத்துல பாடியிருக்காரு. தோடி அப்படின்னாரு. அதுதான் 4 நாள் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ சொல்ற, சொல்லு. இரி செய்தவாரொருவன் என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்த ஒரு பையன், அதுதானே தெரியும் எனக்கு அல்லவா? இல்லைன்னா வந்து நீ யாரையோ மனசுல வச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சேன். அது அப்படியே இருக்குது. இப்படி வேணாங்கிற, அது வேணாங்கிறத அவனையே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். சொல்லி தோலை தோலை பேசாம இருந்தோம். இரி செய்தெல்லாம் நடிக்கலாம் சார், நடிக்கலாம். இரி செய்தவார் ஒருவன் என்னென்ன மாதிரி ஒரு அமைப்புல கொண்டு விட்டுட்டாண்டி ஒருத்தன்னா, அதுதான்டி வெள்ளைய செல்லைய கண்டு அன்னி பாட்டு மயங்கப்படாதுன்னு சொல்றது. வெள்ளைய செல்லைய கண்ணா பேசப்படாதுடி, அது 20வது நூற்றாண்டுல ரொம்ப கரெக்டா இருக்கு நம்மடி அப்படின்னு. இதை சிறி செய்தவார் ஒருவன். என்ன செய்தான் அப்படின்னு என்ன கூப்பிட்டாண்டி? ஐயோ, அது வரைக்கும் வந்துட்டியா? எங்கடி கூப்பிட்டான்? தீட்டார் மதில் புடைசூல். எந்த ஊருக்காரன்டி முதல்ல? நான் வேற ஏதாவது ஆங்கில நாட்டுக்காரனா இருக்க போறான். வேற யாருனது? தென்னன். நம்ம தென்னாட்டுக்காரன் தாண்டி. அது போது போ, தென்னாட்டுக்காரன் தானே நல்லா தெரியுமில்ல? ஆமா ஆமா ஆமா, நம்ம மெட்ராஸுக்கும் நம்ம கன்னியாகுமரிக்குள்ள இருக்கிற தென்னாட்டுக்காரன் தீங்க. அது போது போ. சரி, ஆளு வெள்ளையா சொல்லையா இருக்க நம்பாத, சில்லற இருக்கான்னு சொன்னது. ஏ ஓடி பெருந்துரையான், ரெண்டு பொருள். பெருந்துரைங்கிறது திருப்பெருந்துரை. இது டாட்டா பெருளாலாம் ஏதேன்னு தகராறுனா இவங்கிட்ட தான் வாங்கிட்டு போவோம். அடே அவ்வளவு பெருந்துரையான் என்ன செய்தான்னாரு. என்ன அழைச்சிட்டு போனான். போனாடி அவன் ஊர் பார்த்தீங்கன்னா, அடாடாடா, தீட்டார் மதில் புடைசூல். அந்த மதில பார்த்தீங்கன்னா உயரம் என்ன உயரம் தெரியுமா? தஞ்சாவூருக்காரங்க அல்லவா, எம்மா உயரம். அவங்களுக்கு எம்மா இம்மாங்கிறது தென்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் பேச்சு. இப்போ விட்டுட்டாங்க அதெல்லாம், எம்மா இம்மாங்கிறதெல்லாம் வரல. முன்னெல்லாம் வரதுல எம்மா உயரம் அப்படின்னா தஞ்சை மாவட்டம்னு அர்த்தம். அட என்னடினாரு, தீட்டார் மதில் புடைசூல். அந்த ஊருக்கு ஒரு ஆள் போக முடியாதுடி, அவ்வளவு பெரிய மதில். அந்த மதில் சுற்றி இருக்கும். அந்த மதில பார்த்தீங்கன்னாடி, தீட்டார் மதில் ஓவியம் தீட்டி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நின்னா அப்படியே நின்றுட்டு இருக்கலாம்டி. அவன் மதிலே அப்படி இருக்கா? ஆமா, அந்த அழகான ஓவியம் எல்லாம் தீட்டப்பட்ட மதில். அந்த மதில் அப்படியே சூழ்ந்திருக்குடி, அதுக்குள்ள அவங்க ஊர் இருக்குடி. தீட்டார் மதில் புடைசூல் தென்னன். என்ன ஊரு? திருப்பெருந்துறைன்னு பேருடி. என்னது அப்படியாடி? பெருந்துறையான். சரி, அழைச்சிட்டு போனா அங்க திருப்பெருந்துறையில என்ன பண்ணாரு? காட்டாதன எல்லாம் காட்டி. 32 பல்லும் தெரியும் அந்த படிப்பது. இங்க போய் அழப்படாது. ஏன் இங்க அங்க பண்ணு, எங்க போய் அழுவலாம்? எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன் எம்பெருமான். அங்க அழணும், அங்க சிரிக்கப்படாது. எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்தேன்னு அங்க அழணும், இங்க சிரிக்கணும். எப்படி இருக்குன்னு 32 பல்லும் தெரியும். எல்லாம் காட்டி. இங்க என்ன என்ன போட்டுக்கிற முண்டம் வர சொல்லும்? காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி உர சொல்லிவிட்டான்னு அர்த்தம். நாம் முண்டாங்களா இதான் ஒரே, அதான் அதுலயே இருக்குது. காட்டாதன காட்டாதன எல்லாம் எல்லாம் காட்டி காட்டி ஒரே தலையன ஒரே தலையன பொறுத்திருந்து பாருங்கள் அல்லவா என்னங்கிறத அப்புறம் சொல்றேன். சிவம் காட்டி, இதுதான் திறவுகோல். எதுக்கு இந்த காட்டாதன என்பதை அறிவதற்கு திறவுகோல் இந்த ஒரு சொல்லு தான். இது சிவம் காட்டி, சிவத்தை காட்டினான். அப்படியானால் காட்டாதன எல்லாம் காட்டி. சிவம் என்பது சிவமாகிய தன்னை காட்டினான். இங்க சைவ சித்தாந்தத்துக்கு போயிடணும். அகப்பொருள் சுவையிலிருந்து இப்ப சைவ சித்தாந்தம் பண்ணும். அப்ப சைவ சித்தாந்தத்துல எத்தனை பொருள் சொல்லப்படுகிறது? முப்பொருள். முப்பொருள் அதுல எந்த பொருள்? இறைவன் ஆகிய ஒருவன் உண்டு, அவனை அடைவதற்கு தகுதியும் உரிமையும் உடைய உயிர் என்பது ஒன்று உண்டு. ஆனால் அந்த உயிர் அவனை அடைய முடியாதபடி தகைத்து நிற்கின்ற தலை என்பது ஒன்று உண்டு. அதான் முப்பொருள். நமக்கு முப்பொருள் உண்மைதான். சைவ சித்தாந்தம் மூன்றே பொருள் தான் சொல்லும். என்னது? உயிராகிய பேசுகிறீர்களா, நீ ஒரு ஆள் உண்டு. நம்ம எல்லாம் பேச வைக்கிறான்டா, அவன் ஒரு ஆள் உண்டு. அந்த பேச வைக்கிறவனோடு இந்த பேசுறவன் போய் சேரான சில கற்று இருக்குது, அது ஒண்ணு உண்டு. இதுக்கு மூணு மேல என்னடா அறிவிக்கப்படுறான்? இவங்களாம் நம்ம தத்துவம் சைவதாம் சாத்திரத்தை பிச்சில வளர்ந்தாங்க. இதுக்கு மூணு மேல இவன்டா என்ன சொல்ல முடியும்? இது மூணுல எதோ ஒண்ணு மைனஸ் பண்ணவும் முடியாதுன்னு. ஏன் நம்ம உயிர் இல்லையா? உயிர் இல்லைன்னா நீயே இல்லைன்னு அர்த்தம். சரி, உயிர் இல்லைன்னா அப்ப ஆண்டவன் இல்லையா? அதான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நொல்ல நொல்லைன்றான் அல்லவா? ஏன் அப்புறம் என்ன துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி எல்லாம் இருக்கிறேங்கிறான் இல்லைங்கிறவன். ஏன் வெள்ள துண்டே போட்டுக்க, ஏன் அதை போட்டுக்கிற, என்னமோ இருக்குதுங்கிற. ஆகவே ஒரு காலத்துல எங்கிட்ட வந்துருவப்போ, அதனால இல்லைன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல சொல்லலாம். எனவே அப்ப நமக்கு மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, அவன் ஒருத்தன் இருக்கிறான், நீ ஒன்னு இருக்கிற, அப்படி சொல்ற ஆள் இருக்க. அந்த சொல்ற ஆள் ஆகிய நீ அவனை போய் அடைய வேண்டிதானே என்ற, அடைய முடியாம ஏதோ ஒண்ணு தடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த ஏதோ ஒண்ணு எக்ஸ் தான் நாங்கள் தலை அல்லது பாசம் அல்லது மலம் என்று சொல்லுகிறோம். இந்த மூன்றுக்கு மேல இதுதான் சைவ சித்தாந்தம். அப்போ சிவம் காட்டி என்று பின்னால வருவதனால, முன்னால காட்டாதனையெல்லாம் காட்டி என்றால் என்ன பொருள்? உயிராகிய என்னையும் இந்த உயிரை பிணித்து நிற்கும்படியான மலத்தையும் காட்டி என்று ஒரு சிவம். அப்போ இந்த உயிரையும் உயிரை பிணித்திருக்கிற மலத்தையும் காட்டிய பெருமான் தன்னையும் காட்டினான். சிவம் காட்டி அப்ப முப்பொருள் உண்மையை அறிய செய்தான்.

அப்படி தன்னை சிவமாகிய தன்னை காட்டியவன் கூட சிவபரம்பொருள்ல நம்ம எங்க கவனம் செலுத்தணும்? ஆண்டவனுடைய அமைப்புல என்ன செலுத்தணும்? இவன் திருவடியில கவனம். திருவடி தான் நமக்கு தஞ்சம். திருவடியே தஞ்சம் உள் தெளிவாக்கு. திருமூலர் திருமந்திரம் இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடமே எங்கே? அவன் திருவடியை தான் பண்ணுவான்.

என்றது தாழ் தாழ் தாழ் அல்லது கடல் கடல் கடல் அல்லது அடி அடி அடி. அப்ப தாழ் என்றாலும் கடல் என்றாலும் அடி என்றாலும் ஒன்று. தாழ் தாமரை காட்டி அவனுடைய திருவடி ஆகிய தாமரையை காட்டினான். இப்படி எல்லாம் காட்டின உடனே தன் கருணை தேன் காட்டி, என்ன கருணை, ஆன்மாவாகிய நீ உன்னை பிணித்திருக்கிற அந்த மலத்தினின்றும் நீங்கி இந்த சிவத்தை அடைந்து அந்த சிவத்தினுடைய திருவடியில் இன்புற்றுது, திருவடியில் இன்புற்றுது. அதுதான் தாழ்த்தாமரை காட்டி. அப்ப எல்லா உயிர்களும் என்ன செய்யணும், தன்பால் இருக்கிற மலத்தினின்றும் நீங்கி இறைவனுடைய திருவடியை சார வேண்டும். அதுதான் தன் கருணை தேன் காட்டி, இதெல்லாம் எனக்கு காட்டினாண்டி சொன்னார். அரி அப்படியானா நாட்டார் நகை செய்ய இப்படி எல்லாம் காட்டின உடனே இதுவே பித்தா என்ன பண்ணுது, இது அந்த தலைவன் எப்ப வருவான், அவன் வீட்டுக்கு அங்க போறது, நேற்று காட்ட மாதிரி காட்டாதனை எல்லாம் காட்டி இவன் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன்கொருணை தேன் காட்டின உடனே ஒரே பித்து யாரு அவன் மேலேயே. அவன் பேர் என்ன, சிவம் சிவம் சிவம் சிவசிவான்னு. இந்த பொண்ணு அங்க சொன்னா பரவாயில்ல சிவசிவான்னு, அங்கிருந்து ஓடி சொல்லி வீட்டுக்கு போ அம்மா தேடுவா சீக்கிரம் போடி சொன்ன உடனே சிவசிவா சிவசிவான்னு கொண்டு வழியில்தான் பார்த்தேன். என்ன வயசு 10-16 சிவசிவா சிவசிவாங்கிறது காதல நாட்டுறது சித்து குடிடா இது. ஏய் இதை கொண்டு கீழ்பாக்கத்துல சேர்த்து சொல்ற அவங்க அப்பா அம்மாவே அப்படின்னாரு. ஏன் நாட்டார் நகை செய்ய ஊர்ல இருக்க வேணா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். சிவசிவா சிவசிவா என்னடா சிவசிவா வயசு 90 சிவசிவாங்கிறதுக்கு அவன் காதலம் பேரு சிவநாட்டு கடவு. அதனால இந்த கருதை கிடக்குது இப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு நமக்கு என்ன, எதை அடைய வேண்டுமோ அதை நாம் போறோம். எது சிவத்தை இந்த ஆன்மா அடையணும், அதனால் நம்ம அதை அடைய போறோம். அதனால் நாட்டார் நகை செய்ய இவன் 4 இப்படிதான் சொல்லுவான். அது கூட சினிமா பாட்டு ஒண்ணு வச்சிருக்க, சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். அவன் அவ்வளவுதான் அவனால முடிஞ்சது. அது போல சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் அதெல்லாம் கடந்து போய் நாம் மேலை வீடைத அந்த வீடு பேராகி அந்த மோட்சத்தடைய ஆள் காணாண்டு கொண்டவா பாடுதுங்க அப்படி என்னை அடிமையாக கொண்டான். அதை பாடுங்கம்மா கொஞ்சம் பாடுங்கம்மா பாடுங்கம்மா பாருங்க. இன்பத்துறைக்கு இன்பத்துறை போல் ஆனால் வீட்டின்பத்திற்கு வீட்டின்பமாய். ஆனா அந்த ரசாபாசமான சொல்லலாம் கிடையாது. இன்பத்துறை பத்தி பேசினா கீழே இறங்கிறோம் ரொம்ப, அப்படிப்பட்ட கீழ்பட்டரமான சொற்களும் இல்லாமல். ஆனா அருமையான ஒரு பக்கம் இன்பத்திற்கு இன்பம், இன்னொரு பக்கத்துக்கு வீடு பேருக்கு வீடு பேரு, இன்னொன்றுக்கு தமிழுக்கு தமிழ், இன்னொன்று இசைக்கு இசை, எல்லாம் இப்படி ஒரு அருமையான பாட்டு. அதனால கேட்டாயோ தோழி அப்படி படிச்சோம்னா கேட்டாயோ தோழி

பாட்டுக்கே ரெண்டு முக்கியம், ஒன்று பொருள் உணரணும், இன்னொன்று இசையோடு கூட்டிக்கணும். இப்ப இதே முன்ன ஒரு ஒரு 15 ஆண்டுக்கு முன்ன ஏதேனும் ஒரு டேப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா இந்த பாட்டு பாடிடலாம்னா, நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைதே என்றுதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடு எய்த, என்ன நீங்க மேலை வீடுன்னா நம்ம வீடு இருக்குப்பா, சிவராஜில இருக்கு, மயிலாடுதுறையில இருக்குது, வயலூர்ல இருக்குது, இந்த வீடு இல்ல மேலை வீடு. அப்ப எங்க தூக்கணும், நாட்டா நகை செய்த நாம் மேலை அப்படிங்காமே

என்னும்போது அப்ப இந்த வீடு அல்லாது மேலை வீடு. நாம் மேலை என்றதற்கும் நாம் மேலை வீடு, அதுதான் தமிழ், அதுதான் இசை. இப்ப எல்லா மூர்த்திகளும் பெரும்பாலும் அப்படி ஒரு அறிவிப்பாடு வந்துட்டு இல்ல. ஒரு காலத்துல அந்த மாதிரிலாம் அவங்க படிக்க படிக்கும்போது இசை, ஆனா இசை அருமையா மோகனம்னா மோகனம் இது என்ன இருக்கும், இது பெரும்பாலும் மோகனமா அதான் திருவாசகம்னா மோகனம் தான். இப்ப இதையும் எல்லாம் இழுத்து இழுத்து பாட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க, அந்த பழைய மரபு குன்றாமல் அருமையா பாடியிருக்காங்க மோகனத்துல. ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணாதான் நீப்போம். இதுக்கு நீங்க போய் வந்து மடையில் வாழை பாய மாதிராங்கிற மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவு சரி வராது, அவ்வளவு என்னமோ பண்ண இருக்கும். நீங்க மடையில் வாழை பாய மாதிரார போய் இந்த மோகனத்துல பண்ணாலும் தகரம் தான். அதுக்குதான் அதனால பழைய காலத்துல இன்னென்ன பாடல்களை இன்னென்ன பண்கள்ல படிக்கணும்னு அந்த பாடல் பொருளோடு அமைத்து கொடுத்தாங்க. அது அப்படிலாம் இருக்கிறதா நமக்கு ஒரு இன்னைக்கெல்லாம் என்ன எவ்வளவு எவ்வளவு இது இருக்கீங்க ராகம் இது பண்ணு 24 தான். இது எத்தனை ராகத்துல 18 ராகத்துல பண்ணிட்டு ஓவாதி, இந்த அதனால கேட்டாயோ தோடிங்கிற பாடு அவர் அருமையான பாடல் அமைந்திருக்கிறது.

அப்ப எப்பொழுது பெருமான் நம்முடைய உள்ளத்திலே வந்துள்வான்னு சொன்னா, ஓயாது ஓயாதுன்னா, ஆமா நீங்க இப்ப படிக்கிறதுன்னா பாருங்க, பிளஸ் டூ எங்க புத்தி எங்க விட்டு போகல பாத்தீங்களா, பிளஸ் டூன்னு சொன்னா நீங்க குறைந்தபட்சம் என்ன வேண்டியிருக்குது, 12 ஆண்டு படிக்க வேண்டியது. 12 ஆண்டு படிக்கும் போது நீங்க 5 ஆண்டுல சேர்த்தா 17வது வயசுல தான் அவன் அதுவும் ஃபெயில் ஆகாம இருந்தான்னா 17ல பிளஸ் டூ முடிப்பான். அப்புறம் எங்க கல்லூரி அவன் இருந்த பொழுது 3 ஆண்டு படிச்சாதான் பட்ட படிப்புன்றது. 17ல உடனே அவன் சேர்க்க இடமும் கிடைச்சி சேர்ந்தான்னா 20வதுல தான் பிஏஓ பிஎஸ்சியோ பிகாமோ சேருவான். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட்டு 2 ஆண்டு எம்ஏ அப்படின்னு சொன்னா உடனே அவன் சேர்க்கப்பட்டு வந்தானா எம்ஏனா 21-22 ஆகுவான். டாக்டரேட் எடுக்கணும்னா ஒரு 3 வருஷம் வேணும். அவன் உடனே இருந்து சுறுசுறுப்பா இருந்து அந்த டாக்டர் எல்லாம் 25-26 வயசுலதான் எப்படி ரிசல்ட் வர கொஞ்சம் நாளாகும், 26 வயசுலதான் இவன் என்ன பண்ணான், டாக்டர்னு ஆகுவான். ஏப்பா 5ல படிச்சு 26னா 21 வருஷமானா வேற வழி அதான் எங்ககிட்டயே இருந்துடுறாங்க பாவம். அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்துல வேலை கிடைச்சு போய் முருகா. எனவே அப்படி ஏன்னா இந்த அளவு இருந்தா தான் அந்த தகுதியை டிகிரி பெற முடியுதுன்னு சொல்றாங்க பல்கலைக்கழகம். அப்படி இருக்கும்போது பெருமானுடைய திருவடியை பெறணும்னு சொன்னா ஓயாதி, பல்வேறு பிறப்புகள்ல இருந்த அந்த இந்திராத்தம் அதுல வந்தாதான் நமக்கு கிடைக்கும் இல்லவா. அதனால ஓயாதி உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, அவங்க மனதுல உள்ளே இருப்பான இல்லவே இருப்பான. அப்படி இருப்பவனை சேயானி, அது என்னது உடனே சேயானிங்கிறாரு அப்படின்னா, இது மாதிரி ஓயாது நினைந்திருந்தா உள்ளிருப்பான், நினைக்கவே இல்லைன்னா சேயானி இல்லவா, ரொம்ப தொலைதூரத்துல இருக்கும். சேயானி சேவகனை, முன்னையே சொல்லியிருக்கிறேன் சேவகன்னா நாம நினைக்கிற லேசான பியூன் அது அல்ல, சேவகன்னா வீரன் என்ற பொருள். என்ன வீரன்னாரு, இப்படி எத்தனை உயிர்கள் ஓயாது நினைத்தாலும் அத்தனை உயிர்க்கும் உயிர்க்குயிராய் இருப்பான், அந்தந்த உயிர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் தருவான். ஐயா ஒரே ஒருவன் இத்தனை பேருக்கு இவ்வளவும் தர முடியும்னாரு, அவன் தான் சேவகன் வீரன், எல்லாவற்றையும் எல்லா உயிரினங்களுக்கும் எந்த நேரத்திலும் கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த சேவகம் இருக்கு, வீரம் இருக்கே, அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோ என்று சொல்லணும். சேவகனை யாங்கே இருப்பான், தென்னன் பெருந்துரையான், நம்ம தென்னகத்தில் இருக்கிற திருப்பெருந்துறையிலே இருப்பவன். மேயானை திருப்பெருந்துறையில் எழுந்துள்ளி இருப்பவனை, வேதியனை, இங்க ஒரு அருமையான சொல்லு, இந்த வேதியன் வேதியன்னா பொக்குன்னு பிராமணனை அல்லது பார்ப்பனரைன்னு உரை செய்யப்படாது, வேதியன் வேதியன்னா ஒன்றை ரெண்டு இன்னொன்றை மாற்றுகிறவன், மாற்றுகிறவன். அப்ப எதிலிருந்து இந்த உயிர்களை இந்த பிறப்புங்கிற ஒன்றிலிருந்து மாற்றி வீடு பேரு என்ற ஒன்றில ஆக்குகிறோம், வேதியன் இல்லவா. அப்படிப்பட்டவன் வேதியனை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுகின்ற அந்த பெருமை வாய்ந்தவனை, மாதிருக்கும் பாதியனை, உடவே நம்முடைய அம்மா இருப்பாங்களாம் உமையம்மை, அந்த மாதிருக்கும் பாதியனை, இப்படி எல்லாம் இருக்கின்ற பெருமானை, நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை, நாயான நந்தம்மை, நந்தம்மைங்கிறது நம்ம எல்லாம் சொல்ல தன்னையே சொல்லிக்கிறது, என்ன அவர் அது அதுதான் தன்னை பற்றி ரொம்ப சிறுமையாக கருதி கொள்வதுதான் உடைய எண்ணம். நாயான நந்தம்மை ஒன்றுக்குமே தகுதி இல்லாத என்னை ஆட்கொண்ட நாயகனை, அப்படி என்னை அடிமையாக கொண்டு தான் தலைவனாக இருக்கின்ற என்னுடைய தலைவனை, தாயான தத்துவனை, தாயான தத்துவனை என தத்துவன் என்று சொன்னார். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எத்தனை உயிர்கள் எத்தனை இருக்கன, உரை சேரும் 84,000 யோனி பேதங்கள் உலகத்தில் இருக்கு, இத்தனைக்கும் தாயா இருப்பான்னு சொன்னா நம்ம பையன் என்ன பண்ணுவான், நடக்குமா சார் கேட்பான். இப்ப ஏதோ ஒரு ஒரு தாய் 36 பையன் இல்ல 76 பையன் இவங்க குழந்தைக்கோ தாய தந்தை தாயா இருக்கான்னு, இப்ப அண்மையில ஏதோ ஒரு வார இதழ மாதிரி தள்ளி வந்துன்னு சொன்னாங்க, எனங்க குஜராத்லயா எத்தனை பேருக்கு, 36 பேருக்கு. இப்ப நின்னு வந்து குஜேலர் 27 சொல்லிட்டு இருந்தோம், தாண்டி போச்சு, இப்போ எங்களை மேல 9 வந்துட்டு இன்னும் தாண்டமோ என்னமோ, யாரு கண்டா
அல்லது தாண்டி இருக்க என்னமோ எனக்கு எல்லாம் வந்திருக்கா பேப்பர்ல. உலகம் பலவிதம் தெரியுது. ஏன் சார் அவ்வளவு ஒரு தாய் தான் அவ்வளவு மாதிரி கேட்போம் இப்படி எல்லாம் பண்ணதானே எப்படி இருக்க முடியும்னா அதுவும் இருக்கிறாங்க. அப்ப இன்னித்தனை இருக்கும். அப்போ ஒரே சேரும் 84,000 விதமான வேதங்களை உடைய இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாய் இருப்பான்னா அது எப்படி சார் இருக்க முடியும்னு கேட்டான். இங்க தாயான தத்துவனியினர் என்னதுன்னா தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவன் அர்த்தம். அது தவிர நீங்க இத்தனை உயிரில் அவன் வயிற்றுல இருந்தான் 10 மாசம் ஆக்கி பிறந்ததுன்னு கட்டணும். ஒன்று ரெண்டாவது அவன் தாயின்னா அப்ப கணவன் ஒருத்தன். யார் கணவன்? சிவபெருமான கணவன் உண்டா? கிடையாது. அதனாலதான் தாயான தத்துவன் ஏன் சொன்னார்னா தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவன் அர்த்தவனே தவிர இந்த ஒரே சேரும் 84,000 யோனியும் அவன் வயிற்றில் இருந்தான் பொத்துன்னு 10 கழிச்சு கழிச்சு பிறந்ததுன்னு அர்த்தவன். தத்துவன் என்பது அப்படிப்பட்ட தன்மை உடையவனை, தாயாம் தன்மை உடையவனை என்று பொருளை தவிர நிச்சயம் நீங்க நினைக்கிற மாதிரி தாயல்ல. அதான் தாயான தத்துவனி. அருமையான சொல்லு தத்துவங்கிற சொல்லு. இல்லைன்னு சொன்ன இப்ப நம்ம கேள்விக்கெல்லாம் சிக்கலா போடும். இத்தனை உயிரும் மேலும் அப்படி போய் நம்ம வயிற்றுல இருந்தோம்னா அவனுக்கு கணவன் யாரப்பா? இன்னும் சங்கடம் சொல்லவா? அதனால் அது மாதிரி தாயாக இருக்கின்ற தன்மை வாய்ந்தவனாக இருக்கிறான் பெருமானை. தானே உலக ஏழும் ஆயானி, எல்லா உலகமும் ஆனாயினியே என்கிறாரே, எல்லா உலகத்திற்கும் அவன் தான் தலைவனாக இருப்பவனே. ஆழ்வானை, அப்படி இருப்பது மட்டுமல்ல அந்தந்த உயிர்களையும் விடாமல் ஆண்டு கொண்டிருக்கிறான்.

பாத்தீங்களா, நம்முடைய திருமுறைகள் எல்லாம் பண் சுமந்த பாடலாம். அப்படின்னு என்ன, இவங்க பாடினாங்களே அந்த ராகம் மோகனம் என்றும் அப்புறம் காம்போதி என்றும் பாடல் என்றாலே அது இசையோடு கூட்டித்தான் சொல்லணும். அப்படித்தான் இருந்தது. எங்க எங்க பேராசிரியர் எல்லாம் எங்க மாதிரிதான் அந்த மாதிரி மோதாமூர்த்திகளாக இருந்தவங்க இல்ல, சும்மா சாதாரணமா தான். ஆனாலும் படிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு இசை இருக்கும், அதை சொல்லுவாங்க. நீங்க வெறுமனு வசனமா படிக்கக்கூடாது, படிக்கூடாது. பாட்ட பாட்டாவது படிக்க வேணாமா? அப்படிதான் இருந்தது பழங்காலம் எல்லாம். நீங்க ஆசிரியர்லாம் தண்டியலங்காரம் ஒருத்தர் சேத்தியாத்தோ பக்கத்துல இருந்த பெரியவர், அவங்க எல்லாம் சிங்கங்கள். அவங்க திருவடி வச்சதுனால ஏதோ நாங்க கொஞ்சம் கொஞ்சம் முடியுதுன்னு சொல்றோம். தண்டியலங்காரம் வெண்பா, வெண்பான்னா எதுல பாடுங்க, ஆரவில்ல சங்கராபரணம், சங்கராபரணம் ஆரவில் சங்கராபரணத்துல பாடுவார். இதுக்கு அவர் போய் இசையெல்லாம் கற்றவர் இல்ல, எங்க மாதிரிதான் உண்மை இசைக்கு அந்த பக்கம் சம்பந்தமே போகல. ஆனாலும் எடுத்தார்னா அது வெண்பானா வெண்பா அந்த சங்க அந்த இதுல அந்த சங்கராபரணமா இருக்கும். அது இன்னும் அப்படியே எங்களுக்கு பார்த்தா அப்படியே இருக்குது. அவங்க பாடுற மாதிரி நாங்க பாடல இப்ப வெண்பாடலாம். ஆனா அவங்க எழுந்துச்சு அது நின்றுதான் நடத்துவார். வயசானவர் பவ்யமா இருப்பார். ஆனாலும் அந்த நடத்தும் போது அந்த வெண்பாப்பான்னா வெண்பாவடியே எப்படியே பார்ப்பார். சென்று செடி அளக்கும் செம்மையவாய் சிந்தையுள்ளே நின்ற அளவில் இன்பம் இறைப்பவற்றுள் அதை இறக்குவார். இந்த தனி சொல்லு ஒண்ணு இருக்கும், கோடு போட்டு வர்றது, அந்த கோடு போட்டு கொஞ்சம் உயர்த்துவார். ஒன்று அப்படிம்பாரு, இது ஒன்று அது ஒன்று, அது அப்படி முடிப்பார். அதாவது அந்த கடைசி வரி அப்படி இழப்பார். இதுக்கு இசைக்கே போனவர் இல்லை, தமிழ் மட்டும் படிச்சவர். அப்படியே சிலை விலங்கு நீள் பூர்வம் சென்றோசிய நோக்கி மூளை விலங்கி

0: நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருமந்திர மாலையாகிய திருமந்திரத்தை, செந்தமிழ் ஆகமத்தை, சிவாகமத்தை இறைவன் எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உணர்த்துகின்றானோ அந்த அளவுக்கு உணர்த்துவோம். மெய்யன்பர்களே, நாமெல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஞான சம்பந்தருடைய வார்த்தை. சைவ ஆகமத்தை தமிழில் நாம் சிந்திக்க போகின்றோம். இறைவனுடைய திருவருள், 28 ஆகமம் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். பொதுவான கருத்துக்களை கூறுவது வேதம், சிறப்பான கருத்துக்களை கூறுவது ஆகமம். கடவுள் உண்டு என்று சொல்வது வேதம், கடவுளை அடையும் வழிகளை சொல்லுவது ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம். இரண்டு கண்களைப் போல சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கு. 14 சைவ சமய சாத்திரங்கள், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளிலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் கருதப்படக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இதுக்கு ஞான நூல்னு பேர். இந்த ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூட பூஜை தான். இப்ப நம்ம எழில் ஞான பூஜையில் இருக்கோம். ஞான நூல் தனை ஓதல் ஓதவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா மீனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை நமக்கு திருமூலர் அருள் செய்திருக்கின்றார். காலத்தால் பழமை, அதற்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகளோ எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் தேவையான கருத்துக்கள். நமக்கு சந்தேகம், இந்த ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? இப்ப ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும், ஏன் உணர வேண்டும்? ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் படிக்க வந்துறீங்க? யாராவது சொன்னாங்களா? அவசியம், ஏதோ காரணம் இருக்கும் இல்லையா? இங்க கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் திருமந்திரம் கேட்க வரீங்கன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்க படிக்க வந்துருக்கீங்க? இல்ல திருமந்திரத்தில் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாமா, அல்லது இறை உணர்வு பெற வேண்டுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது. அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன். அறிவு என்று, அறிவு என்றால் மலர்தலும் கூம்புதலும் இல்லது அறிவு. மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமலும், சோகம் வருகின்ற பொழுது அதையும் வெளிப்படுத்தாமலும்,

0: இரண்டு நிலைகளையும் சமமாக பாவித்துக் கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி. முதல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்க வேண்டும், வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதன் பிறகு தெய்வ நிலையை அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வாழ்க்கையை செம்மையாக்கணும்னா அதுக்கு ஒரு அறக்கருத்துகள் நமக்கு தேவை. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா முதல்ல அறத்துப்பால் அப்புறம்தான் பொறுப்பால். முதல்ல அறத்துப்பால், முதல்ல வாழ்க்கை வாழ்வு. அப்ப நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். ஆனால்தான் முதல் தந்திரம் அறத்தை பற்றி சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். நான் பல நேரங்களில் இறைவனை மறந்துடுறோம். இறைவன் மறக்கப்படக்கூடிய பொருள் இல்லை. நம்மளோட ஊனோடும் உணர்வோடும் உணர்வோடும் எப்பொழுதும் எங்கேயும் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு பரம்பொருள். அதனால நம்ம இறைவனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இதுல பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனோடு கலந்து பேரின்ப நிலையில் முத்தி பேர் வரைக்கும் எவ்வளவு செய்திகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு உண்டு. இது அனைமே முடிக்கிறதுக்கு, இந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நான் குறைந்தபட்சம் பேசுகிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் திருமந்திரம் தான். இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லையா. சைவ சித்தாந்தத்தில் ஒரு உடல், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் கடவுள், மூணு தானே. உடம்பு என்ற ஒரு பாசம், பாசத்துக்குள் உயிர் பசு, பசுவுக்குள் கடவுள் பதி. அப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அதாவது நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர், நம்முடைய கடவுள், நம்முடைய வாழ்க்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் 12 திருமுறைகளாக இருந்தாலும் சரி, 14 சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, யோக நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளுடைய அருள் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனை கருத்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி திருமந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் சிந்திக்கிறோம். முதல் பாடலிலே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் ஒன்று, அதுதான் முதல் பாடல். அதான் ஒன்று அவன்தானே. சைவத்திலே கடவுள் ஒன்றுதான். சைவம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான். வெவ்வேறு பேர்ல வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் முதல் பாடல்ல பார்த்தோம். ஒன்று அவன்தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது எண்ணல் அலங்காரத்தின் வழியாக ஒன்று இரண்டு மூன்று என்ற நிலையிலே நம்ம இறைவனுடைய பெருமைகளை பார்த்தோம். இரண்டாவதாக உயிருக்குள் இருக்கின்ற இறைவன், உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். அது உங்களுடைய உயிரை உங்களுடைய கடவுள் இயக்குகிறார். இல்ல, கடவுள் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், நான் என்ன விதமான பெயர் சொல்லல. யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடலாம். 25 மாகேஸ்வர வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடலாம். விநாயகரை வழிபடு கொண்டிருப்பவர்கள் விநாயகரை வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபடுகின்றவர்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். பராசக்தியை வழிபடுகின்றவர்கள் பராசக்தியை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவர்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். இறைவனே பராசக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய பூஜைகளை அவர் இறைவனே ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். தனக்கு உவமை இல்லாதான் கால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலைக்கு எந்த டாக்டராலும் முடியாது, எந்த வியாதியா யார் இருக்க முடியாது. இறை வழிபாடு ஒன்றுதான் தீர்க்க, இறை வழிபாட்டு மட்டும்தான் தீர்க்க முடியும். இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம திருமந்திரம் படிக்க வரோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையப்படுத்திப்போம். வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களாகிய அன்பு, அறம், அருள், பெருந்தன்மை, கொடை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, அனுசரிக்கும் தன்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கோபம் அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனுடைய ஹையஸ்ட் டிகிரி எப்படி இருக்கும்னு கேட்டால் நெகட்டிவ் ரிசல்ட் மோசமாக இருக்கும். வெறுப்பு அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான நிலை கொண்டு போய்விடும். அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது மோசமான சுட்டு கொண்டு போயிடும். இது போல தீய எண்ணங்களை மனதில் சேர்க்காமல் அது வருகின்ற பொழுதே அப்படியே கலைச்சிடணும், வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் வராமல் இருக்காது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுதே அப்பப்போ என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். முதலில் நம் வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்வதற்குள் உள்ள வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற தெய்வமாகவே கடவுளாக முடியாது. கடவுளாக முடியாது, தெய்வமாகவே மாறலாம். அந்த நிலைக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நூல் திருமந்திரம். போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதன். இன்னுயிர் இரண்டாவது பாடல். இன்னுயிர் உங்கள்கிட்ட உள்ள உயிரெல்லாம் நல்ல உயிர்னு அர்த்தம், வேல்யூபிள். ஏன் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்துச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? உள்ளாகி கூடாகி புழுவாகி மரமாகி சொன்ன மாதிரி பல பிறவிகளை கடந்து பெறுவதற்கு அரிய ஒரு மனித பிறவியை பெறுவதற்கு அரிய கிடைப்பதற்கு அரிய ஒரு கடலை கையால் நீந்தியது போல ஒரு அரிய ஒரு மனித பிறவியை எடுத்திருக்கிறோம், அது புனிதமாக மாற்றணும். இறையை உணர்வதற்கு தகுதியான பிறவி மனித பிறவி. எறும்பிலிருந்து யானை ஈராக எல்லா உயிர்வாயினங்களும் இறைவனை வழிபடுகின்றன. ஆனால் முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, மனித பிறவியாக இருந்து இறை வழிபாட்டின் மூலம்தான் முக்தியை பெற முடியும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை பத்தி பார்ப்போம். ஒரு இறைவனை நான் சொல்லும் பொழுது அங்கு இங்கு எண்ணாதபடி எல்லா இடத்திலும் எல்லா உலகங்களிலும் அன்னம் கடந்த நிலையிலும் ஒரு கலந்து இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்கே நடக்கக்கூடிய திருமந்திர வகுப்பு நிச்சயமா தெரியும். இங்க எத்தனை பேர் கேட்கிறீங்கிறது தெரியும், எத்தனை பேர் எந்த நிலையில் கேட்கிறீர்கள் அதுவும் தெரியும். நீங்க எங்க போனாலும் உங்களோட வந்துகிட்டே இருப்பார். அதுதான் இறைவன் தங்கி இருக்கிறான், உங்களுடைய உயிரில் அவன் தங்கி இருக்கிறான். பல பேர் வச்சிருக்கோம், அதில் ஒன்று சிவபெருமான். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுக்கு 1000 பேர் வச்சிருக்கலாம். இறைவனுக்கு உண்மையான பேர் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 1000 பேர் வச்சு கூப்பிடுங்களேன், நம்ம கூட பேர் வைக்கிறது. வீட்டில் ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிடுறது வேற பேர் இருக்கும். அம்மாரி இறைவனுக்கு எவ்வளோ பேர் உண்டு? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முன்னேறுவதற்காக உய்வதற்காக இறைவனே கருணை கொண்டு பல நிலைகளில் வருகிறான். அதில் ஒன்றுதான் உருவ நிலை. அல்ல, ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள், வழிபாட்டுக்கு உள்ள வடிவங்கள் உண்டு, வழிபாட்டுக்கு இல்லாத வடிவங்களும் உண்டு. இப்ப நாயன்மார்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் எந்த வடிவத்தில் வர்றாங்க? ஏன்னா இப்ப திருமந்திரம் கேட்கறவங்க எல்லாருமே வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவீங்கன்னு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்தவங்களும் வர்றீங்க, தெரியாதவங்களும் வந்திருக்கீங்க. ஆனால் நான் ஒரு மேல்நிலையில் என்னால் பேச முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி பேச வேண்டியா இருக்கு. தெரியாத விஷயங்களா இருந்தா சொல்லித்தரேன். இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். உருவம் தாங்குகின்ற நிலை தடத்த நிலைன்னு பேர். உருவம் தாங்காமல் உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலைன்னு பேர். அது சொரூபத்தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்றதெல்லாம் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சேர்ந்தது. வடிவங்கள் என்று வருகின்ற பொழுது பொது இலக்கம். இப்போ இறைவன் உருவம் தாங்கி வருகிறான், அது ஒரு நிலைக்கு. அப்புறம் அரு உருவம், சிவலிங்க நிலை, அது கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்காக அரு உருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்கு அருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் இந்த மூன்றையும் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறான். சச்சிதானந்த நிலையாகிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் இங்கே இருக்கிறான். நாமெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வாங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன். நான் தொடர்ச்சி வரணும். இறைவன் யாராலும் ஒப்பீடு செய்ய முடியாதவன், இறைவனை கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். என்ன சார் முதல்ல உயிர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப ஆன்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்காக. பசுனாலும் உயிர் தான், உயிரினாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான். பசுன்னா வாசத்தில் இருக்கின்ற நிலையில் பசு என்று பெயர், சாதாரண நிலையில் உயிர் என்று பெயர். அதே பக்குவம் அடைந்து விட்டால் ஆன்மா என்று பெயர். நீ ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நமக்கு மொழியெல்லாம் ஒரு பேரியர் கிடையாது. எந்த மொழியா இருந்தா என்ன, வடமொழியும் தென்தமிழும் ஆனாண்டானேங்கிறார். அதனால வடமொழியா இருந்தானா, தென்மொழியா இருந்தானா, இங்கிலீஷா இருந்தானா, ஹிந்தியா இருந்தானா, சம்ஸ்கிருதமா இருந்தானா, நமக்கு மொழி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. நமக்கு இறைவனை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஒக்க நின்றானை, இறைவன் எங்கே இருக்கிறான், உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிறான். எங்கேயும் தேட முடியாத இறைவன் உங்களுடைய உயிரில் இருக்கிறான். ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். உலகமே இறைவன் தான், திசைகள் எல்லாமே அவனுடைய ஆடைகள். அதை பார்த்தோம்னா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான், எல்லா திசையும், எட்டு திசை. திருமந்திரத்தில் பத்து திசை சொல்லுவாங்க, நேர் திசை நாலு, கோண திசை நாலு, மேல் திசை ஒன்று, கீழ் திசை ஒன்று, மொத்தம் பத்து திசைகள் உண்டு. இந்த பத்து திசைகளுமே அவனுக்கு ஆடை. நக்கன் என்று சொன்னால் ஆடை இல்லாதவன் பேர். நக்கன் என்று ஏத்திடும் நாதன், நாதன் என்ற வார்த்தையை பார்க்கணும். நாத தத்துவத்தை கடந்தவன், தலைவன் சொல்றது பொதுவான வார்த்தை தலைவன். 36 தத்துவங்களில் நிலத்திலிருந்து நாதம் ஈராக 36 உண்டு. 36வது தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவத்தை கடந்தவன் நாதன். இந்த நாதன்கிற வார்த்தை நிறைய சொல்றான், ஆத்ம நாதன், ஆத்மாவுக்கு நாதன். நால்வரும் தேவர்கள் துதிக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கணும், மனிதர்கள் துதிக்கிறார்கள், தேவர்கள் துதிக்கிறார்கள், அமரர்கள் துதிக்கிறார்கள். அமரர்கள் வேறு, தேவர்கள் வேறு, எல்லாரும் துதிக்கிறாங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேனே. எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பரம்பொருளை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் போற்றுகின்றேன். இது எல்லாமே வந்து திருமூலருடைய வாக்கு. ஒரு சித்தர ஆக வேண்டுமானால், ஒரு யோகி நிலைக்கு போக வேண்டுமானால், ஒரு மகா நிலைக்கு போக வேண்டுமானால் சிவபெருமானுடைய உதவி நிச்சயம் தேவை. 18 சித்தர்களையும் ஓரளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்திருக்கேன். நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு இதே போல பேசியிருக்கேன். எல்லா சித்தர்களும் சிவ வழிபாட்டின் வழியாகத்தான் சித்தர் நிலையை அடைந்திருக்கிறார்கள். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் பிறந்த உடனே சிவா சிவா சிவான்னார். நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அழுவும், அழலைன்னா கூட நம்ம அழ வைப்போம். ஆனால் புள்ள அழலைன்னு வச்சுங்களேன், நம்ம அழுவணும் இல்லையா? அதனால நம்ம காலை கிள்ளி விட்டு தட்டி விடுவோம், ஆன்னு கத்தோம். ஏன் கத்தது தெரியுமா? இது வரைக்கும் யோகத்தில் உள்ள பத்திரமா உட்காந்துருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன். வெளி உலகத்தை பார்த்தவொடனே பயந்துக்கிட்டு இவ்வளவு மோசமான உலகத்தை பார்க்க போறமே, இன்னும் வாழ போறமே அப்படின்னு முதல்ல அழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது தான் கண்ண குழந்தை. அழுதுகிட்டே இருக்கோம். நீங்களா இப்போ நீங்களாம் சீனியர் குழந்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ அந்த சிவாக்கியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வாயை எடுத்தவுட சிவா சிவான் அப்படின்னு கத்தினாராம். ஆ சிவ வாக்கியர். இப்போ சிவவாக்கியத்தை, சிவ வாக்கியத்தை தெரிந்தால் திருமந்திரம் எளிது. சைவ சித்தாந்தமும் சித்தர்கள் நூலும் யோகமும் தெரிந்திருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியும். அதை அங்கங்க சொல்லிடுவேன். இறைவன் உயிருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இறைவன் தான். உலகத் தோற்றம் அப்படின்னு அப்பர் அப்பர் சாமி ஒரு பாட்டு போடு, எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே. ஓ, நம்ம என்ன பார்க்கிறோம், ஒரு உலகம் பார்க்கிறோம், ஒரே உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு எத்தனை கடல், ஏழா? அதில் பசிபிக் தான் ஆழமான கடலா? சரி, ஒரு உலகம் பார்க்குறோம், கண்டங்கள் பார்க்குறோம், கடல்கள் பார்க்குறோம், ஒரு உலகத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு உலகம் தானா? உலகத்துக்கு மேலே உள்ளது அண்டம். அண்டத்துக்கு மேலே அண்டம் கடந்த பொருள் இல்லையா? பல உலகங்களை தாங்கியது அண்டம். பல உலகங்கள் சொல்றதுக்கு பதில எல்லா உலகம் டார் அப்பர் பெருமான். அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். உலக தோற்றம் யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? உலகத்தை பத்தி ஃபேன் சுத்துதுன்னா உட்காந்துட்டு காத்து வாங்கும், அவ்வளவுதான். இந்த ஃபேனை உருவாக்கியவரை பத்தி நம்ம யாராவது தெரிஞ்சிருக்கோமா? கண்டுபிடிச்சது யாருங்க? பேனை கண்டுபிடிச்சது யாரு? டியூப்லைட் எரியுது, வெளிச்சல உட்காந்துருக்கோம், அதுக்கு யார் காரணம்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு? ஒரு விஞ்ஞானியை பேரை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம்னா அது சாதாரண ஆர்டிஃபிஷியல். இந்த உடலை படைக்க முடியுமா யாராலாவது? நம்மளை படைக்க சொன்னால் என்ன செய்வோம்? ஒரு உடம்பை படைங்க என்ன சொல்லுங்க? அதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முகமும் வேற வேற தான், அவ்வளவு குரல்களும் வேற வேற, அவர்களுடைய அவ்வளவுடைய எண்ணங்களும் வேற வேற. முடியுமா? உடம்பையே படைக்க முடியலன்னா உலகத்தை எப்படி படைக்க முடியும்? படைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? உலகத்துக்கு ஓர் வித்து அகலிடத்தார் மெய்யை, அது ஒண்ணுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் சுப்பிரமணிய சுவாமிகள் ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. இப்ப பொண்ணும் மெய்ப்பொருளும், இப்ப உலகத்திலே மெய்யான பொருள் எது? மெய்யே கண்டு இன்று ஈடுபட்டேன். அப்ப மெய் எது? எது? சிவம் ஒன்றே மெய். அகலிடத்தார் மெய்யை, அகலமான உலகம் நீளம் அகலம் உடையாய் போற்றி. அப்புறம் அதெல்லாம் தேவாரம் கொஞ்சம் படிக்கணும். தேவார நிர்வாகம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்டத்து வித்தை அண்டம். பல உலகங்கள் கடந்தது அண்டங்க. அதான் உலகத்திற்கு உயிரானாய் என்பர். உயிருக்கு உயிரானாய் நீயே, உலகுக்கு உயிரானாய் நீயே. இப்போ உலகத்தை இயக்குவதற்கு உயிர், உடம்பை இயக்குவது உயிர், உலகத்தை இயக்குவது உயிர் இறைவன். உடம்பை உயிர் இயக்குகிறது. உடம்பை போல் ஜடமாக இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய அண்டத்தையும் அவ்வளோ பெரிய உலகத்தையும் இறைவன் இயக்குகிறான். இது சிவஞானம் போதான் முதல் நூற்பா. சித்தாந்தம் படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அவன் அவளது வேணும் அறை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அறை உலகம் இறைவனால் இயக்கப்படுகிறது, இறைவனால் படைக்கப்படுகிறது. ஒரு ஜடமாகிய உலகம் தானாக உற்பத்தி ஆகாது, உடம்பு தானாக வராது. இந்த உடம்பு என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய குயவனால், குயவன் தானே, குயவனால் வரைந்த ஒரு பாண்டம் அப்படின்னு சித்தர்கள். பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை கலவை இந்த உடம்பு. பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகம். பஞ்சபூதங்களுக்கு என்ன ஒரு காரணம்? பஞ்சபூதங்களே ஒரு காரியம்தான். பஞ்சபூதங்களுக்கு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேர் மாயை. மாயை என்ற நுண்வடிவ ஆற்றல், ஜட ஆற்றல். அந்த ஆற்றலினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உடம்பு படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. சினிமாவில் நிறையா பாடுவாங்க, சினிமா பாட்டு நிறைய இருக்கு. படைத்தானே இறைவன், இறைவன் படைத்து அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சு நம்மள்கிட்ட கொடுத்து அதை அனுபவி ராஜான்னு நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். அவ உடம்பை படைத்தது யாரு? உலகத்தை படைத்தது யாரு? எதற்காக படைத்தான்? உயிருக்காக படைத்தான். ஏன் படைத்தான்? நாம் திருந்துவதற்காக, நாம் மேல்நிலையை அடைவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, தெய்வ நிலையை அடைவதற்காக இந்த உலகமும் இந்த உடலும் கருவிகரணங்களும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை. இப்போ இந்த உலகத்தை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். போக போக உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளவு சைவ சித்தாந்தி என்னால் சொல்ல முடியாது இல்லையா. மாயைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் சொல்லணும் அதை. மாயை என்ற ஒரு ஜட ஆற்றல்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு சிறு தொண்டர் நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: இந்த தலையை அவர் எப்படி என்ன எடுத்து நீட்டி அதனு அப்படி கூந்து கூண்டி இப்படி வச்சிருக்காரு பாருங்க. அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்காரு, என்ன திருக்கடை இல்ல. ஆமா, ரெண்டாவது நீங்க செய்யணும்னு சொன்ன முதல் அந்த இடத்துல எல்லாம் காலி பண்ண ஆகணுமே. யாரு? கங்கை கொஞ்ச நேரம் அங்க இருமா அப்படின்னு, பிறையை அங்க கொஞ்சம் இருப்பானாரு, பாம்பு எல்லாம் இருக்கு. இத தெரியும் என்னன்னு கேட்டா அதுதான் அண்டல் பண்ணிட்டு தான். பாவம் அவருக்கு என்ன தலையன்னா அவ்வளவு ரேசம். இது எல்லாம் அடியோடு எழுதுகிற பொருள், அது எது வேணாலும் கொண்டை வச்சிருப்பாரு, அருகு புல் எல்லாம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கொஞ்சம் அவன் தள்ளிதான் அவர் திருச்செடியை அவர் புரியிருப்பார். அதனால் அதற்கென்று ஒரு பாட்டு அதை எடுத்து அந்த காலமேக சுருள் போடுறது தொடர்ந்து சுருண்டு இருண்டு அதெல்லாம் இருக்கிறதே அப்படியா இருந்து அண்ணா அப்படி பெரும் அந்த கடையா, அதாவது என்ன வடநாட்டு துறவி மாதிரி அந்த தலை அப்படி இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி பரப்பி அஞ்சனம் மஞ்சனம் செய்த அணைய அணி கிளர் பம்பை மஞ்சி நிடையடை எடுந்த வானமீன் பரப்பென்ன குஞ்ச நிறை பண்டுதேன் கரும்பு குடை பறந்தார்ப்ப துஞ்சில் நுனி தனி பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற. அப்பா இல்லைங்களா, இந்த தலையில என்ன கேட்டா மற்ற மலையெல்லாம் விட்டுட்டு தும்பையை வைத்துக் கொண்டு வர, தும்பை மலரை அணிந்து கொண்டு வரலாம். என்னமோ அது அவருக்கு அந்த அந்த கோலத்துக்கு ஏற்றது. அடுகு திரு முடிச்செருகும் அந்தி இளம்பிரை தன்னை பெருகு சிறுமதியாக்கி பெயர்த்து சாத்தியதென்ன விரி சுடர் செம்பவள ஒளி வெயில் விளக்கு விளங்கு சுடர் திருநுதல் மேல் திருநீற்று தனி பொட்டு திகழ்ந்திளங்க. சிவசிவ ரொம்ப அருமையா சந்திரன் போல வெள்ளபடியேன்னு இருக்குவான். இது நெற்றி சிவப்பு, அதுல இருக்கிற திருநீர் வெள்ளபடியேன்னு இருக்கும். அதனால ரொம்ப அருமையா இங்க இருந்து இங்க இருந்தவாறு திருநீர் நெற்றியில அப்படி பொழியும்படியா இருக்காராம். இப்ப தலையை அவ்வாறு அலங்காரம் செய்தார். பிறகு இப்ப நெற்றியை திருநீரவாறு அணிந்தாராம். அணிந்து வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு மதி மண்டலமும் அவ்வனச்சம் மண்டலமும் உடன் அணிந்ததென அழகை வவ்வு திருக்காதில் மணி குடைச்சங்கு வளைத்ததனுள் செவ்வரத்த மலசரித்த திருத்தோடு குடி சிறக்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஞானசம்பந்தருக்கு வரும்போது இயல்பா வந்துட்டாரு சரிங்களா, தன்னை வந்து ஒரு நாள் படி அழகுபடுத்தி கொண்டு வரல, நேர தம்பி அழுகுறான்னு சொன்ன உடனே வந்தது. அம்மா வரும்போது அந்த பீரோவில் அந்த பொறுத்துனதை எடுத்துட்டு வா அப்படின்னா, அது அந்த மாதிரி ஏன் என்னன்னு கேட்காது, எடுத்துட்டு வானா எடுத்துட்டு இருக்கிறோம், அது எதுக்குங்க நீங்க குளத்தங்கடிக்கு போகும்போது அங்கேயிருந்து அப்படி எடுத்துருக்குது, வரும்போது ரெண்டு பேர் படம் போட்டு அந்த பீரோ திறந்து பொறுப்புன்னு எடுத்தது, அது மட்டும்தான் தெரியும். ஜெயிக்கலா சொல்றதுலாம் சொல்லுவோம், பேசாததுக்கெல்லாம் பீரோ திறக்கணுமாங்கிறீங்களா, எங்க புத்தி நம்ம விட்டு போவாங்களா, நாமெல்லாம் பீரோ திறந்தா பொறுக்குன்னு எடுக்கலாம், அவங்க நினைச்சா கையில பொறுக்குன்னு வரும் அப்படி வந்தாங்க. ஆனா இவருக்கு அப்படின்னு கேட்டா பொறுக்கணும் எல்லாம் இல்லாமல் நல்ல அருமையா என்ன தோடு போட்டிருந்தது, தோடு எப்படி இருக்கும், செம்ம செவ்வருக்கன் வெவ்வருக்கன் மண்டலமும் விலங்கு பதிமண்டலமும் அவ்வனல் செம்மண்டலமும் உடன் அணிந்ததன அழக அப்படின்னாரு. இப்ப இயல்பாவே ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன், நெத்தியில ஒரு கண் நெருப்பு, இது மூன்று கண் இருக்கு. அதுல இந்த தோடு இங்க காதல இருக்கு, பார்த்தா அந்த தோடுல இருக்கிற காதானது இந்த மூன்று ஒளியை விட இந்த ஒளியை நல்லா சிறப்பா இருக்கிற மாதிரி காதல ஒரு தோடுங்களா, அந்த மாதிரி தோட்டை அணிந்து கொண்டு திருத்து வலித்ததனுள் செவ்வரத்த மலர் செரித்த அல்லீங்களா, அந்த ஒரு மலர் வேற அதுல சொருகி அதுல இருக்கிற தோடு ஒண்ணு கொடுத்தார், திருத்தோடு பொடி சிறக்க. இப்ப தலையலங்காரம் முடிஞ்சது, கழுத்து களங்கொள்விட மறைத்தருள கடல அமுத குழி குமிடி நிறைத்து உளங்கொழிவன் திறக்கோவை தூய வடம் அணிந்தன்ன உளங்கொள்வோர் கரைந்துடலும் உயிரும் உருகப் பெருக விளங்கு திரு கடுத்தினடை வெண்பளிங்கின் வடந்தாட. நல்ல வெள்ளவடியேன்னு இருக்கும்படியான வடம் ஒண்ணு உருதிராக்கு மாலையா இருக்கு, அந்த மாலையை போடுற அது என்ன, இந்த கழுத்து கருப்பு இருக்கிறத மறைச்சு பளிச்சுன்னு வெள்ளையா இருக்குது, சிவருமானு தெரியாம இருக்கிறது. இப்படியாக கழுத்துல மாலை தலையில இருந்து போறாரு, செம்பருதி கடலளித்த செக்கர் ஒளியினியந்தி பம்பு மிரள் செடி பொழுது படந்தணிந்து சூழ்வதென தம் பழைய கறி உருவை கொண்டு சமைத்தது சாத்தும் அம்பவள திருமேனி கஞ்சுகத்தின் அணி விளங்க. ஆனா வரும்போது எப்பவும் யானத்தோல் இருக்கு மான் தோல் இருக்கு, யானத்தோலே போட்டிட்டு வந்தேன், ஏன்னா வன்மையான தோல் இல்லாது அதனால அந்த தோலை போட்டிட்டு வந்தேன், யானை தோல் போர்த்தி இருக்கிறான் வந்து இடுப்புல வைத்துக் கொண்டு. அடுத்தது 32, மிக்கழும் அன்பர்கள் அன்பு திருமேனி விளைந்ததென அக்குமணியால் சன்ன வீரமும் ஆரமும் வடமும் கைக்கணிகள் வளைச்சரியும் அரைக்க அடி அரை கடி சூத்திரச்சரியும் தக்க திருக்கால் சரியும் சாத்திய ஒன்றுங்க. அப்புறம் மார்பில இந்த கையில எல்லாம் வடநாட்டு அந்த ஆற்றல் வர முனிவர்கள் வர்ற மாதிரி கையில இங்க இந்த இந்த கையில் இந்த இடத்துல இதெல்லாம் அங்கங்க அணிய வேண்டிய அந்த பொருள்கள் எல்லாம் அணிந்து இடுப்புலையும் அந்த மாதிரி கடிசூத்திரம் மேல இடுப்புல நான் கட்டி கால்ல அதே போல அந்த சரியும்படியான ஒரு அணி அணிந்து இவையெல்லாம் அப்படி தலை முதல் கால் வரை அப்படி வரலாம். இல்ல ஒருவில் திருத்தொண்டற்கு புவி மேல் வந்தருள் புரியும் பெருகருளின் திறங்கண்டு பிரான் அருளே பேணிவீர் வருமன்பின் வடிநிற்பீர் என மறை பூண்டு அரைவன போல் திருவடிமேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவழிப்ப. இப்படி நடந்து வருகின்ற பொழுது காலில் இருக்கிற சிலம்பான மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நல்ல அந்த மலர் சிலம்படி அப்படி கணீர் கணீர்னு ஒலிக்குதான். அந்த ஒலிப்பதனுடைய குறிப்பு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா, அது சிலம்பு ஒலிக்கிறது காலில் இருந்தா ஒலிக்கும், அதனுடைய குறிப்பு என்னன்னா சேக்கலாருக்குதான் தெரியுது. என்ன சொல்றார், பிரான் அருளே பேணிவீர் வருமன்பின் வழி நிற்பீர் அப்படினாரு. இங்க பாத்தீங்களா, பெருமான் வந்து ஒரு அன்பருக்கு அருள் புரிய வருகிறார் பாத்தீங்களா, கைலாயத்தில இருந்து பாருங்க அங்கிருந்து வந்து தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்பார் கடல் பாடி வந்தோர் புன்வாய் தீரவாய். இது படிச்சிட்டு இருக்கேன் திரும்பவும் பாரு. அதனால அவன் வந்து தானே வந்தருளி தலையளித்தால் கொண்டருளும், அவனை போய் நீ இன்னைக்கு வா வா சொல்ல முடியாது, அவனுக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எவ்வாறு அவள் செய்ய வேண்டும் என்று. அதனால அவனே வந்தம்மை தலையளித்தாட் கொண்டரனும் வான்வார்கள் என்று சொன்னான். அப்படிப்பட்ட அந்த பாட்டையே ஆனால் தெரிய திடீர்னு வராது, இங்க நினைவு வருது அதனால பழக்கத்து. அதனால இப்படியாக இருக்கிற அந்த அருமையான அந்த திருச்சலம் என்ன சொல்லுதான், எல்லாரும் இந்த ஒலி கேட்கின்ற பெருமக்களே நீங்கள் பெருமானியே நீங்கள் நம்புங்கள், பெருமானியே எப்பொழுதும் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கும் அந்த மாதிரி அன்பினுடைய அந்த சிறப்பெல்லாம் தெரியும் என்று சொல்லி சொல்வது போல் அந்த கால் இருக்கிற திருச்செலம்பு ஒலிக்குதாம். அயன் கபாலம் தரித்த இடன் திருக்கையால் அணித்த பயங்கொழி மூவிலைச்சூளம் மணி திருத்தோல் திசைப்பொழிய மூவிலை சோளம் அவருக்கு பெருமானுக்கு உண்டு, அதை அவர் கையில் வச்சிருக்காரு. நீர் சொல்லிருக்கிறேன், இந்த மூவிலை சோளம் ஏன் அப்படி வச்சிருக்காருங்கிறதுக்கு 12 திருமுறைகளில 11 திருமுறையில தான் ஒரு கருத்து தெரியும், வேற எங்கேயும் இல்ல. இருந்தால் நீங்க யாராலும் திருமுறை முத்தோதல் பண்ணுகின்றவர்கள் ஐயா இந்த திருமுறையிலும் இருக்கிறதுன்னு சொல்லும் போது உங்க திருவடியை வணங்கி ஏற்படுங்க. இந்த இப்படி இப்படி இந்த அந்த மூணு தலை, ஆனா அடியில அந்த ஒரே ஒரு கம்பி தான் இருக்கு, அதான் மூன்று தலைகளை உடைய ஒரு சோளம். அதுக்கு என்ன பொருளாம், நாங்கள் மூன்று பேராக வைத்திருக்கிறோம், யாரு படைக்க ஒரு ஆளு, காக்க ஒரு ஆளு, அழிக்க ஒரு ஆளு. இப்படி படைக்க காக்க அழிக்க வைத்தாலும் கூட அவரெல்லாம் ஒருவன் ஏவலால் தான் இருக்கிறார். ஒருவன் யாரு? பெருமான் ஏவலால். எனவரும் இந்த புத்தொழிலையும் ஒவ்வொருத்த கொடு செய்தாலும் கூட செய்யறது யாருன்னா ஒருவர் தான் செய்யறார், யாரு? பெருமான் தான் செய்யறது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வந்து அமைச்சர் தகுதி கொடுத்தாலும் கூட எல்லாம் ஒருத்தர் தான் செய்யறாங்க இல்லைங்களா, அப்படி பேர் ஒண்ணும் இல்லை, பேர் அவ்வளவுதான். இது போக்குவரத்து அல்லவா, இது அது இது, ஆனா செய்யறது யாரு? ஒருவர் தான். இப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீ என்ன, நீங்க சேர்க்கலா பின்பற்றி இருக்கு அது மாதிரி. ஆமா அவ்வளவுதான். ஆமா, அதனால இப்ப என்ன 10 பேரா, அந்த பதின்மரும் ஒருவரே ஒருவரே என்பது பேர அருளியல் இருக்கும்போது விலையில் வரும். எனவே இப்படியாக அது அந்த மாதிரி கருத்து என்னுடைய பதினோரு திருமணம் சொல்றேன். தலை மூன்றாக இருந்தாலும் இந்த அடிக்கம்பு ஒன்றாக இருப்பது என்னன்னு கேட்டா, மூவருக்கும் மூவர் தொழில் கொடுப்பினும் கூட அவை எல்லாம் இவர் ஆணைவடி செய்கிறார். யாரு? பெருமானுடைய ஆணைவடி. ஆகவே இவர் எல்லாம் ஒருவரே என்பது பேர முத்தலை சோழம். அனைவரும் பட்டினத்தார நினைக்கிறேன் பாருங்கத்தினால. எனவே இவ்வாறு அந்த கைத்தலை அந்த சூலம் கையில ஒழிக்க தயங்கு சுடர் வளத்தெருக்கை தமரகத்தன் ஒளிதழைப்ப, வலது கையில் இருக்குது இல்லை பாருங்க, அது எப்போ என்னன்னு கேட்டா தமரகம் அந்த இது இருக்க அது அப்படியே ஒழித்துக் கொண்டே இருக்கும். பயந்தவத்தால் பெரும்புவியும் பாத தாமரை சூட சிவசிவ. சரி, இதெல்லாம் இருக்குது. திருவடி வந்து எதுல வருதுன்னாரு, திருச்செங்காட்டங்குடியில வருது. அந்த திருச்செங்காட்டங்குடியில வரும்போது அந்த தரை இருக்குது, அந்த மண் தர, அது என்ன தவம் செஞ்சதோ தெரியல, இந்த கால் படுது. இதெல்லாம் தேடிட்டு போனவங்க உண்டு சரிங்களா, அப்பா பிள்ளைலாம். இப்ப என்னன்னா அந்த திருவடி என்னன்னா, இந்த திருச்செங்காட்டங்குடி செய்த தவம் அந்த மண்ணு பேர் பெற்றது, அது தாங்கி அது நடந்து வருகா என்று இப்படி எல்லாம் சொல்றேன். நாம் என்ன சொல்லியிருக்கேன், திருச்சூண்டர் வரலாறு எல்லாருக்கும் தெரியும், இவர் வழியாக சிலவற்றை நாம் எண்ணுகிறோம், அவ்வளவுதான் முக்கியமே தவிர வரலாறு எல்லாம் தெரியும். அருள் பொடியும் திருமுகத்தின் அணிமுறுவல் நிலைவரிப்ப. இப்ப பாருங்க, திருமுடி முதல் திருவடி வரை சொல்லிட்டு இனிமே என்னன்னு கேட்டீங்க, அந்த வாய் என்னமா இருக்கு, இந்த குமிழ் சிரிப்பு தான் இவரு அணிமுறுவல் நிலைவரிப்ப. அப்போ அந்த பல்லு அடிப்பது எல்லாம் தெரியாது, அந்த பல்லுடைய நுனி அப்படி படிச்சிருக்கும், அது நிலவு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அந்த பல்லுனி மட்டும் தெரியும்படியாக குனித்த பொருவும் குபை செவ்வாயில் குமிழ் சிறு போறவராக. மருள் பொலியும் அலம் சிதைக்கும் படிச்சூலமையில் எரிப்ப, அந்த கையில இருக்கிற சூலமும் தெரிய. பொருள் பொழியும் பெருகன்பு தடைந்தோங்கி புவியேத்த பெருள் பொடி வன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்காட்டங்குடிக்கு கைலாயத்திலிருந்து வந்தாராம் பெருமான். எனவே இப்ப நாம எல்லாம் கைலா யாத்திரை போகணும்னு சொன்னா எவ்வளவு நாள் ஆகுது, எவ்வளவு நாள் ஆகுது, இங்க இருந்து 2 நாள், அப்புறமேல வந்து எங்க போகணும், நேபாளத்துல 1 நாள் இருப்போம், நேபாளத்துல 1 நாள் அப்புறம் இங்க இருந்து வாரு புறப்படுவோம், புறப்பட்டா 5 நாள் போகணும் மானசரோவர், அப்புறம் ஒரு 3 நாள் போகணும் கைலாயம், 5, 3, 8 நாள் ஆகும். எங்க நேபாள டு கைலாயமே 8 நாள். எதுல ஜீப்ல போனா சிவ சிவ, நடந்து போனா பாவம் 40 நாள் 30 நாள் ஆகும், நல்லது போடுவோம். ஜீப்ல போனா 5 நாள் மானசரோவர், மேல 3 நாள் அந்த மேல இருந்து சிவஜிவ, அதுல போயே கஷ்டப்படுறோம். அதுல எப்படி மற்றவங்க, ஆனா ஈரோடுக்காரங்க பலமுறை நடந்து போயிருக்காங்க, பலமுறை நடந்து போயிருக்காங்க சிவ. அதனால இப்படியாக அங்க செய்ய அந்த அவர் என்ன செங்காட்டம் குறிப்பேற்றார். கண்டாததொரு வேட்கை பதி உடையார் தவை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவி கடிதணிந்து. பாருங்க இது வேற, இவருக்கு என்ன சிறு தொண்டருடைய வீடு போய் கேட்டு தெரியுமா, அந்த நடிப்புனா நடித்த அந்த நாடகம் அப்படியே நடிவேன், நவந்தரு வேதமாக நாடகம் நடிப்பண்ணாதன் அவன் வந்து 9 வடிவ ஒருத்து ஒரு ஆள் தான் அவன் எந்நிறந்த வடிவாக நாடகம் நடிப்பான், பெருமாள் நடிக்க முடியவில்லை. அதனாலதான் பார்த்தாரு நம்ம மணிவாசகர், அவ்விடத்தில் நாடகம் இருக்குது இவ்விடத்தில் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே பூந்துடுவான் மிக பெரிது நிறைகின்றேன். அங்கெங்க அப்படியே பார்த்து கிட்டு எப்படி பார்க்கும்போது எங்கேயோ வர மாதிரி தெரிஞ்சு பொதுன்னு உள்ள போகுது. அப்படி இருந்த என்ன பண்றது? வந்தவர் என்ன செய்தார்? கண்டாததொரு வேட்கை பசி உடையாதமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவி மனைவி மனைவி அங்கிருக்கவங்க எல்லாம் ஐயா இங்க ஒரு சிறு தொண்டர் பெரிய ஒரு காரம் இல்ல அந்த ஐயா வீடியது அப்படின்னு கேட்டு ஆமா அப்படிதான் கேட்கணும். நகரவற்றெல்லாம் சொல்லாம சிறு தொண்டன் அப்படி நகரம் சொல்லாமா சொல்லக்கூடாதுல அந்த பெரியவங்க வீடு எதுன்னு கேட்டு அவங்க அப்படியா ஐயா அவங்க வீடு தெரியாத ஒரு உலகத்திலே இருக்க மாட்டாங்க இந்த பெரியா அப்படி போனீங்கன்னா அங்கே போனோம் பெரிய வீடியா அருமையா இருக்கு சரியா அப்படின்னு வந்து கடிதணிந்து தொண்டனார்க்கு என்னாடும் சோரளிக்கும் திருப்ப திருத்தொண்டர் பண்டார் பூந்தாராயும் மனைக்குள்ளாரோ என்ன அந்த மாதிரி வீடை கேட்டார். வீடு சொன்னவங்க வீடு வந்துட்டார். வீடு வந்தவரு அம்மா ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறார். எனக்குமே அப்படித்தான் கேட்கணும் தவிர அந்த அம்மாட்ட பொதுவாக ஐயா இருக்காங்களான்னு கேட்கணும். அதனால மனைக்குள்ளாரோ என்ன வந்தணிந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையலார் முன் வந்து தான் பணிங்கி அருமையினும் அருமை. அந்த வீட்டில் பணி செய்கிற பெண் இருக்காங்களே அந்த பெண் சந்தனமாத்தா தாவியாக அவங்க இந்த வந்து கேட்கிறவங்க வந்து பார்த்தவனே இந்த அடியவர் என்று தெரிவதனால அந்த அம்மையாருக்கு அடியவர். ஏன்னு கேட்டா வீட்டில் வேலை செய்கிறவங்க முதற்கொண்டு அந்த பற்றுடையவர் இல்லைன்னு வச்சுங்க. ஆமாம் இந்த வீட்டுக்கு வந்து வந்து வேலைக்கு வந்தமே வழியில் போகிற தெருவில் போகிற யாராவது சாமியார் வந்துட்டா உடனே போச்சுங்க தலைகீழ ஆடும் நாமளும் ஆடி தொலைக்கணும் என்று நினைக்கிற தோழி அல்லவர். இந்த ரெண்டு பேருக்கு அந்த அடியவர் மேலே எவ்வளவு அன்பு இருக்குமோ அவ்வளவு அன்பு அந்த தோழிக்கு வீட்டில் வேலை செய்யற அம்மாவுக்கு. அப்படி இருக்கணும் பணியாளர் ரெண்டு பணியாளர் நமக்கு ஆண்ல ஒரு பணியாளர் சப்தம் பெண்ணில் ஒரு பணியாளர் சந்தனத்தாரியார். இது மாதிரி நமக்கு வேலைக்காரர் அமைஞ்சாங்க சொன்னா நம்ம தான் ராஜா. பணியாளர் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுறான்னு சொல்லிடுச்சு. ஆணு பொண்ணு சப்தம் பெண்ணு பொண்ணு நான் பொண்ணு அதில் வந்திருப்போர் அடிவர்னு தெரிஞ்ச உடனே சிறு தொண்டர் மனைவியார் அல்லது சிறு தொண்டர் எவ்வளவு அன்பா கூப்பிடுவாங்களோ அது போல இந்த பொண்ணு என்ன வேணும் தண்ணி வேணும் அப்படி அப்படி கேட்பாங்க. சந்தனசாலியாச்சு அவ்வளோ அருமையான பணிப்பெண் இந்த பொண்ணு. அந்த அம்மா தான் எந்த அம்மையாலும் அந்த மில்சீர் அடி வந்தணிந்து வினவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தான் வணங்கி அந்த மில்சீர் அடியாரை தேடியவர் புறத்தணிந்தார் எந்தமை ஆளுடையவரே அகத்துருளுந்தருளுமேன். பாருங்க கேட்ட பதில் முழுதும் ஐயா இருக்காங்களான்னு தான் கேட்டார். பட்டினி என்ன வரும் ஐயா வெளியில போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் வெளியில போயிருக்க இருந்தாங்க. ஆனால் ஐயா வாங்க வாங்க உங்க மாதிரி இருக்கிற அடியவங்களை தேடிட்டு தான் இப்பதான் ஐயா போனாங்க ரொம்ப சீக்கிரம் வந்துடுவாங்க நீ உட்காருங்க நீ உட்காருங்க நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்காருங்க. ஏ அன்னை இங்க ஆள் கிடைக்கல சாப்பிடறதுக்கு சரிங்களா அதனால அடியவர் எல்லாம் கிடைக்காதனால அடியவர் தேடிட்டு போயிருக்கேன் நேரம் இவர் போறேன் அந்த பொண்ணு அப்படி சொல்லுவோம். மத வரலை முக நோக்கி இவர் பாருங்க மாதரார் தாம் இருந்த இட வகையில் தனி புகுதோம் அம்மா நாங்கெல்லாம் சன்னியாசிகள் இங்க நீங்க அப்படின்னா ஐயா இல்லைங்கிறீங்க பெண்கள் தான் இருக்கு பெண்கள் இருக்கிறதுல நாங்கெல்லாம் வர்றது மரபல்ல வணக்கம் ஐயா வந்த பிறகு நாங்க வருகிறோம். சேர் போட்டவொடனே இதுதான் இடம் கிடைக்குதுன்னு உட்காந்துடக்கூடாது உட்காரலாமா போகலாமான்னு எல்லாம் யோசிக்கும். அதனால அந்த அம்மா இப்படி சொன்னாங்களாம். அவர் என்ன சொன்னார்னா மாதரா தாம் இருந்து இரவகையில் தனிப்பொழுது எந்த அருளை இதுக்கு ஒரு உரை எழுதினார் சீக்கு மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனிப்பொழுதும் அம்மா நீ கூப்பிடுற நீங்க பெண்கள் இருக்கிற இடத்துல நான் தனியா வர்றது அழகல்லங்கிறது பொதுவான பொருள் அந்த இடத்துக்கு கேட்டது. இன்னொன்று இந்த வீட்டுக்கு நான் வர்றது நான் மட்டும் வரலாமாம்மா இல்லை அவரோட பெண்ணோட வரணும் ஏன் தானும் தன் தையலுமாய் தாழ் தடையோன் ஆண்டிலனே அடியவர் எப்படி ஆகும்னு கேட்டால் அம்மையப்பராக வந்த கோலத்தில் ஆகும் அவரோட வந்து நான் இந்த வீட்டுக்கு வந்து ஆகணும் எந்த ஒரு பொருளும் அதனால நீங்க பெண்கள் இடத்துல நான் தனி வரமாட்டேன் என்று சொல்லி சொல்லுவாராக என்ன செய்தார். அது கேட்டு விட அகழ்வார் போலிருந்தார் என வெறிவி விரைந்து மணி கடனுடைய திருவெண்காட்டம்மை கடைத்தலை எய்தி இப்படி பாய்ப்பு தோல் இப்படி சொன்ன உடனே அவர் கொஞ்சம் இப்படி வெளியில உள்ள வராம இப்படியோ வெளியில போவார் போடுறது இது தெரியும் திருவெண்காட்டு அங்கே மனைவி யார் என்ன பண்ணா அந்த மனையரத்தின் பேர் இல்ல இந்த மாதிரி அறிவுரை தெரிஞ்சிருக்கா நம்ம ஐயா போயிருக்காங்க இந்த ஒரு அறிவுரை கிட்டாண்டு அந்தமா ஓட்டலாம் ஒரு வேண்டுகிற இந்த கோடி போட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே நான் வந்து என்ன செய்தாராம் அவன் தலைத்து அம்பலவர் அடியாரே அமுது செய்விப்பார் இசைக்கு எம்பெருமான் யாவரையும் கண்டிரர் தேடி போனார் வம்பன நீர் எழுந்தருளி வரும் திரு வேடம் கண்டால் அம்பெரிய பேரண்டே மிகமேழ்வார் இடித்தாளார் இப்பொழுதே வந்தனைவர் பாருங்க அப்படியே கொத்துக்கு என்ன சொல்லிச்சு அவர் என்ன வெளியில போயிருக்காருங்கிற மட்டும்தான் அந்த தோடி சொல்லிச்சு ஆனா இந்த பெண் என்ன பண்ண உங்க மாதிரி அதிகார செய்திதான் போயிருக்காங்க நீங்க ஒருத்தர் வரலைங்கிற உணவுக்கு நீங்க நல்ல வேலை வந்துட்டீங்க அதனால ஐயா வந்துடுவார் நீங்க வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க சரிங்களா மணிப்பெண் பேச வேண்டிய அந்த எல்லை என்ன வீட்டுக்கார அம்மா பேச வேண்டிய எல்லை என்ன இதெல்லாம் கூட இத்தனையும் வேண்டும் எமக்கேனோர் என்பாவா பிராணம்னா என்னமோ வந்து கிள்ளுக்கிற இல்ல என்னமோ மோட்சத்தை பத்தி சொல்லுதப்பா அப்படி இல்ல இங்க வாங்கல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அதுக்கு சொல்றது எண்ணில் நல்ல கதிக்கு ஆறு நூறு சொல்லணும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இங்க இருக்கு எண்ணில் நல்ல கதிக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு பெண் எப்படி பேசலாம் ஐயா வெளியே போயிருக்காங்க ஏன்னா அவ்வளவு வளர்த்து சொல்ல முடியாது படிப்பு சொல்லவா ஆனா வந்துருவாங்க இந்த அம்மா கொடுத்து சொல்லுங்க அறிவர் வந்து இன்னைக்கு வரல அதனாலதான் தெரிஞ்சு போயிருக்கா நீங்க வந்துட்டீங்க பெரிய முயற்சி எதுக்காக போயிருக்காரோ அதுக்கே நீங்க வந்துட்டீங்க நீங்க வாங்கியான்னு இந்த மாதிரி அப்ப பணிப்பெண் எந்த அளவில் பேசலாம் வீட்டுக்காரம்மா எந்த அளவில் பேசலாம் என்பது கூட தெளிவாக எனவே இவ்வாறு அந்த அம்மா சிறுவன் காட்டங்கள் அடுத்தாராம் சொல்லுவது இப்பொழுதே வந்தனைவர் எழுந்தருடைய என்ன முப்பில் மனையரம் புரட்சியர் உத்தராபதி உள்ளோம் பாருங்க அவர் அந்த படிப்பெண் சொன்ன உடனே அதுக்கு நான் பெண்கள் இடத்துல நான் இல்லமான்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கார அம்மான்னு சொன்னதுனால இவரும் இதுக்கு பேச ஆரம்பிக்க என்ன பேசுற அம்மா நாங்க எல்லாம் வந்து உத்தராபதி வடநாட்டுல இருக்கவங்கம்மா நாங்க எல்லாம் இங்க இருந்து வந்திருக்கிறோம் செப்பரும் தீர் திருத்தொண்டர் தமைக்கான கேந்திரம் ஐயா உங்க வீட்டு ஐயாவை பாக்குறதுக்காக வரணும் ஆனா அவர் எப்ப இல்லைங்கிறீங்களோ அப்ப நான் அடியேன்னு வரதுக்கு எப்பருக்கும் ஒழிய அவருடைய இருக்கிறோம் அவர் இல்லாம ஆண்கள் இல்லாத வீட்டுல அடியே உள்ள போறதும் இல்ல தங்கறதும் இல்ல வணக்கம் நன்றி அடி அப்படி வேலைக்கு வருகின்ற சுற்றிக்கு வருகின்றவர்கள் கூட எந்த அளவில் அந்த வீட்டை மதித்து கண் உடலில் காட்டாதார் கணபதீஸ்வரத்தின் வண்ண மலர் ஆற்றியின் கீழ் இருக்கின்றோம் மற்றவர்தாம் நன்னினால் நாம் இருந்த பரிசுரத்தீர் என்றொருளை சொல்கிறார் ஆனா அடியேன் இங்கேயும் போயில் அந்த ஊர்லதான் இருக்க போறேன் ஆற்று மரம் எடுத்து அங்க போயிருக்கிறேன் ஐயா வந்து கேட்டாங்கன்னா அந்த மாதிரி வந்தாங்கன்னா கேட்டா இங்க இருந்து சொல்லுங்க ஆட்சி மருத்துவ போனால் என்னாச்சு நீராசரையான் அடியாறு நேடி எங்கும் காணாது தீராதவத்து திருத்தொண்டர் மீண்டும் செல்ல மனைவி அண்ணி இங்க என்னன்னு கேட்டு எங்கேயும் அடியாரு தான் ஏன் இருந்தாலும் நம்ம ஐயா அதெல்லாம் பொடி போட்டு மறைச்சிருவார் பெருமான் அதனால ஒண்ணும் அடியாறு காணும் இப்ப இப்ப வர்றார் அடியாரை காணும் முடியும் ஆகுது வர்றாங்க நம்ம வீட்டுல அவருக்கு செய்யணுமே சொல்லி வந்தா இந்த அம்மா பதில் சொல்லி என்ன சொல்லுகிறாள் உண்மையை சொல்லுகிறாங்க சார் என்ன நீராசரையான் அடியாறு நேரி எங்கும் காணாது சீராசி மீண்டும் செல்லும் மனைவி ஆராயுந்த மனைவியார்க்கு என்று அறிவிக்கிற அவரும் ஆராதரிக்கும் திருவேடத்து ஒருவர் வந்த படி பகிர்ந்தார் இவர் வந்து வீட்டுல என்ன அப்படின்னு சுத்திட்டு உட்கார போறார் யாரை திருத்தர் என்ன ஒருவருமே காணாமே நாம் செய்தது பாவம் இல்லைங்க இப்பதான் ஒருத்தர் வந்துட்டு போனார் என்று சொல்லி அந்த அம்மா மகிழ்ச்சியா சொல்லு அவர் சொன்ன அடியேன் நின்றேன் என் குற்றார் உரையாய் என்று அவங்க போயிட்டாரு அவர் முடிவார் பாருங்க ரொம்ப அருமை அவருடைய அவருடைய தன்மை கூட சொல்றாங்க வரிசே தூள கபாலத்தார் கையில தூளம் வச்சிருந்தார் வடத்தே வடதேசத்தோம் என்றார் வடநாட்டுக்காரன் சொன்னார் வன் துன்பேர் கரத்து பயிரவர் பயிரவர் குளத்துல வந்தார் யாம் சொல்ல இங்கும் இராதே போய் கடிதே திருவாட்சியின் இடத்தே இருந்தார் கணபதி சிறப்பு அப்படின்னா நீ இருக்க சொல்லப்படாதா அப்படின்னு கேட்கக்கூடாது எல்லாவற்றையும் இருந்தேன்னு நான் எழுதிக்கொண்டே இல்லை இந்த ஆட்சி மனத்தில் இருக்கிறேன் ஐயா வந்த சொல்லுவோம் சொல்லிட்டு அப்படியே மீண்டும் ஒரு வினா கேட்காதவாறு சொன்னவர்களே என்று மனைவியார் என்று எழுந்த விருப்பால் விரைந்தே சென்று சென்று திருப்பாதம் பணிந்து நின்றார் திரு தொண்டர் அது போய் வணங்கினாரா இந்த தொண்டர் தனி நோக்கி நீரோ பெரிய திரு தொண்டர் கேட்கிறார் நீரோ பெரிய திரு தொண்டர் என்ன இருக்காங்க பெயர் திருத்தொண்டர் பெரியவர் இல்லை ஆனது அவ்வளவு பெரியவரா இருக்கவரா திருத்தொண்டர் பெயர் வச்சிருக்கிற மாதிரி நீரோ பெரிய திருத்தொண்டர் இங்குதானா அவங்க அப்படின்னு கேட்டாங்க. என்று திருவாய் மலந்தருளை இறைவர் தம்மை தொழுகிருப்பார். ஊதி அணி சாதனத்தவர் முன் போற்றப் போரேன். ஆயினும் நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று கோயில் என்பர் தமிழ் அமுதி செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாலே தேடியும் காணியும் தவத்தால் உடைத்தந்தேன். சொன்னார், நான் வந்து எல்லாம் பெரிய அறிவர் அல்ல, பெரிய அறிவர் தான் இல்ல, ஏதோ இங்க இருக்கிற பெரியவங்க எனக்கு ஏதோ பேர் கூப்பிடுறாங்க, அதே நாளுக்கெல்லாம் தொண்டுக்கெல்லாம் என்று சொல்லி அவற்றை பதிவாக சொல்லி நான் இந்த மாதிரி தேடி வந்தேன், நீங்க தான் உங்களை கண்டேன், இன்னும் இந்த மகிழ்ச்சியை தெரிவித்து அடி ஏன் மணி தேவந்தருடைய அமுது செய்ய வேண்டும் என வெடியோனரியா அடியார்தாம் நிகழும் தவத்தீர் இதை காணும்படியால் வந்தோம். அடியன் வந்து வரும்னு சொன்ன உடனே நானும் உண்மை காணத்தான் வந்தேன், வடநாட்டில் இருக்கிறோம், எம்மை பரிந்தூட்ட முடியாது, உமக்கு செய்கை அறிவு ஒண்ணாதென்று முடிந்தருட. சரி, அடியேன் நான் சாப்பிடுறது உண்டு விருப்பம், ஆனா அதெல்லாம் உம்மால செய்ய முடியாது ஐயா, உம்மால செய்ய முடியாது எனக்கு அடியனுக்கு அப்படின்னு என்ன அப்படி செய்ய முடியாது அல்லவா அப்படி சொல்லணும். என்னாத அடியேன் முடியேன் நீர் அமுது செய்து இயல்பதனை தன்னார் வேடம் நிறைவேற்றீர் அருளி செய்யும் சுவாமி எனக்கு அருளி செய்தால் நான் எப்படி செய்தேன். கடிதமைத்து தன்னார்வேறு முடியாத அறியாதலைப்பட்டால் சேர ஒன்னாதளவும் உளவாகும் அருமை இல்லை என உரைத்தார். இல்ல என்ன எங்களுக்கு ஒன்னும் அப்படி அருமை இல்லை, உங்க ஆசீர்வாதத்தினால எங்களுக்கு எல்லாம் எளிமைதான், ஆனா நீங்க சொல்லணும் அவ்வளவுதான். அறியதில்லை என கேட்ட பொழுதில் அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பெருமான் அருளி செய்வார். யாம் பரியும் தொண்டீர் ரொம்ப நல்ல தொண்டு செய்யா, ஆனா ஒன்னே ஒண்ணு நாங்க எப்படி சாப்பிடுவோம் கேட்டா, ஊவிருது கடித்தால் பசு வீட்டிர உண்பது. ஊவிருது கடித்தால் ஒரு ஆறு மாசம் ஒரு தடவை சாப்பிடுறது, அப்படி சாப்பிடுறது ஒரு பசுவை தான் சாப்பிடுவோம். ஒரு பசுங்கிறது என்ன உயிர், ஒரு பசுவை தான் சாப்பிடுவோம். உரிய நாளும் அதற்கென்றால் ஊட்டாரிதான் உமக்கென்றார். அதனால அதெல்லாம் உம்மால முடியாது பாருங்க, ஒரு ஒரு குறிப்பு காட்டிட்டு அந்த பசு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் உங்களால முடியாதியா அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் என்ன சொன்னார், காலனன்று உன் நிறையும் உடையேன் ஆழ்விந்தனை செல்லும் திறன் நினைக்கிறாரு பத்மாரன் சொன்ன உடனே. அதுதான் அதேதான் லட்சமா இருந்து போங்க, நல்ல சிவப்புமாடா இருக்குது, வெள்ள மாடா இருக்குது, மயில மாடா இருக்குது, எல்லாம் தீமப்பட்டு இருக்குது, அதெல்லாம் அடியனுக்கு ஒண்ணு பஞ்சம் இல்லைன்னா. ஆழ்விங்கனைக்கு இல்லை ஆழம் உண்டாரன்பர் உமுத்தமுதாம் பசுத்தான் இன்னதன ஏழு அருளி செய்யப்பட்டால் நாங்கள் திரும்பி பசு எது மட்டும் சொல்லிட்டீங்க அறியாந்துட்டீங்கன்னா யான் போய் அமுது கடிசமைத்து ஆழம் தப்பாமே வருவன் இங்கே கொண்டு வந்து கொடுக்கணும் சுவாமி என்று சொன்னார். உடனே பண்டு மிக்க திருத்தொண்டர் பரிவுகண்டு பைரவரும் நன்று மிக்கே நாம் உண்ணப்படுத்தும் பசுவும் நரப்பசுவாம். நாங்கள் இல்லத்தில் இருக்கிற தீவுமாறு அந்த மாதிரி சிவப்புமாறுலாம் சொன்னீர்கள் அல்லவா, அடியேன் அதெல்லாம் கிடையாது, நரப்பசுவாம் மனிதராகிய பசு அல்ல, அந்த மனிதராகிய பசு தான் நாங்கள் சாப்பிடுவோம். எனவே என்ன செய்யினார், நாம் உண்ணப்படுத்தும் பசுவும் நரப்பசுவாம். அதோடு கூட அந்த நரப்பசுவுக்கு எத்தனை வயசாக நின்னார், என்ன கல்லூரி சேர்த்துக்குதான் ரெண்டு நாள் ஆகுது, இங்க என்ன அட்டிசுண்டாள்ல வயசு அஞ்சுன்னு போட்டுருக்கு, எங்க இது கையிலாச்சு அஞ்சுதோ தெரியல, அதனால அந்த அஞ்சு வயசு தான் சொல்லிவிட்டேன். உண்பது அஞ்சு பிராயத்துள் அஞ்சு வயசு இருக்கணும் அந்த குழந்தைக்கு, அப்படி இருந்தாதான் அந்த அந்த பசு தான் எங்களுக்கு விருப்பம். அதனும் உருப்பில் மறு இன்றேல் மச்சம் மிச்சம் இருக்கக்கூடாது, எப்பாவது ஒரு புண்ணு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி உடம்பாரு அப்படி. இன்னும் புன் செய்யினோவில் வேலறிந்தார் போரும் போல்வதொன்றார். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவேன், அது உமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், இதுவே ரொம்ப சிரமமா இருக்கும் இன்னொன்னு சொல்லுவேன். இப்பவே உங்களுக்கு மனசுல புண்ணா இருக்குமே, அஞ்சு வயசா இருக்கணும், ஒன்னு மாசு மருவு இல்லாம இருக்கணும், அது சின்ன குழந்தையா இருக்கணும் சொல்லும் போதே அவ்வளவு இருக்கிறது இருக்கும். இத்தனையும் வேண்டும் எனக்கேனோ என்பாய் இவருக்கா இருக்கு, ஆனா இதுவே உங்களுக்கு இப்ப புண்ணு ஏற்பட்டு போச்சு, இன்னும் ஒரு அந்த புண்ணுல ஒரு வேல் கொண்டு என்னன்னு இவர் மீண்டும் அதெல்லாம் இல்லை எனக்கு அறியது இல்லை நீங்க அடிச்சுங்க. நாதன் தானும் ஒரு குடிக்கு ஒரு குடும்பத்துல நல்ல சிறுவன் ஒரு மகனே ஒரு பையன் தான் இருக்கணும், அநேகன் இருக்கிறார். அத வந்து அந்த பையன் இங்க சமிக்க பண்ணும் போது காதை அறிய தாய்

வந்தே ஏதமின்றி அமைச்சகரி யாம் இப்புண்பது என முடிந்தார். அது மாதிரி இருக்கிறதுக்கு இருந்தா அந்த காய்கறி சாப்பிட்டு இந்த 6 மாசம் ஒரு தரம் அடியும் சாப்பிடுவது, அது இந்த நாள் தான் சாப்பிடலாம்னு. அதுவும் முனைவர் முடிந்தருளை கேட்ட தொண்டர் அரியேனுக்கு இதுவும் அரிதன்று. எம்பெருமான் நமது செய்ய பெரில் சாமி மட்டும் எங்களுடைய திருமதி சாப்பிடறது உண்மையா இருந்தா எனக்கு இதெல்லாம் ஒண்ணு பெரிய காரியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கதுமென் விரைவில் அவர் இசையை பெற்று களிப்பால் காதலோடு மதுமென் கமல மலர்பாதம் பணிந்து மணியில் வந்தணிந்தார். போன போது தேடிட்டு போன போது வேகம், வரும்போது இன்னும் வேகம், நேரம் வீட்டுக்கு வந்தார். இந்த உடனே அன்பு மிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவெண்காட்டம்மை முன்பு வந்து திருத்தொண்ட வருகுரோக்கு முன்னின்றே இன்பெம்பெருக மலர்ந்த முகம் கண்டு பாருங்க. அந்த அம்மா வந்தவொடனே ஒரு கால் இப்போ வந்து அவர் வந்து வரலன்னு சொல்லிட்டாரோ, நம்ம கணவனா இருக்கிறவனா முகத்தை பார்த்தார், முகம் பார்த்தா ரொம்ப அருமையா இருந்தது. அப்பொழுது அளந்த சந்தா மறையனை வென்றதம்மா, யாரு கம்பர் ஒரு பாட்டு வந்து போட்டு போன ஒரு சொல்ல, அப்பொழுது அளந்த செந்தா மறையனை வென்றதம்மா. இப்பதான் தாமர மலர்ந்தா எப்படி இருக்கும், நல்ல மறட்சியா அந்த நுனியெல்லாம் கருகாம இருக்கும். அது போல முகத்தை எடுத்து பார்த்துட்டு அப்ப அந்த முகத்தை பார்த்த உடனேயே அகந்தெறிஞ்சு போயிட்டவருக்கு என்ன. எனவே அந்த வரவு நோக்கி முன்னின்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதம் இசை இறைஞ்சி பின்பு கணவர் முக நோக்கி பெருகும் தவத்துவ செயல்வினவே சுவாமி, அந்த அடியவர் அங்கதானே இருக்கார், அவர் அழைச்சு வந்திருக்கலாமே என்று கேட்ட, வள்ளலாறும் மனையாரை வந்த மாதவர் தாம் உள்ளம் மகிழ அமது செய்ய இசைந்தார். பாருங்க வள்ளலார்னு போடுற உலகத்துல பொருளை வேணா வாரி வழங்குவாயவனும், ஒரு வீடு வாசல்னா கூட வாரி வழங்கிடுவான். இந்த மாதிரி ஒரு மகவை அதுவும் ஒரு ஒரு உண்பதற்காக தாய் பிடிக்க தந்தை அறிய அப்படி இருக்கிறதுக்கு வள்ளலார் எந்த ஒரு வள்ளலாரும் இல்லை, ஒருவர் இன்னும் ஒருவர் காண்க இந்த வள்ளலார். அதனால வள்ளலாரும் மனையாரை வந்த மாதவர் தாம் உள்ள மகிழ அமது செய்ய இருந்தார். குடிக்குவோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் 5 உளனாய் உறுப்பில் குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க ஒவ்வொன்று பிதா அறிந்து சமைக்க பெரு அப்படியே சொன்னது. அப்படியே சொன்ன உடனே அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி வரை செய்வார். பெரிய பைரவத் தொண்டர் அமுது செய்ய பெறுவதற்கு இங்கு உரிய வகையால் அமுதவிப்போம். ஆனா ஒருவனாகி ஒரு குடிக்கு வறுமை செருவன் தனி பெறுமாறு எவ்வாறு. சரி நம்ம சமையல்லாம் பண்ணிவிடுவோம் எங்களுக்கு தெரியும், ஆனா அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒருத்தனா அந்த மாதிரி அம்மா அப்பாவை இருக்கு அந்த மாதிரி ஒரு பையனா இருக்கிறது, அந்த இடத்தை எங்க தேடி பிடிக்கிறதுன்னு கேட்டான். மனைவி ஆதமுக நோக்கி மற்ற திறத்து மைந்தர் தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவாருடனே. ஏமா இந்த உலகத்தையே வந்து ஒரு விலையா கொடுத்தா கூட எவ்வளவு வறுமை விட்டு இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை யாரும் தரமாட்டாங்கம்மா, தெரியாதா எனக்கும் தெரியும். ஆனால் உரிய வகையால் அதனால நினைவு நிறுவ நேர் நின்று தனை என் தன்னை தந்தை தாய் அறிவார் இல்லை தாழாதே எனங்கு என இங்குய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். அடாராடா இதுக்கு ஊரையா தட முடியும், நம்ம தான் செய்யணும் என்ன, நம்ம தம்பி அவர் சொன்ன தகுதி ஊராரு, அதனால நம்ம தம்பியை தான் அழைக்கணும், இடத்துல வச்சுமில்ல அந்த பையன் அழைக்கணும் சொன்ன உடனே என்று கணவர் கூறுதலும் அதற்கு சிந்தெம்பிரான் தொண்டர் இன்று தாடா தமது செய்ய பெற்றிங்கு அவர்தம் மரபுந்த முகம் நன்று காண்பதன் இணைந்து நம்மை காக்க வருமினியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார் திருவினையார். ஒரு சொல் கூட மறுசொல் பேசுறது நல்லா இருக்குது, போங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சரிங்களா, அந்த புள்ள என்ன சின்னஞ்சிருக்கு அது என்ன பண்ணும் அதை போய் நீங்க நானு அடிக்கிறதாவது போங்க போங்க அப்படிங்காம அப்படியே இப்படி அந்த கணவனாரோடு அந்த செயலுக்கு முழுமையாக அப்படியே ஒத்து நிற்கும். அதனால்தான் அந்த வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னாரே அதற்கு ஏற்ப உடனே அந்த அம்மாவும் சரி ஒத்துக்கிட்டு அப்படியா நீ கூப்பிட்டுவாங்கன்னு சொன்ன. காதல் மனையா தாம் கூற கணவனாரும் காதலனை ஏத மகளை பெற்ற பேரெல்லாம் எதினார் போல் நாத சமக்கம் கபுதாக்க நறுமென் குதலை முடிப்புதல்வன் ஓதான் இந்த பள்ளியினில் உடன் கொண்ட இத கடிதண்டார். பகுதான் பள்ளிவிடம் நேரம் வெறியே போன பள்ளியினர் சென்ற இதிலும் பாதச்சதங்கு மணி ஒழிப்ப பிள்ளை கோடி வந்ததிலே தடுவை எடுத்து புரியலா, இது பள்ளிக்கூடமாச்சியா அது மாதிரி வாத்தியார் பர்மிஷன் இல்லாம இந்த குழந்தை வரலாமன்னா அது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தை என்ன சரி, இது 1ஆம் கிளாஸ் குழந்தை, அதனால ஆமா நீங்க பள்ளிக்கூடத்தினுடைய திட்டமில்ல புறம் அப்ப அந்த பள்ளிக்கூடம்னா யாராவது அப்பா வந்தா பிள்ளைகள் வந்து ஓடி கட்டிக்குமா, கட்டிக்காது அது 2 வருஷம் 3 வருஷம் இருந்ததுன்னா ஏ 1000 இருந்தாலும் வாத்தியார் சொல்லத்தான் போகணும் வரணும்னு தெரிஞ்சுக்கணும். இது இப்பதான் சேர்த்தது, இப்பதான் சேர்த்தது இது. இப்போ இந்த இவர்

0: வந்து ஓடினார். எங்கே அப்படி பள்ளிக்கு போன உடனே அந்த பையன் என்ன பண்ணா, அப்பாவை கண்ட மாத்திரத்துல வந்து வாத்தியார்ட்டெல்லாம் சொல்லல, யார் வந்தாலும் ஆசிரியத்தை சொல்லிட்டு தான் வரணும், அதெல்லாம் பெரிய வகுப்புல மரபு இவர் தெரியுமா, அதுதான் அப்பா அப்படின்னு ஓடி வந்துட்டான். என்ன எல்லாம் ஏன் காட்டுல சேர்க்கலாருன்னா, அவ்வளவு சின்ன பையன், இப்பதான் சேர்த்த பையன், நான் கூட ரெண்டு வார்த்தை அவன் வாத்தியார் சொல்லல, அவ்வளவு சின்ன பையன். அதனால இது அப்பாவை கண்ட உடனே அப்பா அப்படின்னு ஓடி வந்தோடனே வாத்தியார் திருச்சிக்கிட்டார். ஏன் இது மாதிரி அப்ப தன்னை கேட்காம அப்பாவா இருந்தாலும் போக கூடாது, ஆனா சின்ன பையன் போறான், அதனால சரி சரினு சொல்லிட்டு இல்லைங்களா, உங்ககிட்ட செல்லாம் அப்படி வளர்த்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாத்தியார் அப்படி இருந்து இருக்க. உடனே என்ன செய்தார்னு அந்த அப்பாவுக்கு அழைச்சிட்டு போறார் அல்லவா, அதனால இப்ப அந்த அப்பாவை காண இந்த அப்பா அழைச்சிட்டு போறார். அதனால வந்தார் அவ்வளவுதான். உடனே என்னாரு அழைச்சிட்டு வந்தார். 59 ஆமா, வள்ளலார்த்தம் முன் சென்று மைந்தன் தன்னை எதிர்வாங்கி குஞ்சி திருத்தி முகந்தொடைத்து கொட்டை அறினான் தோல் நீக்கி மஞ்சள் அரைத்து அறிந்த அதற்கிறங்கி மையும் கண்ணில் மருங்கொதுக்கி பஞ்சேர்ந்து மெல்லடியார் படிந்து திருமஞ்சன மாட்டி எஞ்சலில்லா கோலம் செய்து எடுத்து கணவர் கை கொடுத்தார். ஏன்னு கேட்டா, காலையில போன பையன் அந்த கொஞ்சம் புறந்தூய்மை நீரானமையும் அதனால மீண்டும் குளிக்கப்படுத்தி இதுதான் செய்யணும் பாத்தீங்களா. இப்ப இவ்வளவு பெரிய குழந்தையே அந்த மாதிரி எல்லாம் செய்து செய்யறாங்க. நாம கடையில வாங்கின கத்திரிக்காயை கடையில வாங்கின அவரைக்காயும் அப்படியே வந்து அறிஞ்சோம்னா அது எங்கெங்க கீழே விழுந்ததோ என்னென்ன பண்ணுச்சோ ஆண்டவனுக்கு. அதனால காய்கறி எல்லாம் நல்லா கழுவிதான் அறியணும்னு சொல்றாங்க. காய்கறியை வந்த உடனே அப்படியே வச்சிடக்கூடாது, அது அம்மா எங்க வாங்கினானே எங்க கீழே போட்டாங்களோ யாரு கண்டா, அது இந்த காலத்துல கேட்கவே வேணும். எல்லாம் கழுவிதான் செய்யணும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாறுதலினால், அதனால நீங்க அது மாதிரி கழுவிடுங்க. எனவே இந்த குழந்தை அப்படியெல்லாம் வஞ்சனமாக்கி எடுத்து இது பண்ணி கொடுத்தார். அச்சம் மீதி கரியமுதாம் என்னும் அதனால் அரும் புதல்வன் உச்சி மோவார் பாத்தீங்களா. அந்த சரி கடைசி கடைசி நீ இனிமே தம்பிய வச்சு கொஞ்சம் போறமான்னு முத்தம் கொடுக்கல, ஏன் அப்படிலாம் கொடுத்துட்டா அது எச்சில் அர்த்தம், எச்சில் ஒன்னு இருந்ததாக கேள்வி ரொம்ப காலத்துக்கு முன்ன இருந்தது சரிங்களா. எச்சில்னா வாயில கை வச்சுட்டா உடனே கழுவணும், அதுல வாய் தொட்டு அது எச்சில்னு இருந்ததாக கேள்வி, இப்ப அதெல்லாம் இல்லை சரிங்களா. பற்பசை போக்குவரத்து எல்லாம் இத்தியாதிகள்.
1: ஓம் நம சிவாய. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 7 திருமுறை 91 பதிகம் 4 பாடல் என்னதெடிலும் வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் தலம் திரு ஒற்றியூர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 29 பதிகம் முதல் பாடல் ஊனினுள் வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திருச்செம்பொன் பள்ளி திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளுறு இலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 25 பதிகம் 8 பாடல், எல்லியும் பகலும். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல்
2: முதல் திருமுறை 126வது பதிகம் 7வது பாடல், பத்திப்பேர் வித்திட்டே.
1: ஓம் சிவாய நம.
3: தலம் திரு கழுமலம், திரு தாளச்சதி, பண் வியாழக்குறிஞ்சி.

0: ஓம் சிவாய நம. ஷைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 40 பதிகம் 7 பாடல் சுழித்துணையாம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருமழபாடி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 113 பதிகம் 6 பாடல் உண்மத்தக மலர். ஓம் சிவாய நம.
1: தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருவிருத்தம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: சி ரேடியோஸ் இன் சிவ தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்டு சப்போர்ட். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தொண்டை நாட்டு ஸ்தலம் 25வது ஸ்தலமான வான்மியூர். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

அண்டநாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்துடும் வண்டு சேர்பொழில் வான்மியூரீசனேஷனே ஆதியும் ஹரனாய்

மோதி உள்குழைந்து ஏத்தவல்லாரவர் வாதை தீர்த்துடும் வான்மியூர் ஈசனே, வான்மியூர் ஈசனே. தொண்டை நாட்டு தேவார பாடல் பெற்ற தரங்கள் வரிசையில் ஒன்றாக திகழ்வது சென்னை மாநகரின் உள்ள திருவான்மியூர் என்ற அற்புதமான சிவஸ்தலம். அத்திருத்தலத்தை நாம் இன்று சிவாலய தரிசனமாக மேற்கொள்கின்றோம். இது சென்னையின் தெற்கு பகுதியில் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள ஒரு தலம். மிக பழமை வாய்ந்த இத்தலம் திருஞானசம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் பாடல் பெற்ற பெருமையை உடையது. வான்மீகி முனிவர் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதால் வான்மியூர் என்று பெயர் வந்தது என்று இந்த தலத்தின் புராணம் குறிப்பிடுகின்றது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால், காமதேனுவானது இங்கு வந்து வழிபட்டு நற்கதி பெற்றது. மூலவருடைய திருமேனியே பாலபிஷேகம் செய்யப்பெற்று வெண்மை நிறமாக ஆயிற்று என்பார்கள். அதற்கேற்றாற்போல் இப்பொழுதும் பெருமான் வெண்ணிறத்தில் காட்சியளிக்கின்றார். பாலபிஷேகத்தால் அவரை வழிபடுவது மிகச்சிறப்பாக கருதப்படுகிறது. மயிலாப்பூரை போலவே திருவான்மியூரும் மேற்கு நோக்கிய சிவசன்னதியை உடையது. இதில் இறைவனுடைய சன்னதியை சோழர்கள் திருப்பணி செய்திருக்கிறார்கள். அதேபோல் அம்பிகையினுடைய சன்னதியும் பழமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. தீராத நோய்களை எல்லாம் தீர்க்க வல்ல பெருமான் ஆதலால் இவரை மருந்தீஸ்வரர் என்று மக்கள் அழைக்கின்றார்கள். அம்பிகை திருப்புர சுந்தரி என்று அழைக்கப்படுகின்றாள். இந்த தலத்தில் வான்மீகி முனிவருடைய ஆலயம் மருதீஸ்வரர் ஆலயத்திற்கு சற்று தள்ளி இருக்கின்றது. அன்பர்கள் அதனையும் கண்டு வழிபடலாம். சூரியனும் சந்திரனும் நாள்தோறும் மாலையில் இறைவனை வழிபடுவதாகவும் ஐதீகம் கூறப்படுகின்றது. சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை இங்கு நிவர்த்தி செய்து கொண்டதாக இந்த தலத்தின் புராணம் அறிவிக்கின்றது.

ஆலயத்தின் கீழ்ப்புறம் இருந்த முட்டை கோபுரம் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுநிலை கோபுரமாக உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது. அக்கீழ்த்திசையில் பெரிய திருக்குளம் ஒன்றும் காணப்படுகின்றது. திருக்குளத்தை ஒட்டிய பாதையில் சென்றால் கடற்கரையை அடையலாம். இந்த பெருமானுக்கு பங்குனி உத்திரம் திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அது பிரம்மோத்சவமாக தினந்தோறும் விமரிசையாக நடைபெற்று வருகின்றதை இப்பொழுதும் பார்க்கலாம். இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தியாகராஜ பெருமான் சன்னதி மிகவும் பிரபலமாக விளங்குகின்றது. திருவொற்றியூரைப் போலவே அந்த தியாகராஜ பெருமான் பங்குனி உத்திரத்தில் எழுந்தருளி நடன காட்சி அளிப்பது அன்பர்களுக்கு பெருவிருந்தாக அமைகிறது. நாம் இந்த ஆலயத்திற்கு உள்ளே சென்றால் பிரகாரத்தில் உள்ள சன்னதிகளையெல்லாம் தரித்து வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தபடியாக நேராக தியாகராஜர் சன்னதி வழியாக மருந்தீஸ்வரருடைய உள்பிரகாரத்தை அடைகிறோம். தியாகராஜ பெருமானுக்கும் உள் சுற்று உண்டு. மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்த நிலையில் அற்புத காட்சி அளிக்கின்றார். உள்பிரகாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், நால்வர், நடராஜர் சபை, 63 நாயன்மார்கள், சிவலிங்கங்களுடைய வரிசைகள், தேவகோஷ்டங்கள் இவற்றையெல்லாமும் நாம் தரிசிக்க முடிகிறது. அம்பிகை தெற்கு நோக்கியவளாக தனிச்சந்தைய சன்னதி கொண்டு விளங்குகின்றாள். திருப்புர சுந்தரி என்ற நாமத்தை உடையவள் இந்த பெருமாட்டி. அழகே வடிவான இந்த அம்பிகைக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருவதை கண்கூடாக பார்க்கின்றோம். நோய் தீர்க்க வல்ல தலமாக இருப்பதால் பல அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். நோய்களிலிருந்து விடுபடும்படியாக இறைவனிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இந்த தலம். இதனை திருஞானசம்பந்தர் இரண்டு பதிகங்கள் மூலம் சிறப்பித்துள்ளார். அவற்றுள் ஒன்று வினாவுரையாக அமைந்துள்ளது. அதாவது ஒரு கேள்வி இறைவனிடமே கேட்பது போல இருக்கும். இறைவனை உலகமெல்லாம் ஆளுடையவன் அல்லவா, ஆகவே அவன் எல்லா சொற்களுக்கும் பொருளாகவும் சொல்லாகவும் இருக்கக்கூடிய பல பரம்பொருளை உரையுளாம் பொருளாய் உலகாளுடையீர் சொல்லீர் என்று அழைக்கின்றார் ஞானசம்பந்தர். எல்லா உரைக்கும் பொருளாக இருப்பவன் பரமன், எல்லா உலகங்களையும் ஆள்பவனும் அவனே. எனவேதான் உரையுளாம் பொருளாய் உலகாளுடையார் சொல் உலகாளுடையீர் சொல்லீர் என்று கேட்டு ஒரு ஐயத்தை இறைவனிடமே கேட்பது போல ஒவ்வொரு பாடலும் அமைந்திருக்கிறது. முதல் பாடலில் வரையுலா மடமாது உடனாகிய மாண்பதே, நீ இந்த மலையரசனுடைய பெண்ணாகிய அழகிய இந்த மாது உமையம்மையோடு உடனாகி இருப்பது அழகுதான் என்ன, பெருமைதான் என்ன என்று வினாவது போல அந்த முதல் பாடல் அமைந்திருக்கின்றது. இதே போல ஒவ்வொரு பாடலிலும் அடிகேள் சொல்லீர் என்று பெருமானை கேட்பார். அதுபோல தொல் கழலீர் சொல்லீர் என்கின்றார். அவருடைய பாதத்துக்கு தொன்மையான பாதம் அப்படி என்று ஒரு வர்ணனை இந்த பதிகத்தில் வருகின்றது. மாதோடும் வீற்றிருந்தீர் அருள் என் சொல்லீர் என்று ஒரு பாடல் அழைக்கின்றார். யாவருக்கும் அறிவறியீர் சொல்லீர், பொடிபூசிய மேனியீர் சொல்லீர் என்று ஆதிப்பிரானாக இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து ஞானசம்பந்தர் வினாவுகின்றார். நிறைவாக இந்த பதிகத்தை, இந்த தேவார திருப்பதிகத்தை நிறைவு செய்யும் பொழுது வழக்கமாக அந்த பதிகத்திற்கு ஒரு காப்பு செய்வது அவருடைய வழக்கமாகலால் அப்பாடலை மாத்திரம் நாம் திருக்கடை காப்பு என்று சொல்வது வழக்கம். அப்பாடல் இத்தலத்தில் தான் இறைவனை வினாவியதை எடுத்து உரைக்கிறது. மாதோர் கூருடை நற்றவ நீ

பை ஓதி அன்று எழு காழியுள் ஞானசம்பந்தன் சொல் நீதியால் நினைவார் நடுவான் உலகு ஆழ்வரே. இந்த வினாவுரை திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள், இறைவனை நினைப்பவர்கள் வானுலகத்தையே ஆழ்வார்கள் என்று அதிக பலனை சொல்லியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்தரை பற்றி குறிப்பிடும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு தொண்டத்தொகையில் வம்பரா வரிவண்டு மணம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் பேணா எம்பிரான் என்று வர்ணிக்கின்றார். எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்க முடியன். அவனைத் தவறி எதையுமே நினைக்காதவர், அவனைத் தவறி எதையுமே பேசாதவர், சிந்தை செய்யாதவர், செப்பாதவர், கேளாதவர். இப்படியெல்லாம் ஒரு பெருமை உண்டு என்றார் அந்த ஞானசம்பந்தரை வேறு எந்த விதமாக வாழ்த்துவது என்று தெரியவில்லை. அந்த ஒரு சிறப்பை குறிப்பிட்டே திருத்தொண்ட தொகையில் அதை ஒரு அடைமொழியாக வைக்கின்றார் எம்பிரான் சம்பந்தனை. அதற்கு ஆதாரமாக பல இடங்களில் அவர் வாக்கிலேயே காணப்பட்டாலும் இந்த திருவான்மியூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பதிகத்தில் பாடல் தோறும் உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே என்று சொல்லும் அழகு ஒப்புயர்வற்றது. இந்த பதிகத்தை உரிய பண்ணோடு வழுவாது பரவவல்லார், போதவல்லார். எப்படிப்பட்ட கொடுவினைகள் அவர்களிடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், வல்வினைகள் இருந்தாலும், கொடிய வல்வினைகள் இருந்தாலும், தோல்வினைகள் இருந்தாலும், தீர்க்க முடியாத பழிகள் இருந்தாலும், அவை யாவும் போய் அறும். இதை சம்பந்த பெருமான் அந்த நிறைவு பாடலில் குறிப்பிடுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பதிகத்தை நித்திய பாராயணமாகவே அன்பர்கள் ஏற்று ஓதலாம். அந்த வகையில் இப்பதிகத்தை நாமும் ஓதி இந்த தலத்தினுடைய தரிசனத்தை நிறைவு செய்வோமாக. இந்த பதிகம் கௌசிகம் என்ற பண்ணில் அமைந்துள்ளது. பைரவி என்ற ராகத்தில் தற்காலத்தில் பண்ணிசீவாணர்கள் இதனை ஓதுகின்றார்கள். அவ்வகையிலேயே நாமும் திருப்பதியத்தை பாராயணம் செய்வோம்.

போலும் சடைமேல் புனல் தாங்கிய புண்ணியனே, மின் போலும் புரிநூல் விடையேறிய வேதியனே, தென்பால் வையமெல்லாம் திகழும்

மாமதிசேர் சடையாய் வரை போல வரும் காணார் ஆனையின் தோல் உரித்தாய் கரை மாமிடற்றாய் தேனார் சோலைகள் சூழ் திருவான்மியூர் உரையும் ஆனாய் உன்னையல்லால் அடையாது எனது

பொருரையும் அறிவே உன்னையல்லால் அடையாது எனதாதரவே. குண்டாடும் சமணர் கூடும் சாக்கியர் என்று இவர்கள் கண்டார் காரணங்கள் கருதாதவர் பேச நின்றாய் திண்தேர் வீதியதார். திருவாமியூர் உரையும் அண்டா உன்னையல்லால் அடையாதெனதாதரவே. கன்றாரும் கமுகின் வயல் சூழ்த்த

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லார்க்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருத்தண்டலை நெல்நெறி பண் கௌசிகம். திருச்சிற்ற

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: தலம் திரு அவழிவநல்லூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருநேர்சை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுதுகுன்றம். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு சேட்படை. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் தேமன் கிளவிதன் பங்கத்து

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு கேசரி யோகம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் கேசரி யோகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: காரைக்கால் அம்மையார் புராணம். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் திருஞான சம்பந்தம் ஓதுவார் அவர்கள்.

மனையார் தாமும் கொடு வந்து கலத்து அளித்தாரு. மனைவியார் தாம் படைத்த மதுரமிக வாய்த்த

இது அழித்து அருளுயிரேல் இங்கு இது அழித்து அருளீரேல் என் உரை பொய்யாம்

மரக்கலம் சமைப்பித்தார்கள். கலம் சமைத்து அதற்கு வேண்டும் கம்மியருடனே செல்லும் உலங்களில் விரும்பு

நிகழிகடல் தேக செல்வ தனதத்தன் மகளாகார் தாமும் செல்வத்தனதத்தன் மகளார்தாமும் மன்னிய கற்பினோடு மனை

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
2: ஆண்டி, 14 திருவிழா முடிஞ்சிருச்சு, அடுத்த படலத்தை கேட்க ஆர்வமா இருக்கு.
1: அடுத்தது 17 திருவிளையாடல், மாணிக்கம் விற்ற படலம். உக்கிரபாண்டியன் சிவபெருமானிடம் போய் சேர்ந்துட்டார் இல்லையா, அவருடைய மகன் வீரபாண்டியன் மதுரையை ஆண்டுட்டு வந்தாரு. உக்கிரபாண்டியன் அளவுக்கு வீரபாண்டியன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளல. அதனால அவருக்கு பல பெண்களுடன் உறவும், அவர்கள் மூலமா பல மகன்களும் பிறந்தாங்க. ஆனா பட்டத்து அரசிக்கு குழந்தையே பிறக்கல. இது ரொம்ப ரொம்ப பெரிய குறையா இருந்தது. அடுத்து அரசால வாரிசு இல்லையே அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டு துன்பத்துல இருந்தாங்க.
3: மற்ற மகன்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் யாரும் இளவரசனாக முடியாதா?
1: பட்டத்து அரசியா யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சொல்லுங்க? சர்வ லட்சணங்களும் அருங்குணமும் உள்ள, வழி வழியா ராஜ குடும்பத்தில் பிறந்து வந்த பெண் தான் பட்டத்து அரசனை திருமணம் செய்ய முடியும். அப்படி உயர்ந்த குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தைக்கு தான் மக்களையும் நாட்டையும் கட்டி ஆளும் திறமையும் வல்லமையும் இருக்கும். யார் வேணும்னாலும் அரசாட்சிக்கு வந்துட முடியாது. வீரபாண்டியனும் அவன் மனைவியும் இந்த குறை நீங்க சோமவார விரதம், சஷ்டி விரதம், அஷ்டமி விரதம்னு பல விரதங்களை விடாம கடைபிடிச்சாங்க. அதன் பலனா அவங்களுக்கு ரொம்பவும் உத்தமமான ஒரு மகன் பிறந்தான். ஆனா அந்த மகனுக்கு 5 போது ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. காட்டுக்கு வேட்டையாட போன வீரபாண்டியனை ஒரு புலி அடிச்சு கொன்னுடுச்சு. வீரபாண்டியன் விண்ணுலகம் போனது நாட்டு மக்களுக்கு ரொம்ப பெரிய வலியை ஏற்படுத்திடுச்சு. தங்களுடைய மன்னன் இறந்து போனது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அடுத்து அரசாட்சி செய்ய யாரும் இல்லைங்கிறது தான்.
2: அச்சோ, மன்னர் இல்லைன்னா எதிரிகள் நாட்டை கைப்பற்றிடுவாங்களே.
1: அதேதான் நடந்தது. ஆனா எதிரிகள் வெளியில இருந்து வரல, உள்நாட்டிலேயே இருந்தாங்க.
3: யாராண்டியது?
1: வீரபாண்டியனுக்கு பல பெண்களுடன் உறவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னா அவர்கள் மூலமா பல மகன்கள் பிறந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் அரசாங்க ட்ரெஷரியில் உள்ள செல்வங்களை தூக்கிட்டு போனது. பொன், மணி, சிறந்த ரத்தினங்கள், கிரீடங்கள்னு பல பொருட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க.
2: அப்பப்பா, அப்புறம் என்னாச்சு?
1: அரசால மன்னன் இல்லைன்னா இந்த மாதிரி கெட்ட நிகழ்வுகள் நடக்கும்னு அமைச்சர்களுக்கு தெரியும். அதனால இதை உடனே தடுத்து நிறுத்த 5 பாலகன்னாலும் பரவாயில்லை, இளவரசனுக்கு உடனே முடிசூடி மன்னனாக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஆனா மன்னனுக்கான கிரீடம் மற்றும் சிம்மாசனம் போன்ற பொருட்களை பகைவர்கள் தூக்கிட்டு போயிட்டதால புதுசா மன்னனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய கிரீடம் தேவைப்பட்டது. அதனால புதுசா கிரீடம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அதை செய்ய கருவூலத்தில் சிறந்த ரத்தனங்களோ நவமணிகளோ இல்லாதது அடுத்த பிரச்சனையா உருவெடுத்தது.
3: அப்ப புதுசா ரத்தனங்களையும் நவமணிகளையும் வாங்க வேண்டியதான்டி?
1: ஆமா, அதைத்தான் செய்ய அவங்களும் தயாரானாங்க. இந்த சிறந்த ரத்தினங்கள், விலை உயர்ந்த ஜாதி கற்கள் கிடைக்கணும்னு சோமசுந்தர கடவுளுடன் பிரார்த்தனை செஞ்சாங்க. அவங்க திருக்கோயிலை விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு எதிராக அவங்க குறையை திருப்பது போல சோமசுந்தர கடவுள் வந்தார். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? சிவபெருமானா வரல, ரத்தனங்களை விற்கும் வணிகன் போல வந்தார்.
2: அப்பப்பா, சாமி எப்படியெல்லாம் குறை தீர்க்க உருவெடுத்து வராரு, நாம இப்படி கூப்பிட்டாலும் வருவாரா ஆண்டி?
1: வந்துட்டு தானப்பா இருக்காரு, நாம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்மை அவர் என்னைக்குமே தன்னந்தரியா நிற்கதியா விட்டதே இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தான் தவம் பத்தல.
3: வணிகனா வந்த இறைவன் ரத்னங்களையும் அமைச்சர்கிட்ட விட்டுதாரா ஆண்டி?
1: ஆமா, அதை விற்கத்தானே அவர் வந்தாரு. இறைவன் வணிகனா எடுத்த தோற்றம் சொல்ல முடியாத பேரழகான தோற்றமாம். ரத்தனங்களை போல ஒளிரும் பொன்னான தேகம், முதுகு மேல ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வந்தாரு. அந்த மூட்டைக்குள்ள விலை உயர்ந்த கற்கள் இருந்தது. பூநூல் போட்டு மார்பில இந்திரவில்லை போல ரத்தன மாலை, காதுகளில் குழையும் குண்டலமும் ஆட அற்புதமா நடந்து வந்தாராம். எதிரே நடந்து வந்த அமைச்சர்களை பார்த்து, ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அவரோட பொன்மிளிரும் தேகத்தையும் அற்புதமான அணிகலன்களையும் பார்த்த அமைச்சர்கள் அவர்கிட்ட தங்களுடைய கவலையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க.
2: இவர் வந்தது ரத்னங்களை விற்கத்தான், அவர் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறார் பாருங்களேன்.
1: அவரா? அவர் எவ்வளோ பெரிய கல்வன்கிற, அதனாலதான திருஞான சம்பந்தர் அவரை பத்தி பாடும்போது என் உள்ளம் கவர்ந்த கல்வன்னு பாடுறாரு. வணிகனா வந்த ஈசன் ஒரு தேர்ந்த வணிகன், வியாபாரத்துக்கான பொருட்களை எல்லாம் எப்படி அடுக்கி பரப்பி வைப்பாரோ அது போல எடுத்து வச்சாராம். ஒரு பெரிய கருப்பு கம்பளத்தை விரிச்சு அதன் நடுவுல மாணிக்கத்தையும், கிழக்கு முதலான எட்டு திசைகளில் கிளாக் வைஸா அழகா சுத்தி சுத்தி மணி முத்து அப்படியே ஆர்டர் வைஸா அடுக்கி வச்சாராம்.
3: இறைவன் கொண்டு வந்தப்போ அது தேவலோகத்து ரத்னங்களா தானே இருக்கும்?
1: இந்த ரத்னங்கள் எல்லாம் பலன்கிற அசுரனுடைய உடல் உறுப்புகள். இதை இறைவன் அமைச்சர்களிடம் எடுத்து சொல்லவும் அந்த அசுரனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க அமைச்சர்கள் விரும்பினாங்க.
2: அசுரனோட பாடி பார்ட்ஸ ரத்னங்களா மாற்றி அதை இறைவன் விற்றாரா? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? ஒரு அசுரனோட பாடி பார்ட்ஸ உடம்பில் ஆபரணங்களா போட பயமா இருக்காதா?
1: பலன் சாதாரண அசுரன் இல்ல, ரொம்ப தவ வலிமை மிக்க சிவபக்தன். முன்னொரு காலத்துல சிவபெருமானை அவன் வழிபட்டு திருப்திப்படுத்ததுனால ஈசனே அவன் முன்ன தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்டாராம். உடனே வலன், நான் யாராலையும் போர்ல வென்று தோற்று போகக்கூடாது, இறந்து போகக்கூடாது. அப்படி ஒருவேளை என் ஊழ்வினையால இறந்து போனாலும் என் உடல் எல்லாரும் விரும்பும் ரத்தனங்களா மாறணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே சிவபெருமானும் அவன் கேட்ட மாதிரியே வரம் தந்து மறைஞ்சிட்டார். வரம் கிடைச்ச சந்தோஷத்துல வலன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே இந்திரலோகம் போய் இந்திரனோட போர் புரிய ஆரம்பிச்சிட்டான்.
3: இந்த இந்திரன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஆண்டி. ஒண்ணு, அவர் போய் யார்ட்டையாவது வம்பு இழுத்து போர்ல அடிபடுறாரு, இல்லைன்னா அவரை யாராவது போருக்கு இழுத்து தோக்கடிச்சிடுறாங்க.
1: ஆமா, இந்த இந்திரனுக்கு தன் பதவி மேல அளவுக்கு மீறின பற்று, அதனால ஏகப்பட்ட பிரச்சனையில போய் மாட்டிக்குவாரு.
2: இப்போ வலாசுரனுடைய போர்ல யார் ஜெயிச்சாங்க? இந்திரனா வலாசுரனா?
1: வலன் தான் ஜெயிச்சான். ஆனா தோல்வியை விரும்பாத இந்திரன் ஒரு சூழ்ச்சி செய்தான். அது என்ன தெரியுமா? தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவர்களோட புடைசூழ வலன் கிட்ட போய், வலாசுரா, நீ சிறந்த சிவபக்தன், பல வெற்றிகளை பெற்றவன், உன்னோட புகழ் எட்டு திசையிலும் பரவி இருக்கு. அந்த புகழ்ச்சியை கண்டு மயங்கி உனக்கு வேணுங்கிற வரம் தர நான் தயாரா இருக்கேன். உனக்கு என்ன வரம் வேணும் தாராளமா கேளு அப்படின்னு இந்திரன் சொன்னாராம்.
2: என்ன காமெடி இது! இவர் தானே வலாசுரன் கிட்ட தோத்து போய் ஓடினாரு, அப்புறம் அவர் எப்படி வரம் கொடுக்கற அளவுக்கு பெரியாரா இருப்பாரு?
1: அதான் வலாசுரன் விழுந்து விழுந்து சிரிச்சு கேட்டான். நீ என்கிட்ட தோத்து போய் ஓடினது இந்த மூணு உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என் சிவபக்தியும் சிவபெருமான் எனக்கு கொடுத்த வரமும் எனக்கு போதும். உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன்னு வலாசுரன் சொன்னானோ.
3: ஓ, இது வலாசுரனுக்கு வச்ச ட்ராப் போல இருக்கே.
1: கரெக்ட். உனக்கு வேணுங்கிற வரத்தை கேளுன்னு வலாசுரன் சொல்லவும் இந்திரன் உடனே கிளவரா, நான் ஒரு பெரிய யாகம் செய்ய போறேன், அதுக்கு நீ தான் வேள்வி பசுவா வரணும் அப்படின்னு கேட்டுட்டாரு.
2: அச்சோ, அதெல்லாம் முடியாது, இது கல்லாட்டன்னு வளரும், மறுத்துற வேண்டியது தானே ஆண்டி.
1: நாமளா இருந்தா அப்படி சொல்லுவோம், ஆனா வலன் பெருமை பொருந்திய சிவபக்தன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது உயிரை விட பெரிய விஷயம். அதனால வலன் அதுக்கு மகிழ்ச்சியோட ஒத்துக்கிட்டாரு. வேள்வி நடந்த அன்னைக்கு வேள்வி பசுவா வந்து பலி கொடுக்கப்பட்டு தன் உயிரையும் நீத்துட்டாரு. அவர் வரம் கேட்டது போல அவர் இறந்ததும் அவருடைய உடல் நவரத்னமா மாறிடுச்சு. அவருடைய ரத்தம் தான் மாணிக்கம், பற்கள் முத்து, மயிர் வைடூரியம், எலும்பு வைரம், பித்தம் மரகதமாக மாறிச்சு, வெள்ளினம் கூமேதகமாக மாறிச்சு, தசை பவளமாக மாறிச்சு, கண்கள் நீலமாக மாறிச்சு, கோழை புஷ்பராகமாக மாறிச்சு. இப்படி அவருடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நவமணிகளாக மாறிடுச்சு. இளவரசருக்கு ஒப்பற்ற மணிகளை கொடுத்த ஈசன் அவற்றுக்கான விலையை தரும்போது சட்டுன்னு காணாமல் போயிட்டாராம். அப்போதான் வந்தது சாட்சாத் சிவபெருமான்னு அமைச்சர்களுக்கு புரிஞ்சுது. அவங்க எல்லாரும் சோமசுந்தர கடவுள் போய் நின்று பணிஞ்சு வணங்கி தன் நன்றிகளை தெரிவிச்சாங்க. இறைவன் கொடுத்த நவமணிகளை கொண்டு அற்புதமாக கிரீடம் செய்து இளவரசனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து மகிழ்ந்தாங்க. இதோட 17 திருவிளையாடல் புராணம் முடியுது. நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு திருவிளையாடல் புராணம் சொல்கிறேன், சரியா?

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தில்லை ஊர்விலங்கு திருவாயில்கள் நான்கில் உத்தர திசையாம் வடக்கு திருவாயில் வழியாக அகங்குளைந்த சிந்தையராய் நுழைந்து அருளிய சுந்தரர் பெருமான் தென்னிலாமலர்ந்த வேணியரை ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ளக் கண்டு ஆனந்தித்துப் பாடினார், பரவினார், பணிந்து நெக்குருகி ஒன்றிய சிந்தையராய் விளங்கினார். அவ்வமயம் அருளிய திருப்பதிகம் நமக்கு கிடைத்திலது. சாலக்கோயில் உளனின் கோயில் அவை என் தலைமேற்கொண்டாடி என்று பாடி அருளிய வண்ணம் சுந்தரர் பெருமான் முதுகுன்ற வாணரைத் தொழுது தில்லை மூதூர் நன்னினர். ஆவியின் விருத்தியான அந்தணரு புலியூர் மன்றில் காவியம் கண்டர்கூத்துக் கண்டு கும்பிடுவோம் என்று நினைந்தவராய் ஆலயம் அருங்கு சார்ந்தனர். அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளி சூழ் திருச்சிற்றம்பலம் கண்டு கை குவித்து நீடும் ஆனந்த வெள்ளக் கண்ணீர் உகுத்து மடித்தாடும் அடிமைக் கண் என்று எடுத்து மண்ணுயிர்க்கு அருளும் மாற்றால் திருப்பதிகம் பாடினர். மீகொங்கில் அணி காஞ்சிவாய்ப் பேரூரரு பெருமானைக் கண்டநிலை சிறப்பித்து ஏத்தினர். மடித்தாடும் அடிமைக் கண் திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்தது பூமேலும் பூமகள் கேள்வனும் என்ற திருப்பதிகம், திருக்குறுந்தொகை 5 திருமுறை, திருச்சிற்றம்பலம்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: கீர்த்தி திராகவல் தில்லை சிதம்பரத்தில் அருளிய இத்திருப்பதிகம் சிவனது திருவருள் புகழ்ச்சி முறைமையை கூறுகின்ற திருப்பதிகம். சிவபெருமானினுடைய அருள் செயல்கள் அடியாரை ஆட்கொள்ளுகிற விதம் ஆகியவற்றை மணிவாசக அடிகள் பெருமான் தம்முடைய சிவானந்த பரிபூரண அருளால் ஏற்று போற்று பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணிலே இசைக்கப்படுகிறது. அன்பர்கள் நாளும் பரவி ஈசனுடைய திருவருளை பெற்று உய்வார்களாவுக.

வேடத்து ஒரு முதல் உரு கொண்டு இந்திரஞாலம் போல வந்தருளி எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்து தானே ஆகிய தயபரன் எம்மீரை சந்திர தீபத்து சாத்

சுந்தர தன்மையோடு துதந்திருந்தார் ஒளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தவில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு ஆற்றல் அது உடை

திருள் கடிந்தருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேரே நலமளித்தில்லையுள் கோலம்.

அருளிய பரம நாடக என்று இதன் சலிப்பைத நின்றேங்கினர் ஏங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடையம் பொன் பொலி தரு புலியூர் பொது

குரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலி தரு புலியூர் உக்கினிதருளினன் ஒளி தரு கயிலை உயர்கிழவோனே பொலி தரு புலியூர் புக்கினிதருளினன்

0: சம்பலம்.
1: ஓம் நமஃ சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமஃ சிவாய்.

ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.

0: அது கீழே இன்னொன்று ஒரு நாள் ஒரு சின்ன பாடம். அதுக்கு அடுத்தது அல்லல் என் செய்யும், அல்லல் என் செய்யும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசைப்பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: அல்லல்

0: ஆரம்பி. அதுதான் ஈஸியா வரும்.
1: எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அப்படின்னா,
0: அதாவது எல்லையில்லதோர் அடிமை.
2: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லட்சுமணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
0: கொஞ்சம் ஸ்பீடு. மேள அடிமை உமக்கே ஆளாய்,
4: மேள அடிமை உமக்கே ஆளாய்.
0: சதுரசரம் தக்கதி மின்னு சதுரசரத்துல வந்தா ஆதி தாளத்துக்கு சரியான ஒரு அமைப்பு.

வானில் உள்ள மேகங்கள் எல்லாம் தவறாது மழையை தருக, பூமியின் வளம் சுரக்க வேண்டும், மன்னன் அறநெறி தவறாது அரசாட்சி செய்க, மண்ணில் உயிர்கள் குறைவிலாது வாழ்க, நால்வகையான அறங்கள் ஓங்க வேண்டும், நல்ல தவத்தினால் செய்யப்படுகின்ற வேள்வி பெருக வேண்டும், மேன்மையான பெருமையுடைய செய்வ நெறி உலகமெல்லாம் செழித்து விளங்க வேண்டும். இவ்வாழ்த்துப்பாவை அருளியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆவர்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு காலன் அத்தி முக்தி அடைந்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தாது கமடன் தாமரமே தனி வீற்றிருக்கும் சதுமுகத்து நாதவடிவான் வேதத்தை உருகம் கொண்டு நடத்தாலும் ஓரறிய நின்னை ஒரு திறன் என்றுரைப்பர் உயர்ந்தோரை. அதனாலே கற்ப முடிவிலே பரமாவுக்கு என்ன பண்ணுகிறார் என்றால், அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணுகிறார, வேதத்தை உபதேசம் பண்றாராம். பரமாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்றாராம். பரமாவுக்கு திருமாலுக்கு திருப்புருந்துர புராணத்துல பரமனுக்கு உபதேசித்த படலும் கூடுது, அதனாலே இப்படி பரமாவுக்கு திருமாலுக்கு உமாதேவிக்கு அகத்தியருக்கு இப்படி பெரியவர்களுக்கு எல்லாம் உருத்துறதுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணி இருக்கிறார். எல்லாத்துக்குமே உபதேசம் பண்ணி இருக்கிறார். யாரு சிவபெருமான்? அவர் உருத்திருக்கிட்டையும் உபதேசம் வாங்கல. உருதனுடைய உபதேசம் வாங்காம அவர் குருவாயிட்டாரு. சிவபெருமான் உருதனுடைய உபதேசம் வாங்காம அவர் என்ன ஆயிட்டாரு? இப்ப நம்ம அப்படி பண்ண முடியாது, நம்ம உருவாக முடியாது, நம்ம ஆச்சாரிய பெற்றாட்ட உருவாக முடியும். இப்ப நிறைய குரு பொறிஞ்சிட்டாரு, குரு நிறைய அதிகமாயிட்டாரு. அதனாலே இப்படி வேதத்தை பிரமாவுக்கு உபதேசம் பண்ணுகின்ற காரணத்தினாலும் அதற்கு உருத்தரவு வேணும். அது உருதம் என்று வேணும். அந்த உபதேசத்துக்கு உருதம் என்று வேணும். உருதம் என்று வேணும். அதே நாதவடிவான் வேதத்தை உருதம் பண்ணும் நடத்தாலும் ஓரளவிய நின்னையுரு திறன் என்றுரைப்பர் உயர்ந்தோரே. அதற்கு மேலே ஓம் என்பதனுக்கு உயிராகி ஓங்காரத்தில் உருவமுனி. ஓம் என்கின்ற மந்திரத்துக்கே அதற்கு மேல மந்திரம் கிடையாது. ஓம் என்கின்ற மந்திரத்துக்கு மேலே மந்திரம் கிடையாது. பிரணவம் என்று சொல்லுது, தனி சொல்லுது. பிரணவம் என்பது ஓரெழுத்து. பிரணவம் என்பது ஓரெழுத்து. அந்த ஓரெழுத்துக்கு சமானமாக வேறெழுத்து கிடையாது. ஓரெழுத்து சமானமாக எல்லா மந்திரங்களும் எல்லா பொருள்களும் எல்லா கலைகளும் அந்த பிரணவத்துக்குள்ள அடங்கியிருக்கு. அந்த ஓம்ங்கிறது மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து. மூணு எழுத்து சேர்ந்தது ஓரெழுத்து. அகாரம் உகாரம் மகாரம் மூன்றும் சேர்ந்தது பிரணவம். அகாரம் உகாரம் மகாரம் ஆ திறந்தா குவிந்தா ஊ மூடினாய். திறந்தா முதல்ல வர எடுத்தது ஆண்ணு வேற எடுத்துல சொல்லுது தெரிஞ்சவே தெரியும். அதான அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல், மகாரம் அடித்தல், ஆ படைத்தல், ஊ காத்தல், ரத்த வேடும் மூடியாச்சு. மூடியாச்சா? இப்ப படைத்தல் காத்தல் தெரியல. இது சரியா இல்ல? ஆ படைத்தல், பொருள் சொல்ல முடியாமத்தான் பரமா பொருள் சொல்ல முடியாம, பரமா சொல்ல முடியாமத்தான் குட்டி சிறையில போட்டார். இந்த அளவுக்கு பண்ணிருக்க கூடாது கூட நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பெரிய மனசன் அல்லவா பரமா? என்னப்பா பரமா பெரிய மனசு? சரி சரின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து நம்ம நல்லா படி நல்லா பட அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி இருக்கப்படாதா? அவனை குட்டி சிறையில போட்டு போட்டு இருந்தாலும் படத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன அர்த்தம் ரொம்ப பெரிய மோசம் பரமா சேர்த்தான். அதனால இப்படி அந்த உங்காரத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. அதை வந்து சிவ தர்மோத்தரத்துல சொன்னாரு, உங்காரத்துக்குள்ள எல்லா கலைகளும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுவதில்லையே, அது எப்படி அந்த உருளுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கும் அப்படின்னு வினாவுக்கு போட்டு, எப்பா விழுதுகள் விழுதுகள் தலைகள் கிளைகள் மரங்கள் அத்தனையும் உடைய ஆலமரம் எதுக்குள்ள அடங்கி இருக்குது? விதை எவ்வளவு இருக்கு? இவ்வளவு புதுசா இருக்கிறதுக்குள்ளேயே அந்த மரத்துலதான் சின்னது, இருக்கிறதுக்குள்ள அந்த மரம் தான் பெருசு, மரங்களுக்குள்ளே அதுதான் பெருசு. ஆனா அதனுடைய விதைதான் எல்லா மரத்தினுடைய விதையை விட சின்னது. ஓம் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் சிவ தர்மோத்தம். ஓம் என்னும் பதமதனில் வேதம் மாறி உட்பவிக்கும் ஆலம் வித்தி உதிக்கும் ஆகும். ஆலம் வித்தி உதிக்கும் ஊமையை பார்த்தீங்களா? அதனால உங்காரத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு. உங்காரத்துக்குள்ளே எல்லாமே. அதனால அந்த மந்திரம் சொல்லாம எந்த மந்திரமும் படிக்காது. அந்த மந்திரம் சொல்லாமே ஓங்காரம் பஞ்சாட்சரம். ஓங்காரம் என்கின்றது பஞ்சாட்சரம். அஞ்செழுத்து பஞ்சாட்சரம், ஓங்காரம் பஞ்சாட்சரம். ஓங்காரம் எப்படி பஞ்சாட்சரம்னா
2: சமட்டின்னு சொல்றது.
1: பஞ்சாட்சர அஞ்செழுத்து எப்படி சொல்றதுன்னா வியட்டின்னு சொல்றது. சமட்டி வீர் தொகுத்தல் விரித்தல், அஞ்செழுத்து விரித்தல், அந்த ஓங்கார தொகுத்தல் ரெண்டும் ஒண்ணு. இப்ப எல்லா மந்திரங்களையும் மற்ற மந்திரங்களை அத்தனையும் ஓங்காரம் சொல்லித்தான் சொல்ல வேணும். பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சொல்ல வேணுங்கிற அவசியம். இதெல்லாம் தீட்சை பெற்றவர்கள் கேட்கணும். தீட்சை பெற்றவர்கள் பெறாதவர்களுக்கும் கிடைக்குது பாத்தியா, தீட்சை இல்லாதவர்களுக்கும் இதெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. தீட்சை உடையவர்களுக்கு முக்கியமாக கிடைக்க வேண்டியதாயும் கிடைத்து இருக்கிறது வச்சுருவாங்க. இந்த கூட்டங்களை சேர்ந்து இருப்பதால அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப எல்லாத்துக்கும் அல்வா ஜிலேபி வடை கொடுத்தாங்கன்னு வச்சுக்க உலகும் உடலும் முதல் முதலியவா அவற்றின் துயரை திராவணங்கு இலகு கருணையால் உருத்திரன் உன்னை இனி துறைப்பார். அதுக்கு மேல இன்னொரு சொல்றாரு, அதான் அங்க சொன்னது இன்னலம் கடல் உட்பட்டோ. இன்னலம் கடல்னா என்ன தெரியுதா, துன்ப கடல். இன்னலம் என்றால் துன்பம், இன்னல் என்றால் துன்பம். இன்னலம் கடவுட்பட்ட துன்பக்கடலிலே கிடக்கின்றவளை மீட்டு இன்பக் கடலிலே அவன் சேர்க்கின்றே அவர் உருத்தரது. இன்னலம் கடவுட்பட்டோர் யாரையும் எடுக்கிறார் உன்னரும் பரமமூர்த்தி உருத்தரது இரும்பு அடங்கி சொல்றாரு. உலகும் உடலும் உதறியவா அவற்றின் துயரை தராவணஞ்சு, தராவணம்னா அதை நீக்குகின்றபடியினாரு, அழிக்கின்றபடியினாரு, துன்பத்தை அழிக்கின்றபடியினாரு. இலகு கருணையாலும் உருத்தரன் என்று உன்னை இனி துரைப்பார். தலைவா நின்னி சிவதரமாம் பொருள் வேறின்மையால் தலைவா, எல்லாருக்கும் தலைவா, உன்னை விட மங்கள பொருள் உலகத்துல வேறு கிடையாது. உன்னை விட மங்கள பொருள் வேறு. சிவதரம், சிவதரம், சிவதரம் என்றால் மங்களமாயிருக்கின்ற பொருளிலே நீதான் உண்மையான மங்கள பொருள். அப்புறம் எல்லாம் உபசாரத்தினாலே மங்களம் என்று சொல்லுவோம். இதை விட உண்மையிலே மங்களம், மங்களம் என்று எத்தனையோ சொல்லணும் அல்லவா, மங்களம் என்று உலக வாழ்விலே எத்தனையோ சொல்லுகிறோம் அல்லவா, உண்மையாகும் மங்களம். மூலனுக்கு அப்புறம் அமங்கலம் ஆயும். பிறப்பு இறப்பு உடையது எல்லாமே அமங்கலம். பிறப்பு இறப்பு உடைய உயிர்கள் என்று சொன்னால் அது அமங்கலம். இது எது இல்லையோ, இந்த இந்த பிறப்பு இறப்பு எதுக்கு இல்லையோ அதுதான் மங்கலம். அதுதான் அதனால தலைவா நின்று சிவகரமா பொருள் வேறு இன்மையோ, சிவகரமாயிருக்கின்ற மங்கள பொருள் வேறு இன்மையால் உயிர்க்கு நலமே புரிகையால், உன்னைத்தவர மங்கள பொருள் வேறு இன்மையாலும் உயிருக்கு நீ நன்மையே செய்கையாலும் உன்னை சிவன் என்று உரைப்பார். சிவன் என்கின்ற சொல்லு தொடக்கம் இந்த பாடலாம் நீங்க கேட்டுக்கலாம்னு கேட்டதுல இல்ல, சிவம் என்கின்ற சொல்லுக்கே அதை இந்த பொருள் போல வேறு மங்கள பொருள் கிடையாது. உயிர்களுக்கு நலத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே சிவம் இருக்குது. சிவம் என்கின்ற சொல்லுக்கு மங்களம் தவம் சுபம் ஆபம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் உத்தமம் சுபம் அமுதம். அது சொல்றாரு தலைவா நின்று சிவதரமாம் பொருள் வேறின்மையாக இருக்கு நலனே புரிகையால், நலத்தையே புரிவதனாலே சிவம் என்று பெயர். அதனால் உன்னை சிவன் என்று உரைப்பது நல்லுவர். சிவன் என்ற நாமம் தனக்கே உடைய சிம்மேனி, வேற யாருக்கும் கிடையாது. சிவன் என்ற நாமம் தனக்கே உடைய சிம்மேனி. சிவம் என்ற சொல்லுக்கு சமானமான சொல்லு கிடையவே கிடையாது. சிவம் என்ற அந்த சொல்லினுடைய சிறப்புக்கு வேற எந்த தெய்வத்துக்கு அந்த சொல் போகாது. அது சுழி இல்லாதது. சிவன் சுழி இல்லாதது, சிவம் சுழி இல்லாதது. சிவன் அது ஒன்னொன்னுக்கு ரெண்டு சுழி மூணு சுழி உள்ளது. பாத்திருக்கீங்களா, இந்த பாருங்க இந்த பயனுக்கு மூணு சுழி இருக்கிறவங்க ஒரு சுழி இருந்தே இது பண்ற அக்கறம்னு சொல்லி முடியும். சிவத்துக்கு சுழி கிடையாது. சிவத்துக்கு சுழிக்கிறதுக்கு ஆள் இல்லை. குளிக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் சுழியும். நமக்குத்தான் ஆள் ரெடியா இருக்கிறாங்க, நமக்குத்தான் ஆள் ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்லிச்சு கூட சிவனுக்கு மேல சுழிச்சு கூட ஆளு. அதனால சுழி சி சுழி இல்லாதது. சி சுழி விடு, சி சுழி இப்படிதான் சி சுழி இல்லாதது. சுழி இல்லாதது, விதி இல்லாதது, கதி இல்லாதது சிவம். கதி இல்லாதது சிவம், விதி இல்லாதது சிவம். கதி கிடையாது சிவனுக்கு, கதி கிடையாதுப்பா. நமக்கெல்லாம் கதி உண்டு, கதியே கிடையாது. அவர் அடைகிற கதின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாருக்கும் கதியாக இருப்பார். அவர் கதி என்பதும் இல்லை. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னாள் சிறுவலர் குண்டங்கும் தேட அப்பாலன் இப்பால் என்கிறான். கடுதூடு காட்டிடை நாடகம் மாடி கதி இலியாய் உணுவையில் தோல் உடுத்து உண்மத்த மேற்கொண்டு திருச்சரம். கதி இலியாய் கதி உண்மையாக சொல்ல போனான். சிவனுக்கு என்ன இருக்குது, அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, கதி இல்ல, விதி இல்ல, ஒன்றும் இல்லாதது. அதைத்தான் சொன்னார், ஒரு நாளும் ஒரு ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரத்து நாள். ஆகையினாலே இப்படி சிவம் என்ற சொல்லு மங்களமாக இருப்பது உயிருக்கு நன்மை செய்வதனாலே அதுக்கு சிவம் என்று பெயர். ஒரு பாட்டு சொல்லுவார், யாவும் பவிக்கும் நின்னிடத்தே, யாவும் பவிக்கும் நின்னிடத்தே எவற்றினுடையும் நீ பவிப்பாய், யாவும் பவிப்பிப்பாய் நீயே என்றும் பவியாதே நிறுவாய். யாவும் பவிக்கும் நின்னிடத்தே, எல்லா பொருளும் உன்னிடத்துல ஒழுங்கும், உன்னிடத்துல இருக்கும். எல்லா பொருளிலும் நீ இருப்பாய். பவித்தல் என்றால் தன்னிடத்துல இருத்தம். எல்லா பொருளும் சிவனிடத்துல இருக்கும், எல்லா பொருளிலும் சிவன் இருக்கும். அதுதான் பெரிய சாமர்த்தியம். சிவன் எல்லா பொருளிலும் இருக்கிறான, அப்புறம் எல்லா பொருளும் அவனுக்குள்ளேயே அடங்கும். யாவும் பவிக்கும் என்னிடத்தே இவற்றினுடைய நீ பவிப்பாய், யாவும் பவிப்பிப்பாய் நீயே, யாவும் பவிப்பிப்பாய் நீயே. பவிப்பிப்பாய் என்றால் எல்லா பொருளையும் தோற்றுவிட்டோம். பவிப்பித்தல் என்றால் தோற்றுவிட்டோம். பதிப்பிப்பல் என்பது உண்டாக்குதல், உண்டாக்கு ஆக்குவாய் காப்பாய் அல்லவா உண்டாக்குதல். யாவும் பதிப்பிப்பாய் நீயே, என்றும் பதியாதே நிறுவாய். பதியாதேன்னா எப்பொழுதும் அவன் வந்து எதிலையும் தோன்றுவது கிடையாது, பிறப்பது கிடையாது, நிறுவாய். எல்லாவற்றையும் கடந்து விடுவான், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுவான். அவனை உண்டு பண்ணுவது யாரும் கிடையாது, அவனை உண்டு பண்ணுவர் யாரும் கிடையாது. அதை சொல்றார், யாவும் பதிப்பிப்பாய் நீயே, என்றும் பதியாதே நிறுவாய். எல்லாவற்றையும் கடந்து இருப்பாய், மிகுவாய் கடந்து இருப்பாய், எல்லாவற்றையும் தோற்று வைப்பாய், உனக்கு தோற்றவில்லை. அது தோற்றினி தோற்றவில்லாய். பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர், பாவம் தவிர யாரு நின்னை பாதித்துடுவர். உயிர்கள் பாவத்தை செய்யும், உயிர்கள் புண்ணியம் செய்வது அது செயற்கை, பாவம் செய்வது இயற்கை, புண்ணியம் செய்வது இயற்கைப்பா. இந்த பூஜையை நான் விடாமல் செய்யணும், நன்றா செய்ய எல்லையிலா திருவருளை செய்தாய் போல், நன்றுனது பூசை இன்னும் நாளை நன்றாய் செய்வதற்கும் திருவருளை செய்வாய் போல், மந்தினிலே மாநடனம் செய்ய வைத்த மாமுனிவர் இருவரையும் மறந்துவிடாது, என்றும் அவர் திருவடியை போற்றுவதற்கு எல்லையிலா திருவருளை செய்வாய்வு. அதனாலே பூஜைக்காரன் என்ன பண்ண வேணும்னா, நாளைக்கு பூஜை நல்லா பண்றதுக்காக, நாளைக்கு என்ன நல்லா பண்ணணும், இன்னைக்கு ரொம்ப தடாபடாது பண்ணிவிட்டு நாளைக்கு நல்லா செய்ய வரும் அப்படின்னு பிரார்த்தனை முடியும். அதான் முக்கியமான ஒரு நல்லா பூஜை பண்றோம்னா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தொந்தரவு இல்லாம நல்லா பூஜை பண்றோம்னு வச்சுக்கப்பா, அப்புறம் எல்லாம் நல்லா இருக்குன்னு. பூஜையை நல்லா செய்ய வச்சானா அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். தொந்தரவு வச்சா நல்லா இருக்கும், தொந்தரவெல்லாம் வராமல் இருக்கணுங்கிறது தான் அது உள்ளுக்கு, அதுக்குள்ள இருக்கு நல்லா பூஜை பண்ணணுங்கிறது, நல்லா பூஜை பண்ணணுங்கிறதுக்குள்ள இருக்குது எல்லாமே. பாவம் தவிர யாரு நன்மை பாதித்துவார், பாவத்தை நாசமாக்குகிறவன் சிவருவான் உள்ளவன். அதனால பாவநாசம், பாவநாசா ஒரு பாதமே எல்லார் பத்து நான் வச்சி விடுவேன். சிவருவானுக்கு பாவநாசம், அவன் இருக்கிற ஊருக்கு பாவநாசம், பாவ நாசம். பாவத்தை நாசம் பண்ணுவன் சிவன் ஒருவனே, வேற யாரும் கிடையாது. மற்ற எல்லாம் உயிர்களாகிறாரே பாவத்தை செய்யும். உயிர்கள் பாவத்தை செய்வது இயற்கை, புண்ணியத்தை செய்வது செயற்கை. புண்ணியத்தை செய்யறது கேட்டு செய்யும், சொன்னா செய்யும், சொல்லலைனா செய்யாது. அது சொல்லியும் செய்யாது என்ன நிறைய இருக்குது, அது வேற. அதனால சொல்லாமல் இயற்கையாகவே அதற்கு புண்ணிய செயல்ல ஈடுபாடு வராது, இயற்கையாகவே வராது. செயற்கையாக வறுமை தவிர இயற்கையாகவும் ஏதாவது துன்பத்தை நீக்க கொள்ள வேண்டும் என்று சொல்லி வழிபாட்டுக்கு போகும், சமயம் காரியம் நடக்கணுமே சொல்லி சமயம். இந்த அர்ச்சனை எவ்வளவு நாளைக்கு பண்ணணும், கல்யாணம் முடியறவர்களையும் பண்ணுங்க, முடிஞ்சுட்டா பர பண்ண வேண்டியது, காரியம் முடிஞ்சுட்டா அப்புறம் என்ன சாமி திறந்தோறும் நாங்க போறது அவசியம் கொஞ்சம் இல்ல. சாமியை லாபத்துக்கிட்டு ஜனங்கள் அதில் ஈடுபடுறதுக்குள்ள பெரிய சமாளிப்பு இல்லை, சமாளிப்பு இல்லை. பாவம் தவிர யாரும் என்னை பாதித்துடுவார், அதனாலே பாதிப்பார் மனம் பாதிக்கொண்டார் என்று சுந்தர தேவாரம். பாதித்தல், பாதித்தல் என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவுருவத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து வைத்து வைத்து வைத்து வைத்து தியானித்து சிவமாக தன்னை பாதித்து, சிவபெருமானுடைய திருவுருவத்தை உள்ளத்திலே வைத்து படவாக தன்னினை போல் அவையடித்து வெண்ணுள்ளே இடமாக கொண்டிருந்து ஏகம்பம் நயவரா உயிரா வனமிருந்து உற்று நோக்கி உள்ள கிளியும் உருவெழுதி. அப்புறம் தேவா உள்ளத்திலே ஒரு உள்ளத்திலே சாமியை வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு பார்க்கலாம். மறு அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள் தான் மறுமும் அடியார்கள், மறுமும் அடியார் அவனை நெருங்கி தொடர்பு பண்ணி இருக்கிற அடியார்கள் அவங்கள மனசுல மயில் ஏறி விளையாடுறாங்க. நான் ஒரு வேடிக்கை விட்டேன், மறு அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள், மனிதரட வீசி அணி அறிவி சூழ மறு கருகாம பெருமாள் தான் என்பது கருகாம. அதனாலே சாமியை உள்ளத்துல வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு பழக்கி பழக்கி பழக்கி அம்பாளையும் சாமியை வச்சு உடையாடுன்றது இருக்கும், உடையாடு நடுவு நிறுத்தி அரிய நடுவுடு இறுதியும் இருப்பதனால் அரியனும் அடியார் நடுவுடு இருக்கும் அவளை புரியா பொன்னம்பலத்தையும் முடியாமலே இருந்திருக்கு முடியவண்ணும் முடிஞ்சு. அப்படி அம்பாளையும் சாமியை வச்சு வச்சு வச்சு வச்சு அது மாதிரி பழகம் பழகம். அதனாலே பாவத்தை நாசம் பண்ணுகிறவன் செம்புருவான் பாதித்தது. பவனம் கடந்து மேலும் பொருட்டு ஆதலில் பவனம் உரைப்பது வேதம் முடிவுணர்ந்தோ, வேதத்தினுடைய முடிவு உணர்ந்தவர்கள் சிவபெருமானை பவன் என்று சொல்வார். சிவனை பவன் என்கிறது சொல்வார். சிவனுக்கு பவன் என்கின்றதாக ஒரு சிறப்புடையனவன், பவனும் நாமம் பிடித்து தெரிந்து பன்னாள் அழைத்தால் இவனனை பன்னாள் அழைப்பு ஒளியானது இருக்கு. பவன் எம்பிரான் பனிமாமணிக்கண்ணி இன்னொரு ஒருமான் சிவன் எம்பிரான் என்னை அன்பும் என் சிறுமைகள். திருவாரத்தை பத்தியா தனியா தெரியுது, பத்து பாட்டெல்லாம் சொல்லும்போது ஒரு மாதிரி இருந்து திருவாரூர் சொல்லும்போது தனியா தெரியல. அதனுடைய ஒரு ருஷி ருஷி ருஷி இப்படி பவன் எம்பிரான் பனிமாமணிக்கண்ணி இன்னொரு ஒருமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் சிறுமைகள். என்னுடைய குருவையை கண்டு ஆண்டு கொள்ள சிறுவையை கண்டே என்னை ஆண்டு கொண்டான். அவன் எம்பிரான் என்ன நான் அடி போன் எம்பிரான் பதி தெரியும் பரிசாவது. அதான் அந்த திருவாசகம் அதை தனியே மாடலாம். அது சொல்லும்போது அதுல ஓரளவு அவங்களுடைய திருவாசகம் என்று கண்டுபிடுவார்கள். அவருடைய ருஷியை அனுபவிப்பார், ருஷியை அனுபவிப்பார். அதான் அந்த வாட ஒரு வள்ளல்ல வாடிது, தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, தேனோடு பால் கலந்தார் போல நல்ல, சிவனோடு திருவாத ஊரங்கியார்கள். ஆனதானால் ஆயிரமா அங்கப்பாடல் அதிருஷியாய் கிடைத்ததம்மா ஆயிரம். ஆனதானால் அந்த தேனும் இந்த பாலு மாணிக்க வாசகர் பாலு சிவருமான் தேனும் ரெண்டும் சேர்ந்ததுனால் ருஷியான தேவார திருவாதம் இருக்கும். ஆனதானால் ஆயிரமா அமுதப்பாடல் அரிசியாய் கிடைத்ததம்மா அஜிதம். வானவர்க்கும் இது போல கிடைக்கும், மானிடருக்கு கிடைத்ததம்மா வாதமூரன். வானனைய கருணனை எம்மனோரால் வலுத்துதற்கு எளிதாகவும் அறியதாமே என்பது அந்த வாதம் நல்லது. அது அச்சில் இருக்கு, அச்சில இருக்கு அந்த புத்தகம். 265 வாட்டு இருக்கு, 265 வாட்டு மாணிக்க வாசகங்கள் ரொம்ப ருஷியா இருக்கும். அதனாலே இப்படி பாவத்தை தொலைப்பவன் அதற்கு மேலே பவம் கடந்து நீ உண்டுவிட்டார்கள். பவத்தை கடந்து, பவம் என்றால் பரப்பு, பவம் என்றால் பரப்பு. அந்த பரப்பை உண்டு பண்ணுவதனாலே அவனுக்கு பவம் என்று பெயர். உயிர்களுக்கு பரப்பை உண்டு பண்ணுகின்ற காரணத்தினாலே, விலக்கி தகுந்த சரீரத்தை கொடுக்கின்ற காரணத்தினாலே அவனுக்கு பவம் என்று பெயர். அதே போல பரப்பை கடப்பிப்பதினாலும் அவனுக்கு பவம் என்று பெயர். ஆகா, பரப்பை கொடுப்பதினாலே உனக்கு பவன் என்று பெயர், அதே போல பரப்பை நீக்குவதினாலும் உனக்கு பவன் என்று பெயர். அதனாலதான் அஸ்வத்தத்தை பண்ண சகசரநாம் பண்ணா இல்லைன்னா அஷ்டபுத்தம் ஜாது. அதுல என்ன வருது, ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நமகா, ஓம் ருத்ராய நமகா, ஓம் வசுபதிய நமகா, ஓம் மகதே தேவாய சொல்லு பதித்தையும், ஓம் பவாய தேவாய நமகா, சர்வாய தேவாய, ஈசானாய தேவா, சிவபூஷையும் இந்த முறைகளும் எவ்வளவு உசந்தது. இந்த ஜென்மத்தை சிவபூஷைக்கு ஆக்கணும், ஜென்மத்தை சிவனை பூஜிப்பதற்காக ஆக்கணும். அதே மேவும் உருட்டால் பவம் கடந்து மேவும் உருட்டால் பிறப்பை கடந்து உன்னை அடையும் உருட்டாக, உன்னை அடையும் உருட்டாக உன்னை பவன் என்று உரைப்பர் வேத உரிவுணர்வு. பவத்தை கொடுக்கின்ற நீ பவத்தை நீக்கும், பவமாகிய பரப்பை ஆக்குவனை, பவமாகிய உரப்பை போக்குவனை, அதனால உனக்கு பவன் இல்லை. அதனால்தான் பவனும் நாமும் பிடித்து என்று வண்ணால் அழைத்தால் இவன் என்னை பன்னால் அழைப்பு உரியாருந்து இருப்பது என்று அப்போது அடாடாடா என்று இப்படி பாடுகிறாரு. அதுக்கு மேலே இன்னும் பல பாடல்கள் வருகிறது. இதெல்லாம் ராஜ ஆகமங்களிலே இருக்கின்ற ஒரு சிறப்பான கருத்துக்களையும் நம்மால வேற நூல்களிலே கேட்க முடியாத விஷயங்களும் இதுல நிறைய வருகிறது. அவர்களெல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவுருளை பெறுவீர்களாக என்று சொல்லி இந்த அளவில் இந்த ஒரே நிறைவு செய்யும். காலநத்தி முத்தியடைந்த அத்தியாயத்துல 52 அது மொத்தம் 83 31 பாடல் எல்லாம் தவறாம கேளுங்க. 1% இல்ல உங்களுக்கு, நான் 5 மணி நேரம் செலவு போட்டுவாரு, உங்களுக்கு 1% செலவு பண்ணிட்டு வாரு. நீங்க உடனே இருந்து கேட்குறீங்க, என்ன யோகம் போக வீடு தேடி வருது, யோகம் வீடு தேடி வருதுப்பா. எல்லாமே திருவுருக்கு, எல்லாமே திருவுருக்கு கேட்க வைக்கிறேன். அது தம்பி கருப்பத்தூர்.

0: வாழாது வெய்யும் அழிவடன் சுரக்கமன்னன் கோல்முறை அரசு இயப்பறிவிழா உள் வாழ்ந்து நான்மறை அரங்கடுங்க கஷ்டமம் எழுதி மயிலும் என்னைகள் செய்வ நிதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி சிவசிவ
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 31 முதல் 40 வரை.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்

ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: அடுத்தது நான் சம்பந்தரை சொல்லணும். எவ்வளவு சொல்ல முடியும்? வாய் பத்தாது, நாக்கு பத்தாது. இருந்தாலும் ரெண்டு ஒன்று எண்ணிப்பார். எனக்கு பிடித்தது கோளறு திருப்பதிகம் என்று ஒன்று. அற்புதமான திருப்பதி. எந்த விதமான நாளும் கோளும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு திட்டமிட்டு சொன்ன ஒரு பதிகம் அது. திருமறைக்காட்டில் இருந்தார்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர். மதுரையிலே கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவிவிட்டான். அரசி மங்கையர்க்கரசி சோழனுடைய பெண், அவள் சைவ சமயத்திலேயே இருந்தாள். கணவன் சமண மதத்தில் இருக்கிறான், அரசி சைவ சமயத்தில் இருக்கிறான். திருஞான சம்பந்தர் அந்த அம்மாவை சொல்லும் போது, சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் முயங்க. கணவனுக்கு எதுக்க? கணவன் விபூதி பூசாத கட்சி, மனைவியை விபூதி பூசுகிற கட்சி. கணவனுக்கு எதுக்க விபூதியை நெத்தியில பூசறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால சந்தனத்தோட குழைச்சி மார்புல பூசினாளாம் அந்த அம்மா விபூதிய. இத திருஞான சம்பந்த தேவாரத்தில் சொல்ற, சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க. இவருக்கு எப்படி தெரியும்? முத்தறிவுடையவர். அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லையா? குலத்திரை யாரும் அந்த அம்மாவும் சொல்லிவிட்டாங்க, திருஞான சம்பந்தரை கூட்டிட்டு வா. கூப்பிட்டாங்க, திருமறைக்காட்ட இருந்தாங்க. இதை கேள்விப்பட்டார், இந்த மாதிரி அரசியும் குலச்சிறையாரும் உங்களை அடத்திட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்ன. திருநாவுக்கரசர் உடனே, ஐயோ போகாதீங்க போகாதீங்க, சமணர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லில் கட்டி போய் கடலில் தூக்கி போட்டான், பாய்சனை கொடுத்தான், இந்த மாதிரிலாம் பண்ணாங்கள், உங்களை ஏதாவது பண்ணிட்டு போறான், போக வேண்டாம். அதோட இன்னைக்கு நாளும் தெரியாது இல்லை, கோளும் தெரியாது இல்லைன்னு இவரு வயதான காலத்துல சொல்லி இருக்கிறார். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறதுல திருநாவுக்கரசருக்கு ஒப்பு இல்லை. போக வேண்டாம் சுவாமி அப்படி தடுக்கிறார். திருநாவுக்கரசர் வயசுல மூத்தவர். அவர் சொல்றார், இவர் உடனே என்ன சொன்னார், சிவனடியார்களுக்கு நாளும் கோளும் ஏது? அவர்கள் ஒன்றும் பண்ணாது, நான் மதுரைக்கு போய்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த வேயர் தோழிபங்கன்னு பதியும் பாரு. அற்புதமான திருப்பதி. ஆசரு நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல, அடியார் அவருக்கு மிக எத்தனை நல்ல சொல்றது. பத்து பாட்டில் ஒரு பாட்டிலையும் நாலு தடவை வருது, பத்து பாட்டிலையும் 40 தடவை நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்லன்னு வருது. அடியார்களுக்கு நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு கடைசியில இல்லையா? ஆம், இந்த அற்புதமான திருப்பதியும் எனக்கு மிக பிடிக்கும். ஒரு நாளைக்கு 3 தடவையாவது நான் அந்த பதியத்தை சொல்லுவேன். அதனாலதான் 6 மாசமா மருந்தோட உறவாடி கொண்டிருக்கிற நான் இப்போ நான் பாடி இருக்கிறேன்னா, காரணம் இந்த பதிகங்கள் தான், இந்த தெய்வீக பாடல் தான் என்னை வாழ வைத்ததும் அதுதான். வாழ போய் இப்பவும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அதுதான். இல்லையா? அந்த அற்புதமான திருப்பதிக்கு வித்தை உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ ஓதி காட்டுவேன்?

நாட்களையும் சொன்னார். ஏழு நாட்கள்னால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது இப்படி சொல்றான் இல்லையா. நீ வெள்ளிக்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை இது ஆகாது அப்படின்னு சொல்றானா இல்லையா. ஆமா, அந்த நாட்கள் எல்லா நாட்களுமே அடியார்களுக்கு நல்ல நன்மையை செய்யும் அப்படின்னு சொன்னவர். அடுத்த பாட்டுல 27 நட்சத்திரத்துல இப்பவும் பாருங்க, பரணி இருக்கிறதே ஆகாது அப்படின்னு சொல்லுமா. நட்சத்திரத்தையும் சொல்லுவான், திதியையும் சொல்லுவான். நீ அவட்டம் அவட்டம் அது ஆகாதுமா. ஆமா, இந்த நட்சத்திரங்களால வருகிற தீமையும் திதினால வருகிற தீமையும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அவள் பாடிச்சார். 9 ஒன்றோடேடு 18 ஆறும் உடனாய் நாட்களை விதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உருவளர் பவளவே நீ ஒளிநிறமையோடும் வெள்ளை விளைவில் உருகலர் கொண்டை திங்கள் முடிமேல நின்று என் உளவே புகுந்த அதனால்

கல்வியினால வருகிற துன்பம், செல்வத்தினால வருகிற துன்பம், புகழ்ச்சியினால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது. செல்வத்தினால துன்பம் வராது. செல்வம் ஒரு அளவுக்கு மேல இருந்தா பெரிய துன்பம், செல்வமும் ஒரு அளவுக்கு மேல இருந்தா துன்பம், கல்வியும் ஒரு அளவுக்கு மேல இருந்தால் துன்பம், புகழ்ச்சியும் ஒரு அளவுக்கு மேல இருந்தால் துன்பம். திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பூமினாலையும் துன்பம் உண்டு. அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க, எனக்கா உனக்கா காஷ்மீர், எத்தனை உயிர் போகுது, எத்தனை உயிர் போகுது. பூகம்பம் வந்தபோது யார கேட்டு வந்தது, லட்சக்கணக்கில் போச்சு. தீர்ப்பு சொல்றதுக்கு அவன் காத்திருக்கான் இல்லையா. திருமகள் கரையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும். இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த திசைக்கு ஆகாது அந்த திசைக்கு ஆகாதுன்னு, இந்த இன்னைக்கு புறட்டு போறீங்களா, வடக்கு வடக்கு போகக்கூடாதுங்க, அது என்னவோன்னு சொல்லுவாங்களே, இந்த நாள் போயிடுதே இல்லையா. அந்த தெய்வங்கள்லாம் அடியார்களுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்றது. மதுனுதன் மங்கையோடு வட ஆறிலிருந்து மறையோடு எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலே முடிமேலிந்து என் உடமே புகுந்த அதனால் கொதியோடு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பரமும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. யம தூதர்களை ஒன்றும் பண்ண மாட்டான், கொடிய நோய்களும் ஒன்னும் ஒண்ணும் பண்ணாது. நான் 1954-55லாம் லெப்பர் மேன் தான். ஆமா, லெப்பருக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுல ஒன்னும் சரிப்படல. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு பெரியவர், என்ன தம்பி நீ நல்லா பாடுற, உன் உடம்புல ஒரு நோய் இருக்கு தெரியுமா, உனக்கு கொஞ்சோண்டு யோகாசனம் போட்டீங்கன்னா அதெல்லாம் சரியா போயிடும்னு சொன்னேன். அன்னையிலேருந்து யோகாசனம் போட்டேன். இந்த லெப்பர்லேருந்து நான் தப்பிச்சேன். 3 மணிக்கு எழுந்திரிச்சேன், நித்திய கர்மானுஷ்டானம் முடித்தேன், குளித்தேன், 3:45 யோகாசனம் போட்டேன், ஜபம் பண்ணேன், சிவ பூசை பண்ணேன், சாப்பிட்டேன், பஸ்ஸில் ஏறி வந்தேன். கம்பு ஊனிட்டாவது நடக்க முடியுதே அப்படின்னு நினைச்சேன். அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த திருப்பதி. திருமகள் கரையதூரின் கொதியூறு காரன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலவும் இல்லையா. லெப்பருக்கு வந்து தொழுநோய் அப்படின்னு பேர். அதை வாரியார் சொல்லுவார், தொழுநோய்னா என்ன அர்த்தம்னா, எல்லா நோயும் இந்த நோயை பார்த்து கும்பிடுதான், அவ்வளவு மட்டமான நோய் இது அப்படின்னு. கொதியூறு காலன் அங்கி நமனோடு தூத்தர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் இருக்கு. நஞ்சனி கண்டன்யந்தை மடவாசனோடும் விடேரணங்கள் பரமன் குஞ்சில் வன்னே குந்தை முடிமேலின் உளமே புகுந்ததனால் பெஞ்சின அவனரோடும் ஒரு முடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இடியும் மின்னலும் யமனும் அதெல்லாம் என்ன செய்யும்,

சிவனுக்கு நான் அடிமை செய்கிறவன், சிவன் என் உள்ளத்திலே இருக்கிறான், அதனால இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணது. சிவன் என் உள்ளத்தில் இருக்கிறான், அவன் உள்ளத்துல கொண்டு வந்துடு கபாலி கோயில். கபாலி அப்பா அப்படின்னு நீ என்ன நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அங்கே வருவான். அவன் ஒற்றியூரப்பா தியாகராஜா அப்படின்னு நினை, உன் உள்ளத்துக்கு அவன் வருவான். நான் நினைக்கிறேன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அவனை நினைத்து பஞ்சாட்சரம் சொல்லுகிறேன், அவனை நினைந்து விபூதி இட்டுக்கொள்ளுகிறேன். ஓரளவுக்கு உடம்பு என்னை தொந்தரவு பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் பாடிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. வாழ்வரி அதடதாடை வரி கோவணத்தை வடபாதனோடு முடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமே புகுந்ததனால் கோடரி உழுவையோடு கொலையானே கேடல் குருநாகமோடு கரடி புலி சிங்கம் யானை இதெல்லாம் கூட ஒன்னும் ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்றாரு சாமி. இப்போ பாரதியார யானை தானே கொன்று விட்டது இல்லையா. என் வீட்டுக்கு பின்னால ஒரு 200 அடி மண் இருக்கு. ஒரு நாள் போனேன், ஒரு பாம்பு புஷ்ன்னு படம் எடுத்து. ஏண்டா என்னப்பா என்ன ஏண்டா படம் எடுக்கிற அப்படின்னு தான் கேட்டேன். நான் கல் எடுத்து அடிக்கல, கம்பு எடுத்து அடிக்கல, ஏண்டா இங்க வந்து என்ன ஏண்டா தொந்தரவு பண்றேன்னு சொன்னேன். பாருங்க படத்தை விட்டுட்டு வெறும்னு பேசாம போயிட்டான். போறது எனக்கு தெரியுது. ஆமா நான் தான் பயந்துகிட்டு கொல்லைக்கு போறது இல்லையே தவிர, ஏண்டா இங்க வந்தேன் நான் கேட்டவுடனே அது போயிட்டு. ஆனால் மிருகத்தினால வருகிற துன்பம் எனக்கு வரக்கூடாது. செப்பிள முலை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு சொல்லு நடைவார். இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் முதல்ல 2 வரி சிவனுடைய அடையாளத்தை சொல்லிட்டு போறார். இவனை நினைத்து விடு, அந்த அடையாளத்தை சொல்றார் இல்லையா. இப்பவும் போலீஸ்ல கேக்குறான் இல்லையா, இந்த ஆளுக்கு என்ன அடையாளம்னு. இன்னும் எல்லாம் அடையாளம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்பவே அவ அந்த கம்ப்யூட்டர் மூலமா படமே எடுத்துடுறாங்க இல்லையா. ஆம் அந்த அடையாளம் சொல்லிட்டே போறாரு 10 பாட்டிலையும். இன்ன அடையாளத்தோடு இருப்பான் அவனை நினைத்து விடு இல்லையா. மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரும் சிறத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாத்தி நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் நினைத்தால் அங்கே வருவான். தில்லையம்பல கூத்தன் வருவான். ஆமா நான் தினந்தோறும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவேன், தினந்தோறும் திருக்கடையில் போவேன், தினந்தோறும் சிதம்பரத்துக்கு போவேன், ஒரு நாளும் தவறதில்லை இல்லையா.

செல்வனடைவார். ஒப்புல மதையும் அப்பும் முடிமே அணிந்து என் உலமே புகுந்ததனால் எப்படி குடிரும் பாதம். இப்ப பாருங்க, நெடுக என்னமோ ஒரு காய்ச்சல் காய்ச்சல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆமா, டெல்லியில இருக்கிறான். இப்ப கூட இன்னைக்கு எனக்கு வேண்டிய ஒருத்தன் சொன்னா, ஜுரத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன். வெப்படு குளிரும் பாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலிய அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு வேள்வட விடு செய்தன்று விடைமேலிருந்து மடவாதனோடு முடனாய் வான் மதி வன்னி கொன்றே மலர் சூடி வந்து என் உடமே புகுந்ததுனா ஏழு கிணறு தூடி அங்கே அதையந்தனோடும் இடரான வந்து நலிய ஆழ்கடல் நல்ல நல்ல நல்ல நல்ல அடியார் அவருக்கு பல பல வேடமாகும் வரம் நாரிபாகன் பசுவேறு மறையோடு தேவர் வெறு காலமான பலமும் அலை கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அப்பவே சொன்னார், அலை கடல்னால தீமை வரும், மேருமலைனால தீபம் தீபம் பல பல வேடமாகும் பரன் ஆரிபாடன் பசுபோரும் உங்கள் பரமன் சரமகளோடு இருக்கும் முடிமேலிந்து நுடமே புகுந்ததனால் மரபு தேவனும் மாதும் மறையோடு தேவர் வெறு காலமான பலமும் அலை கடல் மேறு நல்ல கொத்தலர் குடலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேடவையினன் மத்தமும் மதியும் நாகம் முடிமையை நினைந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மணி வாதில் அணிவிக்கும் அண்ணல் திரு தம்மை திடமே. ஒரு நுணுக்கம் சொல்றேன், மதுரையில சமணர்கள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு, திருஞான சம்பந்தர் வந்தா தான் சரிப்படும்னு சொல்லி அந்த அம்மாவும் மந்திரியும் சொல்லி அனுப்பிச்சாங்க. இவர் வேதாரண்யத்திலிருந்து புறப்படுறாரு, புறப்படும் போதே சொல்றாரு திருநீர் அந்த சமணர்களை அழிக்கும்டா அப்படின்னு. எப்படி சொல்ல முடியும், திருநீர் அந்த சமணர்களை அழிக்கும்னு சொன்னார். அதே மாதிரி இவர் போய் மந்திரமாவது நீர் பாடிதான் சமணனுக்கு பாண்டியனுக்கு ஜொர நோய் போச்சு. அப்புறம் ரெண்டு மூணு வாதத்துல அவனுங்களெல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை நிலைப்படுத்தினார் இல்லையா. சைவத்தை நிலைப்படுத்துவதற்கு முக்கியமான இடம் அவருக்கு மதுரை தான் கிடைச்சது. அதற்கு காரணம் இந்த மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும். அதை இங்கேயே சொல்றாரு, புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூர் சம்மைத்திடமேன்னு வேதாரணத்திலேயே சொல்லிவிட்டார் அவர். தீர்க்க தரிசிகள் பின்னால வர்றது அவங்களுக்கு முன்னாரையே தெரியும். ஆம், என்ன தேவாரத்துக்கு திருப்பி விட்டாரு இந்த அருணந்தி தம்பிரான்னு ஒருத்தர் அவர் சொன்னார். உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். எனக்கு அப்ப அது புரியல, ஏன் வயசு காரணம். அவருடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஏழி வச்சாங்க. உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார், என்ன நன்மை? இப்ப பாருங்க, மொழி தெரியாதவன் முதற்கொண்டு தேவாரத்தை கேட்கிறானே இல்லையா. ஆமா, தேவாரத்தினால ஏன் பேர் வெளியே புகழ்வார் அவர் புகழ் தகைய வல்ல அடியினர். இப்ப மொழி தெரியாதவன் முதற்கொண்டு தர்மபுர சாமனான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நல்ல அந்த டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பாரு, தெரியுது இல்லையா. அதனாலதான் தேவாரத்தினால உனக்கு நன்மை, உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு எப்பவோ சொன்னாரு அந்த அருணந்தி தம்பரம். ஆமா, தங்கம் மாதிரி இருக்கிறதா உன்னுடைய சாரீரம் அப்படின்னு அவர் சொன்னாரு அந்த அருணந்தி தம்பரம். இன்னைக்கு இருக்கிறவன் சொல்றான், அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர். அதனால தீர்க்க தரிசிகளுக்கு அது தெரியும். அதனால புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு தம்மை திடவேன்னு திருமறை காட்டிலிருந்தே சொல்லிவிட்டார் அவர். அதுக்கு அடுத்தது கடைசி பாட்டு.

சத்தியம் விட்டு சொல்றோம். இந்த பத்து பாட்டும் படிக்கிறவர்கள் வானுலகத்தை ஆடுவார்கள். திருஞான சம்பந்தர் அப்படி ஒரு பெரிய, எனக்கு இந்த திருப்பதியும் மிகவும் எண்ணத்தில் உடையது. தினந்தோறும் மூணு தடவைக்கு குறையாமல் சொல்லுவேன். அதனால தான் முடிஞ்ச போது இப்படியே நடந்து போறேன், தூங்குறேன், சாப்பிட்றேன், மருந்தும் சாப்பிட்றேன், சோறும் திங்கிறேன், சோறு ஜீரணம் ஆகுது, தூங்குறேன். அந்த பதிகாரம் அப்படி. அடுத்தபடியாக பொருளிலார்க்கு உலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் வேண்டும் இல்லையா? ஆமா, நான் தேவாரம் படிக்க வந்ததுக்கு அப்புறமா தேவாரம் படிப்பதற்கு பல இடையூறுகள் வந்தது, அதிலிருந்து மீண்டு கொண்டு வந்தேன். தேவாரம் படித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய, எப்படி இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன உடனே ஒரு திருப்பம் வந்து காட்டுக்கு போனான். காட்டுக்கு போனோம் 14 வருஷம் எழுதிட்டு வந்தானா பார்த்தாக்கா அங்கே அவன் மனைவி அமர்ந்துக்கிட்டு போனான். இப்படி ஒரு திருப்பம் வருது இல்ல, அந்த மாதிரி தேவாரம் படிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய திருப்பம் வந்து, அதுக்கப்புறமா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு திருப்பம் வந்து, அந்த திருப்பத்துல தேவாரம் பூரா படிச்சேன். இந்த திருப்பத்துல அண்ணாமலைன்னு சொல்லி போய் சங்கீதம் படிச்சேன். அதுக்கப்புறமா மறுபடியும் தருமபுரம் படத்துல வேலை பார்த்தேன், அவங்கள விட்டு நான் விலகினேன். வெளியில வந்து நீ கேசட்டு பூரா பாடி இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவாரம்லாம் வெளியில கிடைச்சி போச்சு. யார் செய்தது? அப்போ பொருள் எனக்கு தேவை. எத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போன நான் கேட்க முடியும்? கேட்க முடியாது. திருஞான சம்பந்தர் திருவாவூர்னு ஒரு ஊருக்கு போனார். அவங்க அப்பாவுக்கு வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டார். அப்பா அப்பா வாங்க கோயிலுக்கு போலாம், மாசுராமணி ஈஸ்வரரை கூப்பிடலாம், அவரை கேட்போம், அவர் கொடுப்பார் பொருள், நான் உங்களுக்கு தரேன் வாங்கன்னு அப்பா அழைச்சு போனார். அப்பா என்ன சொல்லிக்கணும், அட பைத்தியகார பிள்ளையே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்கிறானே, நான் வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டாக மாசுராமணி ஈஸ்வரர் கோயிலுக்கு வான்னு சொல்றானே அப்படின்னு தானே அவர் சொல்லிருக்கணும். அப்படித்தானே இப்ப இருக்கிற தாய் தந்தவர்கள் சொல்லுவாங்க. கூடவே போனார், கூடவே போய் மாசுராமணி ஈஸ்வரர் சந்நிதியில நின்னார். அப்பா வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார், உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், நல்லா விளையணும், உலகமெல்லாம் நன்றாக சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். இந்த வேள்வி செய்யறதுக்கு பொருள் தேவை, அப்பா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும் பண்ணார். இடரினும் தடரினும் என்று அந்த திருப்பதியும் பாடினார். 1000 பொன் கொண்ட ஒரு மூட்டையை கொடுத்தான். 1000 பொன்னு மாத்திரம் நம்ம எண்ண முடியாது, எடுக்க எடுக்க குறையாதியாது. ஆமா, 1000 பொண்ணுல 10 பொண்ணு எடுத்துட்டா பாக்கி 990 தானே இருக்கணும். எடுத்துவிட்டு கட்டிவிட்டு வச்சு எடுத்தாக்கா மறுபடியும் 1000 இருக்கும். அதுல உலவா கிழின்னு பேரு. அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தான் சிவன், கொடுத்துட்டு இருக்கான். ஆமா, கொடுக்கறான், கொடுத்துட்டு இருக்கான், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீங்களும் அந்த பதியத்தை உங்களுக்கு தேவைன்னா சொல்லி பாருங்க. அந்த திருப்பதியை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்ல தவற மாட்டேன். கோயில்ல போயும் அந்த பதியம் சொல்லுவேன். திருஞான சம்பந்த கோயில்ல தானே சொன்னாரு, நானும் கோயில்ல போய் சொல்றேன், அவன் கொடுக்கும். அந்த அற்புதமான திருப்பதியும் என்ன காப்பாத்து. ஓதுவாரம் சொன்னா எங்கேயாவது ஒரு கோயில்ல வேலை பார்க்கணும், எங்கேயாவது ஒரு மடங்கள்ல தானே வேலை பார்க்கணும். நான் அப்படி பார்க்கலையே, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, எப்படி வாழறேன்? அவன் கொடுக்கறான், சிவன் கொடுக்கறான், தேவாரம் கொடுக்குது. அந்த அற்புதமான திருப்பதியத்தை உங்களுக்காக நான் பாடி கொடுங்க.

அம்மையாடுமாறு இவர் உந்தமக்கில்லையில் அதுபோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. வாடினும் ஜாவினும் மருந்தினும் போய் வீடினும் உனகள் விடுவே நல்லே. தாழிலும் தடமுல தயங்கு தண்ணி போயிட மதிவைத்த புண்ணியனே. இதுவோமையாளுமாறு இவதொன்ற மக்கள்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவர் துறையரனே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபட மரபேனம்மா. உணர்வினை நலங்கொண்டை போதனிந்த கனலறி அனுபவ ஐயவனே. இதுவோமையாளுமாறு

அப்படி அழற விழித்தவனே, இதுவோ வியாழ்மாறி இவதொண்ட மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. பேரிடர் பெருகி ஓர் மணி வரினும் சீருடை கடலனார் சிந்தையே, ஏருடை மணிமுடியில் அவனனே, ஆருட படவரை அடத்தவனே, இதுவோ வியாழ்மாறி இவதொந்த மக்கள்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. உன்னினும் பதிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மனடியில்லாது உரையாதன்னா கண்ணன் கடிகமர் தாமரை மேல் அண்ணன் அளப்பரிதாயவனே, இதுவோமையாளுமாறு இவத

0: இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் பொருள் வேணும்னு நினைக்கிறவர்கள் ஆண்டவன் திருச்சநீதியில போய் இந்த பதியத்தை சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும். நான் சொல்லுகிறேன், எனக்கு யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், யாரோ கொடுக்கணும், சிவன் கொடுக்கிறோம் என்று சொல்லி திருஞான சம்பந்தர் இன்னும் எவ்வளவோ ஒரு நாலஞ்சு பதிகத்துக்காவது இப்படி சொல்லி சொல்லிவிட்டால் நல்லதுன்னு நான் எண்ணுகிறேன், சொல்லுவேன் அப்படி. இந்த வேறு தோழிப்பங்கன் திருப்பதிகமும் இடம் திருப்பதிகமும் எனக்கு மிகவும் பிடித்தமான பதிகம். எந்த பதியம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவினைக்கு வினை தினம் சொல்லுவேன், மறையுடையாய் தோருடையாய் தினம் சொல்லுவேன், ஓருருவாயினை தினம் சொல்லுவேன், இதெல்லாம் மூணு தடவை சொல்லுவேன். நீங்க நினைக்கலாம் உனக்கு ஓதுற வேலை அது ஒண்ணுதான் இருக்கு, அதனால நீ சொல்லிட்டு இருக்கிற, எங்களால பிள்ளை குட்டி பேரம் பேத்தியும் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியும், மனம் இருந்தால் மார்க்க முடியும் இல்லையா, உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க இல்லைன்னாக்க இல்லையா என்று சொல்லி பஞ்சாட்டரம் சொல்லி நமது நாடு நன்றாக இருக்கட்டும், நன்றாக மழை பெய்யட்டும், நல்ல விளை பொருள்கள் எல்லாம் நிறைய விளையட்டும்,
1: தேவாரம் வாழ்க என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்கிறேன். பஞ்சாட்டரம் சொல்லி நிறைவேற்றிக் கொள்வோம், வாழ்க செய்வோம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: திரு அம்மானி. இந்த அம்மானின்னா இது பெண்களுடைய விளையாட்டு தான், விளையாட்டு. அது என்ன பண்ணணும்னா கையில ஒரு பந்து மாதிரி வச்சுருவாங்க, வச்சுட்டா இப்படி தூக்கி போட்டு விளையாடுறது, அதான் அம்மா தூக்கி போட்டு. அப்படி போடும்போது சில அம்மானிகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படி விளையாடும் போதே கையை விளையாடும், வாய் பேசிட்டே இருக்கு. வாய் பேசும்போது என்னன்னு கேட்டா ஏதேனும் ஒரு கருத்தை எடுத்து சொல்லும். இன்னொரு பெண் அப்படி ஆடிட்டே அப்படி சொல்லி ஆடி அது அப்படின்னு எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குது, அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கலப்போம். இன்னொருத்தி அவ ஆடிட்டே இருக்கிறவ சந்தேகத்தை முடிப்பான். இது அம்மானி அவன். அப்போ மூன்று பெண்களாவது குறைந்தது இருக்கணும். இந்த அம்மானி ஒரு பெண்ணு ஒரு கருத்தை சொல்லுவான், ஏதோ இப்படி பந்தாடிட்டே இன்னொருத்தி அதுல ஒரு சந்தேகத்தை கிளப்புவான், இன்னொருத்தி அதற்கு சமாதானம் சொல்லுவான். அப்படி விளையாடுவது அம்மானி என்று பெயர். இதெல்லாம் கலம்பகத்துல அந்த மாதிரிலாம் வைத்து பாடுவது உண்டு, பாடுவது உண்டு சரிங்களா. அது மாதிரி ஒரு பாட்டு நிறைய இருக்குது, எங்க நமக்கு அந்த நேரத்துல வரணும் நேரத்தில் வரணும். எங்கேயோ ஒரு பாட்டு நம்ம குரல் சாமி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, அம்மா அங்கம் பெற்றி வெந்தனர்கான் அம்மானி இல்ல, விருது கட்டி அங்கம் பெற்றி வெந்தனர்கான் அம்மானி. அது மதுரையில் இருக்கிற குழல் பெருமான் இருக்காது ஏண்டி அவர் பாடுறதே வந்து எத்தனையோ பெரிய எழுத்தவங்க எல்லாம் அங்கம் அங்க வெட்டின படலம்னு ஒரு படலம் இருக்கு இதுல திருவிழா பணத்துல. அங்கத்தை வெட்டி பெரிய வெற்றி மேல் வெற்றியா இருந்து செஞ்சாரு எங்கள் மதுரையில் இருக்கிற சுக்கநாத பெருமான், அப்படி எல்லாம் செஞ்ச பெரிய வீரர் அப்படின்னு சொல்லி பாடினவர்த்து. இன்னொருத்தி என்ன சொன்ன விளையாடிட்ட விருது கட்டி அங்கம் வெட்டி வெண்டனர்கானமாயின் அருமை உடம்பு ஒன்று இரு கூறு அவதே நம்மானி. ஏண்டி அம்மா எதிரி எல்லாம் பிடிச்சு பிடிச்சு வென்று எல்லாம் அங்க சதசதையா வச்சுட்டா இருந்தியே, ஏன் இது உடம்பு ரெண்டா போச்சுன்னு ரெண்டா போச்சுன்னு நிறுத்தேன். ஒண்ணு அம்மாவுக்கு ஒண்ணு அப்பாவுக்கு இல்ல அல்ல, அருமை உடம்பு ஒன்று இரு கூறு அவரே அம்மானி. இதெல்லாம் விளையாட்டா பண்ணுது. ஏண்டி எதிரியை பிடிச்சோ பல்ல உடைச்சு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டேன்னாரு, அப்படியே இவர் உடம்பு ஏன் ரெண்டா போச்சுன்னு அப்படின்னு. ஒரு மக்கு மக்கு மூணாவது ஒருத்தி, ஏண்டியே அவர் உடம்பு அப்படி ரெண்டா போய் நீ தான் பென்சில் ஆயின்மெண்ட் போட்டியாடி, ஆனாலும் காயம் இல்லை ஐயர் அவர் கம்மானி. உடம்புல போய் பாருடி காயம் இருக்கான்னு பாருடி, எங்கேயாவது ரத்தம் வந்திருக்கான்னு பாருடி, காயம் இருக்குது அவருக்கு என்ன பொருள். பெருமானுக்கு உடம்பு ஏது, அது போற போக்கில் உடம்பு ஏதுங்கிற ஒரு பொருள். இன்னொரு பொருள் காயம் இல்லை, எங்களி ரெண்டு கூட ஆச்சு ஆச்சுங்கிற காயம் இருக்காடி, ஒரு சொட்டு ரத்தம் வந்துடாடி. இதெல்லாம் பாத்தீங்களா எப்படி அஞ்சு வரி குரல் சாமிகள்னு எல்லாம். அது போல திருவாரூர்ல கூட இந்த பசுவுக்காக ஒரு பாட்டு இருக்கும், ஞாபகத்து வரல வந்தா நான் சொல்றேன். இந்த அம்மானை முடியறதுக்குள்ள சொல்றேன், இன்னைக்கு முடிய போறது இல்லை அம்மானை முடியறதுக்குள்ள சொல்றேன். ரொம்ப அருமையான பாட்டு அதெல்லாம் இப்படி பாடுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு இவர் பேசுவது அப்படி இல்லை, ஒருத்தர் அந்த வினா கேட்பது போலவோ ஒரு செய்தியில ஒரு வினா கேட்பது போலவோ அதற்கு இன்னொரு பெண் விடை கூறுவது போல இல்லாமல் வெறுமனே அப்படி கை வைத்து பாடுகின்ற பொழுது அம்மானி பேசிட்டார். இப்படி இவருடைய போக்குல பாடிட்டார். இது எங்க பாடினது, திருவண்ணாமலையில் தான் பாடியதுன்னு சொல்லிட்டாங்க. இது இந்த திருவம்மானை என்ன கூறுகிறதுனர், ஆனந்த கழிப்பு என்று எல்லா பதிப்பிலும் போட்டு ஆனந்த கழிப்பு. என்ன ஆனந்தம், பெருமானை பற்றியே பேசுவதை விட என்ன ஆனந்தம். அதனால பெருமானை பற்றி இன்பமாக அவனுடைய அருள் செயலை பேசுவதனால இது ஆனந்த கழிப்பாக இருக்கிறது, மிக்க மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இந்த வகையில் இப்பொழுது நாம் திருவண்ணாமலையிலேயே இருக்கிறோம், திருவண்ணாமலையில இப்பொழுது பெண்கள் பாடுகிறார்கள்.

எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு எங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துறையான்.

என்றுனர். இங்கன் நெடுமாலும் நம்முடைய பெருமாள் சரிங்களா, செங்கன் நெடுமாலும் சென்று இடந்தும் காணறிய தேடி போனாங்களாம். தேடி போனது இங்கதான் அல்லவா, தேடி போனது இந்த திருவண்ணாமலை தான் சரிங்களா. சென்று இடந்தும், இடந்தும்னா அந்த பூமியை கீறி கொண்டுன்னு இருக்கும், ஏன்னா திருமால் போனது கீறி கொண்டு போனது, அப்புள்ள போனது பறந்து போட்டுது. சென்று இடந்தும் காண்பரிய, சரி என்ன அப்பாவை சொல்லி பிள்ளைய சொல்லலையம்பிங்க, பிள்ளைய சொல்லியம்பிங்க, ஆனா அப்பாவை சொன்னாலே பிள்ளைக்கு அடங்கும்னு அர்த்தம் சொன்ன. ஆமா நீ என்ன வேணும், வெறும் திருமாலை மட்டும் சொல்லி பெருமனை சொல்லியான்னு சொன்ன, அப்பாவை சொன்னாலே யார் அடங்க, பிள்ளையும் சொன்னதை அடங்கும். அதனால நீங்க வைத்துக் கொள்ளும். பொங்கு மலர்பாதம், பொங்கு மலர்பாதம், அது என்ன பொங்கும் அர்த்தம்னா அன்பனுடைய நினைப்போருடைய அந்த இதயங்களில் எல்லாம் பொங்கும் இருக்குமா. எப்படி இருக்கும் மலர்பாதம், மலர் அப்படி பூ எப்படி இருக்கும், பூ மாதிரி இருக்குமா, மென்மையா இருக்குமா. பொங்கு மலர்பாதம் அப்படிப்பட்ட அந்த இவர்களெல்லாம் சென்றும் காண முடியாத அப்படிப்பட்ட அந்த திருவடியை பூதலத்தே பொந்தருளி, அப்படிப்பட்ட திருவடிகள் இந்த நில உலகத்திலே, அது இந்த ஆன்மாக்களாகிய நாம் இருக்கிற உலகத்துல வந்துதான் நடந்து வந்து பொந்தருளி வந்து என்ன செய்ததாம், எங்கள் பிறப்பறுத்திட்டு எங்கள் நம்ம என்ன ஒருமை அல்ல, அந்த பெண்பாளார் நம்முடைய எல்லா பிறப்பையும் நீக்குவார். ஏ பிறப்பறுக்கும் திண்ணகந்தன் பைகளல்கள் வெல்கே, அதனால அவனுடைய வேலையே என்னன்னு கேட்டா தன்னை சார்ந்த அறிவுடைய பிறப்பு அதோடு நின்றுடும் என்று அந்த அந்த அந்த உயிருக்கு இன்பமாகிய முக்கியத்தரும். அதனால எங்கள் பிறப்பறுத்திட்டு இப்படி சொன்ன உடனே, ஏமா நீங்களாம் அவ்வளவு பெரிய புண்ணியவனர், எந்தரமும் ஆட்கொண்டு நாங்க ரொம்ப சின்னவங்க தான், அதனால அவருடைய கருணையினால இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பிறப்பெடுத்தாராம், அவருடைய கருணையை தவிர எங்களுக்கு தகுதி இல்லை. எந்தரமும் ஆட்கொண்டு யாருமா அந்த மாதிரி செஞ்சது, எங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான், ஆடா திருப்பெருந்துறையில போய் பாத்தீங்கன்னா தெங்கு திரள் சோலை தெங்குன்னு தென்னை மரம், எங்க பார்த்தாலும் தென்னந்தோப்பு, அருமையாக தென்னந்தோப்புல இருந்து நன்றாக அந்த அடுக்கி இருக்கிற கீற்றுக்கள் கொலகொலையாக செய்திருக்கிற அந்த இளநீர்கள் இவையெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட திருப்பெருந்துறை தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான், எப்படி சரி விடுவிடா வந்தாளாடியவன், ஆமா அப்படின்னாரு. ஏன் அப்படி வந்தார், அங்கனம் அழகான கண் அப்படின்னு, ஏன் அந்த அழகான கண்ணுன்னாரு திருவள்ளுவர் அங்கே என்ன சார் கண்ணு அழகான கண் அப்படின்னாரு, கண்ணில் கணிகலம் கண்ணோட்டம் அகுவின்றேல் புண்ணன்று உணரப்படும் திருவள்ளுவர். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி இந்த கண்ணு கண்ணுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, தம்பி ஒரு பொருளை பார்த்து அல்லது உயிரை பார்த்து பார்ப்பது எது, கண்ணுதான், பார்த்த உடனே ஐயோ பாவம் அப்படின்னு இறங்குது, அதான் கண்ணோட்டம். அப்போ இந்த கண்ணிற்கு அணிகளமே என்னன்னு தெரியுமா, மைப்பூசுவதல்ல கண்ணோட்டம், எங்க சார் எல்லாத்திட்டையும் இருக்கான்னாரு, அப்படி இல்லைன்னா அதெல்லாம் புண்ணுன்னு போட கண்ணே இல்ல புண்ணு. அப்போ அங்கன் பெருமானுடைய திருக்கண்கள் கண்ணோட்டமுடைய கண்கள், அந்தனாய் ஒரு அழகான முனிவர் பெருமகனாக வந்து அரை கூவி வீடருளும், அடி அப்பா ஊர் ஊரா வந்து என்ன பண்ணுவாரா, நல்ல பக்குவ ஆன்மாக்களுக்கு மட்டும் வீடு தருவதில்லை, அந்த ஊர்ல ஏதாவது ஒரு தெருள் நிற்பார், ஐயா யார் வீட்டுல உள்ள இருக்கிறது அப்படின்னாரு, சமையல் பண்றவங்களா இருந்தாலும் சரி சிவபூஜை பண்ண எல்லாரும் வாங்க அப்படின்னாரு. எதுக்கு ஏனார், இப்பொழுது நான் வீடு பேர் தருகிறேன் அப்படின்னு, ஏன் அங்கனம் அந்த அரை கூவி, அரை கூவினா இங்க போடுற சத்தம் ஏறத்தால போலூர் வரைக்குமே கேட்கும், இந்த பிறகு திருக்கோவலூர் வரைக்கும் கேட்கும், அவ்வளவு என்ன கருணை. அதனால அடாரா யார் யார் வீடு பேர் தர்றதுக்கு அது வாய் கூப்பிட உண்டாது, எல்லாம் பார்த்தோன்னு வழியே வந்து பார்த்தா நில உலாவிய நீர்மாலி வேணியன் அழகில் சோதியன்
எங்க இவர் ஆடுவாரு? அம்பலத்து ஆடுவான். அங்கதான் இங்க வந்திருக்காரு சாமி. ஓ, அவர் தான் இங்க வந்திருக்காரா? அரே என்று சொல்லி வரணுமா? அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீடருளும். அரை கூவினா உயர்ந்த சத்தம் போட்டு இங்க வாங்க. கிறித்துவ மதத்துல ஒரு காலத்திலே கர்த்தா வந்து எல்லா ஆன்மாக்கள் வருகை என்று அழைப்பார். அப்பொழுது இவர்கள் சொல்லும், எந்தெந்த ஆன்மாக்கள் பக்குவமுடையனவோ அதை எங்கள் கர்த்தா வைத்துக் கொள்வார். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் நரகத்தில் தள்ளி விடுவார். தள்ளன தள்ளனதானா அவங்க மதத்துல நரகத்துக்கு அந்த தள்ளனா தள்ளனதானா என்னைக்குமே கிடையாது. பாவிகள் என்று சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இல்லை, மிக பாவியும் கூட ஒரு கால எல்லையில் மேல் வரும். அவருடைய கருணை அதிலும் என்ன எடுக்கட்டும், அந்த பாவத்தை போகட்டும். ஆனா எந்த ஆன்மாவும் பெருமானை அடையத்தக்க தகுதி வாய்ந்தவை. அது கொஞ்சம் காலப்போக்கில் முன்ன பண்ணி இருக்கும். காலங்கிறது நமக்கு இந்த பிறப்பினுடைய இழைப்பை நீக்கிறதுக்காக. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லும் போது கொஞ்சம் அந்த ஆறுதல் கொடுப்பது இந்த ஊழிக்காலம். புத்திங்கிறது இந்த ஆன்மாக்களுக்கு இன்பம் தருவதல்ல, என்று நிறைவேறான இன்பத்தை வழங்குவது அது ஊழிக்காலம். அது எந்த எந்த ஆன்மாக்களுக்கு எந்த நேரத்தில் அந்த பக்குவம் ஏற்படுகிறது அப்ப நிகழும், அப்ப நிகழும். இதுக்கு ஊழிக்காலத்துக்கு அதனால அங்கனம் அந்தனாய் அரை கூவி வீரருளும். அங்கருணை வார்களே பாடுதுங்க நம்மாய். அப்படி இருக்கிற அந்த அருமையானவனுடைய கருணை பெருக்கை பாடுடி என்று சொல்லி அவை அந்த பெண்கள் எல்லாம் கையில் அப்படியே அந்த பந்தை வைத்துக் கொண்டு இப்படி ஆடிக்கொண்டே சொல்லுவேன். இது என்ன பண்ணும்னு கேட்டா, அந்த ஆடிக்கொண்டே சொல்ற மாதிரி பாடணும். அது ஓதாமூர்த்தியில் தான் கொஞ்சம் பயிற்சி ஈர்த்தி கொடுத்து கொஞ்சம் ஐயா நீங்களே தாயாக மாறவா தாளாட்டு பாட வாங்குறாங்க. ஏன்னா தாளாட்டு பாடணும்னா தாயா இருந்தா தான் முடியும். நாமெல்லாம் அதுக்கு அஞ்சு தகுதி இல்லை. அது போல நீங்க என்னன்னு அம்மானே ஆடவானா அம்மானே ஆடுற பெண்ணாவே ஆயிடணும். ஆமா, ஆடி உன் கையில ஒண்ணு இதையும் கொடுக்கணும், ஒரு பந்த இப்படி சின்ன பந்தது. அந்த முறையில இந்த பாதியத்தை பாடிக்கணும். படிச்சு காட்டுங்க சாமின்னு சொன்ன சாமிநாதன் போக்குவரங்கிட்ட உட்கார வச்சு அப்படி படிச்சு காட்டும் போது நம்ம பின்பற்றணும்னா பின்பற்றலாம். அது வந்து இங்க வந்து என்னன்னா நல்லா அதான் ஆடுறது போல இருக்கணும். நல்லா துள்ளலி செய்யணும், துள்ளலி செய்யணும். சரிங்களா, துள்ளலி செய்யணும். கொஞ்சம் நல்ல இந்த மிடுக்கானை செய்யணும். மாதர் மடப்படி இருக்கு பாருங்க.

உடைமலை மகள் நடை உடைமலை மகள் நடையுடை மலைமகள் தூண மகிழ்வர். இது 15 நாள் ஜன்னிது டைபாய்டு ஜுரம் கண்டன பாடினா கூட எந்திரிச்சு ஆரம்பிச்சிடும், ஆரம்பிக்கணும். அவன் தான் ஃபிட்டு, இல்லைன்னா வேணாம் வேண்டாம் கஞ்சி குடிச்சேன்னா சரி சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து அப்புறம் படிக்கலாம் போடான்ட்டு அது அப்படி படிச்சா இருக்குது. அதுலேயும் அழுத ஒடிஞ்ச எழில் போலில் குயில் பயில் தருமபுரம் பதிய என்ன பாடா கிடக்குன்னு போடலாம் வேணாம் சரியா இல்லை அதெல்லாம் அப்படிதான் படிக்கும். அந்த ஓசையோடு இருக்கு. அதை போல இங்கெல்லாம் படிக்க வைக்கணும், என்னைக்கு படிக்க வச்சு நம்ம என்னைக்கு எல்லாம் தெரிய போறோம் தெரியல. சிவ சிவ ஆக ஆசை மட்டும் சொல்லிட்டோம். அவங்கள முயற்சி பண்ணணும். மூர்த்திகளும் நம்ம அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல சில பாட்டு மட்டுமே பாடணும். இப்ப எல்லாரும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓதா மூர்த்திகள் வந்தா கொஞ்சம் பாட செய்யலாம். பாரார் விசும்புள்ளார் பாதலத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான். எங்கள் பெருமான் யாரையாவது யாரும் பார்த்ததில்லை. ஏன் அப்படின்னாரு, அப்ப பார்க்கவே இல்லைன்னா ஏதா நால்வர் பெருமக்கள்லாம் அறிவெல்லாம் இருக்காங்க இல்லைன்னாரு. தன்னளவில தன்னறிவினால பார்க்க முடியாது. விஞ்ஞான சித்தியார் தன்னறிவதனால் காணும் தகைமயம் அல்லன் ஈசன். ஆன்மாக்கள் தன்னுடைய அறிவை கொண்டு அறிய முடியாது. பின்ன எப்படி அவன் அருளாலே அவன் தாழ்வனை திருமுறை கொட்டிட்டு. இங்க சித்தாந்த சாத்திரம் படிக்கிறத விட திருமுறை படிச்சுட்டா சித்தாந்த சாத்திரம் கைவிடுது. அப்போ தாம் ஆன்மாக்கள் தன்னுடைய அறிவினால ஆண்டவனை காண முடியாது. பின் எப்படிதான் ஆடுறது அவன் அருளாலே அவன் தாழ்வனை. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே காட்டு வித்தால் யார் ஒருவர் காணாதாரே அல்ல திருமுறை தான். ஆகவே அவன் காட்ட காண முடியுமே தவிர ஆன்மாக்கள் தானே காண முடியாது. அதனாலதான் பாரார் இந்த உலகத்தில் இருக்கவங்க விசும்புள்ளார் மேல பாதளத்தார் கீழே ஆறாலும் காண்டற்கரியான் ஒருவரும் காண முடியாது. சொன்னவனே நீங்க சித்தாந்த அறிவோட அதையும் சொல்லணும், இல்லைன்னா ஏன் சார் யாராலையும் காண முடியாது, ஏன் சார் நீங்க திருவாசகம் படிக்கிறீங்க வாங்க சார் எந்திரிச்சு போய் படுக்கலாம் நேரத்துல அப்படின்ட்டு. இங்க ஆறாலும் காண்டற்கரியான்றதுன்னு இவர்கள் எல்லாம் தன்னறிவதனால் காணும் தகைமையன் அல்லன் ஈசன். விஞ்ஞான சித்தியார குணம் தள்ளு தன்னறிவுல காண முடியாதப்பா, ஆனா அவன் காட்ட தானா காணலாம்ப்பா. இல்லைன்னா நம்ம ஏன் படிக்கணும்? இப்ப எப்பவுமே யாரும் காண முடியாதுன்னு ஆண்டவனு வணக்கம் நன்றின்னு போடலான்னு ஏன் இந்த வேலை வேலை எத்த வேலைன்னு அப்புறம் திருவாசகம் இருக்கு திருமுறை இருக்கு அல்ல. ஆறாலும் காண்டற்கரி என்பது தன்னறிவதனால் காண முடியாது. காண்டற்கரியன் ஆனால் எமக்கடிய பேராளன். பாருங்க மணிவாசர் எனக்கு ரொம்ப எளிமையா வந்தவர். அப்ப ஒரு கால் ஏச மற்றவங்க எல்லாம் காண முடியவருக்கு மட்டும் வந்தாருன்னா அங்கேயும் இந்த மாதிரி என்ன சில பேருக்கு நல்லது சில பேர் கெட்டது செய்யற அது மாதிரி இருக்கிற மக்கு பெயர போடாது. இவருக்கு இவருக்கு ஏன் எமக்களிய பேராளன் என்று சொன்ன நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அந்த ஆன்மாடா இது. அதனால எமக்கடிய பேராளன் நாம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நானேயோ தவம் செய்தேன் இந்த நாளை ஜென்மம் போனா கிடைக்கும். எனவே நமக்கு இப்பதான் ஆரம்பிச்சு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருக்கிறோம் அவங்கள போய் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அவங்க. அதனால சார் எங்க போயிட்டு வந்தீங்கன்னாரு டாக்டரேட் டிகிரி வாங்கிட்டு வந்தீங்க. டாக்டரேட் டிகிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க நீ எனக்கு எப்போ வர ஏடா முடிஞ்சு எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடிச்சு ஹைஸ்கூல் முடிச்சு காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி வந்து அப்புறம் மட்டும்தான் கிடைக்கும் சட்டி வந்தாதான் டாக்டர் கிடைக்கும் போறேன். அதனால இப்ப நாம இப்பதான் தொடங்கி இருக்கிறோம். அவங்கெல்லாம் நிறைவில் இருந்தவர். ஆதலால் எமக்கெடிய பேராளன் தமக்கு ரொம்ப எளிமையானவன். யார் யா தென்னன் பெருந்துரையான் எல்லாம் நம்முடைய தென்னாட்டுக்காரர் தான். இங்க திருப்பெருந்துரைக்காரர் தான் அவர். பிச்சேற்றி அது என்ன பிச்சேற்றினா தன்னையே நினைவுமாறு செய்வது பிச்சேற்றி. அதாவது நீங்க உன்னையே திருப்பி திருப்பி ஒன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னு அது என்ன அதே பித்தா இருக்கிறேன் அப்படிங்கிறது அதே பித்தா இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னால தினமணியில என்ன பண்றது பேரா தென்னன் பிச்சு அது பிச்சுன்னா அதான் பித்து. என்ன பித்துன்னா
ஏதேனும் ஒண்ணு மனசுல ஏற்பட்டதுன்னா அதை பார்த்தாதான் சரியா வர்றது. அதுதான் பித்து பித்துங்கிறது. பொறுத்த சொல்லுங்கள், அவன் சினிமா பித்தல்ல அப்படிங்கிறோம். அது போல சில பேர் காபி பித்து, ஒரு நாளைக்கு ஒரு 20 தரமாவது குடிப்பாங்க. அது இல்லைன்னா தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லைன்னா அது என்ன காபி பித்து. பித்துங்கிறது என்னன்னா இங்க தலையை சுத்திட்டேங்கிறது இல்ல, ஒன்றிலேயே அவா கொண்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறது. அந்த பிச்சே வாராவழியருடி வாராவழியருடி அப்படின்னாரு. வாராவழின்னா மீண்டும் இங்க வராத வழி. திருவள்ளுவர், வீணால் படாமை நன்றாற்றின் அகுதொருவல் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வாழ்நாள்ல நமக்கு வாழ்நாள் நீண்டுட்டே போச்சுன்னா அந்த வழியில நாலு கல்லை தூக்கி அடைக்கலாமா? அது யாருதான் வீணால் படாமை நன்றாற்றும். தான் செய்ய வேண்டிய நன்மைகளை விடாமல் ஒரு நாள் கூட தவறாம செஞ்சா தன் வாழ்நாள் வழி அடைக்கும். இப்படிதான் சொன்னாரு. அதான் வாரா வழி அருடி தந்து என் உளம் புகுந்த ஆறாமுதாய் தவித்தால் அமுதாய் அலை கடல்வாய் மீன் திசிரும் பேராசை வாரியனை பாடுதுங்க நம்மானாய். அலை கடல்வாய் மீன் திசிரும், அது எங்க திருவிழாப்பாணத்துக்கு இல்ல வளைவே சினப்படலாம் இல்லைங்களா. பெருமாட்டியே அங்க வந்து மீனவருடைய மகளாக தோன்றுகிறாள். நந்தியே சுறாமீனாக இருக்கிறான். அந்த மீனை வந்து பிடிச்சா தன்னுடைய மகளை தரேன்னு சொல்றாங்க. ஏன்னா மீனாட்சி அம்மையே மகளா பிறந்திருக்கிறான். எல்லாம் வளைவு சம்பளத்தில் இருக்கு. பார்த்தார், இந்த மகளை மணக்கணும், அந்த மீனை பிடிக்கணும்னு யார் பிடிக்கணும்? நம்ம சொக்கநாதரை தான் பிடிக்கணும். சொக்கநாதரே ஒரு மீன் பிடிக்கணும்னு வந்தார். மீன் பிடிக்கணுங்களா, மீன் பிடிக்கிறீங்களான்னு கேட்டார். நல்ல வேலை நீ வந்தாப்பா, ஆனா இங்க ஒரு சுறா மீன் இருக்கு, பிடிக்க முடியுமா? எந்த மீனும் ஐயா கிட்ட பிடிக்க முடியுங்க அப்படின்னு. அல்ல வாரா வழி அருளி வந்தேன் அப்படி போயிருந்து பெருமான் அப்படி ஒரு ஒரு வலையை விட்டாராம். அந்த சுறா மீனாக இருக்கிற நந்தியம் பெருமான் தெரியாதா, பெருமானை விட்டு பிரிஞ்சிட்டமே என்று சொல்லிட்டு எப்படா அந்த வலை வரும்னு நினைச்சோட அது கூட ஒளி போய் உள்ள போயிருந்தேன் அப்படி எடுத்து விட்டாராம். எது விட்டா அந்த பார்த்தானா, ஏப்பா நம்ம மீனவர்லாம் ஒரு ஆளும் பிடிக்க முடியாத மீனை ஒரே இடத்துல போட்டு பிடிச்சிட்டாரு அப்படின்னா அப்படின்னு பொண்ணை கல்யாணம் பொண்ணை யாரு இங்க மீனாட்சி அம்மா அங்க மகளாக தோண்டி இருக்கிறார். மறுநாளே கட்டுங்க கட்டுங்க தான் நேராஜா சாலி அப்படின்னா. ஆனா சாப்பாடு காலையில் நீங்க டிஃபன் சாப்பிடும் போது நினைச்சீங்க கல்யாண சாப்பாடு நினைச்சீங்க. யாரு மீனாட்சி அம்மி கல்யாணத்தை ராத்திரி பார்த்தோம் காலையில சாப்பாடு ஐயா வீட்டுல கல்யாணம் அவங்கவுங்க வீட்டுல சாப்பாடு அப்படின்னு இப்படி எல்லாம் வாராவழிவர் ஆறாமுதாயும் அலைகடல் வாய் மீன் திசிரும் பேராசை வாரியணை. இது என்னது? பெருமானை போய் பேராசை வாரி என்ன வாரி என்ன கடல் பேராசை கடல் அப்படின்னாரு. என்ன பேராசை? நமக்கெல்லாம் ஆசை தன்னலத்தது, அவன் உயிரல் நலத்தது. எல்லா உயிரிலும் என்னைக்கு வீடு பேரடைந்து சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளார் பல்லோரும் ஏத்த பணிந்து உள்ளார் என்று அந்த அனுபவத்தை பெறுமோ என்று அந்த பேராசை. வேற என்ன அவனுக்கு ஆசை? பேராசை வாரியனை பாடுதுங்க நம்ம மூன்றாவது பாடல். இந்திரனும் மாலையனும்

0: இது ரொம்ப அருமைப்பாடு. இந்திரன் வானவர்லாம் நம்மை விட மேல தேவலோகத்தில் இருக்கவங்க தான், ஆனா புண்ணிய வகையில அவர்லாம் ரொம்ப குறைபாடுடையவர்கள் தான். ஏன் புண்ணிய வகையில் ஏன் அவங்க குறைபாடுடையவர்கள்? ஏற்கனவே ஏதோ சில நன்மைகள் செய்து பெருமானி வழிபாடு செய்ததுனால என்ன கிடைச்சிருக்குது? அந்த தேவலோகத்தில் இருக்க முடியாத புண்ணியம் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த அந்த மாதிரி கிடைக்க முடியாது இல்லைங்களா? அந்த அளவு புண்ணியம் பண்ணவங்க தான் திருவள்ளுவர். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். அந்த வானுரையும் தெய்வமாக அந்த இதாக இருக்கிற அந்த பண்பு ஒரு பகுதியினால் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அப்படி கிடைச்சிருந்தால் கூட அவர்கள் அதற்கு மேலாக இருக்கிற வீடு பேற்றின்பத்தை பெற வேண்டுமானால் இங்கேதான் வந்து பிறக்கணும், இங்கேதான் வந்து பிறக்கணும், அங்கிருந்து மேற போகணும். அது இடைக்காலம் தான், இடைக்காலம். எனவே நிலையான மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டடிக்க வல்லி. அந்த புண்ணியம் பெறணும்னு சொன்ன இந்த மண்ணுலகத்தான் வரணும். ஆதலால் எனவே இந்த இந்த இந்த மண்ணுலகத்தில் பிறந்த நாம் தான் எங்கு செல்லலாம்? வீடு பேர் அடைவதற்குரிய அந்த புண்ணியமுடையவர்கள். ஆதலால் அவங்க எல்லாம் எங்க இருக்காங்களா? இந்திரனும் வானவரும் இவர்களெல்லாம் மாலையனும் ஏனோரும் வானோரும் அந்தரமே நிற்க. அந்தரம் என்னன்னு கேட்டா நடுவில் அப்படியா நடுவில் அதாவது மேலும் இல்லை கீழே இறங்கல நடுப்புற நிக்கிறாங்களாம் இல்ல கூட சொல்லமில்ல ஒன்னும் அந்தரத்துல விட்டான்ல அப்படின்னு நல்லா வாழவும் முடியல தாழவும் முடியல ரெண்டு கட்டானா போடுறது இப்படி அந்தரமே நிற்க இடைப்பகுதியில நிற்க. ஆனா பெருமான் என்ன செய்தானாம்? சிவன் எங்க வந்தானா? அவனி வந்தருளி இந்த மண்ணுலகத்துக்கு வந்தானா. வந்து என்ன செய்தான்? எந்தரமும் ஆட்கொண்டு எல்லாரையும் ஆட்கொண்டான் என்று சொல்வதை விட தன்னையே ஆட்கொண்டுட்டான்னா எல்லாரையும் ஆட்கொள்வானா? அவ்வளவு தன்னை பத்தி சிறுமியா சொல்ற. எந்தரமும் ஆட்கொண்டு ஒண்ணுமில்லாத ஞாயிற்கடையாய் கிடந்த அரியர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன். ஞாயிற்கடையாய் கிடந்தவன் அப்படி இருக்கிற என்னையே என் தரமும் தரம்னா தகுதி என் தகுதிக்கே எறிங்கி வந்தான். அப்படியான மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி வருவான் என்று சொல்கிறார். அப்ப இவருடைய தரம் ரொம்ப கம்மியா அல்ல, தன்னை அவ்வளவு தீர்மையாக கருதுகிறார் கருதுகிறார். ரொம்ப பெருமை உடையவங்கெல்லாம் தம் எப்படி கருதணும்னு கேட்டார் திருவள்ளுவர். அவரை விட்டப்படாது. பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. நல்ல பெருமை உடையவங்களெல்லாம் பணிவா இருப்பாங்க. சாதாரண ஆள்தான் காலர் தூக்குவான். இந்த இப்படி காலர் தூக்குனாலே சரி சிட் டவுன் அர்த்தவங்களுக்கு சரியதான். ரொம்ப பெரியவங்க அப்படி அங்க அடாராடா எப்படி வாங்கன இல்ல அரியன் அரியன் அரி அப்படி வந்துடும். அப்படி ஏன் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமி அணியுமாம் தண்ணீர் என்று திருவள்ளுவர் மேல கொற்ற முடியுமா? கொற்றிருக்க அப்படி இருப்பாராம். எனவே அந்த பெருமை உடையவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி சொல்லுவாங்களாம். என் தரமும் இவரெண்டுமோ ரொம்ப கீழான தரம் இருப்பது போலவும் அப்படிப்பட்ட கீழான அமைப்பில் இருப்பவரை கூட பெருமான் வந்து ஆட்கொண்டாராம் என்று சொல்வது எல்லாம் பணியுமாம் என்றும் பெருமை என்பதற்கு இலக்காக இருக்கிறது. எந்தரமும் ஆட்கொண்டு என்ன செய்தானாம்? தோல் கொண்ட நீத்தனாய். அப்ப கேட்டாங்கன்னா சாமி அது மாதிரி வந்து உங்களை ஆட்கொண்டதுங்கிறீங்க, நீங்களும் உங்க தரம் கம்மிங்கிறீங்க, ஒரு கால் வந்தவர் வந்து சிவபெருமான் இல்லாம வேற யாராவது இருப்பாங்களோ அப்படின்னா இந்த காலத்து கல்லூரி பையன் நாட்டுருக்கு அல்லவா? ஏ தொட்டதெல்லாம் சந்தேகம் உனக்கு மக்கு சிவபெருமானே தான். அது நீ எப்படி என்ன அடையாளத்தில் என்ன? தோல் கொண்ட நீத்தனாயி எங்கள் பெருமான் தோல்ல திருநீர் அணிந்திருந்தார் தான். திருநீர் அணிந்தவர்னு எங்க பெருமான் தான். அப்ப பெருமானும் அணிவது திருநீர், பெருமானும் அணிந்திருப்பார் திருநீர். அதுவும் தோல் கொண்ட நீத்தனாய். இந்த தோல் கொண்ட நீத்தன்னு சொன்ன நல்ல அருமையா எப்படி நம்ம அனுஷ்டானம் பண்றவங்களுக்கு தெரியும். முதல்ல திருநீர் எடுத்து இப்படி அது மாதிரி நேர உள்ளமாக தூளாக இட்டுட்டு பிறகு குழைத்திடுகின்ற பொழுது இங்க அருமையா அப்படி இருக்கும். இல்ல இங்க எப்படி இருக்கும் பார்த்தா ஒரு பெல்லாம் தான் பார்த்து செக்க செவேன்னு இருக்கிற உடம்புக்கும் அதுல அருமையான இந்த திருநீர் அமைந்திருப்பதுக்கும் இன்னைக்கும் பார்க்கலாம் நாளைக்கும் பார்க்கலாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் சாமி தோல் கொண்ட நீத்தனாய். அதனால பக்கா எங்க சிவபெருமான் தானே ஐயா திருவாசகத்துல தோல் கொண்ட நீத்தனாயின்னு சொன்னார். அது மாதிரி மற்றவங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காங்க. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாயில். யாரு? பத்தாம் திருமலை திருமூலர். கங்காளன் பூசும் பெருமானே பூசுவாங்க, அதனால பெருமானே திருநீர் அணிவான். இன்னொருத்த யாராவது சொல்ல முடியுமா சார்? ஒரு வளர்ப்பவளமே நீ ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடை நீர்போல் கொட்டலாம். அது மாதிரி அதனால பெருமான் திருநீர் அணிந்திருப்பாங்க. ஆனா பெருமான் அறிகின்ற திருநீர் அவனுக்கு சாதாரணமான திருநீர் தான். ஆனா நமக்கு என்னன்னாரு திருமூலர் போற போக்கல கவச திருநீர். நல்ல போர் வீரன் போர்ல போகின்ற பொழுது யாராவது அம்போ யாராவது இதோ வாழோ படப்பட்டா அது தன் மேல் படாம இருப்பதற்க கவசம் அணிந்திருப்பாங்க, அது தாங்கிக்கும் உன் உடம்புல. அது போல நமக்கு ஏதேனும் தீவினைகளோ தீமையோ இருந்தா கூட வாராமல் காப்பது திருநீர், அதாவது கவச திருநீர். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை. அதனால எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கணும். ஐயா கொஞ்சம் அப்படி மறையல் நனைஞ்சு போச்சுன்னா வந்த உடனே திரும்ப விபூதி எடுத்து சிவசிவா நின்றுக்கணும். ஏன் மங்காமல் பூசி? அதனால எப்படும் திடீர் இருக்கு.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம்.ஆர்.இன் நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 11 பாடல் முதல் 15 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அயலும் குடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழையும் முயல் பேர் நந்திதானே. அயல்னா பக்கம் அர்த்தம். அயல் வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து நாடு அண்டை நாடு அயல் நாடு. அது தமிழ் வார்த்தை தான் இல்ல அயல். புடை பக்கத்தில் உள்ளது, அதற்கு அடுத்தது எல்லா பக்கமும். அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இறைவனை நோக்கினால் இயலும் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை. அது பெருந்தெய்வம்னு வார்த்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்ப சிறு தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். சிறு தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, பெருந்தெய்வங்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை.
3: என்ன சார் பெருந்தெய்வம் சிறு தெய்வம் வார்த்தை வருவீங்க?
2: எல்லாருக்கும் மூத்தவர் யாரு? விநாயகர். விநாயகருக்கு அப்பா அம்மா உண்டா? நாம்பளா உண்டுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அச்சுமே புராணங்கள்ல உங்களுக்கு ஆரம்ப நிலையில இறை வழிபாடு கொண்டாடுறதுக்கு ஒரு பாசம், நம்மளுக்குள்ள பாசம் மாதிரி இறைவனை காட்டி ஒரு பாசமாக காட்டி ஒரு புராண செய்தியை சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் விநாயகர் முழுமுதற் கடவுள் தான், அவருக்கெல்லாம் பிறப்பு இறப்பு கிடையாது. இது எப்படி சார் பிறப்பு இறப்பு இல்லைன்னு எப்படி சார் நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா? ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கே தெரியும். மீனாட்சி கல்யாணம், பார்வதி கல்யாணம் பார்க்குறீங்களா? அந்த படமாவது பார்த்துருப்பீங்கள? நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும். அந்த பார்வதி கல்யாணம் நடக்கும்பொழுது பார்த்தா பரமேஸ்வரன் இருப்பாரு, இங்கே பார்வதி இருப்பாங்க, இங்கே பக்கத்தில் பிள்ளையார் நிற்பார். இருப்பார் இருக்க மாட்டாரா? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது யார் அங்க? அவர் எப்படி பிள்ளையார் வந்து மகனாக வர முடியும்? எப்படி சார்? அப்போ நம்மளுடைய உறவு முறையை கொண்டுகிட்டு போய் சிவத்தில் போய் சிவசக்தியில் கொண்டுட்டு போய் என்ன பண்ணக்கூடாது? பொருந்தி காட்டக்கூடாது. அது வேற. புராணங்களில் சொல்லக்கூடிய செய்தி வேற. நான் புராணங்களை எப்படி எடுத்தேன்னா ஊறுகாய் மாதிரி நான் எடுத்துப்பேன், ஒதுக்க மாட்டேன், புரிய வைக்கிறதுக்காக எடுத்துப்பேன். ஆனால் பேசுறது எது? பிலாசபி. அப்ப விநாயகர் முழு முதற் கடவுள் சொல்றோம். முருகன், முருகன் யார்? பெம்மான் முருகன் பிறவான் இரவான், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், அவன் பிறப்பும் இல்லை. அப்ப நீங்க முருகனுக்கு எல்லாம் அப்பா அம்மா சொல்றீங்க, சொல்லுங்க அருணி சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி பார்வதி சக்தி தான், சிவம். இப்ப சிவம், சக்தி, முருகன், விநாயகர், இவர்கள்லாம் பெருந்தெய்வ, ஒரே தெய்வம் தான், ஒரே கடவுள் தான், பெயர் தான் வேற. பெருந்தெய்வத்தை வந்துடுறாங்க. பெருந்தெய்வம் என்று பிரித்தால் இறைவன் ஒருவன். அந்த அந்த ஒருவனே பராசக்தியாகவும், அந்த ஒருவனே முருகனாகவும், அந்த ஒருவனே விநாயகராகவும் இருக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. அந்தந்த லெவலில் அவங்கவுங்க வழிபாடணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனே பல வடிவங்கள் தாங்கி வருகிறாங்க. என்ன இருந்தாலும் ஸ்வீட்டு கடை ஸ்வீட்டு கடை தானே, ஸ்வீட்டு கடைங்கிறது ஒன்று தானே, பல ஸ்வீட்டு இருந்தாலும் இல்லை, அது உள்ள எல்லாம் ஜீனி தானே, வடிவங்கள் வேறு இல்லையா? அதனால் பெருந்தெய்வம் யாது ஒன்றும் இல்லை, முயலும் முயலில் முடிவு மற்ற ஆங்கே பெயலும் மழை முயல் பேர் நந்திதானே. இதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க, மழை முகில் பேர் நந்தி. மழை முகில் நந்தி, ஒரு சின்ன செய்தி. மேகத்தால் மழை, மழையால் மேகம். மேகம் என்னால் வருது? நீரால் வருது. நீராலே மேகம், மேகம் குளிர்ந்து தண்ணி. இப்போ தண்ணியினால் உண்டாக்கப்பட்டது மேகம், மேகம் குளிர்ந்து மழையாக வருது. அப்போ நாமும் வினையும், வினையால் உடம்பும், உடம்பால் வினையும். நாமளே வினையை கிரியேட் பண்ணுறோம், அந்த வினைக்கு பயனாக வாழ்க்கை கிடைக்குது. வாழ்க்கையும் வினையும் போல, வினையால் வாழ்க்கை, வாழ்க்கையால் வினை. அதே மேகமும் மழையும் போல நம்முடைய வாழ்க்கையும் வினையும் இருக்கின்றன. அங்கும் இறைவன் இருக்கிறான், இங்கும் இறைவன் இருக்கிறான்.
3: இந்த உலக உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து அவர் கொஞ்சம் வருத்தப்படுற. கண்ணுதலான் இறைவனுக்கு, சிவபெருமானுக்கு மூணு கண்ணு,
2: நமக்கு எத்தனை கண்ணு? நமக்கு மூணு கண்ணு இல்லை, நமக்கு மூணு கண்ணு இருக்கு, ஆனால் ரெண்டு கண்ணு தெரியுது, ஒரு கண்ணு தெரியல. ரெண்டும் புறக்கண், இது ஊனக்கண். ஞானக்கண்ங்கிறது உள்ளே இருக்குது. ரெண்டு கண்ணையும் மூணு

இந்த உலகத்தில் வாழ்கின்ற பல பேர், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் பலர் இறைவனுடைய பெருமையை தெரியாமல், இறைவனுடைய பெருமையை தெரியாமல் இந்த காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வினையை அனுபவித்து பிறவி என்ற பெருங்கடலை நீந்தாமல், சிவாய நம என்ற தெப்பத்தை பிடித்துக் கொள்ளாமல், அதன முக்கியம் ஐந்தெழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேன். இங்க திருவாசகம் ஐந்தெழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேன். மாணிக்க வாசகர் அந்த ஐந்தெழுத்து என்ற ஒரு தெப்பத்தை பிடித்து கரையேறாமல் பல பேர் இருக்காங்களாம். பிறவியும் பாவமும் சேர்ந்த சேற்று நீராகிய இந்த உலகத்தில் விழுந்து விழுந்து விழுந்து பிறவி எடுத்துக்கொண்டு சேற்று நீரிலே விழுந்து கருவழிப்பட்டு பிறந்து வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மண் உலகத்தில் உள்ளவர்கள். அண்ணல் இவன் என்று அறியகிறார்களே, திரு சூர்மாடைய பெருமையை அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஒரே ஒரு பாடல முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலானவன். யாருக்காவது ஒரு பதவி இருந்தா அது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான். இன்னைக்கு பதவியை நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம், உதவியை வாங்கறது வச்சிருக்கோம். உதவி செய்யாமல் பதவியிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களால் இறைவனை அறிய முடியாது. நான் பதவின்னு சொன்னது விண்ணுலக பதவி சொல்லிட்டு இருக்கேன். மண்ணளந்தான் இரண்டு அடியால் மூன்று உலகத்தை அளந்தவன் திருமால். ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை, திருமால் என்பது வேறு, விஷ்ணு என்பது வேறு. அதுக்குள்ள விளக்கம் பின்னால் சொல்லப்படும். மண்ணளந்தான் மலரோன் பிரம்மா, உந்தி கமலத்தில் பிறந்தவன் இல்லையா, விஷ்ணுவனுடைய உந்தி கமலத்தில் அதாவது தாமரையில் பிறந்தவன், தாமரை மலரோன் சொல்றது. மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை. யாரும் நினைக்கலையா, ஏன்னா அவங்க என்ன அவங்க எதை நினைக்கிறாங்க, இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லை, பதவியை நினைத்துக் கொண்டிருப்பதற்குத்தான் நேரம். அதனால அவங்க எண்ணளந்து இன்னும் நினைக்கிறார் ஈசனை, விண்ணளந்தான் தன்னை மேலளந்தார் இல்லை. விண்ணளந்தவன் யார் இப்போ உங்களுக்கு, உங்களுக்கு யாரு விண்ணை இழந்தவன், சூரியன். சைவ சித்தாந்தத்தில் வரும், விண்ணளந்தான் தன்னை மேலிழந்தார் இல்லை, கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே. சூரியன் இந்த உலகத்தை கடப்பது போல இந்த இறைவன் எல்லாருடைய உயிரிலும் கலந்தும் கடந்தும் இருக்கிறான். இத நிறைய சொல்லணும், ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிடுறேன், எப்படியாவது பின்னாடி பயன்படும். இறைவன் எல்லா இடங்களிலும் கலந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கலத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லை கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சரியே இருக்கு நல்ல தினந்தோறும் படிப்போம், 95 வரும் டெய்லி படிப்போம். இல்லை திருவாசகத்தில் 95 வரும் டெய்லி எல்லாரும் படிச்சிருவான் ஏமா அப்படின்னு நினைக்கிறேன். கலந்துங்கிற வார்த்தை சொல்லணும். இப்போ இப்ப கலந்துன்னா தண்ணீரில் பாலை கலந்து சார், இல்ல பாலுக்குள் தண்ணீரா தண்ணீர்ல பாலா, எங்க ஊர்ல எல்லாம் தண்ணீர்ல தான் பாலை கலப்போம். சரி, அதுவும் கலத்தல் தான். சரி, அது அன்னப்பறவை தான் பிரிச்சிடும், நல்ல வேலை அன்னப்பறவை இல்லை. சரி, அரிசியுள் கல்லை கலந்து பிரிச்சிடலாமா, அதையும் பிரிச்சிடலாம். இப்ப நான் சொல்ற கலப்பை உங்களால பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும், அலர்ட்டா இருங்க. இங்க பிரிச்சிட்டீங்கன்னா அன்னப்பறவை விட உயர்ந்தவங்க. இப்ப பாட்டில் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை நான் பார்க்கறேன். இப்ப கண்ணுல பார்வை இருக்கு,

0: கண்ணாடி போட்டாலும் பார்வை இருக்குது, போடாட்டையும் பார்வை இருக்குது. கண்ணொளி பார்க்குறேன், வெறும் கண்ணொளி வெறும் கண்ணொளியால் பார்க்க முடியுமா? அதை என்ன வேணும்? சூரிய வெளிச்சம் வரணும். இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்குது, இது கலப்பு தானே? இப்போ சூரிய ஒளி காட்டுகிறது, கண்ணொளி காண்கிறது. சரி, இப்போ சூரிய ஒளியும் கண்ணொளியும் கலக்காமல் அதை பார்க்க முடியுமா? இந்த கலப்பை யாராக பிரிக்க முடியுமா? பிரிச்சிட்டிங்கன்னா அன்னப்பறவை விட எக்ஸ்பர்ட் நீங்கள். இப்போ இந்த ஒளி ஊடுருவுது, அந்த ஒளியும் ஊடுருவுது, இந்த ரெண்டு ஒளியும் கலக்குது, கலந்துருச்சு. இப்போ இப்போ கலந்ததுனால பார்க்க முடியுது. இந்த கலப்பான நிலையை யாரால் பிரிக்க முடியுமா? அது மாதிரி இறைவன் இருக்கிறான். நீ எங்கே பிரிக்கிறது? அவர் உங்களுக்குள்ள தான், உங்கள் இறைவனை உங்களுக்குள்ள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கேயும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது, வெளியிலையும் பிரிக்க முடியாது. இங்கேயும் பிரிக்க, நம்மளை சுற்றி வெளியிலையும் பிரிக்க முடியாது, உள்ளேயும் பிரிக்க முடியாது. அவன் அதான் கலப்பால் ஒன்று. இப்போ யாராவது இறைவனை விட்டு யார் நீங்கள் நிற்கிறீங்க? வீட்டுக்கு போனாலும் அங்கே இருப்பார், கிச்சனுக்கு போனாலும் இருப்பார், ஹோட்டலுக்கு போனாலும் இருப்பார், டிவி பார்த்தாலும் இருப்பார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, விண்ணை புதுமைக்கும் பேத்துமா பெற்றேனே, செல்ஃபோனில் கூட இருப்பார். அதனால் அவரை எல்லா இடத்திலும் கலந்து இருக்கிறான். அப்புறம் இவன் கடந்து இருக்கின்ற இறைவன் அடியார்களால் பார்க்க முடியுமே அன்றி அறியாமையால் தேட முடியாது. இந்த சிவராத்திரிக்கு ஒரு நம்ம வரலாறு சொல்லுவோம் இல்லையா, பிரம்மா விஷ்ணு. பிரம்மா என்ன செய்கிறாரு? அப்படியே அன்னப்பற வடிவம் எடுத்துட்டு மேலே போறாரு, போறாரு போறாரு போறாரு போயிட்டே இருக்கு. அவரெல்லாம் பார்க்க முடியல, விஷ்ணு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காரு, அவராலையும் பார்க்க முடியல. கடந்து நின்றான் கமலம் மலராதி, கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. கடந்து நின்றான் கமலம் மலராதி. கமலம்னா கமலான்னு பேர் வைப்பாங்க, கமலக்கண்ணன் பெருப்பம் ஒன்றரை கண்ணா இருக்கும், தாமரை கண்ணன் பழைய காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், தாமரை போல மலர்ந்த கண் அப்படின்னு. கமலம்னா தாமரைன்னு இருக்கும். அது பிரம்மா கடந்து நின்றான் கடல் வண்ணன் எம் மாயன். அதுக்கு இந்த மாயன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் கருப்பா நீலமான் கார்மிக கண்ணன் சொல்லுவீங்க, அப்புறம் நீல வண்ண கண்ணாங்கிறீங்க, இப்ப நீலமா கருப்பா? நான் கேட்கிற கேள்வி, கண்ணனுடைய நிறம் கருப்பா நீலமா? இப்ப கரிய நிற கண்ணாவான்னு சொல்றீங்க, நீல மேகம்னு வேற கூப்பிடுறீங்க, நீல நிற கண்ணாங்கிறீங்க, அப்ப நீலமா கருப்பா? என்னங்க சப்ஜெக்ட் வருவோம். கடல் வந்து பகல்ல நீலமா இருக்கும், ராத்திரியில் கருப்பாக இருக்கும், ரெண்டு ஒன்று தான். ஒரு முடிவுக்கு வந்துடணும்ல நம்ம. கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. பற்றுகளையெல்லாம் கடந்தவர்களுக்கு இறைவன் அகப்படுவான், பற்று உள்ளவர்களுக்கு இறைவன் அகப்பட மாட்டான். இப்போ நம்ம எல்லாம் பற்றுக்குள்ளே உட்காந்துருக்கோம், அது கட்டு என்ன சாதாரண கட்டாக போட்டிருக்கோம், ஒன்னோடு ஒன்று ஓட்டு அது தா ஏற்கனவே உள்ளது வேற, இது புதுசா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற. இந்த சிவத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு இல்லைங்களா, அதுல வந்து மூன்று வகையா நம்ம பிரிக்கணும், லய சிவம், போக சிவம், அதிகார சிவம். ஐயா ரொம்ப சைவ சித்தாந்தம் திருமந்தெல்லாம் எக்ஸ்பர்ட் ஐயா உட்காந்துருக்காங்க, சிவ பூஜை பண்றவங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்காங்க. லயசிவம், போகசிவம், அதிகார சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. லயசிவம்ங்கிறது யோக நிலை, போக சிவம்ங்கிறது வந்து அம்மையப்பூரோடு கூடிய அந்த தொன்மை கோலம், அதிகார சிவம்ங்கிறது வீர வடிவம், அதான் வீர வடிவம், யோகா வடிவம், போகா வடிவம்னு சொல்றது. இப்படி இறைவனை வந்து மூணு வகையாக நம்ம பிரிக்கிறோம், மூணு வடிவங்களில் பிரிக்கிறோம். உருவம் தாங்கி வந்த நிலையிலே அதை நம்ம மூன்று வகையா நம்ம வசதிக்காக அதை நம்ம பிரித்து வழிபடுகின்றோம். அவ்வளவுதான், எல்லாம் ஒண்ணுதான். அகோர வீரபத்ரரும் ஒண்ணுதான், தட்சிணாமூர்த்தியும் ஒண்ணுதான், கல்யாண சுந்தரரும் ஒண்ணுதான். கல்யாண சுந்தரர்னு சொன்னா போக செய்வோம், தட்சிணாமூர்த்தின்னா யோக செய்வோம், அகோர வீரபத்ரர்னா அதிகார செய்வோம், வேக வடிவம், இதெல்லாம் ஒண்ணுதான். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற இந்த வேதியுமாய், இந்த வேதியல் சொன்னோம்ல, என்ன அது கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரினா என்ன சார், வாட் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி, இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்க கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லுங்க, கெமிக்கல் சேஞ்சுனா என்னன்னு சொல்லுங்க, வேதியியல் மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க, அதான் வேதியன். வேதி என்ன சொல்லிட்டீங்க, வேதம் செய்யறவங்களாம் வேதியா, உள்ளத்துக்குள்ள வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துபவன் வேதியன். இறைவனை உள்ளத்தில் வைத்து வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு உடலில் உணர்வில் வேதியியல் மாற்றம் நிகழப்பட வேண்டும், அவன்தான் வேதியன். கெமிக்கல் சேஞ்ச் வரணுமா இல்லையா, கெமிஸ்ட்ரினா யூனியன் அர்த்தம், அதாவது வந்து ஒரு பொருளை ஒரு பொருளோடு சேர்த்தல தான் சொல்லுவாங்க, கெமிக்கல் சேஞ்ச் சொல்றமா இல்லையா. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய், அப்ப இறைவன் உள்ளே உழைந்தால் நமக்கு மண்ண வரும், வேதியியல் மாற்றம், மனமாற்றம். கர் அந்த அலோபதி, அலோபதி என்ற என்ன மருந்தது, கெமிக்கல். வேதியன் என்ற இறைவன் உள்ளே இருந்தால், உள்ளே உணர்ந்தால் அலோபதி என்ற வேதியியல் மருந்து தேவையில்லை. புரியுதா, வேதியுமாய் விரிந்தார் திரு தான் அருஜோதியாய், அருஜோதி ஜோதினா என்னது, ஜோதியே சுடரே சூழொலி விளக்கே, இன்னொன்று சொல்லுங்க, சோதி சுடர் சூழொலி விளக்கு. இப்போ ஜோதினா என்ன, சுடர்னா என்ன, விளக்குன்னா என்ன, மூணு ஒன்று மாதிரி தெரியுது, மூணு ஒன்று தானா, மூணு வேற வேற, அதனால் விளக்க அதனால் தெரியுது. இப்போ இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கக்கூடியவன் நிச்சயமா சுடணும் இல்லையா, இப்ப ஜோதி சுடுதா இல்லையா, இப்ப விளக்கு இருக்கு ஜோதி இருக்குல்ல, சுடணும் கைய வச்சா சுடுதா இல்லையா சார், ஒரு விளக்கு ஏற்றிருக்கிறீங்க, அது ஜோதி தானே, அது தொட்டா சுடும் இல்ல, அதே இயல்பு இறைவனுக்கு இருக்கணுமா இல்லையா, உள்ள இறைவன் இருக்கானா இருக்கான்ல, அவன் சுடுறானா, ஏன் இது புறஜோதி அது அருஜோதி, அருஜோதி சுடாது, இந்த ஜோதி எல்லாம் சின்ன சின்ன ஜோதிகள், உள்ளே இருக்கக்கூடிய ஜோதி பெருஞ்சோதி, அதுலயும் அருஜோதி அருட்பெரும் ஜோதி, அதான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி, அருளை தருகின்ற பெரிய ஜோதியாக உள்ளே இருந்து விளக்கி கொண்டிருக்கின்ற இறைவன், இதுதான் அருட்பெருஞ்சோதிக்கு விளக்கம். நிறைய விளக்கம் எல்லாரும் கொடுக்குறாங்க, இப்ப இது போறோம், சுடக்கூடாது அது அருள், சாதாரண ஜோதியோட பெருசா இருக்கணும், ஆனா ஜோதியா இருக்கணும், உள்ள கண்ணை மூணா தெரியணும், கண்ணை மூணா தானே, நம்ம கண்ணை மூடிப்பதா தெரியும், கண்ணை மூடி பாருங்க, அடுத்த மாசம் வர்றதுக்குள்ள கொஞ்சம் மூடி பார்த்து உள்ள இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதிய சார் நான் பார்த்துட்டேன்னு சொல்லணும். சோதியாய் சுருங்காததோர் தன்மையுள், என்னது சுருங்காத தன்மை, அதாவது சுருங்காத தன்மைனா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, என்னது படிச்சிருக்கீங்களா இல்லையா, ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி, அப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒளியாகிய இறைவன் என்ன பண்ணுவான், உள்ள அவன் பெருகிட்டே இருப்பான். அப்ப நாம தான் பெருக்கணும். நான் இறைவனை நினைக்க நினைக்க உடம்பு உருக்கிட்டோம், அது போனா போயிட்டு போகுது. இந்த உடம்பு இல்லை இன்னொரு உடம்பு, உடம்பே வேணாம். உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் பெருக்கத்தை கொடுக்க வேண்டும். அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த ஜோதியை பெருக்கணும். சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. நித்தமாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான், நீதியாக இருக்கிறான். யார் யாரு எந்தெந்த வினைகளை செய்திருக்கிறார்களோ அந்தந்த வினைகளுக்கு உரிய தண்டனையை உரிய நேரத்தில் தவறாமல் நீதி தவறாமல் கொடுத்து கொண்டே உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவில் உயிருக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான். அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அலையில்லாத ஜோதி இல்லையா, உள்ளே இருக்கிறான். அப்படி உள்ளே இருந்து நம்மை எல்லாம் வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற இறைவனை நாம் உள்ளத்திலே வைத்து வழிபடுவோம் என்று கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அதான் சொல்றேன், நம்ம ராமச்சரவதோட சொன்னாரே சில பாட்டியா கொஞ்சம் கூட பாடலான்னு. நான் என்ன அடியேன் வேண்டுகோள் அதல்ல, இயல்பா அந்த பண் அமைந்திருக்கணும். நம்ம வற்புறுத்தி வந்து அந்த பண்ணை திணிக்க கூடாது, பண்ண திணிக்க கூடாது. அதனால என்ன பண்ணா, பிரிச்சு ஒரு பாட்டும் பிரிக்காம போட்டா புக்கு இப்படி போகும். இப்பவே மற்றதெல்லாம் பொருள் கொடுத்து வாங்குவான், இதை கொடுத்து வாங்கும்போது என்ன சார் பெரிய புராணம் வந்து இது மாதிரி என்ன 250 ரூபாயா விலை எல்லாம் குறைச்சு கொடுக்கணும் சார். அதான் எங்களை அட்வைஸ் வேற நீங்களா மற்றதுக்கெல்லாம் ஒண்ணு. நேற்று வாங்கின துணி எல்லாம் கேட்டவங்க இன்னைக்கு வருது 30 ரூபாம்மா, காலம் அப்படித்தான் இருக்குதுன்னு வாங்கிட்டு போடுவான். இந்த புசுதல வேலை மட்டும் போட்டா மட்டும் ரொம்ப குறைச்சு கொடுக்கணும் சார், எங்களை அட்வைஸ் வேற. உங்களை எங்களுக்கு தெரியாது. எனவே அதனால நாம வந்து அந்த பாட்டுல உண்மையாகவே அந்த இசை அமைப்பு இருக்கணும், இருப்பதை மட்டும் தொகுத்தா போதும். வருந்து சேர்க்கலாம். கம்பவானர் கோயில் வாயில கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு சொல்லு, அதனால பார்த்தேன். ஆனா சிலருக்கு இடர்படுது. அதனால இந்த கட்டளை மாத்துறதுன்னு பாருங்க, அது இவங்களுக்கு வரும். அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு தெரியல, அது தெரிஞ்சா அப்படி வந்தா வருமோ. எப்படி தெரிஞ்சு கொள்றது, இந்த புண்ணியம் இந்த பெரிய செஞ்சது இந்த அளவுதான், கடையை கட்ட வேண்டியதான். அந்த மாதிரி செய்யலாம் எங்க பாட முடியும். உம்பர் ஒங்கு கோபுரத்தின் முன் நிறைஞ்சி உள்ள அணிந்து அம்பன் மாளிகை பூரத்தின் அன்பரோடு சூழ வந்து இம்பர் ஞானம் உய்ய வந்த பிண்டையார் இறஞ்சுவார் செம்பன் மாலைக்கு. அங்கதான் அந்த சரிவல்ல தடுவ குழைந்த அருளும் திருவேரி இப்படி படிச்சுதான் நல்லதுதான். கம்பரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார் அங்க வேறுனு போட்டுணும். போட்டாதான் எப்பா உன் இழுப்ப நம்ம வேற மாதிரி இடுன்னு அர்த்தம். ஆகவே பாட்டை இசையோடுதான் கூட்டி படிக்கும். செம்பன் மலைக்கொடி தடுவ குழைந்த அருளும் திருவேணி கம்பரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார் பம்புதுணி பம்பு துளி கண்ணருவி பாய்ந்து கண்ண துணி தண்ணி அப்படியே வரப்படியா மயிர் புலகம் வர உடம்பெல்லாம் சிலிர்க்க தம்பெருகு மனக்காதல் தள்ள நிலை விசை வேண்ட மிசை தாழ்ந்தார் அப்படியே கிழ விழுந்து வணங்கினாராம். பல முறையும் பணிந்தெடுந்து பங்கைய செங்கை புகழ்ப்ப மலரு முகம் அளித்த திரு மணிவாயால் மறையான் என்று உலகுய்ய எடுத்தருளி. இது பாருங்க தொடக்கத்தை அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டார். உருகிய அன்பு என் குறுக்க நிலவு திசை முதல் தாளம் நிரம்பிய நீர்மையில் திகழ. பாருங்க அந்த மறையான்கிற பதியத்துல முதத்தாளம் நிரம்பிய நீர்மையில் திகழம், என்ன முதத்தாளம் பாட்டுருது அதுல நீங்க அப்படியே எப்படி படிப்பீங்க அதை, அந்த இசை அது நீதான் பார்க்கணும். போற போக்கள் பார்த்தீங்கன்னா இசை இசை இசை நேர்மை அப்படி வச்சு பாடுறாரு வைக்கிறாரு அல்லவா. பாடினார் பணிவுற்றார் பரிவுறும் ஆனந்த கூத்து ஆடினார் அகம் குழைந்தார் பெருமானை கண்டளவில் காஞ்சிபுரத்துல உள்ள சென்ற உடனே இவ்வளவெல்லாம் அவருக்கு உடல்ல அந்த மெய்சில் இருக்குதான். அஞ்சலிதம் சென்னியின் மேல் சூடினார் மெய்முகிழ்த்தார் சூகரமும் அன்னமும் ஆய் தேடினார். பாருங்க பன்றியும் அன்னமுமாய் இந்த தேடினதுல எப்படி தேடினார்னா அவங்க அப்பாவும் பிள்ளையும் தேடின மாதிரி அவ்வளவு ஆழமா கண்டே பிடிக்கணும்னு நினைச்சு தேடின மாதிரி தேடினாராம். இருவருக்கும் தெய்வரியார் திருமகனார். அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் செய்து கூட தெரிய முடியாத அந்த பெருமானுடைய திருவடியை இவ்வாறுலாம் செய்தாராம். மருவிய ஏழிசை பொழிய மனம் பொழியும் பேரன்பால் பெருகிய கண்மழை பொடிய பெரும்புகழி பெருந்தகையார் உருகிய அன்பு உள்ளழைப்ப உமிதழுவ குடைந்தவரை பருகிய மெய்யுணர்வினோடும் பரவியே புறத்தணிந்தார். எல்லாருக்கும் தெரியும் எங்க இருது, காஞ்சிபுரத்துல ஏழவார் உடலில் வழிபாடு செய்திருக்கிற ஏகம்ப பெருமான் இல்லீங்களா, பெருமான் மட்டும் இருப்பார் ஏழவார் உடலில். அப்பக்கத்துல அப்படியே பராந்தம்னா அந்த மரம் எல்லாம் மாமரம் வளம் வந்த பிறகு அந்த மேடையில அப்படி ஏறும் போதே ஏழவார் குடலி அப்படி கொஞ்சம் தாண்டுனா முருகப்பெருமான் காட்சி அளிப்பான் அல்லவா. எனவே இப்படி ஏகம்பநாதரை இப்படி எல்லாம் வழிபாடு செய்து புறத்தணிந்து தொண்டருடன் போந்தமைந்த திருமடத்தில் பெருக்கரும் பேருலகிய பெற்றலும் பிள்ளையார் மரப்பரிய காதலுடன் வந்தெய்தி மகிந்துரைவார் அறப்பெரும் செல்வ காமக்கோட்டமணிந்து இறங்கினார். அம்மா தனியார் கடத்துல போய் அங்கேயும் வணங்கினாராம். திரு ஏகம்பத்தமர்ந்த செடுஞ்சுடரை சேவடியில் ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகி பணிகின்றார். ஒருபோதும்னா அந்த ஆறு காலமும் தவறாமல் சென்று வழிபட்டாராம். மறுபு திரு ஏமம் வளர் இருக்கு குரல் மற்றும் பெருமிசை திருப்பதிய தொடை புனிந்தார் பிள்ளையார். இதெல்லாம் யாப்பு வகை. இந்த யாப்பு வகையில பல்வேறு யாப்பு வகையான பாடலையும் அங்கு பண்ணலாம். நீடு திருப்பொழில் காஞ்சி நெறிக்காரைக்காடு இறஞ்சி தென்னறிக்காரைக்காடு சூடு மதி கண்ணியா துணைமலச்சே வழிபாடி ஆடுமவர் இனிதவரும் அநேகதம் காவதம் பரவி அநேகதம் காவதம் அதெல்லாம் அது ஒரு பகுதி. மாடு திருத்தானங்கள் பனிந்தேத்தி வைகினால் எனவே காஞ்சி மாநகரில் இருக்கிற திருக்கோயில் பலவும் வழிபாடு இருந்து ஒவ்வொன்றாக வழிபாடு செய்தார். என் திசையும் போற்றிசைக்கும் திருப்பதியமற்றதன் புறத்து தொண்டருடன் இனிதேகி தொல்லை விடம் உண்டிருண்ட கண்டர் மகிழ் மேற்றலியும் திருமேற்றலி முதலான தலத்தெய்தி முதலான கலந்தேத்தி மண்டு பெரும் காதலினால் வணங்கி மீண்டிணிதிருந்தார். இடையில கொஞ்சம் தொலைவாக இருக்கிற கோயில்லாம் சென்று வணங்கி மீண்டும் அந்த காஞ்சிக்கு வந்து விட்டாராம். ஆகவே காஞ்சியில ரொம்ப நாள் வந்திருக்கார். அப்பதியில் விரிப்பினோடும் அங்க நரை பணிந்த மறுவார் செப்பரிய போல் பாலி திருநதியின் தென்கரை போய் மைப்பொழியும் கண்டர் திருமால் பேரு மகிழ்ந்திரஞ்சி முப்புறம் செத்தவர் தம்பி மொடி மாலை சாத்தினார். திருமால் பேருங்கிறது சென்று அங்கேயும் வழிபாடு செய்தாராம். திருமார்பேருடைய வருதம் திருவருள் பெற்றெழுந்தருளி கருமாலும் கருமாவாய் காண்பரிய கடல் தாங்கி மறு ஆற்றல் மடவிடையார் திருவல்லம் வணங்கி தம் பெருமார்க்கு திருப்பதிய பெரும் பிணையில் அணிவித்தார். ரொம்ப அருமை. திருவல்லம் அந்த சுவாமி எல்லாம் இருந்த இடம் இல்லைங்களா, இப்ப அது மாதிரி ஒரு சாமி இல்லவும் இல்ல. அப்ப இருந்து ஒரு நல்ல நல்ல தங்கமான ஒரு சாமி இருந்தார் அல்லவா. அங்குள்ள பிரபதியில் அரிக்கரியார்களில் வணங்கி பொங்கு புனல் பால் யாற்றின் புடையில் வடபால் இறைவர் எங்கு முறை பதிபணிவார் இளம்பயம் கோட்டூர் இறைஞ்சி திரு இளம்பயம் கோட்டூர் செங்கன் விரை உகைத்தவரை திருப்பதியும் பாடினார். திருத்தொண்டர் பல சூழ திருவிற்கோலமும் பணிந்து பொற்பதிய தொடைமாலை புறம்புரி எரித்த பரிபாடி அருட்புகழி ஆந்தகையார் தக்கோலம் அணிந்தருளி விருப்பினுடன் திரு ஊரல் மேவினார். திருவூரல் என்ற பதி எல்லாம் பதியங்களை அடிக்கி சொல்லிக் கொடுத்தார். தொழுது பலமுறை போற்றி சுரர் குருவுக்களை யமுனி வடிவில் தவம் புரிந்தேத்த மண்ணினார் தமை மலர்ந்த பலந்தில் செல்லும் தமிழ் மாலை பதியேசி புனிந்தருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விலகர் திருவுருள் சென்று அங்கேயும் பெருமான் எல்லாம் வழிபாடு செய்து வந்தாராம். குண்ட நடும் திளையாளர் குலவியபல் பதிபிரவும் நின்ற வெறுப்புடன் இறஞ்சி நீடு திரு தொண்டருடன் பொண்டயங்கு மணிமாட பூந்தராய் புறவலனார் சென்றணிந்தார் பழையனூர் திருவாலங்காட்டருகு. அப்பா திருவாலங்காடு அண்மையிலே சென்றாராம் பழையனூர். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகும் போற்றிசைப்ப எம்மையாளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலாம் காணாம் என்று அருமை அல்லவா. அம்மையார் அந்த தலையில் வந்து காலால் நடந்து போகக்கூடாது என்று கருதி தலையால் நடந்து சென்ற இடம் அந்த அந்த இடம். அப்படி அம்மையாருடைய அந்த கையினால் பட்ட இடமானதுனாலே அந்த இடத்துல தான் கால் வைக்க கூடாது என்று கருதி என்ன செய்தாராம் பெருமான் ஞானசம்பந்தர் தலையா அவர் நான் தலையாலே நடந்து போன இடம் அது என்று கருதி தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி அந்த இடத்தை தான் மிதிப்பதற்கு அஞ்சி செம்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறிவழுவாத பதியின் மாடோர். மாடோர்னா ஒரு அருகில அந்த திருவாலங்காட்டுக்கு அண்மையில் உள்ள ஒரு ஊர். அண்மைனா சும்மா ஒரு மைல் ஒன்றரை மைல் உள்ள இருக்க மாடோர் செடும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் போனார். ஏன்னா அவங்க எல்லாம் பகல் பூரா நடந்து போறதுனால இரவு எட்டு ஆச்சுன்னா அவர்லாம் அந்த காலத்துல உணவு உணவு உறக்கம் எல்லாம் தோன்றும். அப்படி செய்தாரலாம். அப்படி செய்கின்ற பொழுது மாலை இடையாமத்து பள்ளி கொள்ளும் மறையவனார் தம் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்தமர்ந்தருளும் அப்பர் தம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு என்று அருளி செய்ய இப்ப அப்படி இரவில் அப்படி உயிர் கொள்ளுகின்றவரை போட்டு எப்பா திருவாலங்காடை மறந்துட்டியா என்று பெருமான் கனவில சொன்னாராம். அப்படி கனவில சொன்ன உடனே ஞானம் ஞானம் இருள் நீங்க வரும் போலிவேந்தர் நடு இடை ஆமத்தின் இடை தொழுது உணர்ந்து வேலைவிடம் உண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுருகி திருப்பதியும் விளம்பனுட்டார். இப்ப திருப்பதியங்கள் எங்கே செய்ய அருளப்பட்டது என்பதோடு கூட எப்பொழுது செய்யப்பட்டதுங்கிறது சொல்லுங்க சொல்லியிருக்க. நடு யாமத்தில் பண்ண இந்த மாதிரி இடங்கூறி விளக்கு இருக்குதா எங்கேயாவது? பாடல் பாடினார் என்று சொல்லப்படுது. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார்? இது இப்ப நீங்க சொன்ன உடனே அரே அப்ப சேக்கரா பெருமான் ரொம்ப இப்படி எல்லாம் பாருங்க, எப்ப எந்த இடத்துல பாடினா எப்பொழுது பாடினார்னா சொல்றாருன்னு கேட்கிறோம். பிஹெச்டி பையனா இருந்தா ஐயா இது வந்து அம்மா வழிபட்ட காலம் கிபி 2nd century, ஐயா பாடினது 12nd century, 1000 ஆண்டுக்கு முன்னே இந்த பதியத்தை பதியம் பாடினவர் 7nd century, பதியம் பாடினவர் 7nd century, அம்மையார் நிலை கிபி 2nd century முன்னால, சேக்கிடார் பாடினது இப்போ. இப்படி இருக்கும்போது இந்த பதியத்தை இரவு நேரத்தில் பாடினார்னு ஐயா சொல்றீங்களே அது எப்படி சொல்லுகிறீர்கள் என்று பையன் கேட்பான். கேட்கணும், அவன் தான் பையன், மக்கு மாதிரி எதையும் தாங்கும் இதையும் கேட்பான். ஆடா ராஜா அருமை அருமை அப்படிதான் படிக்கணும். இங்க பாடின பதியம் என்ன தெரியுமா? துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் அந்த வரிதான் இது இரவில் பாடினதுங்கிறது ஆறும். துஞ்ச அடியேன் தூங்க வருவாரும் கனவில் வருவாரும் தொழுவிப்பாரும் என்ன மறந்துனியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே பாடிட்டேன் தொழுவிப்பார். எனவே இந்த முதல் வரிதான் அவருக்கு சான்று. எப்படி பையன் கேட்பான்ல, கேட்கணுமே அவன் தான் பையன். இரவில் பாடினான்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு ஆகான்னு கண்ணத்தில் போட்டுட்டு போறது அன்பர்கள். ஆனா பையன் எப்படியா இப்படி இரவில் பாடினதுங்கிறது எப்படியா ஐயா சொன்னாங்க விளங்கலையா எங்களுக்கு அப்படி சொல்லும் போது என்ன பண்ணும்? ஆமடா ராஜா பாட்டு பா, என்ன பாட்டு பாடினா? துஞ்ச வரு அங்க என்ன இருக்கு? துஞ்ச தூங்க நிலையிலே வருவாரும் வருவாரும் தொழுவிப்பாரும் அப்படி இருந்த என்னை மீண்டும் வணங்கி வைப்பாரும். அதனாலதான் தூங்கிய நிலையில் இப்படி மறந்தனையோ என்று சொன்ன உடனே மறக்காமல் அங்கிருந்தவாறு பாடினார், நடிகருளில் பாடினார். அதனால திருமுறைகளை படிங்க. எப்படி படிக்கணும்னு கேட்டா சேக்கிழார் போல் பயில்க ஒரே வார். ஐயா திருமுறை எப்படி படிக்கணும் அப்படின்னார். சேக்கிழார் போல் பயில்க வணக்கம். நீ சேக்கிழார் போல்னா எப்படி படிச்சார்? பெரிய புராணத்தில் காணுங்க. இது மாதிரி ஒரு நூல் கிடையாது, இலக்கியம் இல்லைங்க. ஆமாம், இப்படியெல்லாம் என்னைக்கோ போன செயலை தான் வரலாறு சொல்லலாம், வரலாறு சொல்லலாம். ஆனா அந்த வரலாற்றுல பதியத்தை கூட இங்க பாடினார், இப்பொழுது பாடினார், இந்த சமயத்தில் பாடினார் என்று சொல்வதெல்லாம் இருக்கிற அமைப்புடையது பெரிய புராணம் ஒன்றுதான். எனவேதான் அந்த மாதிரி பாடினாராம் இரவு நேரத்தில். இப்ப இந்த இங்க ஒரு பதிப்பில் அதுதான் செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த துஞ்ச வருவாரங்கிற பதியம் இதற்கு முன்னைய தேவார பதிப்புல எல்லாம் என்ன போட்டிருக்கோம்? என்ன போட்டிருக்கேன்? திருஆலங்காட்டியில் அருளியதுன்னு இருக்கும், அவ்வளவுதான் போட்டிருக்கோம். ஆனால் இங்கேதான் பள்ளி கொண்டிருக்கும் பிள்ளையார் கனவில் எழுந்தருடைய இறைவர் நம்மை பாடுதற்கு அயர்த்தனையோ என அருள அந்நடியருள் யாமத்திடையே இறைவரை தொழுது இத்திருப்பதியத்தை அருளினார். அதான் இடங்கூறி விளக்கு. திரு அப்ப எனவே திருமடத்தில் நடியருள் யாமத்தில் இருந்தருளிய பொழுது அருளிய பதிகம் இது. அதுதான் நம்ம அப்படிதான் எழுதணும். இப்படித்தான் மூவருக்கும் போகணும் இருக்கும். இப்ப இது முதல் மூன்று முடிச்சிட்டோம். இனி திருநாவுக்கரசர் திருமுறை, சுந்தரர் திருமுறை. சுந்தர திருமுறைக்கு நம்ம சமாஜம் முன்னையே போட்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்ன. ஆனா அப்படி உண்மைதான் இல்ல, ஓரளவுல மைண்ட் போயிருக்காங்க எனக்கு. ஆமா சொல்லுங்க. அதனால இங்கே நம்ம என்ன அதை அருமையா செய்து சுந்தரரையும் முடிச்சிடணும், முடிச்சு நூலா வந்துடணும். செய்கிறார் போல் பயில்க என்று ஒரு சொல்லால் சொன்னாலே போதும். அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிக்கணும், சொல்லிய பாட்டின் இசை உணர்ந்து படிக்கணும், சொல்லிய பாட்டின் காலமறிந்து படிக்கணும். அப்படி இப்படியாக ஆமா பழைய தினம் கதை சிறப்பி தேத்தி அஞ்சனமா கறி உரைத்தார் அருளாம் என்றே அருளும் வகை திருக்கரைக்காப்பு அமையச்சாத்தி. பாருங்க அந்த பதிவத்துல திருக்கரைக்காப்பு வரைக்கும் போயிருக்காரு. பஞ்சுரமாம் பழைய தரம் கிழமை கொள்ள, அது வந்து என்ன என்ன பண்ணியா தக்கராகம். ஆனா பஞ்சுர பண்ணுக்கு தக்கராகமோ பழம் பஞ்சுரம், பழம் பஞ்சுரம்ங்கிற அந்த பண்ணையும் குடித்து பண்ண. ஆனா சங்கடாபரணமா வேற எது தெரியல. ஏன்னா இப்ப இவங்க என்னன்னா கவர்ச்சிங்கிற அமைப்புல சிலதை கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் போடுறாங்க, அது நமக்கு பிடிக்கிறது இல்ல. பிடிக்கிறது இந்த கவர்ச்சிங்கிற முறைக்கு போகாதீங்கப்பா, அந்த மரபு நிலை பிழையாமல் சொல்லணும். அது இப்ப நல்ல, அதனால இப்ப வரும்போது இப்ப சில பதியங்கள்லாம் இருக்கும் போது எண்ணுகேன்னு சொல்லி எண்ணுகேன தாண்டகம் அதெல்லாம் தாண்டகம்லாம் வந்து பற்றி பாருங்க, திருவருத்தம் எல்லாம் பாருங்க சரிங்களா. சில பதியங்களை வருகின்ற பொழுது இப்ப மடையில் வாழை பாய மாதரா என்ன வேணா அருமையா அருமையா வச்சு தாளங்களை எல்லாம் பிச்சு வச்சிடலாம் சரிங்களா. அது மாதிரி சில பாடல் இருக்கின்ற பொழுது அதை நீங்க வந்து ரொம்ப இதாவே பாடு. இப்ப சடையா எனுமால் சரணி எனுமால் என்று இருக்குது, அதை போய் மாதர் மடப்படிய மாதிரி படிக்கலாமா? படிக்கவும் முடியாது, முதல்ல முதல்ல படிக்கவும் முடியாது இயல்பாகும். மேல அந்த மாதிரி இன்ப இன்ப அமைப்புல அந்த சடையா எனுமால் அமைக்கிறார், அது துன்பச் சூழல் அமைக்கணும். மாதர் மடப்படியும் நல்ல இன்பச் சூழல் அமைக்கணும். நடை மூடை மாலை மகள் அது போல திருவாசகத்தை எந்த காரணம் கொண்டும் இந்த தாளம் விட்டு படிக்கிறது எனக்கு உடன்பாடல்ல. நோ, ஏன்னா முழுக்க முழுக்க திருவாசகம் என்ன கூறுகிறது? ஒன்று பிரிவார்தாமை பிரிந்திருக்கிறது, இன்னொன்று நீ செய்த உதவிக்கு எனக்கு யாருப்பா செய்வார் என்ற நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வையும் பிரிவாற்றாமையும் கொண்டு இயங்குவதுதான் திருவாசகம். எல்லா பாட்டும் எங்க நமச்சிவாயம் கொண்டு அச்சோப்பதியம் வரைக்கும் சில பாட்டுல வந்து அச்சோப்பதியம் இருக்குதே அது கொஞ்சம் நல்லா பண்ணு பாடலாம். ஏனென்றால் அதன் பெருமான் தந்த கருணையை வாங்கி பாடுகிறது. ஆர் பெருவார் அச்சோடி என்று சொல்லும் போது அங்க என்னன்னு கேட்டா அந்த பெருமிதத்தோடு பாடுகிற பாட்டு. அதை போய் இப்ப கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய் அதெல்லாம் நீங்க அப்படி சோகமா தான் பாடணும். கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே நீத்தல் என்ன போகுது, என்னை விட்டுடாதப்பா என்னை விட்டெடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு உத்தர கோஷம் அங்கிக்க அரசி சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே. இது வந்து நீங்க அந்த மாதிரி அந்த துன்பச்சூழல் மிகுந்ததான இரக்க உணர்வு மிகுந்த படிக்கும். இதுல நமக்கு ராகம் தான் தெரியும், கடையவனேனா ஏழு ஏழு பிறவிக்கு அவங்க இந்த பக்கமே திரும்ப அங்க போய் உங்க இசை நீ எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி எவ்வளவு இசை வச்சாலும் சரி தூக்கி உங்க இசை திருவள்ளுவர் பண்ணன்னாம் பாடற்கு எய்வின்றேல் தூக்கியர் பாடற் பொருளோடு எய்ந்த ஓசைதான் ஓசை. அதனால அந்த மாதிரி பெரும்பாலும் திருவாசகம் அந்த மாதிரி இல்லாம மோகனம் இந்த மாதிரி இருக்கிற படிக்கிறது நல்லா படிக்கணும். என்ன பண்றாங்க போட்டோம். எனவே அருளும் வகை திருக்கடை காப்பமைய சாத்தி பழைய தீரம் பஞ்சுரமாம் பழைய தீரம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம். எனவே பாட்டின் தொடக்கம் நடுவில் இருக்கிற வரலாற்று சிறப்பு சரிங்களா, அப்புறம் அந்த பஞ்சுரமாம் பண்ணினுடைய திறம் கூட பாடினார் என்ற மூன்று கருத்து அந்த பண்ணை ஒட்டி சொல்லுவோம் பாடலுக்கு. அந்த இவருடைய நீரிக்கு உதவி செய்ததை எத்தனாவது பாட்டுல சொல்றாரு, வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் உள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே. அந்த வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் உள்ளும் வகை கேட்டு இரவில் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது அவன் அவள் வந்து என்ன பண்ண வடிவம் எடுத்து இவனை இறத்தை வைத்துட்டான். இந்த மாதிரி இருக்கிற அந்த வரலாற்றை இருக்கிறார். அதனாலதான் துஞ்ச வருவாரும் என்ற பாட்டின் முதற் குறிப்பு அந்த வரலாற்று குறிப்பு அந்த பாட்டிலே இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற அந்த வரலாற்று குறிப்பையும் சொல்லி இது எவ்வாறு பாடணும் அந்த பஞ்சுரமாம் படம் பண்ணில் பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு பதிகத்திற்கு இந்த அளவு குறிப்பு தரப்படுகிறது. இதுல நம்முடைய பெரிய பிராணத்துல இந்த மாதிரி இருக்குது. பாடினார் நீடு மிசை திருப்பதியும் பாடி போற்றி நெடுங்கங்குள் இருள் நீங்கி நிகழ்ந்த காலை மாடு திரு தொண்டர் குலாம் அணிந்த போது மாலையினில் திருவால வனத்து மன்னி ஆடுமவர் அருள் செய்த படியை எல்லாம் அருளி செய்து அகமலர பாடியேற்றி தேடர் பயில் திருப்பதியை தொழுது போந்து திருப்பாசூர் அதன் மறைந்து செல்லலுக்கு. பாருங்க முதல் ராத்திரி என்னப்பா நீ பாட மறந்தனையோன்னு சொன்னதுனால இரவு பாடிட்டார். ஆனா மறுநாள் புலந்ததும் சரி பெருமான் திருவள்ளம் நம்மை ஆட்கொள்ளுகிறது வர வேண்டும் என்று திருவள்ளம் பற்றுகிறது சொல்லிட்டு மீண்டும் அது காலில் நடந்தே போய் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வணங்கிட்டு என்று இப்படியெல்லாம் அந்த பதியை போற்றிய பாங்கை நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது திருப்பாசூரன் இந்த அங்குமற்ற செடும்பதியோர் எதிர்கொள்ள சென்று புக்கு பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாகத்து புராதனவே இடங்கொண்ட புனிதர் கோயில் விருப்பினுடன் வளங்கொண்டு புக்கு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து மேலியலாம் உகிழ்பனின்றே அருட்கருணை திருவாளன் நாமும் சிந்தையிடையார் என்று இதைப்பதையும் அருளி செய்தார். பாருங்க அங்கு அந்த திருவாளன் நாமும் சிந்தையிடையார் என்று இசைப்பதையும் அருளி செய்தார். சிந்தையடையாருங்கிறது என்ன இந்த பாட்டுக்குள்ளவா? சிந்தையிடையார் தலையின் மிசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும்போது என் மனத்து உள்ளார் மைந்தர் மனவாளர் என்ன மகிழ்வார் ஒரு போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசுரை. ரொம்ப அருமை அருமை பாருங்க. இப்ப சிந்தை மனதிலும் இருப்பார் தலையிலும் இருப்பார் பாக்கிலும் இருப்பார். மனதில் இருப்பார் சிந்தை இடையார் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சிந்தையில வந்து இருப்பார்னா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருக்க அறிவுடைய சிந்தை என்ன சொல்லும்? பெருமானையே தியானம் பண்ணும். பெருமானை தியானம் பண்ணுதல் எது முக்கியம்? திருமந்திரம் தான் சொல்லும் அல்லவா? எது நமச்சிவாயிரு ஓ பஞ்சாட்சரம் சொல்லும். எனவேதான் சிந்தை இடையார் என்ற பதியத்தை அந்த சொல்ல தொடர வச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறார்? சிந்தை இடையார் என்ற தொடர்தான் இருக்கு. கலைகனாயிருந்து இங்க என்ன சொல்லுது? திருவாள அருட்கருணை திருவாளன் நாமம் சிந்தையடையார் என்று இசைப்பதிகம் அருளி செய்தான். அப்ப சிந்தையில வந்து மறவாமல் கொண்டாடுறாங்கிறது என்ன கேட்டா? ஏன்னா இப்ப மனசுல வந்து பெருமானை வந்து நினைக்கலாம் அவ்வளவுதான் முடியும். மனசுக்குரிய வேலை நினைக்கதான் முடியும். அப்ப சிந்தையில கொண்டாடுறா எப்படி கொள்ள முடியும்னாரு? அவருடைய திருவாளன் திருநாமமாக இருக்கிற திருவைஞ்சலத்தை ஓதிய வகையினாலே சிந்தையிலேயே கொண்டார். அப்ப சிந்தையில் வைப்பது எங்கனம் என்றால் திருவைந்தெழுத்தை எண்ணியவாறு இருப்பது சிந்தையில் வைத்தல் என்பது போல. இப்படி எல்லாம் போற போக்குல அதற்கெல்லாம் உரைகளும் கண்டு சரி அவர் அங்கிருந்தவாறு மண்ணு திருப்பதிய சீபாடி போட்டி வணங்கி போந்து அப்பதியில் வைகிமாடு பிங்கேரதம் வெண்பாக்கம் முதலாயுள்ள பிறபதிகள் பணித்தலைவார் பெருகுமன்பால் முன் நிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல்வேடர் கண்ணப்ப நாயனாரை உண்ணி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்ற பெரு வேட்கையுடன் வந்து சென்றார். காலத்தி மலை அதுல மிகுந்த மகிழ்ச்சியானதுனால கண்ணப்ப நாயனாரோடு அவருக்கு அருள் செய்ததை வைத்து நீயே அங்க போனாராம். மிக்க பெரும் காதலுடன் தொண்ட சூழ மென்புணல் நாட்டு நாட்டினேகண்டு வெப்பம் காணும் தொக்க பெருவன் புலக்கால் அணிந்து போகி சூழ கபாலத்து சுடரும் மீனி முக்கன் முழுமுதல் தலைவனிடமாகி உள்ள முயல் நெருங்கு காரிகரை முன்னர் சென்று புக்கிருந்து போற்றுவித்து அப்பதியில் வைகி பூதியரோடு உடன் மகிழ்ந்தார் புகழிவேந்தர். அதனால அந்த காலத்துக்கு போகிறவர் அதுக்கு முன்ன இருக்கிற காரிகரையெல்லாம் வணங்கினாராம். இறைவர் திருக்காரிகரை இறங்கி அப்பால் எண்ணில் பெறுவரை மகளிர் இருமருங்கும் எங்கும் நிறை அறிவின் நிறைபலவாய் அணியும் பொண்ணும் நிறைதுவலை புடைசிதறி நிகழ்வாகி அரைகடல்வானவர் கிறைவன் குளிசையேற்றால் அற்ற சிறை பெற்றவன் மேல் எழுவதற்கு சிறகடித்து பறக்க முயன்று இருந்த போலும் சிலை நிலத்தில் இருந்தருளி செல்லா நின்றார். அந்த தரையில் அப்படியே நடந்து போனதாம். போனா மாதவரில் நெருங்கு கூடாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னும் அரம்பின்றாக பூதினர் கடலணைய தென்னை செம்பை புறவடனார் இழந்தருளும் பொழுது சின்ன தீதில் ஒளி பலமுறையும் பொங்கி எங்கும் தெரிஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நின்ற செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலமருவு நினைவொன்றாய் மருங்கு நின்ன. அங்கிருப்பதெல்லாம் உடனே வரவேற்பதற்காக அவரெல்லாம் சூழ்ந்தாரலாம்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: Om Shivaya Namah. Shaivam.org in அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: திண்டிரல் கழுவன் நேமி திந்திசை கரையும் செய்ய வண்டமிழ் கரையும் காண திந்திசைக்கு இறையாகிய பாண்டியனும் தமிழுக்கரையாகிய மாணிக்க வாசகரும் காண வந்திடு திசையினே எந்த திசையிலிருந்து வந்தாரோ அந்த திசையிலே மறைந்திருந்தார். கூட வந்த அத்தனை பேரும் மறைந்து விடினார். பண்டைநற்படிவமாகி பணிந்து விண்ணவர்கள் சூழ கொண்டலை பொருவு கண்டர் கொலவுதம் கோயில் உட்கார். ஏழை பழைய இதனுடைய சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ள புகுந்துட்டாரு. கோயிலுக்குள்ள புகுந்து மீனாட்சி கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பாண்டியன் சந்தோஷப்படும் முடியா அந்த மாணிக்க வாசகரும் சந்தோஷப்படும்படியே ஏராளமான குதிரைகளை கொண்டு கட்டி விட்டேன் அப்படின்னாரு வீட்டுக்காரிக்கிட்ட. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், அப்படித்தான் செய்யணும் அடியாரர்களுக்கு, நீ அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கணவனை மேலே தூக்கி வச்சு சந்தோஷப்பட்ட அந்த அம்மா. அது மீனாச்சு போய் இங்கே நடக்கிற விளையாடெல்லாம் அப்புறம் போய் வீட்டுக்காரிகிட்ட சொல்லி ஆகும் சொல்லிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தடைஞ்சார் மீனாட்சி. இப்படி ஆச்சு, இப்படி குதிரை வந்தாச்சு, இல பந்தியில கட்டியாச்சு. வாய்ந்தான பரிகன் மாணிக்கவாசர் மேலே அந்த பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முன்னே அந்த மற்றைய மந்திரிகள் சொன்னது, மற்றைய மந்திரிகள் சொன்னது குதிரை வாங்கலைன்னு சொன்னது, இந்த மாதிரி சாமியார் ஆகிட்டாருன்னு சொன்னது, பணத்தை எல்லாம் அந்த சாமியார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னது, இதெல்லாம் கொஞ்சம் அளவில்லாத வருத்தத்தில் இருந்தானா, அதெல்லாம் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாம அளவில்லாத சந்தோஷத்தை வைக்க. அதனாலே வேத உரரை அழைத்து வேத உரையின் வேந்தரை மனையில் ஏகவிடு உள மகிழ்ச்சி ஊர்ந்து சார்ந்தமை தகமை ஓரும் தானையின் சூழ ஏகி வாய்ந்தனர் தமிழில் வல்ல அர்த்தமும் போயிடும். அதனாலே பாண்டியன் தன்னுடைய பரிவாரங்களுக்கெல்லாம் உபசார வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றான் பாண்டியன். இப்போது மதுரை எப்படி இருக்கு தெரியுமா, அப்படியே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி மதுரை போகும். அதான் நிறைய குதிரை பெரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வுக்கு பெரிய தன்னன் மதுரை எல்லாம் பிச்சது என்று அரிய பொருளே அவினாச்சு. நிறைய குதிரை பரியாக்கி ஞாலவல்லார்களுக்கு பெரிய தன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளை அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்று அறியேனே என்று பின்னாலே மாணிக்க வாசகர் பாடுகிறார். அதனாலே இப்படி அரியவருக்கு சொன்ன மாதிரியே குதிரையை கொண்டு வந்து ஆவணி மாதம் மூன்றாம் சேத்திரத்தில் கொடுத்து அதன் மூலமாக அவர் பாண்டியனும் மதுரை மக்களும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்து அதன் மூலமாக சைவ சமயமே சமயம் என்று எல்லாரும் தெளியும்படியாக இப்படி ஒரு திருவிளையாடலை செய்தார். வாதவூரராகி மாணிக்கவாதருக்கு பாண்டியன் வெகு பரிசுகள் எல்லாம் கொடுத்து நீங்க சென்று உங்க மாடிகையில் தங்கி இருக்கலாம் அப்படின்னா அதே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன் தான். பொருள் கொடுத்து அருள் பெற்றான் இது இந்த இடம் உங்களுக்கு விளங்குத. அருள் பெறுவதுன்னா சரியே கிரியே யோகம் செய்து ஞானத்தை பெறும். சரியே கிரியே யோகம் ஞானங்கள் தவத்தை செய்து அல்லவா அருள் பெறணும், அப்படித்தானே பெறணும். அப்படியா பண்றவனுக்கே அருள் கிடைக்க மாட்டேங்குது. சரிய கிரிய யோகங்கள் இருக்கிறவனுக்கே சாமானியமா அருள் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பணம் கொடுத்து அருளை வாங்கினவன் பாட்டியன். பணம் கொடு இது எங்கேயுமே இல்லாத பணம் கொடுத்தா அருள் கிடைக்குமான்னு கிடைக்காது இல்லை. ஆனா பாண்டியன் பணம் கொடுத்துவான், கொடுக்கிற இடத்துல கொடுத்தா கிடைக்கிறது கிடைக்கும். இதுல இந்த பாட்டில பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டியன்றான் பூமிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை. அறியாதவன் செய்தவரும் அடைந்திடாத அரிய பயன் பாண்டியன்றான் அடைந்தானும் அரிய அதை அர்த்தாப்புல அரிய தவம் செய்தவர்களுக்கு கூட இந்த பாண்டியன் பெற்ற அருளை யாரும் பெறவில்லை. அது என்ன காரணம் தெரியுமா, பெரியவர்தம் உறவாலே, பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாம் பெரிய பயன் பெற்றிடுவாரும். பெரியார் உடன்குடல் பேரின்ப மாமை என்பது திருமந்திரம். அதனாலே வாத ஊரருடைய உறவினாலே, மாணிக்கவாதருடைய உறவினாலே, உறவினாலே அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தானா, மாணிக்கவாதர் மந்திரி பதவி கொடுத்தானா, அது ஒரு பெரிய சிறப்பு. அதனால இவனுக்கு பயன், அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்தது உயர்ந்த பதவியை கொடுத்தார் அல்லவா, அதனால இவனுக்கு பலன். இப்ப புரியுதா, அதனால பலன். அவர் கையில பொருளை கொடுத்தானா, அதனால பயன். அந்த பொருளை கொண்டு போய் சாமி கிட்ட கொடுத்தாரா, அதனால பயம். அந்த சாமி திருப்பணிக்கு கொடுன்னு சொன்னாரா, அதனால பயம். அத்தனை பயனும் இவனுக்கு வந்துருச்சு. அதற்கு மேலே சாமி அவனை நயன தேசம் முதலானது எல்லாம் பண்ணிட்டாரு பாண்டியனை குதிரையில வரும்போது. குதிரையில வரும்போது அப்படி கண்ணு அடிச்சாரு, தலைக்கு மேல கையெழுத்து நயன தேசம். அவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரியும். அதனாலே இவர் பாண்டியன் என்ன நினைச்சிருப்பாரு, ஆக இந்த மாதிரி நம்ம மாணிக்கவாசன் பணம் கொடுக்கவும் தானே நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்தேன், அது இப்ப செவப்பணிக்கு ஆச்சு, திருப்பணிக்கு ஆச்சு, அதனால இவனுக்கு அருளை கொடுக்கணும்னு தானே நினைச்சிருப்பாரு. அந்த நினைப்பின் மூலமாக பயன் வந்துருச்சு. அதனாலே பொருள் கொடுத்து அருள் பெற்றான் பாண்டி என்றான், புவிதனில் இவனை போல் பெற்றார் இல்லை. அறியாதவன் செய்தவர் அடைந்திடாத அரியவயன் பாண்டி என்றான் அடைந்தாரும். பெரியவர்தம் உறவாலே சிறியோர்தாமும் பெரியவயன் பெற்றுள்ளார். ஒரு ஞானியருடைய உறவு இருந்துச்சுன்னு சொன்ன கட்டாயம் அவனுக்கு ஞானம் கிடைச்சது. ஞானியருடைய உறவு, உறவு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம். உயர்ந்தோருடைய உறவு, உயர்ந்தோருடைய உறவு இருந்தா உயர்ந்த பலன். இதுல என்ன சந்தேகம்? அது நம்ம குசேல வாக்கியானத்துல சொன்னாரு, நல்ல தவமுடைய ஞானியுடைய உறவு உள்ளவனுக்கு இல்லாதது ஒண்ணும் இல்லை, தவமுடைய ஞானியினுடைய உறவு இல்லாதவனுக்கு இருக்கிறது ஒண்ணும் இல்லைன்னாரு. பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் பொந்தியுள்ளான் ஆயிடின், பொண்ணுள்ளான் பூமியுள்ளான் பொந்தியுள்ளான் ஆயிடின், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லேனால், என்னுள்ளான் ஆவனவன் இருந்தவர் நப்பு இல்லான், பொன் இல்லான் பூமி இல்லான், அதே வாக்கியது, பொன் இல்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடினும் என் இல்லான் ஆவனவன் இருந்தவர் நப்பு உள்ளான் என்பது குசேல வாக்கியம். ஏதாவது பொண்ணுக்கு உள்ளுமொத்த அத்தனைய நிறைய இருந்தாலும் பெரியருடைய நட்பு இல்லையானால் அவன் ஒன்று இல்லாதவன், பெரியருடைய நட்பு இருந்தா எல்லாம் உள்ளவன் என்று சொல்லுவார். ஆகையினாலே இப்படி வந்து பெரியவருடைய உறவினாலே பெரிய பயன் பெற்றார், திருவாதவருடைய உறவினாலே பெரிய பயன் பெற்றார். அதே பெரிய பயன் பெற்றுடுவார் என்னும் உரிய கரு ததனை நல்ல வாத ஊரம் உறவாலே நன்றாக உணர்ந்தோம் அம்மா. இன்னொரு பாட்டு பாடுவார், பாண்டியன் பொருளை தந்து பரித்தரல் வாங்க சொன்னான், பாண்டியன் பொருளை தந்து பரித்தரல் வாங்க சொன்னான், மாண்டகு வாத ஊரர் மற்றவை குமரச் சென்றார், தாண்டவ பதத்தோன் வந்து தடுத்தருள் செய்ய பெற்றார், பாண்டியன் பொருளார் பெற்ற பயன் அளவில்லை. பாண்டியன் பொருளாரை பெற்ற பயன், இங்க பணம் கொடுத்து அருளை வாங்கினான் கதை எங்கேயாச்சும் இருக்கான்னு, அதான் தவஞ்சீதவனு கூட அருள் கிடைக்கிறது அரிசா இருக்குதே, இதெல்லாம் நேரடியா பணத்தை கொண்டு வாங்கணும். அது காரணம் என்னன்னா வாணிக்கவாசருடைய உறவு, அதை நல்லா பாடி இருக்கிறான். அதுல அதனால இப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பை பாண்டியன் பெற்றான். இப்போ இன்னொரு பாட்டு, பொருள் பெரிது என்றிருந்தான் பாண்டியன் தான், ஆனால் என்னமான பொருள் பெரிது என்றிருந்தான், புண்ணியானா வாதவூர் முனிவர் தம்மால் அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதனால் மாணிக்கவாசருடைய உறவினால. அப்புறம் என்ன கண்டான், அந்த மஞ்சு வந்து அடிபட்ட பிற்பாடு, ஆகா சாமி சொக்கநாதர் அல்லவா வந்து இப்படி திருவிளையாடல் செய்திருக்காங்க, அப்புறம் உணர்ந்துட்டானா, அப்புறம் தான் அருள் பெரிது, முதல்ல அருள் பெரிது என்று உணர்ந்தான் அதனால் அது நாமும் அருளினையே அடைவதற்கு முயல வேண்டும், அருளிருக்கு இடத்திலே பொருளை ஈர்ந்தால் அருள் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை, அருளரசன் வாத ஒரு புலவன் மூலம் அறமுதலா நான்கனையும் அறிந்தோம் அம்மா என்பது இந்த வாத ஊர் வள்ளல். அதனாலே இப்பொழுது பாண்டியன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், வாத ஊரடிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார், மதுரையே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி அப்படியே இருந்தா நல்லது, பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பார் மாணிக்கவாசகர். தாரா அருள் ஒன்றியே தந்தா என்றும் தமரல்லா ஆரா நன்றான் அயலார் போல அயர்வேணும் சீரார் அருள்வார் சிந்தனையை திருப்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே என்பது சிவாசகம். அதனாலே இப்படி எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தது, இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் இதோடு நின்று விட்டால், இந்த கதை இதோடு நின்று விட்டால் வேற விசித்திரமான பின்னாடி பாண்டியன் முக்தி அடைகிறதுக்கும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் சாமியினுடைய சர்வ வியாபகத்தன்மை தெரிவதற்கும் பாண்டியன் உணர்வதற்கும் வாய்ப்பு இல்லாம போகும், வந்திக்க பண்ண முடியாது. இப்படி பல நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியினால பல நன்மைகள் வரும். அதற்காக என்ன பண்ணினார் தெரியுமா? அதற்காக சாமி என்ன பண்ணார் தெரியுமா? உயர்ந்ததை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்தது உயர்ந்ததாக செய்வது, உயர்ந்த பொருளை தாழ்ந்ததாக செய்வது, தாழ்ந்த பொருளை உயர்ந்ததாக செய்வது. அது சாமிக்கு சாதாரணமானவர், சாதாரணமான வேறு. அதனால என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ராத்திரி ஒரு மணி ஆச்சு, ராத்திரி ஒரு மணி ஆச்சு, அத்தினம் மகள மாலை அணைதலும் பதிகள் எல்லாம் நித்தனது அருளினாரே நெடுங்குற நரிகளாய். ராத்திரி ஒரு மணி ஆச்சு, சிவபெருமானுடைய அருளாலே, சிவபெருமானுடைய அருளாலே, சிவனுடைய அருளாலே நரியாச்சான். ஒரு சிவபெருமான அருளாலே நரி குறிதலாச்சு, இப்ப குதிரை நரியாகுது. மெய்த்தமிழ் மதுரை மூதர் விழித்துயிர் ஒளிந்தரங்கி விழிந்தரங்க தத்தமிழ் உடன்று கூடி தனித்தனி கழித்து நின்று. ராத்திரி ஒரு மணி ஆச்சு, அதுக்கு மேல அந்த நரிகளால அந்த லாயத்துல கட்டி கொள்ளு புல்லு வைக்கிறானா, கொள்ளு வைக்கிறானா, நரிக்கு கொள்ளு, இது குதிரைக்கு கொள்ளு வைப்பானா, புல்லு வைப்பானா, இதெல்லாம் அதுக்கு பிடிக்காத தீனி, நரிக்கு பிடிக்காத தீனி. மட்டமாச்சா மட்ட மட்டமான உணவை சாப்பிடணும், உயர்ந்த உணவு பிடிக்காது, உயர்ந்த உணவு சாப்பிடணும், மட்டமான உணவு பிடிக்காது. அதனால அதெல்லாம் மட்டன் தான் சாப்பிடும், நரிக்கு என்ன சாப்பிடும், மட்டன் தான் சாப்பிடும். இப்ப மட்டன் இல்லை, இங்க வந்து புல்லு வைக்கிறான், கொள்ளு வைக்கிறான், இது நமக்கு பிடிச்ச உணவு அல்ல. அதனாலே நம்ம இன்னமும் இதே மாதிரி நம்ம இருந்து இருந்தோம்னு வச்சுக்க, காலையில நேத்து அந்த ஆளு அந்த கைலாயத்தை வந்து ஆளுக அடிக்கடினு அடிச்சு விட்டாங்க, சாட்டையில பிடி எடுத்து விட்டாங்க, அடிச்சு விட்டாங்க குதிரை வீரனுக்கு எல்லாம் அடி பிடி எடுத்து விட்டாங்க, அதெல்லாம் வேற புண்ணா இருக்கு. அதுக்கு மேல காலையில இருந்தோம்னா, காலையில இருந்தோம்னா இப்ப கைத்தலால கட்டி போட்டுருக்காங்க, நம்ம பாட்டுல ஃப்ரீயா காட்டுல அலைஞ்சு நண்டு நத்தை ஒவ்வொருத்தர் ஆடு கோழியை சாப்பிட்டு விட்டு ஜம் அலைவோம், பாட்டு பாடி நரி பாட்டு பாட முடியல, நரி பாட்டு பாட தெரியும் இல்ல, அப்படி அலைவோம். இப்ப உள்ளது கட்டி போட்டு புள்ள வைக்கிற புள்ள வைக்கிறதெல்லாம் நமக்கு பிடிச்ச உணவா ஐயா அப்படின்னு எல்லாம் கூடி பேசிச்சு. கூடி பேசி இன்னமேல இந்த உருவத்தை நம்ம மாத்திக்கணும்னு நினைச்சோம். நம்ம புடி இருந்தோம்னா காலையில எல்லாம் வந்து மேல ஏறுவானு, மேல ஏறுவானு தொத்துவேன் தொத்துவானா, மேல ஏறுவானு வம்பு இன்னும் கைத்த சாட்டையில அடிப்பானு, உடனே நம்ம பழைய உருவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அது அந்த வேப்பத்தூரார் திருவிளையாடு புராணத்துல அவரு சொல்றாரு, இருமைதரு மதுரை நகர் நின்றாமாய இனப்புறவி முகம் முகம் பார்த்து என்னேன் என்னல், நிறைய பேசிக்கிறான் அந்த ஒண்ணு ஒண்ணு பேசிக்கிறான். வெறுவ அடி உண்டதல்லார் கழுத்தும் காலும் வெங்கையிற்றார் கட்டுண்டம் மேலும் நிற்கில் குருதி வட புண்படுவோம். என்ன இருந்தோம்னா வர்றாப்புல அடிப்பானுங்க, குருதி வட புண்படுவோம், உணவும் இல்லை, உணவு இல்லை, பிடிக்காத உணவு வச்சா சாப்பிட முடியுமா, கொள்ளிடுவர் புல்லிடுவர் பாவம் பாவம், அதாவது மட்டன் பணம் இல்லாமட்டுறது புல்ல வைக்கிற புல்லிடுவர் புல்லிடுவர் பாவம் பாவம் நரரும் இனி துத்துவர், மனுஷன் நாளைக்கு நம்ம மேல துத்துவா, நாம் விடியும் முன்னர் நம் உருவம் கொடுநழுவ கடவோம் என்று விடியதுக்குள்ளே நம்ம உருவத்தை பழைய உருவத்தை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுறோம் அப்படின்னு நினைச்சதுப்பா நினைச்சதுப்பா நினைச்ச உடனே எல்லா நரிகள் ஆயிடுச்சு, எல்லாமே நரிகள் ஆயிடுச்சு. ராத்திரி 2 மணிக்கு எல்லாம் பழையபடியே நரிகள் ஆகிவிட்டன, பழையபடியே நரிகள். நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல் அந்த பரிவீரர் குதிரை புதுசா கொண்டாந்து கட்டிருக்காங்களே, அந்த குதிரை பாக்குறவனுங்க கவல் பாக்குறவனுங்க அடிக்கடி வந்து பார்க்க, புது குதிரை புது குதிரை வந்துட்டுதான் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு உபசாரங்கள் ஒன்று தீடி வைக்க, இப்படி ஆள் மாத்தி ஆள் வந்துகிட்டே இருப்பான். அப்படி பார்க்க அவன் மேல பாஞ்சு, அது இந்த கவல் பாக்குறான் பாரு, அவன் மேல பாஞ்சு பாய்ந்தா அவன் பாய்ந்து ஊறி நின்ற நின்ற நெடும்பரியாளர் மேல் சென்று வெம்பகை செய்து உருட்டிய துன்றுகின்ற துரங்கம் ஒருங்கொடு கொன்று தின்றுயர் பூவெளி கொண்டவர். இன்னும் இருக்கிற குதிரையெல்லாம் கடிச்சு அதுக்கு பசி எத்தி எத்துக்கிட்டு இருக்கிற குதிரையெல்லாம் முன்னாடி இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு அதில் அதுக்கு பசி எத்தி எத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஊர் முழுவதும் நரி, ஊர் முழுவதும் நரி, மதுரை பூராவும் நெறி, மாடத்தில் நெறி, கூடத்தில் நெறி, வீதியில் நெறி, வீட்டில் நெறி, எங்கே பார்த்தாலும் நரி கூட்டம். வரசை கோபுரம் மாட நெருங்கிய அரச வீதியும் ஆவண வீதியும் முரச ஓசை முளக்குளிந்தே மிக குறைசை வாய் நெறி கூக்குரலானது முரச முதலான வாத்தியங்கள் முடங்கு. இப்ப நரி செத்த எல்லாம் எங்க பார்த்தாலும் ஊளை ஊளை, நரி ஊளையிடுதல், நரி ஊளையிடுதல், குதிரை கனைத்தல், யானை பிழிதுதல், மயில் அகவுதல், குயில் ஊதல், குதிரை இது நரி ஊளையிடுதல். குறை செய்வாய் நரி கூக்குரலானது, பாடியாரணம் போற்ற மந்தில் பயிர்ந்து ஆடியார் விளையாட்டின் புதுமையார். மண்டிலே விளையாடுகிறவராகிய, மண்டிலே ஆடுகின்றவராகிய சிவபெருமானுடைய திருவிளையாட்டலினால், திருவிளையாடலினாலே இப்படி ஆச்சு. ஓடியாறு ஒளித்திட வந்து ஜனங்கள் எல்லாம் பயந்து அங்கு இங்குமாக ஓடி சிதைந்து ஓடி வராத பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். கடிக்க போன நரி கடிக்க போன என்ன பண்ணுவோம், ஓடி கோடியானது கூவு நரி கூட, அதுக்கு மேலே ஒரு நரி கோடி நரி ஆயிடுச்சு. அதுவாரி நரி உண்டாகிட்டே இருக்குதான் புதுசு புதுசா நரி. இப்ப ஆயிரம் நரி இருந்துச்சா அது வந்து லட்சக்கணக்கா நரி ஆகுதா. துங்கமாறன் தொகுபட வெங்கோல தங்குமாயுதன் தாங்கி எதிர்க்கவே. அந்த காவலர்கள் சும்மா இருப்பானா, அவன் பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்து, தடிகளை கொண்டு வந்து, ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் நரிகளை அடக்கினான். அப்படி அடக்கினா எங்குமான நரிகள் எல்லாம் கொடு சிங்கமாய் அமர் செய்ய தொடங்கும். அந்த நரிகள் பயப்படலை, அந்த காவலர் வந்து பயப்படலை. அவன் எதிர்த்து அந்த ஆயுதங்களை எதிர்த்து அந்த நரி யுத்தம் பண்ணியது. யுத்தம் நீடுவாடை இடந்தோறும் நன்றணி, கூடுவார் மிக கூவி விருட்டுவார், ஓடுவார் ஒளித்து ஓடி புகுமிடம் தேடுவார், எதிர் சென்ற முரசி கூவார். கையால ஜனங்கள் அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சதா, இப்ப அளவில்லாத வருத்தத்தை அடைஞ்சது, அளவில்லாத வேதனை அடைஞ்சது. எல்லாம் ஓடினார்கள், ஒளிந்தார்கள். அதுக்கு மேல மீனாட்சி ஜொக்கநாதரையும் எல்லாம் கும்பிட்டாங்க. இந்த பாரி பெரிய கஷ்டத்தை கொண்டாந்து விட்டுட்டிய சாமி, நாங்க சந்தோஷமா இருந்தோம், மகளில் மகிழ்ச்சியா இருந்தோம், இப்ப இந்த மாதிரியான ஒரு வேதனையை கொண்டாந்து நிறைய விட்டு கழிக்க வச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி சொக்கநாதரையும் மீனாட்சி ஓட்டினார். எங்களார் உயிர் காத்தருள் என்றணி, திங்களா என தெய்வம் வரவுவார், அங்கவாட மடைத்தரம் நீங்குவார், மங்கூராடும் மதிற்றரை ஏறுவார். நற்றவச்சயன் அங்கிலதானதோ, அந்த சடங்கு பேசிக்கிறான், நல்ல தவம் இல்லாமல் இந்த நகரம் போயிருச்சா, தவம் செய்யாதவர்களாக இந்த நகரத்தில் இருக்கிறார்கள் அப்படி. நற்றவச்சயன் அங்கிலதானது, கொற்றவன் செய்ய கோல் கொடியதானதோ, கொற்றவனாகிய அரசனுடைய கோல் செம்மையாக விழாவிருக்கோம், கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது அல்லவா, அது எப்படியோ பாரபட்சமா ஒரு பக்கம் அடைந்து விட்டதோ, ஒற்றவன் செய்ய போர் குடிதானதோ, விற்றிதன் பய நென்னன விண்ணன முற்றரங்கினர் கூடல் உள்ளோரலாம். அதனால இது என்ன காரணத்தினால இப்படி ஆனது, என்ன காரணத்தினால இப்படி ஆனது என்று எல்லாரும் கழுங்கினார்கள். தூயவன் துரக தொழிலாளர்கள், கோயிலன் கடை கூக்குரல் செய்து போய், அமாய வெம்பொறி வந்தவளான் நரி ஆயவென்று அரசர்க்கு ஓய். பாண்டி நிலத்துல போய் காவலர்கள் சொன்னார்கள், பரியா வந்ததெல்லாம் நரியா போச்சு அப்படின்னு பாண்டிகிட்ட சொன்னா. கோபத்துல இருந்தான், அதுக்கு மேல சந்தோஷத்துல மூழ்கினா, இப்ப படைய எப்படி இருந்தது. மாக்கள் ஓசையும் பாம்பரி ஓசையும் குக்குலாவும் குருநரி யோசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வேலை செல்கிறது. இப்படி இவர்கள் சொல்லும் போது, இப்படி இவர்கள் சொல்லும் போது நரி சத்தம் வந்துச்சு. நரி சத்தம் வந்து அவனுக்கு என்னமா இவர் சொல்ல அந்த சத்தம் வர எல்லாம் வெந்த முன்னிலே வேலு விட்ட வேலை சொல்கிறது போலாச்சு. மக்கள் ஓசையும் அம்பரி யோசையும் குக்குலாவும் குருநரி யோசையும் மீக்கொன் மாமுடி மீனவன் தஞ்சவி தீக்கொன் வேலை செருகியது ஒத்தவே. ஆகம் சிறு பெயர்பெய்திட வந்தமாறு மகிழ்ச்சி கண்ட அண்ணலாறு வந்தமாய நரிப்படை. அளவில்லாத வருத்தத்தை அடைந்தான், கோபத்தை அடைந்தான். அப்புறம் உடனே அந்த நரியெல்லாம் காட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஊருக்குள்ள இருந்த நிறைய எல்லாம் நீங்க போயிருங்க, பாண்டி ரொம்ப போகிறேன், இதெல்லாம் காட்டுக்கு போயிடுச்சு. நரியினுடைய அந்த அட்டகாசம் ஓரளவு அடங்குச்சு, அடங்குச்சு அடங்கினா அதுக்கு மேல என்ன செய்யறது. இப்ப குதிரை அளவில்லாத குதிரை வந்துச்சு, இது அளவில்லாத நிறைய போயிடுச்சு. இப்ப என்னமா இருக்கும் பாண்டி புன்பொன் நாடன் புனைந்த நலந்திகள் மின்கோளார விளங்கிய மார்வினான் தங்கனாயி நடப்பவர் தண்டல் செய். புன்பொன் நாடன் புனைந்த நலந்திகள் மின்கோளார

0: குகையின் மூலமாக நிறைய குதிரையை நான் கட்ட கொண்டாந்து மாய குதிரையை கட்டி போனா அந்த செருதியன்னா அந்த சித்து வேலை செஞ்சவர் கூட்டிட்டு போவார். தாடோடு அவரோடு இருபரப்புடையராகி இனிப்பிறப்பு இல்லாதவன், இருபரப்புடையவர் இனிப்பிறப்பு இல்லாதவர். விரைவினில் குறுகினும்மை அழைத்தனம் சேர்ந்தனம் என்றால் திருவாதவனிடை சென்று காவல்கள் அழைத்தார். இந்த இடத்துல சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்யும் சிவபெருமான் சித்தர் சித்தர்னா ஒன்றை இன்னொன்றாக செய்கின்றவர். சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தர் இவரும் சித்தர். சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் உருவல் செய்து நித்தில துளி போனும் நீரனும் சார்ந்து பூசி கூப்பிட்ட உடனே புறப்பட்டாரு. புறப்படும் போது திருநீர் பூசி திருநேற்றை பற்றி மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி யாரும் திருநேற்றை பற்றி திருவாசகத்துல மற்றையும் உள்ள திருநேற்றை பற்றி சொல்லுது, திருவாசகர் சொன்ன மாதிரி சொல்லல. அது எப்படி சொல்றாருன்னா 8-2 எனக்கு தெரியாது, 8-2 தெரியாது. 8-2 தெரியாதுன்னா எவ்வளவு விவரம் இல்லாத ஆளுநர். 8-2 தெரியாதா மாணிக்க வாசகர் உனக்கு தெரியுமா? 8-2 எவ்வளவு? இவனுக்கு 8-2 தெரியுதுப்பா. அது கூட மாணிக்கவாசகர் தெரியாதா? அப்படிப்பட்ட எண்ணெய், அப்படிப்பட்ட எண்ணெய். திருநீர் பூசி இருக்கிற அன்பர்கள் கூட்டத்துல உண்டி உட்கார வச்சாங்க. கட்டறுத்து என அன்பு கண்ணார நீர் விட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இருந்து அறியல. அதுக்கு மேல அச்சப்பத்துல வியாதிக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், பெரும்பரப்புக்கு பயப்பட மாட்டேன், திருநீர் பூசாதவனை கண்டா பயப்படும். பிணியலா வரின் மஞ்சேன் பிறப்பினோடு இறப்பு மஞ்சேன் துணிநிலா அணியனான்றன் துளும்பொருள் அழுந்தி அம்மாள் திணிநலம் வளர்ந்து காணா சேவடி பரவி வெந்நீர் அணிகலாத வரை கண்டால் அம்மனாம் அஞ்சுவாள். திருநீர் பூசாதவனை கண்டா அது நம்ம சீர்காழி திருக்கோள்ல அருணகிரிநாதர் அரகரா எனா மூடர் திருவெந்நீர் இடா மூடர் அடிகள் பூசியா மூடர் கரையேற அறிவு கலா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறச்சாரியா மூடர் நரகுகளில் பொருளது. ஆனால் திருநேற்றை பற்றி மாணிக்கவாச மாதிரி யாரும் சொல்லல. எந்த சமாசாரமும் மாணிக்கவாச மாதிரி யாரும் சொல்லல. பஞ்சாட்சரத்தையோ திருநேற்றையோ அடியார் பெருமையோ சிவன் பெருமையோ திருவாசகத்தில் மாணிக்கவாச மாதிரி யாரும் சொல்லல. அதனால பூசுவதுதான் வெண்ணி. அதனால சித்தருக்கு அன்பு கொண்ட சித்தரும் ஒருவர் செய்து நித்தில தொழில் போர்மன் நீரணிஞ்சு ஆழ்ந்து பூசி பத்தரு கேவல செய்வார் பதமரன் முடியில் சூடி முத்தமிழ் புறநாடன் முன்பு சென்று அருகன்றார். இப்படி திருநீர் பூஜை கூட சந்தோஷமா போனார். அரசன் அழைக்கிறான்னு சொல்லுவோம், ஏதோ வேற சமாசாரம் கட்டியான விஷயங்களை சொல்லுவானாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே அரசனுக்கு முன்னாலே போய் நிற்கிறாரு. அரசனுக்கு முன்னாலே போய் திருவாத ஊழியில் இருக்கிறார். அதற்கு மேலே மற்ற நிகழ்ச்சிகளே எப்படி இருக்கிறது
1: சிந்திக்கலாம்.
0: அரகர அரகர அம்பலவானா

பதஞ்சலி புலி முனி கருளிய வரதா பாடும் அன்பர்க்கு அருளிய வரதா சிவ சிவசங்க

0: திருக்கருவாய் அம்மை இம்மை வாழும் தருவாய்
1: பாடும்
0: பணியே பணியா தருவாய்

0: தருவாய். சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ,
1: சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ,
0: சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ,
1: சிவ சம்போ, சிவ சிவ சம்போ,
0: சிவ சிவ சம்போ, சிவ சிவ சம்போ. வான்முகில் வளாது வெய்கமணி வணங்கக்க, பொன்முறை அரசு குறைவிலாது இருள் வாழ்க. நான் வரையறங்கள் உங்க நற்றவம் வேண்டி மல்க, மேன்மை உள் ஜெய்வ நீதி விளங்குக. உலகம் எல்லாம் பார்வதி பதவி.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்டவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 31வது பதிகம் 3வது பாடல் நிலை பெறுமாறு. வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 5 திருமுறை 91 பதிகம் 9 பாடல் தெள்ளத்தேரி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை தனித்திருக்குறுந்தொகை.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அணைந்தோர் தன்மை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 3ஆம் திருமுறை 37வது பதிகம் 4வது பாடல் அடையலார் புறம். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு பிரம்மபுரம் பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அஞ்செழுத்தருநிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 95 பதிகம் 6 பாடல் கருவாய் கிடந்து. வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் திரு பாதிரி புலியோர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 4 திருமுறை திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம்.